எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பிரெயின் பக்கெட் எப்படி வேணா சொல்லலாம். அது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, 900 BC அஸ்திரன் சோல்ஜர்ஸே ஆரம்பிச்சிட்டாங்க.
1: ஆமாங்க, மகாபாரதம். ஏன் நம்ம வார்ஸ்ல கூட இங்கிலீஷ் படத்துல எல்லாம் கூட பாத்திருப்பீங்களே, நம்ம வார்ஸ்ல எல்லாம் கூட ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, அதாவது தலைக்கவசம் போட்டிருப்பாங்க.
0: அத கூட விடு நிஷா, இப்ப போயிட்டு இருக்கு கிரிக்கெட். கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஹெல்மெட் போடாம யாராவது இறங்கி பாத்திருக்கியா?
1: ஹெல்மெட் போட்டே நிறைய பேருக்கு தலை உடஞ்சிருக்கு, போடாம என்ன ஆக போதோ?
0: July 1st இருந்து மேண்டேட்டரி ஹெல்மெட் ரூல் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 95% ஹெல்மெட் தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா நம்ம சென்னையில இருக்கிற டோட்டல் 2-வீலர் ரைடர்ஸ் வந்து 35 lakhs பேர் இருக்காங்க.
1: 35 lakhs பீப்புள் இருக்காங்க, ஆனா யாரும் அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்றது இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
0: ஆனா இந்த ரூல் போட்டதுல இருந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5% தான் ஃபாலோ பண்ணலன்னு வரைக்கும் வந்திருக்கு.
1: இது நல்ல விஷயம் தான் ஸ்வேதா, நம்ம மக்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுனாலே நல்ல விஷயம் தானே?
0: ஆமா, ஆனா பில்லியன் ரைடர்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க.
1: அது பின்னாடி உட்காந்துருக்கோங்க. ஆமா ஸ்வேதா, நிறைய பேர் குழந்தைங்க எல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க எப்படி ஹெல்மெட் போட முடியும் சொல்லு?
0: சில பேர் இத அப்படியே விட்டாலும் சில ஹையர் ஆஃபிஷியல்ஸ்லாம் இதை ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் எடுத்திருக்காங்க. ஒரு ப்ரைவேட் காலேஜில் கூட நான் கேள்விப்பட்டேன், கொலப்பாக்கம் மண்டலூரில் இருக்க ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அவங்க என்ன பண்ணுறாங்க, 71 பேர் அங்கே 2-வீலர் யூஸ் பண்ணிட்டு 24 பேர் அன்னைக்கு ஹெல்மெட் போட்டுட்டு வரலன்ற ஒரே காரணத்துக்காக அந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் நித்யா சுந்தர் எம் 24 ஹெல்மெட் வாங்கி 2 மணிக்குள்ள அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க.
1: ஓ, செம்ம கரஸ்பாண்டன்ட் பா. ஏன் நம்ம ஆஃபீஸர்ஸ்ல கூட ஆஃபீஸர்ஸுக்கு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க ஹெல்மெட், அதுவும் டிஸ்கவுண்ட் பண்ணி.
0: கவர்மெண்ட் செக்ரட்டரி தானே, நானும் கேள்விப்பட்டேன்.
1: இப்போ போலீஸஸ்லாம் அது கூட விடு ஸ்வேதா, நம்ம போலீஸ் காவல்துறை கூட ஹெல்மெட் போட்டு
0: ராலி போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்க டே தினம் பார்த்துட்டு தானே இருக்கோம், இப்பெல்லாம் பாக்குறேன், வரும்போது கூட பார்த்தேன், எல்லாம் ஹெல்மெட் தான் போட்டுட்டு இருக்காங்க.
1: ஏ, நம்ம ஆஜி ஸ்வேதா கூட ஹெல்மெட் தாங்க போட்டு வராங்க.
0: அதை விடுங்க, இப்ப காலேஜ் பசங்க, காலேஜ் போனோடனே ஃபர்ஸ்ட் இயர் பைக் வாங்கி கொடுத்துறாங்களா? பேரண்ட்ஸ் ஹெல்மெட் இனிஷியேட்டிவ் எடுக்கலாம்ல, எல்லாம் பறந்துட்டு இருக்காங்க பைக்ல. ஸ்டோல் கூரஸ் ஆடம்பரம், ஹெல்மெட் அத்தியாவசியம், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க.
1: கண்டிப்பா ஸ்வேதா, இப்ப இருக்க பசங்க ஹெல்மெட்டையும் தலையில ஹெட்செட்டையும் மாட்டிட்டு போறாங்களே தவிர ஹெல்மெட்ட மாட்ட மாட்டேங்கிறாங்களே.
0: ஆனா இதுக்கு நிறைய டீமெரிட்ஸ் மெரிட்ஸும் இருக்கு.
1: நம்ம இப்ப நீ கூட சொன்னிய ஸ்வேதா, உன் ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டாங்கன்னு.
0: ஆமா ஆமா, அவளுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குப்பா, ஹெல்மெட் போட்டா ஒழுங்கா மூச்சு விட முடியறது இல்ல.
1: ஆமா, நிறைய பேருக்கு தலைவலி, பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் எல்லாம் திடீர்னு ஃபெயிண்ட் ஆகி விழுதே, மூச்சு வராம ஃபெயிண்ட் ஆகி விழுதே நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆயிடுது.
0: ஹெல்மெட் போடுறதுனால நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம் இஷ்யூஸ்லயும் எடுத்து வைக்கிறாங்க. July 1st இருந்து ஹெல்மெட் போட ஆரம்பிச்சாச்சு, ஆனா அதுக்கு நடுவுலயே 3 பேர்கிட்ட ஹெல்மெட் போட்டு ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழந்திருக்காங்க.
1: ஆமாங்க, July 1st வேலைச்சேரியில கூட நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, பைக் ஹெல்மெட்டோட சேர்த்து கிராஷ் ஆயிருக்கும். பாக்கலாம்,
0: அவன் ரொம்ப சின்ன பையன் வேற, 20 வயசு தான் ஆகுது. கோயம்புத்தூர்லயும் ஒரு பொண்ணுக்கு இதே நடந்ததாங்க. ஆனா கம்பேரிட்டிவ்லி ஹெல்மெட் போட்டிருக்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆறதை விட ஹெல்மெட் போடாதவங்களுக்கு தான் நிறைய ஆகுது. இது 100 கணக்குல அது சிங்கிள் டிஜிட்ல வருது,
1: அவ்வளவுதான். இப்ப நம்ம மக்கள் கிட்ட போய் சின்ன இன்டர்வியூ எடுக்கலாமா, அவங்க ஹெல்மெட்ட பத்தி என்ன சொல்றாங்கன்னு?
0: யா, போலாமே.
1: யா மக்களே, எங்களுக்கு கொஞ்சம் இடைவேளை தேவை, நாங்க மக்கள் கிட்ட கேட்க போறோம், கேட்டுட்டு வந்து சீக்கிரமா உங்களை கம்பேக் பண்றோம். இது உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது RJ நிஷா
0: அண்ட் RJ ஸ்வேதா from MOP Community Radio 107.8. கேளுங்க கேளுங்க
1: கேட்டுட்டே இருங்க.
2: You're listening to MOP 107.8.
3: கண்ணு சரியில்லைன்னா கண்ணாடி போட்டுக்கலாம், பல்லு சரியில்லைன்னா பல் செட் மாட்டிக்கலாம், வேகமா போனோம்னா கியரை மூன்ல போட்டுக்கலாம். ஆனா உயிர் போகாம இருக்கணும்னா ஹெல்மெட் தானே போடணும். ஹெல்மெட்டை போட்டுட்டோ வாழ்க்கைய ஓட்டு.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP Community Radio 107.8.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறது ஆர்ஜே ஸ்வேதா அண்ட் ஆர்ஜே நிஷா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இது உங்க ஓரம் போஷியோ. நம்ம என்ன பண்ணலாம்?

0: டைரக்டா போய் ரோட்ல இறங்கி அங்க இருக்கிற பப்ளிக் சர்வீஸ்டே கேக்கலாங்க, ஹெல்மெட் போடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, என்ன நன்மைங்கன்னு.
1: ஏன் ஹெல்மெட் அவங்கள மக்களை ஒரு ஒருத்தரையா பிடிச்சி ஏன் ஹெல்மெட் போட மாட்டேங்கிறீங்க, எதுக்கு ஃபைன் போடுறனால மட்டும் ஹெல்மெட் போடுறீங்க, ஒரு ஒருத்தரையா நிறுத்தி கேள்வி கேட்க போறேன், ஸ்டே ட்யூன்.
0: ஹலோ, இது உங்க ஸ்வேதா ஜே ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி 107.8. நாங்க இப்போ நுங்கம்பாக்கம் மெயின் ரோட்ல இருக்கோம். இப்போ நான் இங்க ஒரு சார் வந்திருக்காரு, அவர்கிட்ட நான் கேக்குறேன். சார், உங்க பேர்?
2: என்னோட நேம் வந்து மோகன்ராஜ்.
0: எங்க வர்க் பண்றீங்க
2: சார்? நான் இங்க ஒருடல வர்க் பண்றேன்.
0: Okay, sir, thank you, sir.
2: ஆனால் இப்போ கவர்மெண்ட்டும் வந்து இது வந்து ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்.
0: தேங்க்யூ சார்.
2: தேங்க்யூ ஸோ மச்.
1: நம்ம இங்கே நுங்கம்பாக்கம் சிக்னல் வந்து இருக்கோம். இங்கே ஒரு சார் கிட்ட ஹெல்மெட் பற்றி கேட்க போகிறோம், அவரோட ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஸோ உங்கள் பேர் சார்?
3: விஜய் அருண்.
1: எங்கே சார் ஒர்க் பண்ணுறீங்க?
3: மணப்பாத்திரா.
1: மணப்பாத்திரா, குட் சார். நீங்கள் ஹெல்மெட் போட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்?
3: 200 ரூபாய் கட்டாமல் இருக்கணும். ரெண்டாவது, ஹெல்மெட் போட்டால் தான் என்ன கேட்டால் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்னு தோணுது. ஏன்னா சைடில் வருது என்ன வருதுன்றது தெரியாது. மேண்டேட்ரின்னு சொல்கிற ரீசன்காக தான் ஹெல்மெட் வாங்கிட்டு சுத்துறோமே தவிர இன்ட்ரெஸ்டோடலாம் போடலை.
1: ஸோ ஃபைன்ன்றனால தான் ஹெல்மெட் போடுறீங்க?
3: கண்டிப்பாக.
0: ஹலோ, நான் உங்கள் அஜய் ஸ்வேதா பேசுகிறேன். கரெக்டாக இஸ்வானி சென்டர் வாசல்ல இருந்து இங்கே நான் ஒரு சார் மீட் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட ஹெல்மெட் போடுறது மெரிட்ஸ் பற்றி கேட்போம்.
4: ஹலோ, மை நேம் இஸ் மாரிமுத்து மேம். ஐ வாக்கிங் மணப்பத்திரம் மேம். இங்கே சென்னையோட கிளைமேட்டுக்கு இங்கே அடிக்கிற சம்மர் வெயிலுக்கு ஹெல்மெட் ரொம்ப பிரச்சனை. அதுவும் இல்லாமல் இங்கே இன்ச்சு பை இன்ச்சாக டிராஃபிக் நான் வருது. இங்கே ஹெல்மெட் போட்டு ஆக்சிடென்ட் அளவுக்கு ஒன்று பைபாஸில் போகணும். நம்ம இந்த டிராஃபிக்கு ஹெல்மெட் அதுவும் கம்பல்சரி பேக் சைடில் இருக்கிறவங்க டிராவல் பண்ணுறவங்க போகணுன்றது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம்.
0: அப்போ நீங்கள் வந்து இந்த ரூலை வந்து சரியில்லைன்னு சொல்லி?
4: லாஜிக்கே இல்லாத ஒன்று தான் மேடம். அது ஒன்றும் தேவையில்லாத அவ்வளோ ஒன்று டிராஃபிக் வந்து இன்ச்சு பை இன்ச்சாக நான் வருது. இதில் எதுக்கு டிராஃபிக் அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒன்றும் வேகமாக போய் ஆக்சிடென்ட் நடக்கிற ஏரியா கிடையாது சென்னைக்கு. இது கம்பல்சரி கிடையாது.
0: வரும்
5: You are listening to MOP Vaish

0: tuned. Stay tuned.
1: Are you buckled up before driving? You better be. Keep yourself, friends, and family safe. Speak up and insist everyone is belted. Remember to wear your belt low and snug across the hip, and never tuck the belt under your arm or behind your back. When you're behind the wheel, focus on the road. Talking on cell phones, texting, eating, reading, changing music, and reaching for items are all serious distractions. Speeding is one of the leading causes of traffic crashes. Don't put your schedule ahead of everyone else's safety. Stop tailgating. Don't try to beat lights and pass safely and legally. Drive at safe speed. Remember, the posted speed is the speed limit. When you are driving, watch for pedestrians and treat every corner as if it's a crosswalk. Stop for them when they are crossing and anticipate them crossing illegally. If you are a pedestrian, cross from where it is safe, not where it's convenient. And when there's a traffic light, wait for working light before crossing. Speeding is one of the leading causes of traffic crashes. Don't drink and drive, because when you have been drinking, your reactions are slower and your vision is poor. That's why it's so dangerous to drink and drive. And that's why crashes are the number one killers of teens. Be smart and stop accidents before they stop you. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: ஹலோ, நான் உங்க ஆர்ஜி நிஷா மக்களே, இது எம்ஓபி சிக்னல் இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஆண்டிங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். ஆண்டி, உங்க பேர்?
3: என் பேரு மால்.
2: ஒரு நிமிஷம், எங்க ஒர்க் பண்றீங்க ஆண்டி?
3: எஜுகேஷன் கவுன்சிலர்.
2: எஜுகேஷன் கவுன்சிலர். ஆண்டி, இந்த ஹெல்மெட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆண்டி?
3: ஹெல்மெட் போட சொல்றது நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர், நானே பார்த்துருக்கேன், ரோட்ல வந்து பப்ளிக் விழுந்து அடிபட்டு அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும்போது ஹெல்மெட் போட்டிருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக தானே சொல்றாங்க. இது கண்டிப்பா போடணும். நான் இதுக்கு சப்போர்ட் தான் பண்றேன்.
2: தேங்க்ஸ் ஆண்டி. நீங்க வந்து சொல்லுங்க.
3: கண்டிப்பா எல்லாருமே வந்து ஹெல்மெட் போடுறது வந்து நல்லது. எல்லாருமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க. கீழே விழுந்தா கூட, ஏன்னா நானே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரோட்டில் பார்த்துருக்கேன், தலையில் அடிபடாமல் தப்பிச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் திங், நம்ம நிறைய வந்து டூ வீலர்ஸ் வந்து சென்னையில் வந்து நிறைய இருக்குது. ஸோ டூ வீலர்ஸ் எல்லாமே போட்டு தலையில் வந்து கவசம் போட்டுக்கிறதுனால அவங்களுக்கு தான் சேஃப்டி. அதனால் அவங்க கண்டிப்பாக போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா?
2: தேங்க்யூ ஆண்டி. இதை ஸ்வேதா அஜய் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி 107.8. ஹலோ, திஸ் இஸ் ஆஜய் ஸ்வேதா. இன்னும் நாங்கள் நுங்கம்பாக்கல் தாங்க இருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு டீனேஜரை கூப்பிட்டு கேட்க போகிறோம், மெரிட்டா டிமெரிட்டா ஹெல்மெட் போடுறது. அவரை கேட்கலாம். சார், உங்கள் பேர்?
4: நிஷாந்த்.
2: என்ன பண்ணுறீங்க?
4: வேலை செய்ய.
2: சரி, ஓகே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹெல்மெட் போடுறது மெரிட்டா, அட்வான்டேஜபிளாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா?
4: கஷ்டமாக தான் இருக்குது ஹெல்மெட் போடுறதுன்னு சொல்லுது. அதுவும் ஹெல்மெட் போடுறது என்ன கஷ்டம்னா, அந்த ரீசனை இந்த சாப்டர் வந்து இதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. அது வந்து இந்த பீப்புள்ஸ்லாம் கேட்டு எதனால ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் போடுறதுனால ஆக்சிடென்ட் அதிகமாக ஆகுதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. இப்போது சடனாக வந்து ஹெல்மெட் போடணும்னு சொன்னது ஓகே, எதனால எதுக்கு அந்த ஹெல்மெட்டை வந்து ப்ரைஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும்?
2: இப்போ ஹெல்மெட் ப்ரைஸ் அதிகமாக ஏற்றிட்டாங்கன்றது உங்கள் பிரச்சனையாக இருக்குது?
4: அவங்க சொல்கிற மேடம், முன்ன விட சொல்ல போனால் அவங்களால தான் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது.
2: சார், பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சார் எல்லாரும் ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டுருக்கீங்க. மோஸ்ட்லி உங்களுக்குள்ளே சண்டை போட்டு நிறைய பேர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ரொம்ப நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லலை, பட் பீப்புள் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, நாங்கள் கேட்கறது என்னன்னா, இப்போ வந்து அதிகபட்சமான 600 கிட்ட உயிரிழக்கிறது ஹெல்மெட் போடாததுனால தான். ஸோ இப்படி இருந்தோம், நீங்கள் ஹெல்மெட் போட வேணான்னு ஏன் நினைக்கிறீங்கன்னு மட்டும்
4: நான். ஹெல்மெட் போடதான் நம்ம அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ ஹெல்மெட் போடாமல் சடனாக திரும்பி கூட பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதே ஹெல்மெட் போடாமல் இருந்தால் எப்படி வேணும், இண்டிகேட்டர் போடாமலேயோ கூட நம்ம டர்ன் பண்ணிட்டு போகலாம். இப்போ ஹெல்மெட் போடாமல் நம்மளால் சடனாக திரும்பி பார்க்க முடியாது. இப்போ ஆக்சிடென்ட்னு சொல்கிறது வந்து, ரேஷ் டிரைவிங் சொல்கிறது, அது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தான், அவங்க டீமுக்குள்ளே ஓட்டுறாங்க ராஜ் டிரைவிங் வந்து.
2: ஓகே, டிராஃபிக் ரேஸ்னால தான் இந்த ப்ராப்ளம் வருது, நார்மல் பீப்புள்குள்ள. ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ, இது ஆஜய் ஸ்வேதா ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இப்போ நாங்கள் சிக்னலில் நிற்கிற ஒரு பைக் டிரைவர், அவரோட ஒய்ஃப் நான் போயிட்டு இருக்காங்களா? ஐம் சாரி. என்ன, நாங்கள் அவங்க கிட்ட கேட்குறோம், ஹெல்மெட் போடுறது மெரிட்டா டிமெரிட்டா? அவர் இப்போ போட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ சார், உங்கள் பேர்?
5: ஆல்ஃபிரட். என் நேம் ஆல்ஃபிரட்
6: ஓகே சார், நீங்க வர்க் பண்றீங்களா?
5: ஆ, வர்க் பண்றேன். நான்
6: நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் ஹெல்மெட் போடுறது?
5: இட்ஸ் எ குட் ஐடியா தான், பட் ஆனா டிரைவர் மட்டும் போடுறதுன்றது வந்து ஓகே ஃபைன், பட் பின்னாடி உட்கார்ந்திருக்கவங்க போடுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான்.
6: பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர் அமரா கேமரா பாய்.
7: டேய் டேய் டேய் முள்ள போடா.
6: சரிமா.

0: நான் சொல்கிற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியாக இருந்திருக்கும்ல. இனிமேல் டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: You're listening to MOP 107.8.
1: Hello, மக்களே, நான் உங்க ஆஜி நிஷா. இது உங்க ஓரம் போஷோ MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்க நம்ம டிராபிக் போலீஸ் பார்த்திருக்கோம். அவர்கிட்ட ரிவ்யூஸ் கேட்கலாம், நம்ம சார் கிட்ட போய் ரிவ்யூஸ் கேட்கலாம். ஹலோ சார்,
2: சொல்லுமா. என்னம்மா
1: சார் உங்க பேர்?
2: பேர் ஜெயபால்மா. முங்கம்பாக்கம் டிராபிக் ஹெட் கான்ஸ்டபிள்.
1: சார், இப்போ வந்து ஜூலை மாசம் வந்து ஹெல்மெட் போடுறது அவசியம் கட்டாயம் சொல்லியிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? மக்களுக்கு ஒழுங்காக ஃபாலோ பண்றாங்களா?
2: 95% இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 5% பண்ணல, அது பண்ணிடுவாங்க. ஒன் வீக்ல ரெடி ஆகிடும்
1: சார். இப்போதைக்கு ஏதாவது யாரையாவது பிடிச்சிருக்கீங்களா? யாராவது ரூல்ஸ் போட்டிருக்கீங்களா? ஏதாவது சீஸ் பண்ணிருக்கீங்களா?
2: ரேஞ்சில் ஆஃபீஸஸ் வெக்க வண்டியை சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க
1: சார். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சிட்டு இருக்கீங்களா?
2: அப்படி பரப்போம். ஜென்ரலாகவே எல்லாத்தையும் பிடிப்பாங்க. ரெக்கார்ட்ஸ் இல்லை, ஹெல்மெட் இல்லாத வண்டி ஓட்டணும், ஜென்ரலாக எல்லாத்தையும் பிடிப்பாங்க. ரெக்கார்ட்ஸ் லைசன்ஸ் ஏதாவது ஒரிஜினல் இருந்தால் அதை வாங்கி வச்சுட்டு வெஹிக்கிள் கொடுத்துருவாங்க.
1: ஓகே சார்.
2: ஹெல்மெட் வாங்கினதுக்கப்புறம் வெஹிக்கிள் அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க.
1: ஓகே சார், இப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஹெல்மெட் போட்டு?
2: ஹெல்மெட் வந்து சென்னை ஹைகோர்ட்டினுடைய உத்தரவுமா, அது அதை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். ஹெல்மெட் போடுறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் பப்ளிக். இன்னைக்கு உயிரிழப்பு நிறையா, கடந்த காலகட்டங்களில் உயிரிழப்பு தலைக்கவசம் இல்லாதால் தான் ஆயிருக்கு. அதனால் இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்மெட் போடுறது பப்ளிக் சேஃப்டி.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஸ்வேதா அஜய் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் வேறு யாராவது டீனேஜர்ஸ் கிட்ட போய் பேசுகிறோம்.
0: You're listening to MOP Community Radio 107.8.
3: கண்ண கண்ணு சரியில்லைனா கண்ணாடி போட்டுக்கலாம், பல்லு சரியில்லைனா பல் செட் மாட்டிக்கலாம், வேகமா போனோம்னா கியரை மூணுல போட்டு ஓட்டலாம், ஆனா உயிர் போகாம இருக்கணும்னா ஹெல்மெட் தானே போடணும். ஹெல்மெட் போட்டுட்டோ பண்டைய ஓட்டு.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி

0: அவங்க ஆர்ஜி ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ஸ்டேஷன் 107.8. இப்போ நம்ம ஒரு வயசான ஒரு சிக்னல் நின்றுட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்போம். சார்,
1: கணேசன் வடபழனி. லேடிஸுக்கு ஆக்சுவலாக வந்து சப்போர்ட் லேடிஸ்லாம் கொஞ்சம் இது பெர்மிட் பண்ணணும் வித்தவுட் ஹெல்மெட்.
0: சார், நீங்கள் சொல்கிறது என்ன, ஹெல்மெட் வந்து சேஃபாக
1: இல்லாட்டி இட் இஸ் சேஃப்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ அதே ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஹலோ, இது ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ஸ்டேஷன். இப்போ வரைக்கும் நம்ம எல்லாம் வயசானவங்க டீனேஜர்ஸ் கேட்போம். இப்போ ஒரு அண்ணா வந்திருக்காரு, அவர் சூப்பர் பைக் வச்சிருக்காரு. ஸோ அவரை போய் கேட்போம், என்னதான் ஹெல்மெட் போடுறதுனால அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜாக. சார், உங்கள் பேர்?
2: என்னோட பேர் ஆறுமுகம்.
0: எங்கே சார் ஒர்க் பண்ணுறீங்க?
2: IDFC.
0: ஹெல்மெட் போடுறது அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்களா இல்லாட்டி கஷ்டம்னு நினைக்கிறீங்களா?
2: அப்சொலூட்லி இட்ஸ் அ வெரி அட்வான்டேஜ் ஃபார் த பீப்புள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜ் ஃபார் த பீப்புள். ஆக்சுவலி தே ஆர் சேவிங் தேர் லைஃப் அண்ட் என்ஷூரிங் த ஃபேமிலி.
0: அப்போ ஷுர் சார், ஹெல்மெட் போடுறதுனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கஷ்டமும் இல்லை?
2: இல்லை, அப்சொலூட்லி நாட். பிகாஸ் ஏன்னா எனக்கு ஹெல்மெட் வந்து ஐ வாண்ட் டு சேஃப் மை செல்ஃப். So, helmet is mandatory for the people.
0: Thank you, sir. This is RJ Shweta reporting from MOP Community Station 107.8. ஹலோ மக்களே, இது நான் உங்க ஆர்ஜே நிஷா ஃப்ரம் நுங்கம்பாக்கம் சிக்னல் இருந்து பேசிட்டு இருக்கேன். இது உங்க ஓரம் போ ஷோ, எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஹலோ மக்களே, இங்க ஒரு அக்கா இருக்காங்க ஸ்கூட்டில. உங்க கிட்ட கேட்கலாம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். அக்கா, உங்க பேர்?
3: என் பேர் சசி.
0: என்ன ஒர்க் பண்றீங்களா அக்கா?
3: இல்ல, நான் ஸ்டூடெண்ட்.
0: என்ன காலேஜ்?
3: இப்போதான் முடிச்சிருக்கேன், லயோலால ஜாயின் பண்ண போறேன்.
0: சூப்பர்க்கா. இப்போ வந்து ஜூலை 1st இருந்து ஹெல்மெட் வந்து அத்தியாவசியம்னு சொல்லியிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: ஹெல்மெட் நிச்சயமா அவசியமானது தான். ஏன்னா லேடிஸ் வந்து ஹேர் ஃபால், ஸ்கின் ப்ராப்ளம்லாம் யோசிக்கிறாங்க, அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. தடுக்கி விழுந்தா அங்கெங்க ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஹெல்மெட் போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உயிராவது காப்பாற்றப்படும்ல, அதனால ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க.
0: சூப்பரா சொன்னாங்க அக்கா. சொல்லுங்க அக்கா, நிறைய பேர் உன்ன ஹெல்மெட் போடாம இருக்காங்க, அத எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, போட சொல்லி.
3: ஹெல்மெட் அவசியம். எதுக்கு சொல்றேன்னா, திடீர்னு யாராவது பின்னாடில இருந்து தட்டி விட்டு நீங்க கீழே விழுந்தா கூட தலை அடிபடாம இருக்கும். தலை அடிபட்டு பிரெயின் டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா உயிர் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ

0: ஹெல்மெட் போட்டீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கும் இந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு ஹெல்மெட் போடுங்க. நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகாதுன்றது நம்மளுக்கு தெரியும், ஆனா இன்கேஸ் 1% அது நடந்துச்சுன்னா உயிர் காப்பாற்றப்பட்டாதான் ஃபேமிலியும் நம்மளை பார்க்க முடியும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்கள யோசிச்சு பார்த்துட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. ஹேர் ஃபால் பற்றி யோசிக்காதீங்க ப்ளீஸ்.
1: தேங்க்யூ கார்,
0: பை.
1: திஸ் இஸ் ராஜேஷ் ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ. இப்போ நாங்கள் நுங்கம்பாக்கம் சிக்னல் நின்றுட்டு இருக்கோம். ஒரு டீனேஜர் சூப்பர் பைக்கோட வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார் உங்கள் பேர்?
2: என்னோட பேர் பால். சரிங்களா, சூலமேட்லேருந்து வரேன். சரிங்களா, ஜூலை 1st எல்லாம் ஹெல்மெட் போட சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கவர்மெண்ட் சொன்ன சட்டம் நல்லது தான், அதுக்கேற்ற மாதிரி நானும் போட்டிருக்கேன். சரிங்களா, நிறைய யூஸ் இருக்குது, அதனால் எல்லோரும் ஹெல்மெட் போடணுன்றது என்னோட ஆசை, அவ்வளோதான்.
1: சார், சின்ன பசங்களால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்றாங்க, டீனேஜர்ஸ்னால தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
2: அது டீனேஜ், அது எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
1: தேங்க்யூ சார். அஜய் ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ.
3: கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய் மச்சி, சொல்லுடி.
1: ஏய், இன்னைக்கு படம் போலாமா?
0: என்ன படம்? மரியானா?
2: ஏய் இல்ல மச்சி, சுதுகாவும் போலாம்.
0: ஏய் இல்லடி, மரியான் போலாம் ப்ளீஸ். உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
3: எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் 100, டிராபிக் ஹெல்ப்லைன் 103.
4: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: பின்னாடி இந்த ஆர்டர் போட்டாலே ஜட்ஜு அவங்க வந்து அவங்க வீட்டில் யாராவது அவங்க ஒய்ஃபு இல்லை அவங்க அம்மாவை பின்னாடி உட்கார வச்சு இந்த மாதிரி ஹெல்மெட்டு போட்டுட்டு அவர் ஓட்டி இந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல் நின்று பார்த்தாருன்னா பின்னாடி இருக்கிற ஹெல்மெட்டு வாங்கினா அவரே திருப்பி ஆர்டர் போடுவார். இது ஒரு பாரமாக தான் பின்னாடி இருக்கிறவங்க பண்ணுறாங்க. யாருக்கும் ஒரு லிஃப்ட் கூட கொடுக்க முடியல. தேங்க்யூ.
6: அத்தியாவசியம் சொல்லிருக்காங்க. அட்வான்டேஜ் தான். சரி, அப்போ எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆர் யூ கம்ஃபர்டபுள் வித் தட்?
7: ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணாதவங்க திடீர்னு யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டர் ஆகாமல் இருக்கும். பட் அது குறைக்கிறோம். வெயிலில்
6: நிறைய பேர் வந்து, அதுவும் குறிப்பாக கேர்ள்ஸ் வந்து ஹேர் ஃபால் இருக்கு, ஸ்கின் டேமேஜ் ஆகுது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வச்சுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
7: எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நோ ப்ராப்ளம், சேஃபாக ஃபீல் பண்ணுறோம்.
8: கனெக்ட் ஃப்ரம் த பீப்புள், பை த பீப்புள், and to the people. It's MOP 107.8. It's enriching.
9: வெயில போய் டான் ஆகாம இருக்கணுமா? போடுங்க ஹெல்மெட். லேட்டா போய் அம்மா அடிக்கிறதுல இருந்து தப்பிக்கணுமா? போடுங்க ஹெல்மெட். அழகு காப்பாத்தணும்னு தெரிஞ்சிருக்கிற உங்களுக்கு உயிரை காப்பாத்தணும்னு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கா?
8: Accidents are unpredictable, so always wear helmet.
10: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
6: அஜய் ஸ்வேதா ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இப்போ கரெக்டாக இஸ்வானி சென்டர் வாசல் இருக்கோம். இங்கே நம்ம ப்ரோ ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்போம். உங்கள் பேர்?
11: சல்மான் கான்.
6: ஓகே, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க?
12: Hi, this is Elton, and I request all people to wear helmets.
6: Okay, thank you. He's trying to insist all people to wear helmet. Thank you. This is Ajay Shweta from MOP Community Radio 107.8. Now, we're going to go to the next level. Now, we're going to go to the college student.
13: It's an advantage because if there is any accident or something, you be safe. You don't get a serious head injury or something, because head injury is very serious and you can anything can lead due to head injury.
6: So okay, unga pere?
13: Sonam.
6: Department?
13: BCom ISM. Second year.
6: Thank you, Sonam. This is Sarge Shweta from MOP Community Radio 107.8. Ippo namma college student orthungale kekkalam.
14: நான் சந்தியா, தேர்ட் இயர் பிசிஏ பண்ணிட்டுருக்கேன். ஹெல்மெட் வந்துட்டு ஒரு சைடில் பார்த்தா அட்வான்டேஜ் தான், ஆனால் ஆக்சிடென்ட்லாம் ஆகாமல் இருக்கும். ஆனால் அதை போடுறனாலே கூட ஆக்சிடென்ட் ஆகும்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டுலாம் பழகினதில்லை. அதை போட்டுட்டு ஓட்டினா எனக்கு சைடில் ஏதோ ஹார்ன் கேட்குதா, சத்தம் கேட்குதா, அதுவே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது.
6: ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க?
14: அப்படிலாம் இல்லை, பாய்ஸ்லாம் பண்ணுறதை விடவா நாங்கள் ரேஷ் ட்ரைவ் பண்ணுற போகிறோம். நாங்களாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனவே பக்கத்தில் இருக்கிறவங்க ஒழுங்காக ஓட்டலாம் கூட கேர்ள்ஸ் ஸ்கூட்டி ஓட்டால் எங்களை தான் குறை சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
6: ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். திஸ் இஸ் ஸ்வேதா ஆர்ஜே ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. எனக்கே லைட்டா கதி கலங்குதுதான். ஆனா ஆர்ஜே ஸ்வேதா, இது நம்ம ஸ்டுடியோல இருக்கோம். இப்ப எல்லார் கருத்தையும் நம்ம கேட்டாச்சு. இத பத்தி மெரித்தி மெரித் என்னவாவே இருக்கட்டும். ஹெல்மெட் உங்க தலைக்கவசம், நீங்க போட்டுதானே ஆகணும். உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, இஷ்டம் இருக்கோ இல்லையோ, இது உங்களுக்காக மக்களே. இதுக்கு டிபேட் வேணா, டிஸ்பியூட்டும் வேண்டாம். இது நம்மளோட, இது நம்மளோட உடம்பு. அதை நம்மளே பாதுகாக்கலன்னா வேற யாரு பாதுகாப்பா? சோ மக்களே, கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. இது உங்களுக்காக, இது உங்களுக்காக, இது உங்களுக்காக மட்டும்தான். கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்கதாங்க எங்க ரேடியோ ஸ்டேஷன் பிடிக்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
0: நமது வானொலி,
1: நமது பெருமை.
2: என்னங்க இது, நேத்து நீங்க கொடுத்த மருந்து இருந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
3: நீங்க
2: சொல்றதும் உண்மைதாங்க.
3: இப்ப இந்த மருந்து பாருங்க, கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும், நம்ம கேஃபா இருக்க வேணாமா?
2: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க,
4: நுகர்வோர் கவனிக்க.
3: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
4: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me? யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப்லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப்லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளென்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளென்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளென்லினஸ் கவர்மெண்ட் மட்டும் தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச் கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அதை கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெரு நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட்செல்ஃப் will be a பியூட்டிஃபுல் பிளேஸ். ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. இங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நியூஸா கேட்டுட்டே இருங்க. என்ஜாய். ஹாவ் அ நைஸ் டே.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலை நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.

0: வணக்கம் நேயர்களை, நீங்கள் கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு உங்ககிட்ட பேசிக்கொண்டிருப்பது நான் உங்க பவித்ரா மற்றும்
1: கீதா.
0: இன்னையோட நிகழ்ச்சி லைவ் ஷோ. இன்னையோட லைவ் ஷோவுக்கு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னையோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு சொல்றதோட இன்னையோட டாபிக் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ல.
1: ஆமா, இன்னத்த டாபிக் என்னன்னா டாக்டரை கேளுங்கள். இதுக்கு நம்ம கூட ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறது டாக்டர் சரவணன், எம்பிடி ஆர்த்தோ.
0: குரோம்பேட்ல இருக்கிற வந்து பார்வதி ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் வந்து ஒர்க் பண்றாங்க. அப்புறம் இல்லாம தனியா வேற கிளினிக் வச்சுட்டு வந்து அவங்க வந்து இப்ப வந்து நடத்திட்டு வராங்க. இவங்க கிட்டதான் வந்து இன்னைக்கு ஆர்த்தோன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு முட்டி சம்பந்தமான பற்றின பல விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பத்தி இதை பத்தி தான் பேச போறோம். இன்னைக்கு பேசுறோம். அதுவும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது அதை பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 6512133. நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன், 6512133. ஹலோ டாக்டர். இது வரைக்கும் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து போன் வளர்ச்சி வந்து நின்றோம். சின்ன வயசுல வந்து அதிகமாக போன்ஸ் இருக்கும், பெரிய வயசுல வந்தவனே அந்த ஒரு 207 போன்ஸ்க்கு மேலே வராதுன்ட்டு. அந்த அது ஏன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு?
2: இப்போ பார்த்தீங்கன்னா போன் வளர்ச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து 18 வரையும் உங்களுக்கு வந்து போன் வளர்ச்சி வந்து நார்மலாக இருக்கும். ஸோ அது வந்து பை நேச்சர் உங்களுக்கு. அதில் வந்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போன் வந்து ஆசிபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய ஸ்ட்ரென்த்து வந்து டெவலப் ஆகும். அதனுடைய எலும்புகள் வந்து வலுவான நிலைக்கு வந்து முதிர்ச்சி அடையாமல், அதனால வலுவான நிலைக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஒவ்வொரு போன்கள் வந்து வளர்ந்து அதனுடைய ஸ்டெபிலிட்டியை வந்து ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ 18 வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன், அதாவது வந்து அந்த க்ரோத் பிளேட்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒவ்வொரு எலும்புலையும் வந்து எலும்பு மஞ்சைகள் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த க்ரோத் பிளேட் வந்து வளர்ச்சி அடைந்து உன்னோட வந்து வந்து ஒட்டி அது வந்து ஸ்ட்ராங் ஆகக்கூடிய ஸ்டேஜ் தான் 18 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு இதுதான் வந்து போனோட வந்து வளர்ச்சி இந்த மாதிரி இருக்கும். அந்த போன் மேலே கவரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க, தசைகள் சொல்லுவாங்க, நார்கள் சொல்லுவாங்க, அப்புறமேட்டு நரம்புகள் சொல்லுவாங்க, அப்புறம் அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ரத்த ஓட்டங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவையான, நம்ம எப்படி உணவு சாப்பிட்றோம் இல்லைங்களா, 3 அது மாதிரி அதுக்கு தேவை வந்து நியூட்ரிஷன் பார்க்க போனால் பிளட் சர்க்குலேஷன். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான தசை நார்களோ இல்ல ரத்த ஓட்டங்களோ வந்து டெவலப் ஆகி 18 மேல வந்து முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து எலும்புடைய வளர்ச்சி.
0: இதுக்கு வந்து சின்ன வயசுல அவங்க சாப்பிட்ற ஃபுட் இதெல்லாம் வந்து
2: இது வந்து முக்கியமான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்ல முடியும். அவங்க வந்து சின்ன வயசுல சாப்பிடக்கூடிய உணவு பழக்கங்கள், உங்களுக்கு ஃபுட் ஹேபிட்ஸு, இது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இப்போ லைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன வயசுல வந்து ஏன் வந்து மில்க் வந்து அதிகமாக கொடுக்குறாங்கன்னா மில்கில் வந்து கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது, ப்ளஸ் அசுலஸ் வந்து ப்ரோட்டீன் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு வந்து தேவைப்படும். உங்களுக்கு சின்ன வயசுல கொடுக்கக்கூடிய அனைத்து ஃபுட்டுகளும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய குரோத் ஹார்மோனை வந்து அதிகப்படுத்துறதுக்காக கொடுக்கக்கூடிய உணவுகளுக்கு லைக் வந்து மில்க் கொடுப்பாங்க. ஒரு 6 அப்புறமேட்டு வந்து உங்களுக்கு வந்து வீட் கொடுப்பாங்க, ரைஸ் கொடுப்பாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா

0: வீட்டு ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன அரிசிகள் இருக்கு இல்லைங்களா, நொய் கஞ்சின்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் உடைச்சி அதாவது 6 மாதத்துக்கு மேலே வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த கஞ்சியில் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா புரதச்சத்துக்களும் இருக்கும். அது வந்து வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு பொதுவாக பார்க்க போனீங்கன்னா இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து மெக்கானிக்கல் லைஃப்பில் இருக்கோம், யாருமே வந்து குழந்தைய வந்து அவ்வளோ இதுவாக வந்து கவனிக்க முடிய மாட்டேன், எல்லாமே வந்து ஏர்ன் பண்ணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து போயிட்டுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீச்சு சில இதெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. அங்கே வந்து குழந்தைங்களை விட்டுட்டு அவங்க வந்து இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒர்க் வந்து இப்போ சொசைட்டியில் வந்து எடுத்துக்கிட்டு குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விதமான உணவு வகைகள் பழங்கள் எல்லா விதமானதும் கொடுத்து குழந்தைய வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு குழந்தைக்கு வந்து, அதுதான் வந்து பேசிக். இப்போ எப்படி நம்ம வந்து நல்ல ஸ்கூலில் படித்தா தான் குழந்தை வந்து மூளை நல்லா வளரும் நல்லா அறிவாளியாக வருவான்னு வந்து தேடி தேடி போகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து உங்களுக்கு அதுதான் வந்து ஃபவுண்டேஷன், அதுதான் வளர்ச்சிக்கு வந்து ஆரம்பம். ஸோ உணவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து குழந்தைங்க வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்தவரை போல் நம்ம வந்து நம்மளுடைய உணவுகள் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம்னா வளர்ச்சிக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும்.
1: இப்போ வந்து நீங்க உணவுகள் தான் முக்கியம்னு சொல்றீங்க, இப்போ வந்து நம்ம போன்ஸ் அப்படின்னாலே அதுக்கு முக்கியமான அதாவது என்ன மாதிரி விதமான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும்?
0: இல்லை உங்களுக்கு வந்து 18 வயசு வரலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோத் இருக்கிறதுனால எந்த விதமான உணவுகள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. 18 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து உணவு பழக்க வழக்கத்தில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். லைக் வந்து வந்து ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எடுத்துக்கூடாது, உங்களுக்கு ஃப்ரை ஐட்டம் வந்து நிறைய எடுத்துக்கூடாது, நான்வெஜ்கள் வந்து தேவையான அளவுக்கு தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து என்ன தேவையோ அதை மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்டுக்க முடியும் இருக்கும் உங்களுக்கு.
1: இப்போ சின்ன பசங்க வந்து சின்ன வயசுல இந்த சிப்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க.
0: இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இந்த சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய வந்துருச்சு, அதை தான் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. பட் அதனால வந்து பின்னாடி வந்து சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு, ஏன்னா போதுமான சத்துக்கள் வந்து அதில் கிடைப்பது கிடையாது உங்களுக்கு. உடம்புக்கு வந்து தேவையான அனைத்து விதமான புரத சத்துக்களும் வந்து அந்த இதில் வந்து கிடைக்கிறது இல்லை உங்களுக்கு. அதனாலையும் அவங்க வந்து வளர்ந்து பெரியவங்களானாலும் அவங்களுக்கு அந்த எந்த லெவல் ஆஃப் குறைபாடுகள் அதில் கம்மியாக இருக்கோ அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டில் அந்த விதமான சில பாதிப்புகள்லாம் வர ஆரம்பிக்கும். பட் அதை நவடேஸ் வந்து அதை சரி பண்ணுற அளவுக்கு நிறையா டெக்னாலஜிஸ் வந்துருச்சு உங்களுக்கு, அதை சரி பண்ணுற அளவுக்கு வந்து நிறைய மெடிசின்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு. பட் அதை வந்து அவாய்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி கடையில் வாங்கி கொடுக்குற அந்த மாதிரி ஐட்டம்லாம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும் உங்களுக்கு.
1: பால் எவ்வளவு முக்கியம்?
0: பால் வந்து ரொம்ப ரொம்ப பாலில் தான் வந்து கால்சியம் இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து இது வந்து உலக அறிஞ்ச ஒரு உண்மை உங்களுக்கு, ஏன்னா வந்து பால் தான் வந்து பிறந்த குழந்தையிலேருந்து அப் டு இன்னைக்கு வந்து 90 இயர்ஸ் 95 இயர்ஸ் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வரலையும் வந்து விரும்பி சாப்பிட்றது பால். பால் வந்து என்ன ஏன் முக்கியமானது அப்படின்னா உங்களுக்கு ஈஸி டு டைஜஷன் உங்களுக்கு, அதில் வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது உங்களுக்கு, ப்ளஸ் வந்து உடம்புக்கு எந்த ஒரு உபாதைகளும் பண்ண போகிறது கிடையாது. அதில் வந்து உங்களுக்கு அனைத்து விதமான சத்துக்கள் இருக்கு, முக்கியமாக வந்து கால்சியம் இருக்கு உங்களுக்கு. ஸோ கால்சியம் தான் வந்து மனிதனுடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது, எலும்புனுடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குழந்தை பருவத்தில் வந்து அப் டு 3 இயர்ஸ் வரலையுமே வந்து மதர் ஃபீடிங் கொடுத்தா தான் ரொம்ப நல்லது உங்களுக்கு. கடையில் வாங்கி கொடுக்கறத விட உங்களுக்கு வந்து மதர் ஃபீடிங் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தான் வந்து அனைத்து விதமான நோயற்ற உணவுகள் வந்து குழந்தைக்கு வந்து போகுது அப்படின்னா அது வந்து த்ரூ த மதர் ஃபீடிங். ஸோ அதனால் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 18 இயர்ஸ்க்கு மேலே இல்லை பிறந்த குழந்தைலேருந்து டெய்லி வந்து 2 டம்ளர்ஸ் வந்து பால் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. உடம்புக்கு வந்து எந்த ஒரு விதமான நோய்களும் வராமல் வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு, அதாவது வந்து எலும்பு சம்மந்தப்பட்டமான நோய்களெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் உங்களுக்கு.
1: குழந்தைங்க பற்றி பேசியிருந்த இப்போ டீனேஜர்ஸ் வந்து இந்த டயட்டிங் இதெல்லாம் போகிறதுனால அந்த மில்க்ல வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணுறாங்க இன்டேக் ஆஃப் மில்க், அதை பற்றி சொல்லுங்க.
0: ஸோ இப்போ டீனேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 18 இயர்ஸ்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா டீனேஜில் வந்து அவங்க வந்து என்ன கான்செப்ட்னா ஸ்லிம்மாக இருக்கணும், எஸ்பெஷலி வந்து லேடிஸ் ஸ்லிம்மாக இருக்கணும், அழகாக இருக்கணும், யூத்தாக இருக்கணும், யங்காக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நிறையா விதமான வந்து டயட்ஸுக்கெல்லாம் போகிறாங்க. பட் அது எந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்குன்றது வந்து நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு ஏஜ் குரூப்பும் வந்து ஒவ்வொரு விதமான வந்து டயட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஏஜ் குரூப்பும் வந்து ஒவ்வொரு விதமான எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் பட் வந்து டயட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ அது எந்த மாதிரி உணவில் கிடைக்குதோ அதை வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி வந்து இந்த ஃப்ரை ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்தா உடம்புக்கு வந்து எந்த ஒரு விதமான நோய்களும் வராமல் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஃப்ரை ஐட்டம் மெயின்லி, ப்ளஸ் வந்து இந்த சைனீஸ் ஃபுட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு.
1: இப்போ வந்து நீங்களே முன்னாடியே சொல்லிட்டு இருந்தீங்க டெக்னாலஜி எல்லாம் நிறையா முன்னேறி இருக்குன்ட்டு. இப்போ பாலில் கூட வந்து அந்த அதில் இருக்கிற ஃபேட்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸ்கிம்டு மில்க்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி எடுக்கும்போது அதில் வந்து கால்சியம் அதெல்லாம் எடுத்துடுவாங்களா?
0: இல்லை
1: ஒன்லி ஃபேட்ஸ் அந்த மாதிரி தானா?
0: இல்லை இல்லை, ஓ அதாவது வந்து அந்த மாதிரி மில்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி மில்க்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து அடல்ட் ஸ்டேஜில் தான் வந்து கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி வந்து இந்த ஃபேட்டு இல்லாமல் சாப்பிடக்கூடிய அந்த மில்க்லாம் பார்த்தீங்கன்னா அபவ் 40 மேலே உங்களுக்கு அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் தான் வந்து உடம்புல வந்து வெயிட் விழுந்துருச்சு, வெயிட்டை கம்மி பண்ணும், அதனால் ஃபேட் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால தான் அந்த மாதிரி மில்க் வந்து ஓரியன்டாக அவங்க எடுத்துக்கிறாங்க. யூஸ்வலாக நார்மல் மில்க் அதாவது எஸ்பெஷலி வந்து இந்த பசும்பால்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மில்க்லாம் வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம்.
1: ஓகே, இது வரைக்கும் வந்து நம்ம சமையல் பற்றியெல்லாம் அதாவது சமையல்னு சொல்கிறதோட வந்து இந்த சாப்பாடு விஷயத்தை பற்றியெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம அதிகமாக வந்து ஈஸியாக வந்து எதுனாலும் ஒரு கீழே விழுந்தாலும் சரி எது செஞ்சாலும் சரி டக்குன்னு வந்து காலில் வந்து சுளுக்கு பிடிச்சிக்கும், அந்த இதுக்கு வந்து காரணம் என்ன? சுளுக்கு பிடிச்சிக்கிறது ஸ்ப்ரெயின்
0: இப்போ பார்த்தீங்கன்னா சுளுக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எந்தமான ஏஜ் குரூப்பு அப்படின்றத சொல்கிறத விட இப்போ எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வந்து சுளுக்கு பிடிக்கின்றது காமன் ஆயிடுச்சு. அதாவது மசில் ஸ்ட்ரெயின், மசில் ஸ்ப்ரைன் அந்த மாதிரி வருது.

0: இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்து தான் போக முடியும் உங்களுக்கு. ஏன்னா மசில் எல்லாம் வீக் ஆகிடுது உங்களுக்கு, மசிலோடைய ஸ்ட்ரென்த்து வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து லேக் ஆஃப் மசில் ஒர்க்குனால தான் அங்கங்கே உங்களுக்கு வந்து சுளுக்கு பிடிக்கிறது வந்து காமன் ஆகிடுச்சு. எஸ்பெஷலி இப்போ வரக்கூடிய யங் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து கம்ப்யூட்டர் உலகத்தில் வந்து போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ டயட் எடுத்துக்கிறதுக்கோ எதுக்குமே வந்து சரியான வந்து ஒரு நேரகாலம் இருக்கிறது இல்லை. அது இல்லாமல் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட்லாம் போகிறாங்க. அதனால் வந்து அவங்களுடைய தூக்கம் எல்லாமே வந்து பாதிக்கப்படுறதுனால உங்களுக்கு மசில் எல்லாமே வந்து டோட்டலாக வீக்காக ஆரம்பிக்குது. ஸோ மசில் வீக்னஸ் இருக்கிறதுனால தான் அடிக்கடி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன இங்கேருந்து சும்மா ஒரு ரெண்டு ஸ்டெப் இறங்கும் போது கூட உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து மசில் கேட்ச் ஆகிடுது. ஸோ மசில் வீக்னஸ்ஸாக அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரெகுலர் டயட் எடுத்துக்கிட்டு ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். டெய்லியும் காலையிலையும் நைட்டும் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம ஹெல்த்துக்காக வந்து ஒதுக்கி அந்த பேசிக் எக்ஸசைஸ்னு சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கும். அது பக்கத்தில் உள்ள ஒரு தெரப்பி சென்டரோ இல்லை வந்து ஒரு டாக்டரோ இல்லையா எஸ்பெஷலி ஃபிசியோதெரப்பி சென்டர்லாம் போனீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி அடிக்கடி எனக்கு சுளுக்கெல்லாம் பிடிக்குது சார், அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரி எக்ஸசைஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க தாராளம் தேவல் கேடியும் உங்களுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி குரூப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சார், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு அவங்க வந்து கரெக்டான ஒரு வழிமுறைகளை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு அதை பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி மசில் கிராம்பு மசில் கேட்சு இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியும். இந்த எஸ்பெஷலி வந்து இப்போ வரக்கூடிய வந்து இந்த டிஸ்க் ப்ராப்ளம் எல்லாம் சொல்கிறாங்க. அதாவது வந்து ஸ்பைனில் வரக்கூடிய டிஸ்க் ப்ராப்ளம், அது கழுத்து எலும்பாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து முதுகு தண்டுவடை எலும்பாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய வந்து ஜவ் ப்ராப்ளம் எதனால் வருதுன்னா இந்த மாதிரி வந்து லேக் ஆஃப் மசில் ஒர்க்னால தான். மசில் வந்து ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் மசில் வந்து நல்லா வேலை செய்யும், ஒரு குறிப்பிட்ட மசில் வந்து வீக் ஆகும். அந்த வீக்கன் மசில் குரூப்பை வந்து நம்ம பயன்படுத்தி வேலை செய்யும் போது லைக் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பெண்டிங் ஒர்க்கு தான் நிறையா இருக்கும் உங்களுக்கு. பேக்வர்ட் பெண்டிங் ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. யாருமே வந்து பேக் சைடில் வந்து வளைஞ்சி பண்ணக்கூடிய ஒர்க்குகள் வந்து எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரண்ட்டு முன்னாடி பார்த்து பண்ணக்கூடிய ஒர்க்குகள் தான் அதிகம். அதனால் வந்து ஃப்ளெக்ஸர் ஐ மீன் முன்னாடி உள்ள தசைகள் எல்லாம் வந்து நல்லா வேலை செய்யும், பின்னாடி உள்ள தசைகள் முதுகுக்கு பின்புறம் உள்ள தசைகள் எல்லாம் வந்து வீக்காக இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஜவ் ப்ராப்ளங்கள்லாம் உங்களுக்கு வருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ரெகுலர் எக்ஸசைஸ் மெக்கானிக்கல் வேர்ல்டில் வந்து நம்மளும் மற்றவங்களோ மாதிரி வந்து ஆக்டிவாக இருக்கணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும், அது வந்து மெயினாக பண்ணணும்.
1: இது இப்போ வந்து நீங்கள் வந்து ஒர்க் பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, யாரும் வந்து பேக்வர்ட் சைடில் அந்த இது பண்ணுறதில்ல. இப்போ வந்து நம்ம இந்தியாலேயே எடுத்துட்டாலே வந்து எத்தனையோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது. இப்போ நிறையா வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வரும்போது வந்து எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் பண்ண வேண்டிய மாதிரி ஒர்க் ஜாப்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதே வந்து இன்னும் சில பேருக்கு வந்து நான் உட்காந்த இடத்துலையே வந்து செய்கிற வேலை, சில பேருக்கு தான் வந்து சில பேருக்கு வந்து ஹெவி வெயிட் தூக்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த போன்ஸ் மசில்ஸ் அந்த இதெல்லாம் வந்து எந்த மாதிரி டிஃபர் ஆகும், அவங்களோட பாடிக்கு அவங்க வந்து எந்த மாதிரி ஏத்த விதத்தில் அவங்க வந்து அவங்கள நடத்திக்கணும் அந்த மாதிரி எல்லாம்.
0: இப்போ வந்து மெயினாக வந்து எல்லா இடத்துலையும் பேசப்படுறது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் தான். உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்ததுலேருந்து உங்களுக்கு வந்து உடம்புல வரக்கூடிய வியாதிகள் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ எஸ்பெஷலி அவங்களுக்கு தான் வந்து ஆர்த்தோ ரிலேட்டடில் ப்ராப்ளங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அவங்க என்ன பண்ணணும்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து பக்கத்தில் எங்கேயாவது வந்து ஒரு தெரப்பி சென்டரோ இல்லை ஒரு ஃபிட்னஸ் சென்டரோ அங்கே வந்து அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து உபாதைகள்லாம் இருக்குது, என்ன மாதிரி வந்து ப்ராப்ளங்கள் இருக்குது, என்ன மாதிரி பெயின் வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வருது, அதெல்லாம் வந்து அவங்களோட வந்து கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி குரூப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத அதை கேட்டு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெயின் எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, லைக் வந்து இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்க, லைக் வந்து இந்த ஆட்டோ கார் டிரைவர்ஸு ப்ளஸ் வந்து இப்போ இந்த மார்க்கெட்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாட் ஆஃப் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுடைய மசில்கள் எல்லாமே நல்லா வேலை செய்யும் உங்களுக்கு, நல்லா எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா ஹெல்த் சாப்பிடுவாங்க உங்களுக்கு. அதனால் அவங்களுடைய மசில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் ஆர்த்தோ ரிலேட்டடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒயிட் கலர்ஷிப் ஒர்க்கில் இருக்காங்க இல்லையா, லைக் வந்து சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷன்ஸு ப்ளஸ் வந்து இந்த மேனேஜிங் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி லைக் வந்து ரொம்ப வந்து இந்த கார்லேயே ட்ராவல் பண்ணுறது, சில பேர் மார்க்கெட்டிங் ஃபீல்டெல்லாம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா டூ வீலரில் போயிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் பேக் பெயின் வந்து ரொம்ப காமனாக வந்துடும். ஏன்னா வந்து உங்களுக்கு இன்டர்வல் இல்லாமல் வந்து வண்டி வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. இப்போ லைக் வந்து இங்கே சிட்டியிலிருந்து வந்து

0: கிண்டி வரலையும் போகணும்னு பார்த்தீங்களா, டூ வீலர்ஸில் போகும்போது ஹெவி ஸ்ட்ரெயின் ஆகும், ஏகப்பட்ட டிராஃபிக்ஸ் இருக்குது உங்களுக்கு, எல்லா டிராஃபிக்கை நிறுத்தி நிறுத்தி போகும்போது மசிலோட ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து ரோடு கண்டிஷன் வந்து ரொம்ப கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்குது. இந்த மாதிரி ரோடு கண்டிஷன் மோசமான உள்ளதெல்லாம் டூ வீலரில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெயின்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நம்மளுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய வண்டிக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த ட்ராவலிங் பண்ணுறதெல்லாம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி எல்லா ஃபீல்டுலையுமே வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஒர்க் பண்ண தான் ஏர்ன் பண்ண முடியும், ஏர்ன் பண்ண தான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல என்னென்னா, எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம், எப்படி வந்து மாடிஃபிகேஷன் பண்ணலாம், எந்த மாதிரி டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணலாம், இதெல்லாம் அவங்க வந்து கற்றுட்டு பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு உடம்புல உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணிவிட்டு லைஃப்பை வந்து சுமூகமாக ரன் பண்ண முடியும். உங்களுக்கு
1: இந்த சாஃப்ட்வேர் ஃபீல் பற்றி பேசிட்டு இருக்கிறது, இந்த ஸ்லீப் அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிற ஒரு விஷயம். ஸோ ஸ்லீப் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மாதிரி?
0: ஸ்லீப் வந்து பார்த்தீங்கன்னா பர் டே வந்து மினிமம் 6 hours வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது உங்களுக்கு. அதுதான் வந்து பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்ட் பீரியட். உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து நம்ம கரெக்டான ரெஸ்ட் பீரியட் கொடுத்தாதான் அது வந்து அடுத்த நாள் வந்து ஃபுல் டே வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு நம்ம வந்து கை காலை விட உங்களுக்கு வந்து பிரெயின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ டே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஈவன் தோ இஃப் யூ ஆர் ஸ்லீப்பிங், நீங்கள் தூக்கத்தில் இருந்தால் கூட வந்து பிரெயினோட ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்தாதான் அது அடுத்த நாள் வந்து ஒர்க் பண்ண முடியும். இப்போ சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட், இந்த பிபிஓலாம் வந்ததுக்கப்புறம், நைட் ஷிஃப்ட் வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறுது. உங்களுக்கு நேச்சர்லேருந்து வேரி ஆகிறாங்க, டிஃபர் ஆகிறாங்க. ஸோ நேச்சரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு. நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 9 to 5 வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ், அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணோம்னா உங்களுக்கு பாடியோட கண்டிஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to 1 திருப்பி பிரேக் விட்டு திருப்பி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 5 அந்த மாதிரி வைக்கிறது. ரீசன் வந்து இதுதான். அந்த மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து எல்லா கவர்மெண்ட் செக்டர்லையும் சரி ப்ரைவேட் செக்டர்லையும் 8 hours அப்படின்னு வச்சு, 8 hoursக்கு மேலே என்னென்னா அந்த மசில் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து மீறி போகும், உங்களுக்கு வீக்காக ஆரம்பிக்கும். அதனால வந்து தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்பராக வந்து தூங்கினா தான் உங்களுக்கு மற்ற ஆக்டிவிட்டீஸ், மற்ற மசிலோட ஒர்க்கு, மற்ற ஜாயிண்டோட வேலைகள் எல்லாம் ப்ராப்பராக நடக்கும் உங்களுக்கு. தூக்கம் வந்து இல்லாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஃபிசிக்கலில் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும்.
1: இன்னும் பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து டாக்டர் சரணன் கிட்ட கேட்க போறோம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது நிகழ்ச்சி டாக்டரை கேளுங்கள். ஒரு சின்ன பிரேக், அப்புறம் திரும்பி சந்திக்கலாம். கீப் டியூன்ட் டு MOP சமுதாய வானொலி.

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: குடிக்காதே, சிகரெட் குடிக்காதே, கெடுக்காதே, உடம்ப கெடுக்காதே. குடிக்காதே, சிகரெட் குடிக்காதே, கெடுக்காதே, உடம்ப கெடுக்காதே. நீ ரோட்ல குடிச்சா உன்னை போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காதே, அத நீ மறக்காதே. அதனால் குடிக்காதே, சிகரெட் குடிக்காதே, குடிக்காதே, சிகரெட் குடிக்காதே, கெடுக்காதே.

0: என்னத்தை செய்யறது?
1: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி இளையனா போகணும்னா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் புழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி எனம் குடிக்காதே, ராசா சிகரெட்ட குடிக்காதே.
0: குடிக்கலையா? இனிமே குடிக்கலையா? நிலைக்கணுமையா? உயிரை நிலைக்கணுமையா? பொழைக்கணுமையா? குடும்பம் பொழைக்கணுமையா?
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: You are listening to MOP சமுதாய வானொலி 107.8. உங்ககிட்ட பேசிக் கொண்டிருப்பது நான் உங்க பவித்ரா மற்றும் கீதா. இது டாக்டரை கேளுங்க நிகழ்ச்சி. நம்ம வந்து டாக்டர் சரவணன் கிட்ட பேசிட்டு இருக்கோம். கீதா, இது வரைக்கும் நம்ம டாக்டர் சரவணன் என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் கொஞ்சம் பிரீஃபா சொல்ல முடியுமா?
5: உன்னால அவர் வந்து கால்சியத்தோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்லியிருந்தாரு, மில்கோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி. பட் அப்புறம் வந்து சின்ன பசங்க வந்து எப்படி அவங்களோட ஃபுட் சிஸ்டம், அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து போன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்றது, அதை பத்தியும் சொல்லியிருந்தாரு. பைக்ஸ் பத்தி பேசியிருந்தாரு, பைக் நம்ம டிராவல் பண்றது, IT ப்ரொஃபஷனல்ஸ், நம்ம ப்ரொஃபஷன், ஸ்லீப், இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு க்வெஸ்சன் மைண்ட்ல வருது டாக்டர். இதுல வந்து பைக்ஸ் பத்தி பேசியிருந்தோம். இப்ப வந்து நிறைய கஸ்டம் பைக்ஸ் அண்ட் பைக்ஸே வந்து கஸ்டம் ஆகி வர டிசைன்ல வந்து இருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு வந்து போன்ஸ் அஃபெக்ட் பண்றது?
6: இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நவடேஸ் வரக்கூடிய பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயினை வந்து ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணுறாங்க. அந்த பெயினை வந்து ப்ரிவென்ட் பண்ணுற அளவுக்கு தான் ஒவ்வொருடைய பைக் கம்பெனிஸும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வரக்கூடிய வந்து சில மாடிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யங்ஸ்டர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்களே ஒழிஞ்சு, கம்பெனிஸ்லேருந்து வரக்கூடிய பைக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பைக்கில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ட்ராவல் வந்து அவாய்ட் பண்ணணும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்டில் வந்து சொல்கிற மாதிரி இந்த 40-60 அந்த ஸ்பீடுக்கு அந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய பாடியில் ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷன் சென்ஸெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியும் உங்களுக்கு. ஸோ அதனால் பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பைக்ஸும் இப்போ வரக்கூடியதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதை நம்ம வந்து அந்த ரெகுலராக வந்து அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணாதனால தான் உங்களுக்கு வந்து பெயின் எல்லாம் வருது. அதில் முக்கியமாக என்னென்னா பாஷர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வந்து பாஷர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. நெக் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்களுக்கு, பேக் வந்து சீட்டில் வந்து கரெக்டாக வந்து சீட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும், ப்ராப்பர் வெயிட் வந்து ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். உங்களுக்கு வந்து பைக்ஸ் வந்து பெயின் வந்து வராத அளவுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஓட்டுறவங்களுக்கு வந்து காமனாக வரக்கூடிய பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து வலியும் இடுப்பு வலியும் தான் காமனாக வரும் உங்களுக்கு. அது என்னென்னா அவங்கள வந்து எக்ஸசிவ் யூஸ், ஒரு நாளைக்கு வந்து சில பேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியே ஆகணுன்றதுக்காக ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் கூட இவன் தான் வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு பெயின் தான் வர முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஒரு ஒரு அடல்ட் ஏஜில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு 2 இட்லி சாப்பிட்லன்னா ஓகே, மிஞ்சி போனால் ஒரு 3 இட்லி சாப்பிட்லாம். அதுவே வந்து ஒரு 4 இட்லி சாப்பிட்டா என்ன உங்களுக்கு வாமிட் தான் வரும். அந்த மாதிரி தான் பாடியோட மசிலோட ஒர்க்கும் அந்த மாதிரி தான். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணுதோ அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பெயின் வந்து கம்மியாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்று என்னென்னா எஸ்பெஷலி பேக் பெயின், நெக் பெயின் தான் இதில் காமனாக இப்போ வர இந்த ஜென்ரேஷனில் வந்து பேக் பெயின், நெக் பெயின் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப காமனாக வந்துட்டுருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70s 80s பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து மாடிஃபிகேஷன் வந்து பைக்கில் கிடையாது, இந்த அளவுக்கு வந்து டிராஃபிக் கிடையாது, இந்த அளவுக்கு வந்து ரோடு கண்டிஷன் கிடையாது. அவங்களாம் வந்து ஃப்ரீ ஏர் இருந்து ஹெல்த்தி ஃபுட் இருந்தது, நல்லா ஒர்க் பண்ணாங்க. இப்போ வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் லைஃப் எதை எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு ஷாப் போயிட்டு எதாவது பர்ச்சேஸ் பண்ணால் கூட 2-வீலர் வேணும், சைக்கிள் வேணும், கார் வேணும், அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் டிபெண்டடாக ஆகிட்டீங்க. இண்டிபெண்டடாகவே வர முடியல உங்களுக்கு. டிபெண்டடாக இருக்கிறதுனால தான் உங்களுடைய மசிலோ போனோ உங்கள் பாடி ஸ்ட்ரக்சரோ எதுவுமே வந்து ப்ராப்பராக ஒர்க்காக பண்ண மாட்டேங்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணியே போயிட்டுருங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வர ஆரம்பிக்குது.
4: ரெகுலர் ஈட்டிங் ஹேபிட்ஸ்க்கும் இது மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கும் ஏதாவது டிபெண்டன்ஸ் இருக்கா?
6: ரெகுலர் ஈட்டிங்ஸ் என்னென்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து டயட் வந்து இருக்கணும் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து அன்வான்ட் டைம்ஸில் சாப்பிட்றதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கணும் உங்களுக்கு. அன்வான்ட் டைம்ஸில் வந்து சாப்பிட்றதெல்லாம் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு 10 o'clock வந்து டிஃபன் சாப்பிட்டாருனா திருப்பி 11 o'clock வந்து பசிக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்குவார் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணும்.
4: ஓகே, இப்போ வந்து இது வரைக்கும் வந்து நம்ம ஜென்ரலான என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அதை பற்றியெல்லாம் பேசிட்டு இருந்தோம் சார். இப்போ வந்து ஒரு நம்ம கால்லன்ட்டு எடுத்துட்டோம்னா காலில் வந்து அந்த கணுக்காலில் அந்த இது பாதத்துலலாம் வந்து ரொம்ப வலி ஏற்படும். சும்மா ரொம்ப தூரம் நடந்தாலே வந்து குதிகால் வலி அந்த மாதிரியெல்லாம் ஏற்படுது. அது வந்து எதனால் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்குது?
6: குதிகால் வந்து வலி வர்றதுக்கு வந்து காரணங்கள் வந்து நிறைய இருக்குது. உங்களுக்கு சொல்லப்போனால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்ம. அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன், சின்ன சின்னதாக நான் சொல்கிறேன். குதிகால் வந்து எஸ்பெஷலி வந்து யாருக்கு வந்துன்னா லாங் ஸ்டாண்டிங் பாஷர் உள்ளவங்களுக்கு வந்து காமனாக வரும். ப்ளஸ் வந்து ஹவுஸ் மெய்டு அவங்களுக்கு வரும். ப்ளஸ் வந்து ஹோமில் வந்து நிறையா ஒர்க் பண்ணுற தண்ணியில் நின்றுட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இது காமனாக வருது. ஒபீசிட்டி அவங்களுக்கு வந்து இது காமனாக வந்து குதிகால் வருது. இப்போ வரக்கூடிய யங்ஸ்டருக்கு வந்து குதிகால் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து இந்த ஹை ஹீல்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹை ஹீல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதனுடைய ப்ரெஷர் நம்ம பாடியினுடைய வெயிட் வந்து உங்களுக்கு த்ரூ த குதிகால் வழியாக தான் கீழே வந்து போகுது உங்களுக்கு ஏறத்துக்கு. உங்களுக்கு வந்து அந்த பாடி வெயிட் வந்து ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து நார்மல் ஃபுட்வேர். உங்களுக்கு இந்த மாதிரி ஹீல்ஸ் எல்லாம் போட்டு அதில் வந்து ப்ரெஷர் வந்து பாயிண்டட் ஆகும். உங்களுக்கு உங்கள் பாடி வெயிட் வந்து கரெக்டாக அந்த எலும்பு பேர் வந்து குதிகால் எலும்பு இல்லைங்க. அந்த குதிகால் எலும்பில் வந்து உங்களுக்கு பாயிண்டடாக போகும்போது என்னங்கன்னா அந்த குதிகால் எலும்பை சுற்றி உள்ள ஜவ்வுகள் எல்லாம் வந்து நசுங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு நசுங்கும் போது அந்த ஜவ்வில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வளர்ச்சிகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து குதிகால் வருது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் த மெனோபாஸ் பீரியடுக்கு அப்புறம் ஃபீமேலுக்கு வந்து இந்த குதிகால் வலிகள் வந்து காமனாக வருது. உங்களுக்கு அதிகமாக வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும்னா காமனாக வருது. இதுக்கு வந்து என்னென்னா உடம்பில் வந்து போதுமான அளவுக்கு வந்து கால்சியம் இருக்கிறது இல்லை. ப்ளஸ் வந்து அவங்க வந்து நிறைய நேரம் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி இப்போ இருக்கக்கூடிய வந்து சமையல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெஸ்டர்ன் டைப்பில் நம்ம மாற்றிட்டுருக்கோம். எல்லாம் நின்றுண்டே பண்ணுற அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இருக்குது. உங்களுக்கு அந்த காலத்திலலாம் அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து கீழே அடுப்பு இருந்தது, கீழே உட்காந்து எழுந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நின்றுண்டே ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து நிறையா போயிட்டுருக்கு உங்கள் கால்களில். அதனால் அந்த டிஷ்யூஸ் எல்லாம் வந்து வீக்கன் ஆகி இந்த மாதிரி குதிகால் வலியெல்லாம் வந்துட்டுருக்கு. ப்ளஸ் லைக் வந்து லாங் ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கிறாங்க இல்லைங்களா, சுகர் இருக்குது சார் டாக்டர் நடக்க சொன்னார் அப்படின்னா ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. எது எல்லாம் எந்த ஒரு ஒரு இதுக்குமே வந்து ஒரு வரைமுறை ஒன்று இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க்கை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி குதிகால் வலிகளெல்லாம் வந்து கம்மி பண்ண முடியும். குதிகால் வலிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நியர்பை பக்கத்தில் உள்ள டாக்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த குதிகால் வலிகளை வந்து சரி பண்ண முடியும். ப்ளஸ் வந்து அந்த குதிகால் வலிக்கு வந்து நீங்கள் சின்ன சின்ன எக்ஸசைஸ் அவங்களே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த குதிகால் வலி வந்து வராமல் வந்து தவிர்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குதிகால் வலியை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுற அளவுக்கு நிறைய செப்பல்ஸ் வந்துடுச்சு. உங்களுக்கு நிறைய செப்பல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் செப்பல்ஸ் எல்லாம் வாங்கி போட்டிங்கன்னா இந்த குதிகால் வலியை வந்து நம்ம தவிர்க்க முடியும்.
4: இப்போ வந்து நீங்கள் ஹை ஹீல்ஸ் அதெல்லாம் போடுறாங்கன்னு சொல்கிறீங்க, அந்த ஹை ஹீல்ஸ் போடும்போது வந்து கண்டிப்பாக வந்து அந்த முட்டியும் வந்து கொஞ்சம் ஓவர் ஒர்க் பண்ணும். அதனால் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் முட்டிங்களுக்கு வரும்?
6: ஹை ஹீல்ஸ் வந்து போடுறதுனால என்னென்ன ப்ராப்ளம், எஸ்பெஷலி வந்து லேடிஸ் வந்து ஹை ஹீல்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. இப்போ இருக்கிற வந்து யங் ஜென்ரேஷன், அதாவது வந்து எஸ்பெஷலி வந்து ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை காலேஜாக இருக்கட்டும் இல்லை வந்து ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், எங்கே லேடிஸ் ஐ மீன் யங்ஸ்டர் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஃபேஷனாக வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதனுடைய ட்ராபேக்ஸ் என்னென்னா இப்போ நான் முன்னதே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து குதிகாலில் வலி ஏற்படும். உங்களுக்கு அடுத்தாப்புல என்ன குதிகால் வலியை வந்து பேர் பண்ணுறதே என்னென்னா நீங்கள் முட்டியில் வந்து ஸ்ட்ரெயின்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் முட்டிக்கு வந்து அந்த வலி வந்து ஷிஃப்ட் ஆகும். உங்களுக்கு முட்டியிலேருந்து என்னென்னா உங்களுக்கு வந்து முதுகு தண்டு வடத்தை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். நான் முன்னமே உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து முதுகு தண்டு வடத்தில் வந்து ஜவ்வுகள் வந்து நிறைய இருக்குது, டிஸ்க்குன்னு சொல்லுவோம். அந்த டிஸ்க்குகள் வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப காமனாக வந்துட்டுருக்கு. ஹை ஹீல்ஸ் போடுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதவிடாய்வு வந்து நிறையா தள்ளி போகிறது உண்டு. அதனால் வந்து நிறையா ப்ராப்ளங்கள் வருது. ஸோ இதனால் என்ன இன் ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு இந்த ஆஃப்டர் மேரேஜ் வரக்கூடிய அந்த கேரிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து இதனால் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. உங்களுக்கு ஹை ஹீல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஹை ஹீல்ஸ் போட்டு வலிகள் வந்ததுன்னா அந்த ஹை ஹீல்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு வலிகளுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுகள் வந்து எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸசைஸ் எல்லாம் அவங்க வந்து பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் எல்லாம் இன் ஃபியூச்சர்ஸ் வராமல் வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஹை ஹீல்ஸ் வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு.
5: முதுகில் இருக்கிற ஜவ்கள் பற்றி பேசியிருந்தீங்க, அப்போ வந்து ஸ்கூல் பசங்க அவங்களுக்கு வந்து லோட் ரொம்ப அதிகமாக இருக்குது டெய்லி.
6: ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூலிங் எல்லாமே வந்து நம்ம காலேஜஸில் வந்து நிறையா புக்ஸ் வச்சு படித்த மாதிரி இப்போ ஸ்கூல் லெவல்லே வந்து எல்லாம் ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா 10 புக்ஸ் 15 புக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க உங்களுக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த வளர்ச்சி இதை வந்து ரொம்ப பாதிக்கப்படும் உங்களுக்கு, அதாவது போனுடைய வளர்ச்சிகள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துருச்சு. லைக் வந்து உங்களுக்கு கேட்டாக்கர் வச்சுக்கலாம், அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து குழந்தைகள் வந்து தூக்காமல் யாராவது வச்சுட்டு எடுத்துகிட்டு போனால் வந்து வளர்ச்சிகள் வந்து பாதிப்பு அடையாமல் இருக்கும். இப்போ நவடேஸ் பார்த்தீங்கன்னா நிறையா புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. குழந்தைகள் வந்து சின்ன வயசுலேயே நிறையா வந்து ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் கூட வராங்க. இந்த மாதிரி வந்து நிறைய புக்ஸ் வந்து கேரி பண்ணுறதுனால அவங்களுடைய எலும்பு வளர்ச்சிகள் வந்து கொஞ்சம் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை நம்ம வந்து தவிர்த்துக்கலாம், உங்களுக்கு தவிர்க்க முடியாதுன்னு எதுவும் கிடையாது, அதை தவிர்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணிங்கன்னா தவிர்க்க முடியும், உங்களுக்கு முதுகு வலியெல்லாம் வராமல் இது பண்ண முடியும்.
5: ஸ்கூல்ஸ் வந்து இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணலாம் இல்லையா?
6: உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற எல்லா ஸ்கூல்லையுமே வந்து நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு உங்களுக்கு. அங்கே உள்ள டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ட், பிரின்ஸ்பால் எல்லாத்துக்குமே வந்து அவேர்னஸ் வந்துருச்சு. அவங்களும் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அஃபோர்ட் பண்ணுறாங்க. குழந்தைகளுக்காக வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, புக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிறைய ஆயாமஸ் பாய்ஸ் இதெல்லாம் வச்சு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் வந்து அவேர்னஸ் வந்து நிறையா மீடியாஸ் வந்துருச்சு உங்களுக்கு, நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கனால அவங்க வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில சில சேஞ்சஸ் எல்லாம் நிறைய ஸ்கூலில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிகள் வந்து எலும்பினுடைய வளர்ச்சிகள் வந்து பாதிப்படுறது இப்போ நவடேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு உங்களுக்கு.
4: ஒரு 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பேகே வந்து ஏதோ ஒரு 10 கிலோ மூட்டை இருக்கிற மாதிரி தான் தூக்கிட்டு போகிறாங்க. அவ்வளோ பெருசாக அவங்க வந்து பேகை தூக்கிட்டு போகிறதுக்காக வந்து அது சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக வந்து எல்லோரும் கூன் போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே வந்து சில டைம் வந்து அதே வந்து ஹேபிட்டாக வேறு நடக்கும்போதே வந்து கொஞ்சம் சாஞ்சிட்டு நடக்கிறது அந்த இது.
6: நான் உங்களுக்கு முன்னே வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இதில் என்னென்னா அந்த 4th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பையனால் வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ வெயிட்டு தான் தூக்கிட்டு போக முடியும்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த பேக்ஸினுடைய வெயிட்டு பார்த்தீங்கன்னா 10 கிலோ இருக்குது. உங்களுக்கு வந்து ஓவர்லோடர்னு தான் சொல்ல முடியும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஓவர்லோடர் வரும்போது என்னென்னா உங்களுக்கு அந்த அந்த முதுகு தண்டு இடத்துல உள்ள எலும்புகள் வந்து வலுவடைஞ்சிருச்சு உங்களுக்கு. வந்து அதற்கு தேவையான வந்து சக்தி இருக்க மாட்டேங்குது, ஸ்ட்ரென்த் இல்லை அதில். ஸோ அது வந்து வலுவை இழந்து உங்களுக்கு வந்து அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பொசிஷனை வந்து மாற்றிக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த முதுகு தண்டுவடத்தின் வளர்ச்சிகள் எல்லாம் பாதிப்படைந்து அவங்களை வந்து முன்னாடி கூன் விழுந்த மாதிரி ஆயிடுறாங்க. அதெல்லாம் இப்போ நவடேஸ் வந்து தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேரண்ட்ஸே வந்து ரொம்ப தேர் வந்து வெல் எஜுகேட்டட் உங்களுக்கு. இப்போ வரக்கூடியது எல்லாமே வந்து படிச்சிருந்தா வராங்க உங்களுக்கு. அவங்களே வந்து நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணிடுறாங்க, அவங்களே வந்து டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களே கூட்டின்னு போய் விடுறாங்க. அதனால் குழந்தைகள் வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா எதிர்காலத்தினுடைய இந்தியா வந்து அவங்க தான்ங்கும்போது அவங்கள ரொம்ப கேர் எடுத்து எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க உங்களுக்கு. இப்போ அதில் வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், அதனால் ஒன்றும் ப்ராப்ளங்கள் இனி ஃபியூச்சரில் வந்து வராது உங்களுக்கு.
5: கூன் விழுறத பத்தி பேசியிருந்தோன்னா இந்த கம்ப்யூட்டர் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அது வந்து அது பெரிய பாதிப்பு கொடுக்கறது இல்லையா?
6: கண்டிப்பாக வந்து ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த முன்னே சொன்ன மாதிரி டிஸ்க் ப்ராப்ளம் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு உங்களுக்கு. அந்த டிஸ்க் ப்ராப்ளம் வந்து பெயின்களை வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து அந்த பெயினுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பாஷரை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக உட்காந்தா பெயின் வருதுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து பெண்ட் பண்ணிக்கிறோம், இல்லை வந்து சைடில் வந்து நம்ம வந்து பெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பெயினுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய பாஷர் வந்து அலைன்மெண்ட் வந்து மாறுது. அதனால் ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க உட்காந்துருக்கக்கூடிய சீட்டிலேருந்து எழுந்து ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் நின்றுட்டோ இல்லை 2 செகண்ட் வாக் பண்ணிட்டோ திருப்பி வந்து அந்த சீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுடைய பாஷர் வந்து வேரியேஷன் இருக்கும். அந்த அவங்களுக்கு பாடியினுடைய அந்த வெயிட் ஷிஃப்டேஷன் வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி டிஸ்க் ரிஸ்க்கு ப்ராப்ளம் எல்லாமே வந்து தவிர்க்க முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர் வந்து இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐடி ஃபீல்டு வரும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது மக்கள்கிட்ட. இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணால் பெயின் வருமா, ஸோ இந்த பெயினை எப்படிலாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு அவேர்னஸ் கிடையாது. இப்போ வந்து எல்லா ஐடி செக்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் சென்டர் இருக்குது, ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு தெரபிஸ்ட் இருக்காங்க, நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. அவங்க பெயின் வந்த உடனே போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கவுன்சிலிங் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பெயினை வந்து எப்படிலாம் வந்து அரெஸ்ட் பண்ணலான்ட்டு நிறைய எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து லாங் சிட்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணும், ரொம்ப நேரம் உட்காந்து கடுமையாக உழைக்கிறத வந்து கம்மி பண்ணும். ப்ளஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன சின்ன வேரியேஷன் பண்ணிக்கலாம், பொசிஷனல் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறது. மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிட்டிங் பொசிஷனை வந்து அப்பப்போ ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பெயின்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்க முடியும்.
4: டாக்டர், இப்போ வந்து நம்ம குறிப்பாக சொல்ல போனால் ஹீட், அதாவது இப்போ முதுகு வலிக்கிறது நான் வந்து என் அம்மா கிட்ட சொன்னாலோ இல்லை பாட்டி கிட்ட சொன்னாலோ உடனே வந்து சுடுதண்ணி இருப்பேன் நான் ஒத்தளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சுடுதண்ணி கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு வந்து இப்போ வந்து ஹாட் வாட்டர் இல்லைனா வந்து ஐஸ் எல்லாம் வச்சு தான் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த என்ன மாதிரி ரியாக்ட் நம்ம உடம்புக்கு பண்ணுது, அது எப்படி வந்து நம்ம பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுதுன்றது பற்றி சொல்கிறீங்களா?
6: லைக் நல்ல கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இது என்னென்னா இப்போ ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட் சொல்கிறது இது. இது வந்து அந்த காலத்தில் வந்து எல்லாரும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஏதாவது திடீர்னு வந்து ஒரு சுளுக்கு பிடிச்சிட்டாவோ ஒரு தோள்பாட்டியில் ஒரு வலி வந்துருச்சுனாவோ என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்து ஐஸ் போட்டு தடவுறது, உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் ஃபார்மெண்டேஷன் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து குட். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு வைத்திய முறைகள். உங்களுக்கு அது கொடுத்து உங்களுக்கு வந்து பெயின் வந்து ரிலீஃப் ஆகலை பெயின் வந்து அக்ரிவேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு வந்து பக்கத்தில் உள்ள ஒரு மருத்துவரை வந்து பார்த்து அவரிடம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பெயின் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் மாற்றி பண்ணுனீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ நவடேஸ் வந்து ஐஸ் கியூப் மசாஜின்றது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு. இன் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பெயின் வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் மசாஜ் தான் கொடுப்பாங்க. அது அந்த ஐஸ் கியூப் மசாஜ் தான் உங்களுக்கு வந்து சூப்பர்ஃபிஷியல் எஃபெக்ட் இருக்குது, அதாவது ஸ்கின் லேயரில் வந்து எஃபெக்ட் இருக்கும். உங்களுக்கு மேலே உள்ள சென்சரி நரம்புகள், தொடு உணர்வு நரம்புகள் இருக்கும். அந்த ஐஸினுடைய வேலை என்னென்னா அந்த தொடு உணர்வு நரம்புகளை வந்து மறுக்க செய்யுது உங்களுக்கு. அது மறுக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட டைம் வரலையும் உங்களுக்கு வந்து வலிகள் வந்து கம்மியாக இருக்கும். மோரோவர் வந்து இப்போ ஏதாவது கீழே விழுந்து அடிபட்டுட்டால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோட்டிய சின்ன சின்னமாக தசை நார்கள் வந்து கிளிய ஆரம்பிக்கும். அதில் ஏற்படக்கூடிய ரத்தங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து வரும், வெளியில் வந்து அதை தான் உங்களுக்கு வந்து வீக்கம் வந்துருச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கீழே விழுந்துட்டேன், வீக்கம் வந்துருச்சு. அந்த வீக்கம் வரதுக்கான காரணங்கள் என்னென்னா அந்த எலும்பு மேலே கவர் பண்ணியிருக்கக்கூடிய தசைகள், தசை நாறுகள், உங்களுக்கு வந்து காட்டிலேஜஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அடிபட்டு நசுங்கி அதில் வந்து ரத்தங்கள் வந்து வெளில வரும். உங்களுக்கு வந்து வெளியில் தெரியாது. ஸோ அந்த ரத்தம் அதிகமாக போக்க வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஐஸ் கியூப் வைக்கிறது. ஐஸ் கியூப் வச்சோடனே என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு ரத்த குழாய், ரத்த நாளங்கள் வந்து சுருக்கிடும் உங்களுக்கு. அதாவது வேஷோ கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது உங்களுக்கு, ரத்த நாளங்கள் வந்து சுருக்கும் போது உங்களுக்கு வந்து வீக்கங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுவே வந்து ட்ரீட்மெண்ட்ன்றது கிடையாது உங்களுக்கு. இந்த சுடுதண்ணி ஓத்தரம், இந்த மாதிரி ஐஸ் கியூப் ஓத்தரம்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு மருத்துவரை வந்து அணுகி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஏதுன்னு வந்து நீங்கள் அதை டயக்னோஸ் பண்ணிவிட்டு மருந்துகளோ இல்லை ட்ரீட்மெண்ட்டுகளோ எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா சரியாயிடும்.
4: இன்னும் மேலும் பல விஷயங்கள் டாக்டர் சரவணன் கிட்ட கேட்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி லைவ் ஷோ. நீங்கள் உங்களோட டவுட்ஸும் வந்து கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 6512133. டாக்டர் கிட்டேயே கேட்கலாம் நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும். நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம் நம்ம.
7: ஹாய் பூ.
8: சீச்சி, ரோட்ல எப்படி துப்புறாம் பாரு.
9: கூச்சமே இல்லாம குப்பியும் போடுறான்
8: இவங்கள எல்லாம்.
10: அடுத்த நாள்
9: ஏய் அங்க பாரு, அவனை தான் நம்ம நேத்தி பார்த்தோம்.
8: ஏய் ஆமா, ஹி இஸ் மிஸ்ஸிங் னு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு.
11: இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் பிரபலமான இடங்களில் ஒரு சில நபர்கள் திடீர் என்று காணவில்லை. காணாம போவதற்கு முன்னால்
12: அவங்க பப்ளிக் பிளேசஸ அசிங்கப்படுத்துவதையும் ரோட்ல குப்பை போடுறதையும் டிராபிக் ரூல்ஸ் மீறதையும் இத போல சமுதாயத்தை சீரழிக்கும் குற்றங்களை செய்ததை அங்க இருந்த பலர் பார்த்தாங்க. இத பத்தி ஹே ஹலோ யாருங்க நீங்க?
13: நான் தாண்டா அன்னியன், சமூகத்தை அசிங்கப்படுத்துறவங்க, டிராபிக் ரூல்ஸ் மீறவங்க, ரோட்ல எச்சு துப்புறவங்க என்கிட்டதான் இருக்காங்க. இவங்களை கருட புராணம் படி நான் தண்டிக்க மாட்டேன். Instead, I'll drive some sense into their heads. உங்க ஊரை நீங்க தான் ஒழுங்கா வச்சுக்கணும். நான் ஒரு கடுமையான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை திருத்திக்கோங்க.
14: நாளை இந்தியா நம் கையில், அதை அழகிய பூங்காவை மாற்றுவோம்.

0: ஹெல்மெட்டை போடுங்க, வண்டியை சேஃபா ஓட்டுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நம்ம டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் இருக்கோம். டாக்டர் சரவணோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், ஆர்த்தோ பத்தி. டாக்டர், நம்ம வந்து பேசிட்டே இருக்கிறது ஃப்ராக்சர் வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றது? அதாவது நம்ம சும்மா சாதாரணமா விழுந்தனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருவாங்க, அப்புறம் அந்த பெயின் போயிடும், அப்புறம் நம்ம அதை அப்படியே விட்டுருவோம். பட் வாட் ஆர் த ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் அ ஃப்ராக்சர்?
1: அதுலேயும் வந்து ஸ்ப்ரெயினுக்கும் வந்து ஃப்ராக்சருக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வேறு தெரியறதில்ல. ஸ்ப்ரெயினாக இருந்தாலும் அதுலேயும் வந்து ஸ்வெல்லிங் வரும்போது வந்து இது வந்து ஃப்ராக்சராக இருந்தாலும் இது வந்து ஸ்ப்ரெயினாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஐஸ் கட்டியில் வச்சு அப்படியே சரி பண்ணிவிட்டு ஒரு 4 நாள் கழிச்சிட்டு வந்து டாக்டர் கிட்ட பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லுங்கள்.
2: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக்சர் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு முறை போகும்னா 2 முறை போகும். ஆனால் நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் நிறைய ஆக ஆக அவங்களுக்கு வந்து அதனுடைய சத்தங்கள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆம்புலன்ஸ் சர்வீஸ். இதுக்கு காரணங்கள் என்னென்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸில் வந்து ஒன்று வந்து 2-வீலராக இருக்கலாம், காராக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், லாரியாக இருக்கலாம், இது ஒரு டைப் ஆஃப் இருந்தாலும் ஹவுஸ்ஹோல்டு ஃப்ராக்சர்ஸ்ன்னு நிறைய நடக்கும். வந்து ஹவுஸ்ஹோல்டு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. அதாவது வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து கால்சியம் லெவல்கள்லாம் கம்மியாகும் போது சும்மா சாதாரண எங்கள் தாத்தா நடந்து போயிட்டே இருந்தார் டாக்டர், திடீர்னு வந்து ஒரு சின்ன ஒரு செப்பல் கீழே கிடந்து அதை பார்க்காம அதில் காலை வச்சிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க டாக்டர், ஒரே வீக்கமாக இருக்குது, நான் ஐஸ் கியூப்லாம் வச்சேன் சரியாயிடுச்சு, இப்போ மறுபடியும் பெயினாக இருக்குங்களே, ஏன் வந்து பெயின் குறையில, கையை தூக்க முடியல அப்படின்ட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எய்டு வந்து இந்த ஐஸ் கியூப் வைக்கிறது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பண்ணுறது வந்து ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு. அந்த இம்மிடியேட்டாக வந்து நியர்பை எந்த மருத்துவம் இருக்காரோ அவரிடம் வந்து நீங்கள் வந்து கூட்டின்னு போயிட்டு அதற்கு தேவையான டயக்னோசிங் ப்ராசஸ் நிறையா வந்துடுச்சு உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு பேசிக்காகவே வந்து ஒருத்தர் கீழே விழுந்துட்டாருன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வீக்கமோ ஒரு வலியோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு கை காலை வந்து மடக்கி நீட்ட முடியல, மடக்குனா வலி இருக்குது, நீட்டினா வலி இருக்குது, இல்லை கையை வந்து மேலே தூக்க முடியல ரொம்ப வலியாக இருக்குன்னா அது பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேன்னு ஒரு டயக்னோசிங் ப்ராசஸ் இருக்குது. அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அதில் என்ன விதமான சேஞ்சஸ் இருக்குன்னு அந்த மருத்துவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார். அந்த மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த கீழே விழுந்ததுக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய வீக்கமோ வலியோ வந்து வந்து நீங்கள் வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி வந்து ஆயில்மெண்ட் போட்டு தேய்க்கிறது, ஜெல்லு போட்டு தேய்க்கிறது, ஐஸ் கியூப் வச்சு தேய்க்கிறது, 2 நாள் விட்டு பார்த்துக்கலாம், 3 நாள் விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்றத வந்து தவிர்க்கணும் உங்களுக்கு. ஏன்னா அது கீழே விழுந்ததில் வந்து என்ன மாதிரி உள்ள அடிபட்டுருக்கு, என்ன மாதிரி தசைகள் வந்து அடிபட்டுருக்கு, இல்லை என்ன மாதிரி வந்து இரத்த குழாய்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா, நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றது வந்து ஒரு மருத்துவருக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஒரு மருத்துவரை ஒரு வந்து ஒரு நர்சிங் ஹோமோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கூட்டின்னு போயிட்டு அதுக்கு தேவையான டயக்னோசிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் வீட்லேயே வந்து ரொம்ப நேரம் வந்து வச்சிட்டு இருக்கிறது வந்து தவிர்க்கணும். நீங்கள் விழுந்த உடனே வந்து வீட்டில் ஆள் இல்லை, வேலைக்கு போயிட்டாங்க, ஈவினிங் வரணும், சாயந்தரம் வரணும், அந்த மாதிரி வந்து சாக்கு போக்கு சொல்லி நீங்கள் வந்து நேரங்களில் வந்து வளர்த்துறத விட்டுட்டு யாரோ பக்கத்தில் இருக்காங்க, பக்கத்து நெய்பர் இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு மருத்துவரை அணுகி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா அதனுடைய பின் விளைவுகள் வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு 20 இயர்ஸ் பாய் வந்து கீழே வண்டியில் போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டார், அடிபட்டுருச்சு, அடிபட்டோடனே ஸ்வெல்லிங் இருந்தது, ஐஸ் கியூப் வச்சாரு சரியாயிடுச்சு. ஆனால் அந்த 20 இயர்ஸ் பாய்க்கு வந்து அந்த டைமுக்கு வந்து எங்கேஜ்ன்றதுனால உங்களுக்கு வந்து சரியாயிரும் உங்களுக்கு. ஆனால் அதுவே இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அவர் வந்து ஒரு 5 இயர்ஸோ இல்லை ஒரு 20 இயர்ஸோ ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா முட்டியில் வந்து வலி வர ஆரம்பிக்கும். அதற்கான காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து மசில் வீக்னஸ். ஸோ அப்போ விழுந்தப்போ வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்காதனாலையும் ப்ராப்பரான வந்து பண்ணாதனாலையும் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணாதனாலையும் மசில்கள் எல்லாம் வீக் ஆகி உள்ளுக்குள்ள உள்ள ஜவ்வுகள் எல்லாம் அடிபட்டு அதை வந்து சரியாக ஹீல் ஆகாமல் அடுத்தடுத்து மேலும் மேலும் ஒர்க் பண்ணதுனால உங்களுக்கு இந்த மாதிரி வேர் அண்ட் டியர் வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே உங்களுக்கு வந்துவிடும். இப்போ வரக்கூடிய முட்டி வலிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, முட்டி வலிகள்லாம் பார்த்தீங்கன்னா 40 வயசு 50 வயசுக்கு மேலே தான் வருது. அப்படின்னா இந்த மாதிரி அடிபட்டு வரக்கூடிய காயங்கள் வந்து சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்காதனால சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வலிகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்து லைனில் வெயிட் பண்ணுறாங்க, காலர் கிட்ட பேசலாம்.
2: ஹலோ,
3: ஹலோ
2: சொல்லுங்கம்மா. ஹலோ
3: ஹலோ
2: சொல்லுங்க.
3: என் பேரு ருக்மணிங்க.
2: சொல்லுங்கம்மா.
3: நான் வந்து ஒரு காலேஜ்ல படிக்கிற மாணவி.
2: சொல்லுங்க.
3: எனக்கு ஒரு சின்ன டவுட். எங்க அம்மாக்கு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்லிப் டெஸ்க் வந்துருந்துச்சு. ஏன்னா அவங்க பாத்ரூம்ல வைக்க விழுந்துட்டாங்க.
2: ஓகே.
3: இந்த இப்ப வந்து நாங்க பிசியோதெரபிக்கு போறோம்.
2: சரிமா.
3: அவங்க வந்து நர்வும் சில ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க.
2: சரிமா.
3: அப்ப அவங்க சொன்னாங்க யாருக்கு வேணா இந்த மாதிரி ஸ்லிப் டெஸ்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னோட ஏஜ் நான் வந்து ஒரு 20 இயர்ஸ் இருந்தா எனக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு இப்ப அது கண்ணுல பார்த்தாலும் எனக்கு வந்து ஒண்ணு பயம் ஆயிடுச்சு.
2: அப்படி எல்லாம் பயப்படாதீங்கம்மா. ஸ்லிப் டெஸ்க் வரதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. அம்மாவுக்கு வந்து வயசானதுனால கீழே விழுந்ததுனால அவங்களுடைய உடம்புல உள்ள தசைகள் எல்லாம் வந்து வீக்கா இருந்ததுனால ஸ்லிப் டெஸ்க் வந்து வரது வந்து காமனா இருக்கு. உங்களுக்கு வரும்ன்றதெல்லாம் அப்படிலாம் பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா ப்ராப்பரான சில சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு. அதாவது வந்து வருமுன் காப்பும் அப்படின்ற மாதிரி, அதாவது ப்ரிவென்ஷன்ஸ் பெட்டர் தென் கியூர்ன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க இப்பயே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பயம் வரது வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் உங்களுக்கு, சரிங்களா? இந்த ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் இல்ல வந்து ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து இந்த ஏஜ்ல வருமா இல்ல வந்து இப்ப எனக்கு வந்துருமா அப்படின்ற உங்களுக்கு பயம்லாம் வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு, சரிங்களா? சோ உங்களுக்கு
3: அப்ப இது வந்து ஸ்லிப் டிஸ்க்னு வந்துச்சுனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த நம்ம ஸ்பைனல் கார்ட்ல ஒண்ணு வந்து கொஞ்சம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அது போன் இவங்க கிட்ட ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போன வேணா போயும் அம்மாக்கு ரொம்ப ரிலீஃப் வரல. அப்ப நியூரோ சர்ஜன் கிட்ட போனுமா இல்ல யாரு கிட்ட போனா பெட்டரா இருக்கும்?
2: இல்லம்மா, நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய அந்த இதெல்லாம் நீங்க டெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பீங்க இல்லைங்களா, நீங்க உங்க பக்கத்துல உள்ள ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவரையோ இல்ல வந்து ஒரு எலும்பு மூட்டு மருத்துவரையோ இல்ல வந்து ஒரு நரம்பு டாக்டரையோ வந்து நீங்க போய் அப்ரோச் பண்ணி உங்களுடைய அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. இப்போ வந்து ஸ்லிப் டிஸ்க் எல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதை வந்து கேன் பி கியூரபிள், உங்களுக்கு அதை வந்து சரி பண்ண முடியும். பட் என்னன்னா கொஞ்சம் நாட்கள் வந்து எடுத்துக்கும் உங்களுக்கு இம்மிடியட் ரிலீஃப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க மருத்துவர் சொல்வார் இதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் ப்ராசஸ் இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணனா வந்து இந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் இருக்கு, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு, இதை நீங்க பண்ணுங்க. பிளஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணாதீங்க, ரொம்ப ட்ராவலிங் பண்ணாதீங்க. அது மாதிரி உங்கள் டாக்டர்ஸ் வந்து உங்களுடைய ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கனாவே சரியாயிடும்.
1: மற்றும் பல நேர்களும் வந்து நீங்களும் கால் பண்ணணும்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 6512133. திரும்பியும் ரிப்பீட் பண்ணுறேன், 6512133. நம்ம டாக்டர் சரவணன் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். இது டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி.
0: 40 வயசு அந்த ஏஜ் பத்தி நீங்க சொல்றது, ஆஸ்டியோபரோசிஸ் அப்படிங்கிறது பல நாடுகள்ல ரொம்ப த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டிசீஸ், அண்ட் இப்போ இந்தியாவுக்கும் அது வந்திருக்கு. இதை பத்தி அவேர்னஸ் நிறைய இருக்கு மக்கள்கிட்ட, பட் நீங்க அதை பத்தி கொஞ்சம் கூட சொல்லுங்க.
2: ஆஸ்டியோபரோசிஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்டர் மெனோபாஸ்க்கு அப்புறம் எஸ்பெஷலி ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் வந்து உடம்புல வந்து கம்மியாகிறதுனால போன்கள் எல்லாமே வந்து மென்மையாயிரும் உங்களுக்கு, ரொம்ப சாஃப்டன் ஆயிரும் உங்களுக்கு. ஏன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து கால்சியம் இருக்கிறது இல்லை, அதனால ரொம்ப சாஃப்ட் ஆனதுனால தான் உங்களுக்கு வந்து எலும்புகள் வந்து ரொம்ப வீக்க வலுவு அடைந்து விட்டது உங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏஜ் குரூப்லாம் வந்து கீழே விழுந்தவுடனே வந்து உங்களுக்கு ஃப்ராக்சர்ஸ் அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா லைக் வந்து ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து அதுக்கு தேவையான நிறைய வந்து மெடிசின்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அது நியர்பை பக்கத்தில் உள்ள ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன், ஒரு டாக்டர், ஒரு யாரோ ஒரு மருத்துவர் வந்து அணுகி அதுக்கு தேவையான வந்து இப்போ வந்து டெஸ்ட்டுகள்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ நம்ம உடம்பு வந்து ஆஸ்டியோபோரோசிஸா இல்லை ஆஸ்டியோபீனியா வீக்காக இருக்குதா இல்லை ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு நிறைய வந்து டயக்னோசிங் ப்ராசஸ்லாம் நிறைய வந்துருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகினீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அவங்களோட போனீங்கன்னா அவங்க வந்து சில டெஸ்டெல்லாம் எடுத்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த லெவலில் இருக்கீங்க, இதுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸசைஸ் முறைகள்லாம் பண்ணணும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாவே ரெகுலராக வந்து ஒரு 6 months once வந்து ஒரு ஜென்ரல் செக்அப் மாதிரி வந்து நீங்கள் வந்து டாக்டரை அணுகி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வருது இயர்லி ஒன்ஸ் வந்து ஹெல்த் செக்அப் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து டோட்டல் பாடி செக்அப் அந்த மாதிரி கூட நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 40 வயசுக்கு மேலே வந்து வரக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளமே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாம்னு விட வேண்டாம். எந்த ஒரு வழியாக இருக்கட்டும், எந்த ஒரு உடம்பு உபாதைகள் இருந்தாலும் பக்கத்தில் உள்ள மருத்துவரை அணுகி அது என்ன ப்ராப்ளம் ஏதுன்னு நீங்கள் தெரிய வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம்.
1: டாக்டர், ஒரு காலர் வந்து லைன்ல வெயிட் பண்றாங்க, காலர் கிட்ட பேசலாம்.
2: ஹலோ ஹலோ
1: ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சு போல இருக்கு, நான் திரும்பி கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இப்பவே சொல்லிட்டு இருந்தீங்கல்ல டாக்டர், இப்போ வந்து கால்சியம் ப்ராப்ளமாலதான் வந்து இந்த மாதிரி. அந்த கால்சியம்ன்றது வந்து, கால்சியம் வந்து என்னென்ன ஃபுட்ஸில் வந்து அதிகமாக இருக்குன்றதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா?
2: கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வெஜிடபிள்ஸ்லையும் உங்களுக்கு கிடைக்கிது, எல்லா விதமான வெஜிடபிள்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது, எஸ்பெஷலி மில்கில் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அந்த சீஸ் மில்க்கு அந்த மாதிரி சில இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து கால்சியம் வந்து நிறைய கிடைச்சிட்டுருக்கு. உங்களுக்கு ஒவ்வொருமே கால்சியம் எடுத்துக்கிறதுனா டாக்டர் வந்து கால்சியம் சாப்பிட சொல்லிட்டார் அப்படின்ட்டு நீங்கள் பேசாமல் நிறைய வந்து சாப்பிடவும் கூடாது. உங்களுக்கு அதுக்குன்னு வந்து சில வரைமுறைகள்லாம் இருக்குது, ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் வந்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்பெஷலி வந்து மில்க் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 டம்ளர் வந்து மில்க் வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்கள் வந்து முன்னாடியே சொல்லிட்டு இருந்தீங்க அந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்குன்ட்டு. இப்போ ஆக்சிடென்ட்னாலே வந்து மேக்ஸிமம் வந்து எலும்பு உடையிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த தர்மா கேர் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப காமனாக ரோட் சைடில் நடக்கிறதுனால ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்றது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் எய்டுன்றது வந்து யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அடிபட்டு விழுந்தாலும் எந்த பாகங்கள் வந்து உங்களுக்கு அடிப்படை கையோ காலோ எதுவாக இருந்தாலும் அந்த அதனுடைய பொசிஷனை வந்து மாற்றாமல் அதனுடைய பொசிஷன் வந்து மாற்றாமல் அதுக்கு தகுந்த மாதிரி எதையாவது ஒரு ஒரு கிளாத்தோ ஒரு பேண்டேஜ் கிளாத்தோ எதுவும் பக்கத்தில் உங்களுக்கு நியர்பை கிடைக்குதோ அதை வச்சு வந்து உங்களுக்கு அந்த பார்ட்டை வந்து டைஅப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேஃப் டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு வந்து அடிப்பட்ட உடனே அவர்களை வந்து கண்ட மாதிரி வந்து தூக்கி அப்படி இப்படி போடாமல் உங்களுக்கு வந்து சேஃபாக லைங் போஷரில் படுத்துருக்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் உள்ள மருத்துவரை வந்து அருங்கினீங்கன்னா அவங்க வந்து தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு இப்போ ரோட் சைடில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டலையும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ காப்பாற்றிடலாம் உங்களுக்கு. அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு.
1: We have a caller on line.
2: Hello? Hello?
3: Hello?
2: சொல்லுங்கம்மா.
3: சார், நான் சவிச்சி பேசுறேன் சார்.
2: சொல்லுங்கம்மா.
3: ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டோட அம்மாக்கு நீங்க இப்போ ஸ்லிப் டிஸ்க்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா?
2: ஆமாமா. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது சொல்லுங்க.
3: நீங்க ஸ்லிப் டிஸ்க்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா?
2: ஆமா.
3: இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டோட அம்மாக்கு என்ன ஆச்சுன்னா when she was pregnant வந்து அவங்க as soon as அவங்க பர்த் அது முடிஞ்ச உடனே
2: சொல்லுங்க
3: அவங்க ஓவரா வெயிட் தூக்கினதுனால அவங்களுடைய ஸ்லிப் டிஸ்க் ஆயிடுத்துங்க. ஆனா இப்போ ஆல் கைண்ட் ஆஃப் பிசியோதெரபி ஆல் கைண்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த எக்ஸசைசஸ்ல ப்ராபப்ளி போகாது அப்படின்றாங்க. அண்ட் அவங்க சர்ஜரி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் தென் இது என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா ஃபுல்லா 100% கேரண்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 50% சரியாகும் இல்லைன்னா பெட் ரெஸ்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்றது? இப்போ ஆக்சுவலி நம்ம என்ன நினைக்கிறோம்னா பிராணிக் ஹீலிங் போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களோட என்ன ஒப்பீனியன் சார் உங்களுக்கு?
2: இப்போ வந்து உங்களுக்கு ஸ்லிப் டிஸ்க் சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எங்க இருக்கு? உங்களுக்கு வந்து கழுத்து பகுதியில இருக்கா இல்ல வந்து இடுப்பு பகுதியில இருக்கா?
3: It's right at the base.
2: உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஒரு மருத்துவரை வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி அவரு என்ன சொல்றாரோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளத்தை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. மோரோவர் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு. அதாவது வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பேக் மசில்லாம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அதனால் இவங்க வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து பண்ணிட்டதுனால உங்களுக்கு வந்து ஜவ்வுகள் வந்து கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த திருப்பி வந்து அந்த ஜவ்வுகள் வந்து உள்ளே போகிறதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்க்க போனால் நிறைய வந்துருச்சு உங்களுக்கு. அதான் மோரோவர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ப்ளஸ் வந்து கொஞ்சம்

0: எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாங்க சார், அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணாங்க சார், ஆனா அது எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது.
1: அதுக்கப்புறமா
0: ஆயின்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது கூட ஒர்க்
1: என்ன சொல்றாரு அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பட் வந்து நீங்க இந்த சர்ஜரி எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும் சார் அப்படின்னா, நீங்க அதுக்கு அவாய்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஸ்லோவா பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிறது, பிளஸ் வந்து எக்ஸசைஸ் பண்றது, பிளஸ் வந்து இந்த எக்ஸ்டர்னல் அப்ளைன்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்களா கொஞ்சம் கொஞ்சமா பெயின் வந்து குறைஞ்சிடும். பிளஸ் வந்து நீங்க பக்கத்துல உள்ள உங்க டாக்டர் என்ன சொல்றாரு அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கி நீங்க.
0: சரி சார், ஆனா கியூருக்கு இஸ் தேர் எ ஸ்கோப் ஃபார் கியூர்?
1: ஆ, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகும், சரியாகும், உங்களுக்கு அது சரியாகாமல் உங்களுக்கு போகாது உங்களுக்கு. ஸோ உங்கள் மருத்துவர் என்ன சொல்கிறாரு அது பிரகாரம் வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள்.
0: ஓகே சார்,
1: ஓகே,
0: தேங்க்யூ.
2: ஓகே, தட் வாஸ் வெரி குட் க்வெஸ்சன். நீங்கள் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் பற்றி சொல்லியிருந்தப்போ, இப்போ வந்து நிறைய கால்சியம்க்கு பதிலாக ஃபுட்ஸில் இருக்க கால்சியம்க்கு பதிலாக இப்போ டேப்லெட்ஸ், கால்சியம் டேப்லெட்ஸ் அது மாதிரிலாம் வந்திருக்கு, அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்?
1: இல்லை, ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனிங் வந்து நிறைய டிஃபர் ஆகும் உங்களுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வந்து 500 milligrams போட்டால் நல்லாயிருக்கும், ஒருத்தருக்கு வந்து 200 milligramsே வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, உங்களுக்கு கால்சியம் டேப்லெட்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் எல்லாம் போடுறாங்க. அது வந்து எந்த டைப் ஆஃப் கால்சியம் எப்படி உங்களுக்கு போடணும் அப்படின்றது உங்கள் மருத்துவர் தான் வந்து அதை டிசைட் பண்ணணும். நீங்கள் வந்து நீங்கள் யாரை பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த மருத்துவர் தான் உங்களுக்கு வந்து இந்த மருந்து வந்து உங்களுக்கு செட் ஆகும், இதை நீங்கள் போடுங்க அப்படின்னு உங்கள் மருத்துவர் தான் வந்து அதை டிசைட் பண்ணும். பட் வந்து கால்சியம் டேப்லெட் எடுக்கிறதுனால ஒன்றும் விளைவுகள்லாம் எதுவும் வராது. ஏன்னா நீங்கள் தனியாக கடையில் வாங்கி போடுறத வந்து தவிர்க்கணும் நீங்கள் முக்கியமாக. நீங்கள் வந்து 40 வயசு ஆயிடுச்சு எனக்கு, ஸோ நான் வந்து போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் கேட்டு வாங்கி போட்டு சரி பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் தவிர்த்துட்டு உங்கள் டாக்டரை நீங்கள் வந்து பார்த்து உங்கள் டாக்டர் வந்து அதுக்கு தேவையான சில டெஸ்ட்டுகள்லாம் எடுத்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து குறைவாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். வந்து நீங்களாக போயிட்டு கடையில் போட்டு வாங்கி சாப்பிட்றதுன்றது வந்து அவ்வளோவா உங்கள் உடம்புக்கு வந்து நல்லா இருக்காது உங்களுக்கு. அதனால் உங்கள் டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்லது.
2: கம்ப்யூட்டர் யூஸ் பற்றி பேசியிருந்தோம், இப்போ கம்ப்யூட்டருக்கு ஈக்குவலாக வந்திருக்கிறது மொபைல் ஃபோன்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் மெசேஜிங் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து என்னெல்லாம் பாதிப்புகள் வருது நம்ம ரிஸ்ட் அது மாதிரி?
1: ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உறவு நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் நான் போயிருந்தேன். நான் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செல்ஃபோன் யூசேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 80%, அங்கே 100% இருக்குது உங்களுக்கு. அவங்க வந்து ஃப்ரம் வந்து ஸ்கூல் லைஃப்லேருந்து அவங்க வந்து நிறைய மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய மொபைல்ஸ்ன்றதோட எல்லாருமே ஈச் அண்ட் எவரி பர்சன் தே ஹேவிங் வந்து மொபைல் ஃபோன்ஸ் உங்களுக்கு, அதை வச்சு நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் என்ன பாதிப்பு அடையுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஸ்ட்லேருந்து ஃபிங்கர்ஸ்க்கு வரக்கூடிய நரம்புகள் எல்லாம் பாதிப்பு அடையுது உங்களுக்கு. நரம்புகள் எல்லாம் பாதிப்பு அடையுது. அது பாதிப்பு அடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து நரம்பு தளர்ச்சி மாதிரி உங்களுக்கு வந்து அந்த வீக்னஸ் வந்து வந்துடுது. தசைகள் எல்லாம் ரொம்ப ஓவராக ஒர்க் பண்ணுறதுனால, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ன சின்ன பட்டன்ஸ் ஃபைன் மூவ்மெண்ட்ஸ்னு சொல்கிறது உங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து மோர் வந்து பிரெயின் ஸ்ட்ரெயினாகவும் உங்களுக்கு ஐயும் உங்களுக்கு ஸ்ட்ரெயினாகவும், ப்ளஸ் நம்ம ரிலேட்டடில் பார்க்க போனீங்கன்னா தசைகள் எல்லாம் வீக்காகி வலிகள் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. வலிகள் வர ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வீக்னஸ் தான் வரும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறது இதெல்லாம் தேவைக்கு மட்டும் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. தேவைக்கு மட்டும் பண்ண எமர்ஜென்சி உங்களுக்கு வந்து மொபைல் வந்த ரீசனே வந்து எமர்ஜென்சி யூஸ். ஸோ அதை வந்து நம்ம தப்பான முறைகளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தப்பு. உங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் இது பண்ணாவே அந்த மாதிரி இதை பண்ணலாம். உறவு வந்து மெசேஜ் வந்து இந்த சின்ன யங்ஸ்டர்ல வந்து நிறைய அனுப்புறாங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா இந்த மாதிரி கையில வரக்கூடிய வலிகள் எல்லாம் கம்மி பண்ண முடியும். இல்லைன்னா கையில வரக்கூடிய வலிகள் அதிகமாயிரும். ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து நிறைய மெசேஜ் அனுப்புறாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரைட்டிங் இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் உங்களுக்கு. ஸோ பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபிங்கர்ஸ்ல பெயின் வர ஆரம்பிச்சுனாமே உங்களுக்கு வந்து ரிஸ்ட்டு, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து எல்போ, அதுக்கப்புறம் வந்து தோள்பட்டை, தோள்பட்டையிலேருந்து உங்களுக்கு வந்து கழுத்து பகுதிக்கு வந்து வலிகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் நம்ம.
2: இப்போ வந்து நீங்கள் ஷோல்டர் பெயின்ஸ் அதுன்னு சொல்கிறீங்க, ஷோல்டர் பெயின்னாலே வந்து நிறைய பேருக்கு வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் அந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிது. ஃப்ரோசன் ஷோல்டர்னால் அது வந்து எப்படி பெயின் இருக்கும், அதை வந்து அதோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: அதாவது ஷோல்டர் பெயின்றது வந்து ஃபோர்ஸ் அண்ட் ஷோல்டர்ன்றது எடுத்த உடனே யாருக்கும் வராதுங்கம்மா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டரில் வரக்கூடிய வலிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசில் நம்ம கீழே விழுந்திருப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அந்த ஏஜில் வந்து நல்லா இருக்குன்னு நீங்கள் விட்டதுனால அந்த குரூப் ஆஃப் மசில் எல்லாம் வீக் ஆகிறதுனால, வீக் ஆகிறதுனால என்ன, உங்களுக்கு அந்த மூட்டு பகுதி அதாவது தோள்பட்டியில் வந்து மூவ் ஆகக்கூடிய அந்த மூட்டு அந்த பந்துக்குன்னு சொல்கிறது தமிழில், அந்த பந்துக்குன்னு என்னதுன்னா உங்களுக்கு வந்து இறுக்கத்தன்மை அடைய ஆரம்பிச்சு. ஸோ இறுக்கம் அதாவது உங்களுக்கு வந்து உங்களுடைய மூமெண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகும், அதாவது உங்களுடைய வேலைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். வேலைகள் ஏன் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து வலி. ஸோ வலி தான் வந்து இப்போ இருக்கிற வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா பெயின் தான் வந்து யாராலையுமே வந்து பேர் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து தலைக்கு மேலே கையை தூக்குனா வலிக்குதுன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், தலைக்கு கீழே நம்மளுடைய ஒர்க்குகள் எல்லாம் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய மூமெண்ட்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் குறைய ஆரம்பிக்கும் போது தான் இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின்ஸ் அதாவது தோள்பட்டை பந்துக்கெண்ணம் வந்து இறுக்கம் அடைய ஆரம்பிக்கும். இறுக்கம் அடையாகும் போது தான் உங்களுக்கு வந்து ஃபோர்ஷன் ஷோல்டர். அந்த இறுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோள்பட்டையில் 4 முக்கியமான தசைகள் இருக்குது. அந்த தசைகளில் வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இந்த மாதிரி வந்து ஃபோர்ஷன் ஷோல்டர் வருது. ஸோ இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் வந்து இப்போ இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டு இல்லை ஏதாவது கீழே விழுந்து அதை வந்து ப்ராப்பராக வந்து ஹீலிங் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும், இரண்டாவது ரீசன் வந்து 40 வயசுக்கு மேலேயினாலையும், முக்கியமாக வந்து நீரழிவு உள்ள பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோள்பட்டி வலின்றது காமன். ஸோ அதுக்கு ரீசன் வந்து அன்னோன் ஃபேக்டர், உங்களுக்கு வந்து அதுக்கு காரணங்கள் வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. பட் உங்களுக்கு டயபெட்டிக் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து தோள்பட்டை வலின்றது வந்து ரொம்ப காமனாக வர ஆரம்பிக்குது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலர் தெரப்பி, ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸ் எல்லோரும் சொல்லுவாங்க நடங்க நடங்க நடங்கன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி வந்து நடக்கிறது வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ், ஆனால் அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ். அந்த ஏஜுக்கு உங்களுடைய வயசுக்கு என்ன மாதிரி எவ்வளோ தூரம் நடந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் நடந்துக்கணும். தோள்பட்டை வலிக்கு முக்கியமாக பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பயிற்சிகள் நீங்கள் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு தோள்பட்டையில் வரக்கூடிய அந்த ஃப்ரோஷன் ஷோல்டரை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அதனால் வந்து பயிற்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பயிற்சிகள் வந்து என்ன விதமான பயிற்சிகள், எப்படி பண்ணணும், எந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து எவ்வளோ நேரம் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து உங்கள் மருத்துவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார். அவரிடம் நீங்கள் வந்து அணுகி இந்த மாதிரி எனக்கு தோள்பட்டையில் வலி இருக்குன்னா அவர் அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவர் சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் வந்து டெய்லியும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ரோஷன் சொல்ல அதாவது இறுக்கத்தன்மையான தோள்பட்டையை வந்து நம்ம தவிர்க்க முடியும்.
2: இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். அந்த பிரேக்லேருந்து முடிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த டிஸ்க்ஸ் பற்றி நிறைய பேசியிருந்தோம், அதை கொஞ்சம் கூட டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு ப்ரோக்ராம்.
3: உங்ககிட்ட பேசியிருப்பது நான் உங்கள் பவித்ரா மற்றும் கீதா. இது வந்து லைவ் ஷோ, டாக்டரை கேளுங்கள். நம்ம டாக்டர் சரவணன் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். திரும்பி வந்து நம்ம அவர்கிட்ட பேசலாம்.
4: சித்ரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
5: என்னங்கய்யா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை, ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
6: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரத்துக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன்தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
7: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
4: சரியாக கூறினாய் சித்ரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ. இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்க கிட்ட பேசிக்கொண்டிருப்பது நான் உங்க பவித்ரா மற்றும் கீதா. அப்புறம் வந்து நம்ம இன்னைக்கோட நிகழ்ச்சி வந்து டாக்டரை கேளுங்கள். நம்ம வந்து டாக்டர் சரவணன் கிட்ட பேசிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடியே சொன்னோம், டாக்டர் சரவணன் கிட்ட பேசிட்டு இருக்கோம்ட்டு. அவர்கிட்ட வந்து நம்ம கண்டினியூ பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லலான்ற ஒரு முடிவோட இருக்கேன் நான். இப்போ என்ன கீதா, செய்யலாமா?
1: ஷுவர்.
0: ஓகே, இப்போ வந்து கால்சியம் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் என்னென்னா சீஸ், அப்புறம் மில்க், யோகாட், அப்புறம் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் அதுலலாம் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து நட்ஸ், ஆல்மண்ட், பீநட்ஸ், அப்புறம் வந்து இதுலலாம் வர ஃபிஷ் ஐட்டம்ஸில் அதுலலாம் வந்து நிறைய வந்து கால்சியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் உனக்கு எதாவது தெரியுமா கீதா,
1: இந்த வெஜிடபிள்ஸில் பச்சை காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்பினாச் அதாவது கீரை, இதுலலாம் வந்து நிறைய அயோனும் இருக்குது. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து உங்களோட உணவில் வந்து அதிகப்படியாக சேர்த்துக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பசங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அயோன் டெஃபிஷியன்சி வந்து பசங்களுக்கு வரக்கூடாது, அவங்களுக்கு நல்ல அயோன் உள்ள சாப்பாடை வந்து கொடுக்கணும்.
0: அதுவும் முக்கியமாக வந்து சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் தான் வந்து அயன் டெஃபிஷியன்சி அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து யாருமே வந்து இந்த காய்கறிகள் அதுவும் கீரைனாலே வந்து எல்லாம் பயந்து ஓடுவாங்க அந்த அளவுக்கு சொன்னாங்க. அதுதான் நேத்தோட லைஃப் ஜங்க் ஃபுட்ல கூட வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம், கீரை வகையெல்லாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பத்தி எல்லாம். அதே மாதிரிதான் கீரை வகையெல்லாம் வந்து அயன் சக்தி வந்து அதிக பண்ணுது. இப்போ வந்து அயன் சக்தி வந்து நம்ம கால்சியம் அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து எப்படி எடுக்கணும்னா வந்து நம்மளோட உடம்புல வந்து விட்டமின் சி அது வந்து அதிகமா அது விட்டமின் சி இருந்தாதான் ஒரு போதுமான நிலை இருந்தாதான் வந்து அந்த கால்சியம் அயன் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுன்ட்டு வேற சொல்றாங்க.
1: அதாவது 4 வயசு 4 மாசத்துலேருந்து 6 மாசத்து வரை இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து அயன் இருக்கிற ஃபுட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம வந்து அந்த சிறு இதெல்லாம் கொடுக்குறோம்ல, குழந்தைகளுக்கு வந்து அந்த
0: செர்லாக்
1: அது மாதிரி இருக்கிற உணவுகள் எல்லாம் இது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி
0: இன்னும் முக்கியமா சொல்ல போனோம்னா கால்சியமும் அயனும் வந்து தாய்ப்பால்ல தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து 1 வயசு வரைக்கும் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும்ட்டு வேற சொல்றாங்க.
1: அதே மாதிரி மில்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மில்க் வந்து அன்றாடம் நம்மளே சின்ன வயசுல இருக்கிற தம்மா நிறைய பால் நிறைய நம்ம விளையாடிட்டு வந்தோம், நடு நடுவில் கூப்பிடுவாங்க பாலுக்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு விளையாட்டு தான் முக்கியமா தோணிருக்கும். பட் பாலுங்கிறது வந்து நம்ம ஓல்டர் ஏஜ்ல போக போக அதோட யூஸ் வந்து நம்மளுக்கு நிச்சயமா கண்டிப்பா தெரியும்.
0: அயனும் வந்து இந்த மாதிரி ஃபிஷ், அப்புறம் வந்து மீட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அதிகமா அயன் சக்தி இருக்கு. அயன் வந்து ஒரு ஒரு அடல்ட்டுக்கு வந்து ஒரு 18 grams ஆஃப் அயன் வந்து ஒரு நாளைக்கு தேவைன்னு சொல்லியிருக்கு. அதே வந்து குழந்தைங்க அந்த வளர்ற குழந்தைங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது வந்து 7 to 10 grams வந்து ஒரு நாளைக்கு தேவை அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா 500 grams ஆஃப் இது வந்து 500 grams ஆஃப் அயன் வந்து ஒரு வயசுலேருந்து 3 வயசு இருக்கிற குழந்தைக்கு வந்து ஒரு நாளைக்கு வேணும் அப்படின்ட்டு வேற சொல்றாங்க. அதே வந்து 4 to 8 இயர்ஸ்க்கு வந்து 800 grams சொல்றாங்க.
1: கால்சியம் வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறத நேத்திக்கு வந்து நம்ம ஒரு காலர் சொன்ன மாதிரி எப்படி வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கு, அதனால வந்து அதாவது ரொம்ப டேஸ்டியா இருக்கிற ஃபுட்ஸ் தான் இது மாதிரி அன்ஹெல்த்தியா போறது அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கிற ஃபுட்ஸ் வந்து ஹெல்த்தியா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும்.
0: அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சாப்பிட்ற ஃபுட்ஸ் வந்து எல்லாமே வந்து டேஸ்டா செய்யறதும் செய்யாததும் வந்து நம்மளோட நம்ம செய்யறதை பொறுத்து தான் இருக்கு. இப்போ வந்து டேஸ்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிகமா சீஸ் யூஸ் பண்ணாலும் வந்து அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து அதுல இருந்து நல்ல விஷயம் கால்சியம் கிடைச்சாலும் வந்து அதிகமா போச்சுன்னா வந்து அது ஃபேட் எல்லாம் வந்து அதிகமாயிடும். அதனால வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ராப்பர் இது இப்போ எல்லாம் நிறைய இது கடைகள்லாம் போனாலே வந்து இந்த

0: விட்டமின் சி வந்து நிறையவே இருக்கு.
1: அது வந்து கால்சியம் வந்து அதிகமாக வந்து இருக்கிறது வந்து எங்கன்னா வந்து நம்மளோட ஹோல் ஸ்கெலிட்டனில், அதாவது போன்ஸ்லலாம் தான் வந்து இது இருக்குன்ட்டு. அது வந்து 99% ஆஃப் கால்சியம் வந்து போன்ஸில் தான் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க.
0: நம்ம போன செக்மெண்ட்டில் பார்த்த மாதிரி டாக்டர் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் பற்றி பேசியிருந்தாரு. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க்கிங் உமன் எல்லாருமே வந்து அவங்க ஹெல்த் பற்றியும் வந்து கவனிச்சிக்கணும். ஃபேமிலி கவனிச்சிக்கிறது ஒரு சைடு இருக்கட்டும், பட் ஹெல்த்தையும் வந்து கவனிச்சிக்கணும். அவங்க ரெகுலராக சாப்பிடணும், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும், கால்சியம் நிறைய இருக்கிற ஃபுட் சாப்பிடணும், டாக்டர்கிட்ட ரெகுலராக செக்அப்புக்கு போகணும். ஸோ இதெல்லாம் அவங்க சில ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃபேமிலியும் நல்லாயிருக்கும், அவங்களும் நல்லா இருப்பாங்க.
1: ஆமாம், நான் இது வரைக்கும் நம்ம பேசிட்டு வந்தோம், இன்னும் கொஞ்சம் நேரம் டாக்டர் கிட்ட பேசலாமா?
0: போன செக்மெண்ட் வந்து டாக்டர் வந்து டிஸ்கை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த டிஸ்க் ப்ராப்ளம் அதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், வாட் இஸ் த பேசிஸ் ஆஃப் டிஸ்க், வாட் ஆர் டிஸ்க்ஸ்?
2: டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டூ வீலரில் வர மாதிரியே வந்து ஷாக் அப்சர்வர் மாதிரி ஸ்பைனில் வரக்கூடிய ஷாக் அப்சர்வர் தான் வந்து டிஸ்க்னு சொல்கிறது. ஸோ அதாவது தண்டு வடத்தில் வரக்கூடிய ரெண்டு எலும்புக்கும் இடையில உள்ள ஒரு ஜவ்வு தான் வந்து டிஸ்க்குன்னு நம்ம சொல்கிறது. அந்த டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் பல்போசிஸ், அனுலர் ஃபைப்ரோசிஸ் ரெண்டு லேயர் வந்து கவரேஜ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது காமனாக ஸ்லிப் டிஸ்க் எப்படி வருதுன்னா பை ஆக்சிடென்ட், அந்த இதில் வந்து காமனாக நடக்கும். உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எங்கேயா கீழே விழுந்திருப்பாங்க, இல்லைனா வந்து டூ வீலரில் ஹிட் ஆகிருக்கும். அந்த மாதிரி கேசஸில் வந்து ரொம்ப காமன். இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னா ஓல்டேஜ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்ட்ரெயின் ஒர்க், அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புளுக்கெல்லாம் வந்து ஸ்லிப் டிஸ்க் வந்து காமன். இது காமனாக வந்து இப்போ வரக்கூடியது வந்து ஸ்பைனில் எங்கே அப்படின்னா கழுத்து எலும்புகளையும் முதுகு எலும்புகளையும் தான் ரொம்ப காமனாக வரக்கூடியது. இந்த டிஸ்க்குன்னா ஸ்லிப் டிஸ்க்ன்றது வந்து காமன் டேர்ம். அது வந்து ஸ்லிப் டிஸ்க் வந்து ஃபுல்லாலாம் வெளியில் வந்தால் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து நகரக்கூட முடியாது. அது என்னென்னா ஒன்று வந்து டிஸ்க்கு பல்ஜ் இருக்கலாம் உங்களுக்கு, அதாவது வீக்கம் இருக்கலாம், இல்லை வந்து ஹெர்னியேஷன் வீக்கம் இறங்கி இருக்கலாம் உங்களுக்கு, இல்லைனா வந்து அது வெளியில் வந்து பக்கத்தில் உள்ள அந்த ஸ்பைனல் கார்டில் வரக்கூடிய நரம்புகளை வந்து பிடிச்சிட்ருக்கலாம் உங்களுக்கு. ஸ்லிப் டிஸ்க் அப்படின்றது வந்து அந்த டிஸ்க்கு ஃபுல்லாகவே வெளியில் வந்துடுறதில்லை உங்களுக்கு, வந்து வீக்கம் அதில் வரக்கூடிய ஹெர்னியேஷன் வீக்கம் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் வரும். ஸோ அது வந்து நரம்புகளை வந்து பாதிக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு காலில் வந்து வலி ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ காலில் வலி வருதுன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கு வந்து பல்ஜாயிருக்கு, உங்களுக்கு நரம்புகள் வந்து தொட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இமிடியேட்டாக வந்து நீங்கள் பக்கத்தில் உள்ள மருத்துவரை பார்த்து அதுக்கு தேவையான டயக்னோசிங் ப்ராசஸ் எல்லா டெஸ்ட்டுகளும் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை சரி பண்ண முடியும். மோரோவர் நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஆர்த்தோ ரிலேட்டடில் அந்த ப்ராப்ளம் சரியானதுக்கு அப்புறம் அதற்கு தேவையான ரெகுலர் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் பண்ணினாதான் உங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வந்து வராமல் தவிர்க்க முடியும். அப்படி இல்லைன்னா எதிர் வந்து 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ 1 இயரோ 2 இயர்ஸோ 5 இயர்ஸோ கழித்து திருப்பி ரிட்டர்ன் உங்களுக்கு அந்த வலிகள் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம வந்து வி ஆர் இன் த மெக்கானிக்கல் வேர்ல்டு, வி ஆர் ஃபோர்ஸ்டு ஏர்னிங் த மணி. அதனால வந்து டெய்லி நம்ம வந்து வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணுன்றது வந்து நம்ம காலகட்டத்தில் இருக்கும். அதனால் வந்து அதற்கு தேவையான நம்ம உடம்புகளை வந்து ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ரெங்க்த்தாகவும் வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிமுறை என்னென்னா ரெகுலர் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்ண அது எந்த விதமான எக்ஸசைஸாக இருக்கலாம் அது வந்து உங்களுடைய மருத்துவரை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு வந்து ஜென்ரலைஸ்டு எக்ஸசைஸாக டோட்டலாக பண்ணுறதா, இல்லை வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கு எந்த பார்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, முட்டியில் வலி இருக்குது அதுக்கு தகுந்தமான எக்ஸசைஸு, இல்லை குதிகால் வலி இருக்குது அதுக்கு தகுந்தமான எக்ஸசைஸு, ஸ்லிப் டிஸ்க்காக அதுக்கு தகுந்தமான எக்ஸசைஸு, அது மாதிரி ரெகுலர் எக்ஸசைஸு தெரப்பி பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய உங்களோட மசலுக்கு தேவையான இரத்த ஓட்டங்கள் வந்து ரெகுலராக போகும், அதற்கு தேவையான ப்ராப்பர் ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: இப்போ வந்து எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறதோட அதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு பெயின் அப்படின்னா வந்து அதிகமாக வர்றது வந்து அதிகமாக ஆக்டிவிட்டிஸ் செய்கிற இடம், அது வந்து பார்த்தோன்னா வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸில் வர இன்ஜுரிஸ் அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி எக்ஸசைஸ் அவங்க வந்து டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் சொல்லுங்க.
2: இப்போ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததோட இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. முன்னே வந்து ரொம்ப காமனாக வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வந்து வந்துட்டு இருந்தது. இப்போ நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளப்புலையும் ஒவ்வொரு வந்து ஸ்போர்ட்ஸ் செக்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர்ஸு ஒரு தெரப்பிஸ்ட் வந்து உள்ளே இருக்காங்க. அவங்க வந்து என்ன மாதிரி விளையாட்டுகளுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் வந்து முன்னாடி வார்ம் அப் எக்ஸசைஸ்ன்னு இருக்கவங்களுக்கு அந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் எக்ஸசைஸை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ஈடுபட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து விளையாட்டு காயங்கள் வந்து ரொம்ப தவிர்க்க முடியும். அதாவது வந்து

0: வார்ம் அப் இல்லாமல் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து விளையாட்டு காயங்கள் வந்து ரொம்ப காமன் ஆகிடுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இருக்கிற, உங்களுக்கு ப்ராப்பர் வந்து கைடு இருக்கிறது இல்லை. உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படிலாம் ஓடினா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட உடம்பை வந்து மாற்றிக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு பயிற்சிக்கு முன்னாடி வந்து ரெகுலர் எக்ஸசைஸ், வார்ம் அப் எக்ஸசைஸ், ரெகுலர் வந்து கைடன்ஸ் வழியாக நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி விளையாட்டு காயங்களை வந்து கம்மி பண்ண முடியும். விளையாட்டு காயங்கள்னு பார்க்க போனால் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் அந்த மாதிரி பெயின் வரும் உங்களுக்கு. அடுத்தது வந்து இந்த டென்னிஸில் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் எல்போன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த எல்போவில் வரக்கூடிய ஒரு பெயின் உங்களுக்கு. இந்த ஃபுட்பால் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிளில் வரக்கூடிய வந்து லிகமெண்ட் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியெல்லாம் அத்லெட்ஸில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா நீ ஜாயின்ல வரக்கூடிய ஜவ்வுகளில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ராப்பர் வந்து கைட்லைன்ஸ்னாலையும் ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி விளையாட்டு காயங்களை வந்து தவிர்க்க முடியும் உங்களுக்கு. ஸோ
1: இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்னும் போது வந்து ஒரு ஃபுட்பாலோ இல்லை கிரிக்கெட்டோ எதுனாலும் வந்து அவங்க வந்து ஓடும்போது வந்து கண்டிப்பாக வந்து விழுறவங்க விழுறது வந்து நம்ம வந்து பார்க்கும்போதே செய்கிறோம். அப்போ வந்து அதிகமாக வந்து அடிபடுறது வந்து நம்மளோட கை முட்டியும் அப்புறம் வந்து கால் முட்டியும் தான் அடிபடும். அப்போ வந்து அடிபடும் போது வந்து அப்போ வந்து அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் அந்த அப்புறம் வந்து ஜாயின்ட் ஸ்வெல்லிங் அந்த இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன மாதிரி எல்லாம் இது பண்ணலாம்.
0: இல்லை உங்களுக்கு வந்து நீல வந்து உங்களுக்கு வந்து அடிபடும், உங்களுக்கு அடிபட்டாலும் வந்து ஜவ்வில் தான் உங்களுக்கு வந்து
1: பாதிப்பு.
0: ஸோ அது வந்து லிகமெண்ட், அதாவது ரொம்ப காமனாக முட்டியில் வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து பண்ணால் ஆன்டீரியர் குருசியேட் லிகமெண்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது மேலே உள்ள எலும்பையும் கீழே உள்ள எலும்பையும் வந்து உங்களை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லிகமெண்ட் உங்களுக்கு. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே விழுகும்போது வந்து காயங்கள் ஏற்படும். அதற்கு தகுந்தாற்போல் வந்து உங்களுக்கு டாக்டர் வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வந்து டயக்னோசிங் ப்ராசஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த டயக்னோசிங் ப்ராசஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியங்கள் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி காயங்கள்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியும். ப்ளஸ் வந்து அதுக்கு தேவையான எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட சரியாயிடும் உங்களுக்கு.
1: இங்கே இப்போ சிங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து தொண்டை கட்டினாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வந்து ரெகுலராக வந்து அடிபட்டுட்டே இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கும் சில டிப்ரெஷன்ஸ் வருமா? ஹவு டு தே ஓவர்கம் இட்?
0: இல்லை அவங்களுக்கு வந்து சில டிப்ரென்ஸை வந்து டிப்ரெஷன் எதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மோரோவர் வி ஆர் இந்த ஹியூமன் பீயிங்கில் அவங்களுக்கு நமக்கு தான் சிக்ஸ்த் சென்ஸ் இருக்குது. ஸோ மற்றவங்க நல்லா ஓடுறாங்க நம்மளால் ஓட முடியும். அதுக்கு காரணம் என்ன? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லேக் ஆஃப் மசில் ஒர்க்கு தான். நம்ம வந்து ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணுற. ஸோ நம்ம அதை நம்ம சரியாக பண்ணணுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிப்ரெஷன்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ டிப்ரெஷனும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை உங்களுக்கு. எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பராக பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பர் கைட்லைனோட உங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம டிப்ரெஷன்ஸ் எல்லாமே.
1: முக்கியமாக ஆர்த்தோனாலே இது தான் முக்கியமாக கேட்பாங்க. ஏன்னா வந்து எல்லோரும் வந்து வயசாகிட்டுக்கு அப்புறம் வந்து தான் எல்லாருக்குமே வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே வரவங்களுக்கு முட்டி பெயின் அப்புறம் வந்து இடுப்பு வலி ஷோல்டர் பெயின் அந்த மாதிரியெல்லாம் நிறைய சொல்ல ஆரம்பிப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன?
0: உங்களுக்கு வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி வந்து 40 வயசுக்கு மேலே தான் வந்து பாடியில் வந்து டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பி, அதாவது பாடியில் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸுகளும் வந்து தேய ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த தேய்மானத்தை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்காகவும் தேய்மானத்தை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்காகவும் தான் இவ்வளோ பயிற்சிகள் இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ விதிமுறைகள்லாம் வந்துருச்சுங்க. அதை வரும்போது ஃபாலோ பண்ணும். 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேய்மானத்தினால வரக்கூடிய வியாதிகள். 40 வயசு சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ வந்து மக்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு உங்களுக்கு, நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு, நிறைய சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து நிறைய வந்து இமெயில்ஸ் இன்டர்நெட் நிறைய வந்துருச்சு. அதில் வந்து தேர் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வேர் அண்ட் டியர் இந்த மாதிரி டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60 வயசு 70 வயசுக்கு மேலே தான் வருது. அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ரெகுலர் செக்கப், உடம்புல வந்து எந்த அளவுக்கு வந்து கால்சியம் இருக்குது அதை வந்து தரவாக செக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல பெயின் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான எக்ஸசைஸ்கள் ஃபாலோ பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி இந்த வலிகள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வலிகள் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண முடியும் உங்களுக்கு.
1: நம்ம எக்ஸசைஸ் பற்றி நிறைய பேசியிருந்தோம். இப்போ வந்து ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஒரு ரகம், பட் வந்து ஃபிட்னஸ்க்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஒரு சைட், பட் அவங்க பண்ணுற சில எக்ஸசைஸ் அதாவது ஜிம்க்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அதாவது ஸ்ப்ரெயின் ஆகுது சொல்கிறாங்க, இங்கே சுளுக்கிட்டு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஐ வாண்ட் டு டெல் தெம்?
0: நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து ப்ராப்ளம் வந்து என்ட்ரி ஆயிடுச்சுன்னா இப்போ லைக் வந்து எடுத்துக்கங்களேன், ஒரு ஒரு முட்டி வலி வந்து ஒரு 60 வயசு ஒருத்தருக்கு வந்து முட்டி வலி வந்துருச்சு அப்படின்னா, முதல்ல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா வலியை கம்மி பண்ணணும். வலியை கம்மி பண்ணிட்டு தான் அடுத்தாப்பில் வந்து அந்த மசிலை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து முட்டி வலி வந்த உடனே வலிக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்காமையே தசையை சரி பண்ணால் சரியானு டாக்டர் சொன்னாட்டு நீங்கள் போயிட்டு தசைக்கு தேவையான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா வலிகள் அதிகமாகும். ஸோ அதனால் என்னென்னா தேவையான பொழுது வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், தேவையான பொழுது வந்து அந்த வலிக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எய்ம் என்னென்னா நம்ம பெயினை கம்மி பண்ணணும். செகண்ட் எய்ம்னா இந்த பெயின் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், சரி இந்த பெயின் வராமல் இருக்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ரெகுலரைசேஷன் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஃபிட்னஸில் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபிட்னஸ்ன்றத வந்து இருக்கக்கூடிய தசைகளை வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கிறதாக தான் ஃபிட்னஸ் சென்டர். ஸோ இங்கே தெரப்பி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஃபிட்னஸுக்கும் வந்து கொஞ்சம் சின்ன வேரியேஷன் தான். அங்கே வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். இங்கே வந்து பெயின் வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அதுக்கு அதுக்கும் சின்ன சின்ன வேரியேஷன் தான் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபிட்னஸ் சென்டர் வந்து ப்ராப்பர் கைடோட ஒரு 25 இயர்ஸ் பாய் இருக்கான்னா அவனுக்கு என்ன கேஜ் ஆஃப் வெயிட் வந்து ஷோல்டர் வந்து லிஃப்ட் பண்ண முடியும் அந்த லெவல் ஆஃப் வெயிட்டை தான் வந்து லிஃப்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லை என்னால் வந்து நிறைய தூக்க முடியும், என்னால் வந்து 50 கிலோ தூக்க முடியும், 100 கிலோ தூக்க முடியும் அப்படின்னா ஓவர் வெயிட் உங்களுக்கு, ஓவர் மசில் ஒர்க், ஓவர் ஸ்ட்ரெயின், அதனால் வந்து உங்களுக்கு வலிகள் ஆரம்பிக்கும். அதனால் ப்ராப்பர் கைடோட ப்ராப்பர் வெயிட்டு ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அந்த ஃபிட்னஸில் வரக்கூடிய அந்த மசில் கிராம்பு, மசில் ஸ்ட்ரெயின், டிஸ்க் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியும் உங்களுக்கு.
1: இப்போ வந்து இன்னும் நிறைய பேசலான்னாலும் டைம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஆஸ் அ டாக்டரா எல்லாருக்கும் வந்து நீங்கள் என்ன சொல்லிக்க விரும்புறீங்க?
0: என்னோட ஒப்பீனியன் என்னென்னா டெய்லி வந்து ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ப்ராப்பர் வந்து டயட் எடுத்துக்கோங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபஸ்ட்டு பக்கத்தில் உள்ள ஒரு மருத்துவரை வந்து நீங்கள் பார்த்து அவர் என்ன சொல்கிறோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். செல்ஃபாக நீங்களே வந்து டாக்டர் ஆகிடாதீங்க, நீங்களே வந்து செல்ஃபாக மெடிசன் எடுத்துக்கிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வேர்ல்டு வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லா ஃபீல்டுலையும் எல்லா அட்வான்டேஜ் அட்வான்ஸ்டு டெக்னிக்கலும் வந்துருச்சு உங்களுக்கு. அதனால் வந்து நிறைய ப்ராப்ளத்தை எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மெடிக்கல்லையும் வந்து அதே மாதிரி வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து சால்வ் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு டெக்னாலஜிஸ் வைஸ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா டாக்டர்ஸும் நல்ல சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து செல்ஃபாக மெடிசன் எடுத்துக்கிறது, செல்ஃபாக டயக்னோஸ் பண்ணி செல்ஃபாக நீங்களே வந்து வீட்டில் இருந்து உங்களையும் நீங்கள் பாதிச்சுக்கிட்டு உங்களை சுற்றி உள்ளவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அதனால் உங்களுடைய டோட்டல் ஃபேமிலியே வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்காமல் நல்ல விதமாக நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு மருத்துவரை அணுகி அவர் என்ன சொல்கிறாரோ அவருடைய கைட்லைனில் வந்து நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிங்க நீங்கள். இது என்னோடய ஒப்பீனியன்.
1: ஓகே டாக்டர், இது வரைக்கும் வந்து எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. கீதா, இது வரைக்கும் வந்து நம்ம டாக்டர் சரவணன் சார் சொன்னதெல்லாம் கேட்கும்போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பல விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சதுல.
2: ஆமாம், நம்ம வந்து உச்சி முதல் பாதம் வரை எல்லா ப்ராப்ளம்ஸ், அதாவது ஆர்த்தோ ரிலேட்டட் எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரை எப்படி இந்த போன்ஸ், கால்சியம், அயர்ன் இதெல்லாம் பற்றி நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு.
1: இதெல்லாம் வந்து கேட்கும்போது வந்து உனக்கு என்ன தோணுது?
2: ஐ திங்க் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். டாக்டர் இப்போ சொல்லி இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். நம்ம இந்த மாதிரி டிசீஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி உள்ள அவேர்னஸ் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி உள்ள ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துட்டு அதாவது வந்ததுக்கு அப்புறம் போய் அதை பற்றி கவலைப்படுறதோட நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வந்து சில ப்ரிவென்ஷன்ஸ் எடுத்துட்டு அது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: அதை நான் சொல்லிட்டு கூட இருந்தாங்க ஒரு தடவை ஒரு கேள்வியில் வந்து நான் ஃப்ரோசன் ஷோல்டர் கூட சொன்னாங்க, ஒரு பர்டிகுலர் அளவுக்கு மேலே கை தூக்க முடியலன்னா இருந்துட்டு அப்போ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எக்ஸசைஸ் தான் வந்து அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எக்ஸசைஸ்ன்னு பார்க்கும்போது வந்து சின்ன பேசிக் எக்ஸசைஸ் டெய்லி வந்து ஒரு 10 times வந்து கையை தூக்கிட்டு நான் தூக்கி கீழே விடுறது அந்த மாதிரியெல்லாம் ஒரு சின்ன பேசிக் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளோட இது வந்து பாடி இது லெவல் வந்து மெயின்டைன் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கலாம்.
2: அதே மாதிரி டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆக ஆக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அதனாலையும் வருது. இந்த கம்ப்யூட்டர், செல்ஃபோன்ஸ் இதனாலையும் வந்து நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம்.
1: இதுலையும் வந்து நான் இன்னும் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். செல்ஃபோனுன்னு போதே வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ் என்னென்னா வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது பண்ணாங்களாம், 2 செல்ஃபோனை வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு எக் வச்சாங்களாம், ஒரு எக். அந்த எக் வந்து ஒரு கால், அந்த இந்த செல்ஃபோன்லேருந்து மற்ற செல்ஃபோனுக்கு ஆப்போசிட் செல்ஃபோனுக்கு கால் பண்ணதில் ஒரு ஹாஃப் மினிட்ஸ்ல வந்து ஒரு ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து அந்த எக் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சான். அடுத்த ஒரு 2 hoursல வந்து அந்த எக்கே வந்து பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ரேடியேஷன் வந்து அந்த செல்போன்ஸ் மூலமா இருக்குன்ட்டு வந்து சொல்றாங்க. அந்த செல்போன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அப்போ வந்து நம்ம காதில் வச்சு அவ்வளோ நேரம் பேசும்போது வந்து அந்த ரேடியேஷன் வந்து நம்மளோட பிரெயின் அந்த நம்ம பாடியை வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுன்றது இதுலயே தெரியுது.
2: கண்டிப்பா ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஒரு பெரியவங்க வர நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து மொத்தமாவே மாறி இருக்கு. முன்னாடி இருந்ததோட இப்போதைக்கு வந்து ரொம்ப நிறையவே மாறி இருக்கு, நிறைய டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. ஆனா வந்து புக்ஸோட சும வந்து இன்னும் குறையல. நம்ம எவ்வளவுதான் டெக்னாலஜிஸ் வந்தாலும் பேக்ல வந்து இன்னும் பசங்க வந்து பெரிய மூட்டை தான் எடுத்துட்டு போறாங்க.
1: பெரிய மூட்டையை வந்து நம்ம குறைக்கணும்னா வந்து இ லேர்னிங் மெத்தட் வந்து எடுத்துட்டு வரணும். இ லேர்னிங் மெத்தட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு.
2: அந்த கான்செப்ட் பத்தி நிறைய பேசியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் கூடிய சீக்கிரமா அந்த கான்செப்ட் வந்து உள்ள கொண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களுக்கு.
1: பசங்களுக்கு வந்து எல்லாம் வந்து எப்படினாலும் வந்து பசங்க வந்து அந்த பாக்குற விஷுவலா தான் வச்சு வந்து அவங்க வந்து கிராப் பண்றாங்களே தவிர அந்த புக்ஸ்ல படிக்கிறதுனால வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் சீக்கிரமா அவங்க மைண்ட்குள்ள நுழையாது. அதனால வந்து எல்லாமே வந்து இ லேர்னிங் மெத்தடா இருந்ததுன்னா வந்து இன்னும் நல்லா கிரேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: ஆமா, டாக்டர்கிட்ட பேசினோட சொன்ன மாதிரி எதிர்கால இந்தியா வந்து இவங்க யங்க ஜென்ரேஷன் கையில தான் இருக்கு. ஸோ அங்கதான் நம்ம பேஸ் போடணும், அங்கேதான் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும்.
1: பேஸ்ன்னு எங்க ஜென்ரேஷன் போது அவங்களோட ஃபுட்ஸ் எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து கேர் எடுத்துக்கணும். பேரண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா வந்து அவங்க வந்து ஹெல்த்தியாகவும் நல்லா இதாகவும் இருப்பாங்க. அவங்க வந்து ப்ராப்பர் டயட் அவங்க மெயின்டைன் பண்ணணும். எல்லாம் வந்து எல்லா நேற்று ப்ரோக்ராமில் கேட்ட மாதிரியே வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா சின்ன வயசுலேயே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ வந்து அவங்க வந்து ஒரு அடல்சன்ட் ஏஜில் வரும்போது வந்து அப்போ வந்து அவங்கள வந்து அப்பயே பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 40 இயர்ஸில் வந்து அது என்ன ப்ராப்ளம் வருமோ அந்த அடல்சன்ட் இயர்லேயே வந்துடும்.
2: ஆக்சுவலாக பேரண்ட்ஸே இவங்களுக்கு வந்து ரோல் மாடலாக இருக்காங்க. பேரண்ட்ஸே வந்து நல்ல ஹெல்தி ஃபுட்ஸ் அவங்க எடுத்துட்டாங்கன்னா தானே பசங்க வந்து பேரண்ட்ஸை பார்த்து கற்றுப்பாங்க. எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்கள பார்த்து கற்றுக்கிறாங்க. அது போல் இது மாதிரி ஃபுட் விஷயத்துலேயும் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் பார்த்து கற்றுப்பாங்க.
1: எங்கே சுற்றி வந்தாலும் எல்லாத்துலேயும் வந்து ஃபுட் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. அதனால் எல்லாருக்கும் வந்து நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறது ஃபுட்டை வந்து சூஸியாகவும் நல்லா ஏன்னா விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் கால்சியம் அயன் எல்லாம் வந்து ரிச்சாக இருக்கிற எல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க
2: வித் ப்ராப்பர் எக்ஸசைஸ்.
1: ஓகே, இது இதுக்கு மேலே வந்து எங்களால் பேச முடியாதுன்னு போல இருக்கு. டைம் ஆயிடுச்சு. உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க பவித்ரா மற்றும்
2: கீதா.
1: இது வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது டாக்டரை கேளுங்கள். நம்ம இன்னைக்கு பேசினது வந்து டாக்டர் சரவணன் கிட்ட.

0: You are listening to MOP Community Radio 107.8.
1: Our society,
2: our radio,
1: our pride.
3: ஹலோ
4: ஹலோ,
3: இது கார்த்திகோட அம்மாவா?
4: ஆமா மேடம், யார் பேசுறது?
3: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
4: சொல்லுங்க மேடம்.
3: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
4: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
3: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
4: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
3: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான், ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படி தான் இருக்கான், ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான், என்கிட்டையும் அவ்வளோ ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும், என்னால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேலே இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலோ அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு விட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking daiva seidhu vittrunga, unga nalathukagum ellar nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: திவ்யா, நீ என்ன பண்ற? இன்னுமா இந்த போனை பார்த்துட்டு இருக்க?
4: ஆமா அனு, கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வந்தேன். ஒரு ஆஃபர் கூட வந்திருக்கு. ப்ராடக்ட்ஸ்லாம் கூட ரொம்ப மலிவான விலையில இருக்கு.
3: அப்படி என்ன ஆஃபர் திவ்யா?
4: ஒரு மொபைல் போன் ஹாஃப் பிரைஸுக்கு வாங்கிக்கலாமா, எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்னு மெசேஜ் வந்திருக்கு. லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. நான் டீடைல்ஸை இப்போவே ஃபில் பண்ண போறேன்ப்பா.
3: ஒரு நிமிஷம் திவ்யா, அந்த மெசேஜ் ஒஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து தான் வந்துச்சானு ஒரு அடி செக் பண்ணியா?
4: தெரியல அனு, அன்னோன் நம்பர்ல இருந்து தான் வந்திருக்கு.
3: அப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் திவ்யா. அன்னோன் லிங்க்ஸை கிளிக் பண்றது, பர்சனல் டீடைல்ஸ், பாஸ்வேர்ட், ஓடிபி மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்றது டேஞ்சரஸ்.
4: ஆனா இந்த ஆஃபர் ரொம்ப நல்லா இருக்கே அனு.
3: அது ட்ராப்பா கூட இருக்கலாம்ல திவ்யா. ஆன்லைன்ல எது வந்தாலும் இமிடியேட்டா நம்பாம ஒஃபிஷியல் சோர்ஸ்ல வெரிஃபை பண்ணிட்டு ப்ரொசீட் பண்றது தான் நல்லது.
4: சரி அனு, புரிஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் அது பெரிய ப்ராப்ளமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ எப்பவுமே ஆன்லைன்ல ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி டபுள் செக் பண்றது தான் சேஃப்.
3: ஆமா திவ்யா, நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருந்து எது வந்தாலும் உடனே நம்பாம யோசிச்சு பண்ணினா நம்ம ஆன்லைன் சேஃப்டிய இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கலாம்.
5: அலர்ட்டா இருங்க, சேஃபா இருங்க.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
6: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சோம் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.

0: மது, மது,
1: என்னமா?
0: இங்க வா.
1: இதோ வரேன்மா, ஒரு நிமிஷம் இரு.
0: நான் மார்க்கெட் போறேன் இப்போ. அப்பா வரதுக்கு லேட் ஆகும், ஆனா 1 hourல நான் வந்துடுவேன். அது வரைக்கும் நீ தனியா இருக்கணும். சமத்தா ஹோம்வொர்க் முடி, அதுக்குள்ள நான் வந்துடுறேன்.
1: ஓகேமா.
0: யாருக்கும் கதுவா திறக்காத, தாப்பால் போட்டுக்கோ. நான் சில நம்பர்லாம் குடுத்துட்டு போறேன், அத பத்திரமா வச்சுக்கோ. ஏதாவது ஆச்சுன்னா உடனே கால் பண்ணு.
1: ஓகே ஓகே.
0: என்னோட செல் நம்பர், அப்பாவோட ஆபீஸ் நம்பர், அப்புறம் ஃபயர் ஸ்டேஷன் நம்பர், ஆம்புலன்ஸ் நம்பர், போலீஸ் நம்பர் எல்லாம் இருக்கு. ஏதாவது ஆச்சுன்னா போன் பண்ணு.
1: அம்மா, 1 hourல நீ வந்துருவல, எதுவும் ஆகாதுமா, கவலைப்படாத.
0: என்னோட கவலை எனக்குடி. சரி, நீ பத்திரமா இரு, சரியா?
1: ஓகேமா. ஐயோ, நீ கிளம்பு, பாய். எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வா.
0: சாக்லேட் தானே, கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். என்ன சாக்லேட் வேணும்?
1: ஏதாவது ஒன்னு, டைரி மில்க் வாங்கிட்டு வா எனக்கு.
0: சரிடா, பத்திரமா இரு. வீட பூட்டிக்கோ, யாருக்கும் திறக்காத. யாராச்சும் ஏதாச்சும் வாங்குறதுக்கு வந்தா நீ திறக்காத, சரியா?
1: ஓகே,
0: பாய்
1: பாய்.

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: 5 ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில 100 ரூபா கொடுத்தா நான் போய் பிச்சை எடுக்க முடியாது. சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லை.

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவு நடக்குது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்தை அடைக்குது.
1: யோ, யார் யாரு காலில் லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுதுறியா முதல்ல, லேடிஸ்க்கு இடம் விடுங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, எங்க நான் இறங்குவங்க? வழி விடுங்க. ஐயோ, கால வர மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நந்தவரத்து தெரியாதா உங்களுக்கு? வழி விடுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்குவாங்க. நாங்க
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: ஐயோ பசிக்குது பசிக்குது பசிக்குது, என்ன சாப்பிடலாம்? ரொம்ப பசிக்குது பசிக்குதா பசிக்குதா?
2: உங்களுக்காக டேஸ்டி அண்ட் ஹெல்தி ரெசிபீஸ் எம்ஓபி மெஸ் நிகழ்ச்சியில். எஸ், இது சமையல் நேரம்.
3: வணக்கம் சென்னை, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நேத்து நீங்க தானிய வகையை பத்தி நிறைய ரெசிபிஸ் கேட்டிருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு சூப்பரா ஒரு கிரேவியோட பிரியா ஃப்ரம் 3rd BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இதையும் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: இன்னைக்கு நான் சொல்ல போறது பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, நீங்க அதை பார்த்துருப்பீங்க, சாப்பிட்டும் பார்த்துருப்பீங்க. ஆனால் பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரீமியா டேஸ்டியா நல்ல டெக்ஸ்சரோட பண்ணியிருந்தா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு நான் பண்ண போற பன்னீர் பட்டர் மசாலா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விதமா இருக்கும். அது எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை பாய்லிங் பாயிண்ட் வர வரையும் அது ஒரு சைடை வச்சிருங்க. இன்னொரு சைடு வந்து ஒரு கடாயில கொஞ்சம் தேவையான அளவு, இப்போ வந்து நீங்க பெரியவங்களுக்கு தரணும்னு நினைச்சிங்கன்னா கம்மியா கூட ஆயில் போட்டுக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கொஞ்சண்டே கார்லிக் வந்து நல்லா குட்டி குட்டி சாப் பண்ணி வச்சுட்டு அந்த கார்லிக் வந்து அந்த எண்ணெயில் போட்டுருங்க. நல்லா சாட்டே பண்ணிட்டே இருங்க. அது கொஞ்சம் கோல்டன் கலர்ல வந்தோடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நீங்க வேணா இஞ்சி வந்து அப்படியே கூட கட் பண்ணி போடலாம், பட் நிறைய பேருக்கு அது வந்து வாயில பட்டா பிடிக்காது. ஸோ வந்து நான் பேஸ்ட் மாதிரி நான் ஆட் பண்ணிருக்கேன், நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பாய்லிங் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம்ல, அதுல வந்து ஆனியன் டொமேட்டோ. ஸோ ஆனியன் வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா தக்காளியும் ரெண்டு தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த பேஸ்ல வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வைங்க. அந்த ப்ராசஸ் பேர் பிளான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு சைடு வந்து கொதிச்சுட்டு இருக்கிறோம். இந்த சைடு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கீங்களா, அது சூடானோன்னு ஒரு மாதிரி பாய்லிங் பாயிண்ட்டுக்கு வரும். அந்த டைமில் வந்து தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், 2 தக்காளினா 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் அந்த காய் போட்டு வெந்த உடனே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோட அந்த முதல் லேயர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் வந்து தக்காளியோட லேயர் ஃபர்ஸ்ட் லேயர்லாம் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தக்காளியோட ஃபர்ஸ்ட் லேயரை நீங்கள் வந்து அதாவது வெளித்தோலை நல்லா பிரிச்சுட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அதை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே போல் வெங்காயத்தையும் வந்து பிளான்ச் ஆன வெங்காயத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் கடையில் என்னென்ன போட்டிருக்கேன், சாப்ட் கார்லிக் போட்டிருக்கேன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அடுத்து வந்து அந்த ஆனியன் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்களா, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியனை வந்து அந்த கடாயில் போட்டுட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டே இருக்கணும். எங்கள் அம்மா எப்பயுமே ஒரு டிப்ஸ் சொல்லுவாங்க, கொஞ்சம் வந்து வெங்காயம் போடும்போது சால்ட் ஆட் பண்ணால் டக்குன்னு வந்து வெங்காயம் வந்து இன்னும் சீக்கிரமாக வந்து வெந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் எனக்கு அது ஒர்க் ஆயிருக்கு. ஸோ வந்து அந்த சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை வதக்கிட்டே இருக்கணும். வதக்கின உடனே 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் ஆஃப் மஞ்சத்தூள், இதுதான் வந்து ரேஷியோ. இது நீங்கள் என்ன கிரேவி பண்ணாலும் நீங்கள் இதே ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 2 ஸ்பூன் வந்து சில்லி போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் வந்து தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் அந்த ஸ்பைசஸோடைய பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்களா தக்காளி, தக்காளி அந்த பேஸ்ட்டு வந்து இந்த கடாயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து இந்த கிரேவி வந்து ரொம்ப திக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டே தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ வந்து கடையிலேருந்து வேணாலும் நீங்கள் பன்னீர் வாங்கிக்கலாம், இல்லை வீட்டிலே வந்து நிறைய பேருக்கு பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த கொஞ்சோடனே பாலில் வந்து ஒரு 2 ட்ராப் வந்து லெமன் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பால் வந்து திரிஞ்சிடும். ஸோ அந்த திரிஞ்ச பாலில் அந்த திக்காக ஒரு மாதிரி ஃபேட் கண்டென்ட் இருக்க பால்லாம் வந்து தனியாக வரும். அதை வடிகட்டி கொஞ்சம் நேரம் அது மேலே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பன்னீராக மாறிடுவாங்க. ஸோ எப்பயுமே ஹோம்மேட் பன்னீர் யூஸ் பண்ணுங்கள், அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த பன்னீரை வந்து கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இந்த கிரேவி கொதிச்சிட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இந்த பன்னீரை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா பாயில் ஆகட்டும், ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகிட்ட உடனே அது உங்களுக்கே தெரிஞ்சிடும், அந்த பச்சை வாசனைலாம் போயிடும், கலர் அப்படியே அழகாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரத்துலேயே அந்த பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக மாறிடும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டே க்ரீம், இது வந்து நம்ம பசங்களுக்குலாம் வந்து அவங்கள ஏமாற்றி தான் கொஞ்சம் தரணும், இல்லைன்னா அவங்களாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஃபுட்டை எப்படி டேஸ்டியாக அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டிங்கன்னா ஃபுட் ஒன்று ஸ்வீட் ஆகிடாது, ஆனால் அந்த சால்ட்டோட தன்மையை ஏற்றி காட்டும். ஸோ வந்து ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது சுகர் ஆட் பண்ணிட்டோடனே ஒரு பாதி பவுல் இல்லைன்னா 1/8 ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பன்னீர் பட்டர் மசாலாங்க. ஸோ பட்டர் எல்லாமே இந்த டிஷ் வந்து கம்ப்ளீட் ஆக போகிறதுல லாஸ்ட்டாக ஒரே 1 ஸ்பூன் வந்து பட்டரை போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்கு இல்லைங்களா மேலே பச்சை கலரில், ஸோ அந்த அதெல்லாம் கட் பண்ணிட்டு மேலே சும்மா தூவிட்டு சுட சுட போய் சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசங்கள்லாம் அப்படி சாப்பிடுவாங்க, உங்களுக்கே சந்தோஷமா இருக்கும் ஏன் பசங்களும் இப்படி சாப்பிடுவாங்களா அப்படின்ட்டு. ஸோ நேயர்களே, கேட்கறதோட விட்டுறாதீங்க, உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.
3: என்ன நேர்களே, இன்னைக்கான பன்னீர் பட்டர் மசாலா கேட்டிருப்பீங்களா? ரொம்ப ருசியா இருந்ததுல, கேட்கும் போதே அப்படியே சாப்பிடணும் போல இருந்தது. இதோட மட்டும் விடாம இதை வீட்டுல செஞ்சும் பாருங்க, எல்லாருக்கும் கொடுங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே இது பிடிக்கும், 100% ஷியர். சோ இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்டிலேயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேண்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. சோ பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு, குழந்தையை பாதுகாத்துக்கணும், ராத்திரி கண்மொழிக்கணும். இப்படி இருக்கிற சமயத்துல பெண்கள் வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத நான் கேட்டேன்.

0: आप राय।
1: ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. காலையில அலாரம்ல ஸ்டார்ட் ஆகிற நம்ம டே, என்னதான் நம்ம டே ஃபுல்லா ஒர்க் பண்ணி டயர்டாவே இருந்தாலும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ரீல்ஸ் பாக்குற வரைக்கும் மொபைல் நம்ம கூடவே தான் இருக்கு. நம்ம டே டு டே லைஃப்ல அது ஒரு பார்ட்டாவே மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம். எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம டெய்லி லைஃப்ல ரொம்ப சாதாரணமா யூஸ் பண்ற ஒரு மொபைல் போன் ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ண முடியாம போச்சுன்னா அந்த நாள் எப்படி போகும்? யோசிச்சு பார்த்தாலே அந்த நாளை நம்ம எப்படிடா சமாளிக்க போறோம் அப்படின்ற கேள்விதான் நம்மள நிறைய பேருக்கு முன்னாடி வந்து நிக்கும். அப்படி நம்ம டெய்லி லைஃபோட ஒரு முக்கியமான பகுதியாவே மாறிடுச்சு இந்த மொபைல் போன். மொபைல் போன்லாம் ஸ்டார்டிங்ல மோஸ்டா கால் பேசுறதுக்கும் மெசேஜ் பண்றதுக்கும் தான் அதிகமா பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. போட்டோ சேவ் பண்றதுல இருந்து சோஷியல் மீடியா யூசேஜ், ஆன்லைன் ஷாப்பிங், மணி டிரான்ஸ்ஃபர் முதற்கொண்டு ஏன் சில நேரத்துல நம்ம இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் கூட மொபைல்ல தான் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம டெய்லி லைஃப்ல போட்டோஸ், பர்சனல் டீடைல்ஸ்னு பல முக்கியமான விஷயங்களை மொபைல்ல தான் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம இன்ஃபர்மேஷன்ஸும் டீடைல்ஸும் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கா அப்படின்றத பாத்துக்கணும்ல. அதுவும் ஆன்லைன்ல நமக்கு வர பாக்குற ஒவ்வொரு விஷயமும் நம்பகத்தன்மையா இருக்குமான்னு நமக்கு தெரியாது. சில சமயங்கள்ல நமக்கு தெரியாம கூட நம்ம ஸ்கேம்ஸ்ல மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணும் போது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கவனத்தை கண்டிப்பா ஈர்த்திருக்கும். சில நேரம் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஆஃபரா இருக்கலாம், ஏன் நம்ம நார்மலா போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சில சமயம் தெரியாத ஒரு லிங்க் ஷேர் ஆகிருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் அதாவது செயலியை இன்ஸ்டால் பண்ண சொல்லி நோட்டிபிகேஷன் கூட வந்திருக்கலாம். இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப நார்மலா தான் தெரியும். ஆனா இது சேஃபா, இதை நம்பலாமான்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஆன்லைன் ரிஸ்க்ல இருந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸையும் அக்கௌண்ட்டையும் எப்படி பாதுகாக்கலாம்னு ஒரு சில பேசிக்கான தகவல்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சைபர் செக்யூரிட்டின்னு கேட்ட உடனே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் மாதிரி தோணலாம். ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற மொபைல், கம்ப்யூட்டர், ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ், பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் சைபர் த்ரெட்ல இருந்து பாதுகாக்கிறதா சைபர் செக்யூரிட்டி. சிம்பிளா சொன்னா நம்ம டிஜிட்டல் லைஃப்க்கு ஒரு பாதுகாப்புன்னு கூட சொல்லலாம். ஆனா ரிஸ்க் எங்க இருந்து வருது? இந்த ஆன்லைன் வேர்ல்ட் நம்ம டெய்லி லைஃபை கொஞ்சம் ஈஸியா மாத்திட்டு இருக்கு. ஆனா இந்த கன்வீனியன்ஸோட சேர்த்து ஒரு சில ரிஸ்க்கும் இருக்கு, அதுதான் சைபர் கிரைம். சைபர் கிரைம்னா கம்ப்யூட்டர், மொபைல், இன்டர்நெட் இல்ல டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி செய்யப்படும் குற்றங்கள். நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பாக்குற சில சிச்சுவேஷன்ஸ்ல கூட இது நடக்கலாம். சைபர் கிரைம்னு கேட்ட உடனே ஹேக்கிங் மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரும். ஒருத்தரோட அக்கௌண்ட்குள்ள அவங்க பெர்மிஷன் இல்லாம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றது தான் ஹேக்கிங். ஆனா சைபர் கிரைம்னா ஹேக்கிங் மட்டும் இல்ல மக்களே, சில நேரம் நம்ம பேங்க் இல்ல ட்ரஸ்டட் கம்பெனி கிட்ட இருந்து வர மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் வரலாம். இந்த லிங்க் ஓபன் பண்ணுங்க, உங்க அக்கௌண்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லி நம்ம டீடைல்ஸ் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. இல்லனா இதே மாதிரி போன் கால் மூலமா கூட நம்ம கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. உங்க அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணணும், ஓடிபி வந்திருக்கும் சொல்லுங்கன்னு கூட கேட்பாங்க. இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓடிபியை ஷேர் பண்ணினா அது ஓடிபி ஃப்ராடுக்கு கூட வழிவகுக்கும். ஆன்லைன் ஷாப்பிங் யூஸ் பண்ற நேரத்திலையும் கொஞ்சம் அதிக கவனம் இருக்கணும். லோ பிரைஸ்ல ஒரு ப்ராடக்ட் வருது, அட்ராக்டிவ் ஆஃபர் இல்ல லிமிடெட் டைம் டீல்னு பார்த்த உடனே பேமெண்ட் பண்ணிடக்கூடாது. வெப்சைட் ஜெனியூனா இருக்கா, செல்லர் டீடைல்ஸ் கரெக்டா இருக்கா, ரெவ்யூ நம்பர் மாதிரி இருக்கா, பேமெண்ட் பண்ண போற பேஜ் சேஃபா இருக்கா, இதெல்லாம் ஒரு முறை செக் பண்ணிட்டு தான் ப்ரொசீட் பண்ணணும். இல்லனா ஷாப்பிங் ஸ்கேம்ல மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதே மாதிரி சோஷியல் மீடியால பாக்குற வீடியோஸும் கொஞ்சம் யோசிச்சு தான் நம்பணும். ஏன்னா ஃபேமஸ் பர்சன் பேசுற மாதிரி வீடியோஸ் கூட நம்ம அட்டென்ஷனை சீக்கிரமாவே கேப்சர் பண்ணிடும். டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரியலான வீடியோஸ் மாதிரி கிரியேட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வந்தாச்சு. எஸ்பெஷலி மணி இல்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்வால்வ் ஆகிற விஷயங்கள் வேற ரிலையபிள் சோர்ஸ்ல வெரிஃபை பண்றது சேஃபர் ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹார்ம்ஃபுல் சாஃப்ட்வேர் நம்ம மொபைல் இல்ல கம்ப்யூட்டருக்குள்ள அனுப்பி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் டேமேஜ் பண்ண இல்ல ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படி பார்த்தா சைபர் கிரைம் ஒரு சிங்கிள் மெத்தட் மட்டும் இல்ல. நம்ம ஷாப்பிங் பண்ற நேரத்திலையும், சோசியல் மீடியா யூஸ் பண்ணும் போதும், ஒரு கால் அட்டன் பண்ணும் போதும் இல்ல ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும் போது கூட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஆன்லைன் வேர்ல்ட்ல அவேர்னஸோட இருக்கிறது தான் நம்மளோட சேஃப்டிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு காமனான விஷயம் இருக்கு, என்னன்னு தெரியுமா? நம்ம எமோஷன்ஸ், பயம், அவசரம், நம்பிக்கை. இந்த விஷயங்களை யூஸ் பண்ணி தான் சில ஸ்கேம்பர்ஸ் நம்ம கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, இல்லைனா உங்க பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும்னு ஒரு மெசேஜ் வருதுன்னு வைங்களேன். நம்மள நிறைய பேர் அது என்னன்னு தெரிஞ்சுக்கவே ஒரு கியூரியோசிட்டிலயோ இல்ல ஒரு பயத்திலயோ அந்த டீடைல்ஸை கிளிக் பண்ணி பாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த மாதிரி மெசேஜஸ் வந்த உடனே ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆன்லைன்ல நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், சைபர் செக்யூரிட்டினா ஒரு நாள் மட்டும் கவனிக்க கூடாது. நம்ம போன் யூஸ் பண்ற வரைக்கும், நம்ம ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிற வரைக்கும் இந்த அவேர்னஸ் நம்ம கூடவே தான் இருக்கணும். அதனால இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம பேசின விஷயங்களை ஒரு ஸ்மால் ரிமைண்டரா வச்சுக்கோங்க. ஆன்லைன்ல ஏதாவது அன்யூஷுவலா தெரிஞ்சா கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க, டவுட் இருந்தா வெரிஃபை பண்ணுங்க, தேவையில்லாம இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணாதீங்க. RBI சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கடைபிடிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அவேர்னஸ் தான் நம்ம ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் சேஃபா மாத்தும். ஸ்டே அலர்ட், ஸ்டே சேஃப். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

आप रहे हैं। You're all listening to MOP Community Radio 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.

0: Stay tuned. Stay tuned.
1: டென்ஷனால
2: மன அழுத்தம் வருது, மன அழுத்தம்னால
1: வியாதிகள் வருது, வியாதிகளால
2: வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷமே போகுது.
1: சோ ஸ்கூல்ல இருந்து ஆபீஸ் வரைக்கும்
2: என்ன நடந்தாலும் டேக் இட் ஈஸி பாலிசி.
1: சோ ஸ்டே கூல் ஸ்டே ஹாப்பி.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், இது MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்குற இந்த ஹோம் மேனேஜ்மெண்ட் செஷனுக்கு நான் அருணா வந்திருக்கேன். என் கூட மீனாட்சியும் அகல்யாவும் காயத்ரி மூணு பேரும் வரதா இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவங்க முக்கியமாக வந்து ஒரு தோட்டக்கலை கற்றுக்கிறதுக்காக தோட்டத்துக்கு ஒரு பண்ணைக்கு போயிருக்காங்க. ஸோ என் கூட யார் வந்திருக்கா அப்படின்னாக்கா கீர்த்தனாவும் கௌசல்யாவும் வந்திருக்காங்க. இப்போ நான் வந்து அவங்கள வந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அவங்கள மட்டும் இல்லை, உங்களையும் தான். இப்போ நான் வந்து ஒரு எங்கள் வீட்டில் வந்து மொட்டை மாடி இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க செடி வளருங்க, அது ரொம்ப நல்லது, நிறைய வந்து உங்களுக்கு வந்து காய்கறிகள் கொடுக்கும், பழங்கள் கொடுக்கும், நிழல் கொடுக்கும் அப்படின்னு. சரி, நம்மளும் வந்து ஒரு தோட்டம் போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசியாக வந்து தோட்டம்லாம் பார்த்துட்டேன், போட்டாச்சு. இப்போது அதை பார்க்குறதுக்காக தான் கௌசல்யாவையும் கீர்த்தனாவையும் கூப்பிடுறேன். வாங்க கௌசல்யா, கீர்த்தனா மாடிக்கு போகலாமா?
1: மொட்டை மாடிக்கே.
0: சரி, இங்கே பார்த்தீங்களா, எங்கள் மொட்டை மாடி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இந்த 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து இந்த பக்கம் ஃபுல்லும் வந்து காய்கறிகளாக வந்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி வந்து இந்த கொடி வகைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கு. இந்த பக்கத்தில் வந்து இந்த ஆர்னமெண்டல் இதெல்லாம் வச்சுருக்கு, அதை வாசனை இல்லாத பூக்கள்லாம். இது வந்து ஒரு புக்கில் தான் ஆக்சுவலாக எனக்கு ஐடியா கிடச்சிது. ஸோ இந்த ஃபார்மெட்டில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு வந்து இந்த உரம் எல்லாம் போடணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து நிறைய செலவாகும் அப்படின்ட்டு எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் இன்னும் இவ்வளோ வச்சுருக்கீங்களே, இவ்வளோ தொட்டி வச்சுருக்கீங்களே, இதுக்கு வந்து செலவு ரொம்ப ஆகுமே அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் தான் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆச்சே. அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த உரமெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குப்பை எல்லாமே வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தனா சொன்னாங்க, கௌசல்யாவும் சொன்னாங்க. ஸோ அதனால தான் உங்களை ரெண்டு பேரையுமே எங்களுடைய கெஸ்ட்டாக வந்து எங்கள் வீட்டுக்கு இந்த தோட்டத்தை பார்க்குறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு எப்படி செலவே இல்லாமல், ஆனால் அதே சமயம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் நல்லா காய்க்கணும், நல்லா பூக்கணும், அதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே மேம், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாடியில் ஈவன் வந்து நம்ம ஒரு கிரவுண்டில் செடி வைக்கிறது மரம் வைக்கிறதே ஒரு கனவாக இருக்கிற சூழ்நிலைகளில் நம்ம மாடியில் தான் மரம் வைக்க முடியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரம் நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லாக வெளியிருந்துட்டு ஆக்சிஜன் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால இந்த மரம் வளர்க்கறது, செடி வளர்க்கறது, இது நம்மளோட திருப்திக்காகவும் இருக்கலாம், பிளஸ் வந்து நமக்கு நிறைய ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து காசே செலவில்லாமல் எப்படி வந்து ஒரு செடியை வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு என்ன சொல்ல மேன்யூர் தேவைப்படும், உரம் தேவைப்படும் இல்லைங்களா. அதுக்கு வந்து ஜென்ரலா ரோஜா செடி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த காபித்தூள் வந்து வேஸ்ட் ஆனது, நம்ம வடிகட்டி இருப்போம், அந்த வடிகட்டின தூள் போட்டுனா ரொம்ப நல்லா வளரும், செடி வந்து பட்டு போகாம நிறைய நாள் வந்து உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: இந்த வெங்காய சருகு கூட அது கூட போடுவாங்க இல்லைங்களா, வெங்காய சருகு, அப்புறம் டீ தூள், அது மூணும் போட்டா வந்து ரோஸ் நல்லா பூக்கும் அப்படின்னு. பட் நம்ம வந்து இந்த ரோஜா இந்த நர்சரியில போய் நான் ஆக்சுவலா கேட்டேன், அவர் சொல்றாரு நீங்க வந்து ரோஜா செடியா இருக்கட்டும், எல்லா எந்த செடியா இருக்கட்டும் வந்து உங்களுக்கு வந்து இந்த டீ தூளோ காஃபி தூளோ இப்ப வந்து எல்லாமே வந்து ரொம்ப வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கலக்குறாங்க, இதெல்லாம் வந்து இப்ப நம்ம வந்து மிக்ஸ்ட் இல்லாம சிக்கரி மிக்ஸ்ட் இல்லாம இருந்ததுன்னா பரவாயில்ல, பட் இப்ப சிக்கரி மிக்ஸ் பண்ணி இப்ப ரெடிமேட் எல்லாமே வந்துடுச்சு, அதனால அதெல்லாம் இப்ப வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, வெறும் வெங்காய சருக்கு அது மாதிரி போடுங்க, டீ டிகாஷன் அதெல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அது எவ்வளவு தூரம் உண்மை தெரியல, நான் இனிமேதான் அதெல்லாம் ட்ரை பண்ணணும்.
1: ஓகே, நிஜமா மேம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செடிகள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது, அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து நிறைய பண்ணலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்டான மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்ய போறோம்னா அதுக்கு பேர் வந்து வெர்மி காம்போசைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து ஐ திங்க் நம்ம கீர்த்தனாவும் நிறைய அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜென்ரலா பாத்தீங்கன்னா வெர்மி காம்போசைட் அப்படிங்கிறது ஒரு வேஸ்டான ஃபுட் மெட்டீரியல்ஸ், ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டு போட்டிருக்கிற பொருள்கள் ஏதாவது அந்த பொருள் அப்படின்னு நம்ம சுத்தமா டஸ்ட்பின்ல தூக்கி போடாம அது திரும்ப வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது வெர்மி காம்போசைட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெர்மி கல்ச்சர் நம்ம சொல்லலாம். புழுக்கள் வச்சு எப்படி வந்து ஒரு மென்யூரா நம்ம வந்து தயாரிக்கலாம் அப்படிங்கறது ஒண்ணு. இன்னொன்னு இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் ரீசைக்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து பேப்பர் இல்லாத இடங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேப்பரை எழுதி உடனே தூக்கி போட்டுடாம அது திரும்ப வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப சாத்தியமாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டுடியோவில் கீர்த்தனா வந்திருக்காங்க. கீர்த்தனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்மி காம்போசைட் கல்ச்சரில் எப்படி வந்து சுகர் கேன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது இப்போ நமக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க.
2: ஸோ இப்போ வந்து தோழி கௌசல்யா சொன்ன மாதிரி இப்போ சுகர் கேன் கரும்பு அப்படின்றது வந்து வெர்மி காம்போசைட் வச்சு இன்னும் நல்லாவே பண்றாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு சுகர் கேன்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்த வறட்சி டைம்லலாம் வந்து சுகர் கேன் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம இந்த வெர்மே காம்பசைட்ன்ற கல்ச்சரை வச்சு நம்ம சுகர் கேன் வளர்க்குறது வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. இது இன்னும் நடைமுறையில் நிறையவே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும் போது இப்போ இந்த வெர்மே காம்பசைட் வச்சு நம்ம அதுவும் வறட்சி டைமில் வளர்க்கும் போது கிட்டத்தட்ட 50 டன் கிட்ட நம்மளுக்கு வந்து வளர்ச்சி அதிகமாயிட்டே வருது. இதை வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதை அப்சர்வ் பண்ணி இதை பார்த்ததுல என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா, வெஜிடேட்டிவ் க்ரோத் ஃபேஸ் அப்படின்னு ஒரு ஃபேஸ் இருக்கு. அந்த ஃபேஸ் மூலியமா வந்து நம்ம இந்த கரும்பு வளர்க்கும் போது அதுல வந்து கிட்டத்தட்ட சுகர் அக்யூமுலேஷன், அதாவது சுகர் சேருது இல்ல சுகர் கேன்லேருந்து, அது வந்து நிறையவே அதிகமாயிருக்கு அப்படின்றத பாக்குறாங்க. அது தவிரனா இப்போ ஒரு சுகர் கேன்ல வந்து இன்டர்நோட்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. அது ஒரு சுகர் கேன்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 இருக்கும் ஒரு கரும்புல இருக்கிற இன்டர்நோட்ஸ். இப்போ அதை வந்து ஒரு கரும்பை வந்து இந்த வெர்மி காம்பசைட் வச்சு நம்ம வளர்க்கும் போது கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வளர்க்கலாம். அது ஒரிஜினல் ஹைட்டை விட இன்னுமே 60 சென்டிமீட்டர் ஜாஸ்தியாக வளர்க்கலாம். ஸோ அதில் வந்து நம்மளோட நோட்ஸும் வந்து கிட்டத்தட்ட 4-6 நோட்ஸ் வரைக்கும் இன்னும் அதிகமாக இருக்கு. இது அதிகமாக இருக்கிறனால தான் நம்மளுக்கு சர்க்கரையும் இன்னும் அதிகமாக கிடைக்குது. அதே டைமில் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 100,000 மைலுக்கு நம்ம வந்து ஒரு கரும்பு தோட்டம் வச்சுருக்கோம்னா அதில் கிட்டத்தட்ட 50 டன் அப்படியே பக்க 50 டன் வந்து நம்மளுக்கு சுகர் கேன் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ அதை தவிர இப்போ வந்து இந்த சுகர் கேன்னால இப்போ நான் ஒரு ஃபார்மர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்க இந்த வெர்மி காம்பசைட் வச்சு திருப்பி எடுக்கும் போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு 40,000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இதனால வந்து இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டன் போட வேண்டியிருக்கும் இந்த ஒரு 50 டன் நம்மளை விளைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா தான் செலவாகும். 10,000 ரூபா செலவு பண்ணிட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபா ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ வந்து என் தோழி கௌசல்யா சொன்னாங்கல்ல இந்த புழுக்கள் வச்சு இதை பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த புழுக்கள் வச்சு எப்படி பண்ணுறாங்க இந்த வெர்மி காம்பசைட் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஃபேக்ட்ரிஸில் வந்து நிறைய அப்படியே ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி கம்மியாக வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம் இல்லையா.
0: என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்
2: பார்த்தீங்கன்னா மட், அதாவது கிட்டத்தட்ட அடியில் இருக்கிற பிரஸ் மட் அப்படின்னு சொல்லுவோம். அடியில் இருக்கிற வந்து வேஸ்ட்டாக போகிற மட், அது எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது அது. அதுக்கப்புறம் பேக் ஆஷ் அப்படின்னு ஒன்று உண்டு. அது தவிர வந்து ஃப்ளை ஆஷ் அப்படின்னு உண்டு. இந்த 3 ப்ராடக்ட்ஸை தான் நம்ம பேசிக்காகவே யூஸ் பண்ணுறோம் இந்த வெர்மி காம்பசைட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த 3 ப்ராடக்ட்டையும் வந்து நல்லா கரெக்ட் மிக்சரில், இப்போ இது இது 40% அது 40%னா அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ட் மிக்சரில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது வந்து ஒரு ஒரு ஓப்பன் தோட்டத்தில் ஒரு கிரவுண்டில் வந்து அப்படியே ஓப்பன் கிரவுண்டில் வந்து பரப்பி வச்சிடுறாங்க. பரப்பி வைக்கும் போது ஒரு ஒரு சைஸ் அவங்கவுங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஒரு கிரவுண்டில் வந்து இவ்வளோதான் ஒரு சைஸ்க்கு மேலே தான் இது பண்ண முடியும்னா அதை மூட்டை மூட்டையாக மூட்டை மூட்டையாக ஒரு ஒரு சைஸாக பரப்பி அப்படியே ரோட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து கொஞ்ச நாள் அதை அதில் வந்து தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தண்ணி தெளித்து அதை வந்து இது பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அது ட்ரை பண்ணுற சமயத்தில் வேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம மண்புழுக்கள், மண்புழுக்களை வந்து அதுக்குள்ளே கலந்து அதை வந்து ஒரு இன்னும் கொஞ்ச நாள் அந்த மண்புழுக்களை கலந்த உடனே ரொம்ப சீக்கிரமே வந்து நம்மளுக்கு இந்த வேர்மி காம்பசைட்ஸ் அப்படின்ற இது வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இப்போ வந்து நைட்ரஜன் கண்டென்ட், அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஒரு நைட்ரஜன் கண்டென்ட் வந்து அதில் ரொம்பவே ஜாஸ்தியாகிடுது. ஜாஸ்தியாகிறதுனால நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகுது. அது எவ்வளோ ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.81 2.10% வரைக்கும் நம்ம நைட்ரஜன் கண்டென்ட் நம்ம உரத்தில் வந்து ஜாஸ்தி ஆகுது. இதனால நம்ம ஆர்டிஃபிஷியல் உரம் இருக்கு இல்லையா, இந்த வெர்மி காம்பசைட் யூஸ் பண்ணுறதுனால ஆர்டிஃபிஷியல் உரத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அப்போ நம்ம நம்மளோட க்ராப் வந்து இன்னும் நல்ல நல்ல க்ராப்பாக ஹெல்த்தியான க்ராப்பாக வளரும். அதை தவிர வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கார்பன் கண்டென்ட் அதுவும் வந்து அதிகரிக்குது.
0: கீர்த்தனா கௌசல்யா, இப்போ நான் வந்து எங்களுடைய குடும்ப நண்பர் திரு சேவியர் அவங்களை அறிமுகப்படுத்துறேன். வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம்.
0: இவங்க வந்து நிறைய வந்து இந்த வேஸ்ட் பொருள்ல வச்சு நிறைய பண்ணுவாரு, அதுவும் இல்லாமல் தோட்டக்கலையில இவங்களுக்கு ரொம்ப வந்து ஈடுபாடு. ஸோ இவங்களும் வந்து நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொன்ன மாதிரி வந்து ஏற்கனவே இந்த சுகர் கேன் நிறைய வளரும், அது மாதிரி பாத்தீங்கன்னாக்க நெல்லெல்லாம் கூட வந்து எவ்வளவு வரும் இல்லைங்களா சார். நீங்க உங்க ஊர் வந்து எது சார்?
3: எங்கள் ஊர் வந்து தூத்துக்குடி. பட் அங்கே வந்து நெல்லாம் நிறைய உண்டு, ஆனால் எனக்கு அந்தளவுக்குல நெல்லெல்லாம் வந்து ஒரு பழக்கம் இல்லை. பட் இப்போ வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வீட்டில் சாதாரணமாக நிறைய சீடிஸ் எல்லாம் வேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்டில் வந்து நிறைய சீடிஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டாக வீட்டில் போட்டு வச்சுருப்போம். இந்த சீடிஸ் எல்லாம் வச்சு நம்ம வீட்டில் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு டெக்கரேட்டிவ் பொருள் ஒன்று செய்யலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சீடிஸை வந்து நம்ம லைனாக ஒரு 5 சீடிஸ் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன லேஸ் ஏதாவது கீழே வச்சு அந்த லேஸ் மேலே இந்த ஒரு 5 சிடி.
2: ஓகே சார், ஆக்சுவலாக வந்து நீங்கள் சீடிஸ் வச்சு நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆக்சுவலாக நேர்கள் ஏற்கனவே கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த நம்ம வீட்டில் இருக்கிற இப்போ ரோஜா செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காப்பித்தூள் வச்சுலாம், ஸோ அதெல்லாம் போடுவாங்க. ஒரு மரம் வளர்க்கறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு சம்மந்தமாக ஒரு வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி எப்படிலாம் அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி ஏதாவது டிப்ஸ் ஐடியாஸ் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள்.
3: செடிகள்லாம் இப்போ நம்ம ரோஸ் செடி பார்க்கலாம், இல்லை இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இது பார்க்கலாம். இப்போது நம்ம செடிகள்லாம் என்ன பண்ணுவோம், இப்போது இந்த வீட்டு பக்கத்துலலாம் வந்து நிறைய கழுதைகள்லாம் நிறையா வந்து சுற்றிட்டு நிற்கும். அதோடைய அந்த சாணம்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம், அதெல்லாம் வேஸ்ட்னு பறிக்க அப்படி வழியில் தள்ளிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து நம்ம இந்த நல்ல எடுத்து வச்சு கொஞ்சம் காய வச்சு நல்லா அதுக்கப்புறம் அதை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை தெளிய வச்சு நம்ம ரோஸ் செடிக்கு மற்ற எந்த செடிக்கு யூஸ் பண்ணாலும் அது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான உரம். அந்த செடிக்கு நல்ல ஒரு நல்ல ஃப்ளவர்டெலாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒரிஜினலான ஃப்ளவர்டு வந்து அதில் கொடுக்கும். அந்த மாதிரி பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
2: ஓகே சார், ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் பொழுது தான் எனக்கு ஞாபகம் வந்து இந்த வீட்டு சாணம், சாரி மாட்டு சாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய பேர் நினைப்பாங்க இது ஒரு வேஸ்ட் மெட்டீரியல், நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்த மாட்டில் இருக்கிற அந்த சாணியை வந்து அவ்வளோ வந்து கிருமிகள் எல்லாமே அழிக்கக்கூடிய சக்தி வந்து அதுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ளஸ் வந்து இன்னைக்கு கிராமங்கள்லாம் தினமும் வந்து காலையில் எழுந்து இந்த சாணி தெளிக்கிற விஷயம் வந்து தினமும் ஒரு பழக்கமாகவே இருக்குது. நம்மளாம் யோசிப்போம், ஏண்டா இவங்க வெறும் தண்ணி தெளிக்காம கூட செய்ததெல்லாம் தெளிக்கிறாங்கன்னு அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அதுலேயும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரிஜினல் கண்டென்ட் இருக்குது, அந்த கிருமிகள்லாம் வராமல் தொற்று நோய்கள் எதுவும் பரவாமல் இருக்கிறதுக்கு இந்த சாணி வந்து ரொம்பவே பயன்படும்.
0: அதான் நீங்கள் இந்த சாணி தெளிப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னு இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த கதவுக்கு வந்து மஞ்சள் வைப்பாங்க. மஞ்சள் வந்து ஒரு மிகப்பெரிய கிருமி நாசினி. அதை வந்து இப்போ அது வந்து நம்ம இப்போல்லாம் அந்த பழக்கங்கள் ஏன்னா ஃப்ளாட் சிஸ்டம் ஆகிடுறதுனால அது எதுவுமே பின்பற்றல. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புது துணிங்களுக்கு கூட நம்ம வந்து புதுசாக ஒரு ட்ரெஸ் போடுறப்போ மஞ்சள் வைப்போம். ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு காரண காரியத்தோடு தான் செஞ்சுருக்காங்க. அதை வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சார், உங்கள் ஊரில் வந்து இந்த தூத்துக்குடி அப்படிங்கிறதுனால ஃபிஷ்ஷு வந்து அதிகமாக விளையிறது இல்லைங்களா? அப்போ வந்து அந்த
2: சொல்லுங்க
0: அந்த மாதிரி வந்து அந்த கடல் பாசி அந்த இதெல்லாம் வச்சு ஏதாவது வந்து உரம் அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுங்களா?
3: இல்லை, கடல் பாசி வச்சு உரமா எனக்கு ஒன்றும் சரியா தெரியல. ஆனால் மீன் வந்து இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் நான் மீன்லாம் வந்து வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லது. என்ன விஷயம்னா, அதுவே வந்து நம்ம அதிகமாக அதுக்கு ஏதாவது சாப்பாடெலாம் கொடுக்கணும் அப்படின்றது கூட கிடையாது. ஒரு தண்ணி வச்சுருந்தோம்னா அதில் ஏதாவது நம்ம வீட்டில் உள்ள வேஸ்டான பொருட்கள் கொஞ்சம் இந்த மீன் சாப்பிட்ற மாதிரி
0: பொரி
3: அந்த மாதிரி பொரி அதெல்லாம் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கி யூஸ் பண்ணுவோம். அது வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதை போட்டு வச்சாலே போட்டாலே போதும், நல்லா அது அந்த மீன்கள்லாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அந்த தண்ணியையும் அது இருக்கிற இடத்தையும் அது சுத்தமாக வச்சுக்கும், அதுவே க்ளீன் பண்ணி வச்சுக்கும்.
0: வந்து இப்போ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஆர்னமெண்டல் ரோஸ் அந்த மாதிரி இருக்கிறதோடு இல்லாமல் இந்த இதெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, இந்த இப்படி படரும் இல்லையா, மணி பிளான்ட்டு இதெல்லாம் கூட வந்து மணி பிளான்ட் இருந்தால் அவங்க வீட்டில் வந்து நல்லா செல்வம் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு சின்ன தொட்டியில் ஒரு அட்டை பெட்டியிலலாம் கூட சில பேர் வீட்டில் வைப்பாங்க. ஆக்சுவலாக அது என்ன கான்செப்ட்னு உங்களுக்கு தெரியுமா, அது எதனால நம்ம வீட்டில் வைக்கிறோம் தெரியுமா?
2: அது ஆக்சுவலாக வந்து சைனீஸ் அஸ்ட்ராலஜி படி அதை சொல்லுவாங்க. பேசிக்கா அது என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டு வெளியில வைக்கிறத விட வீட்டு வாச கதவு இருக்குல்ல, வாச கதவுக்கு எதிர்த்த மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை.
3: பட் அது மட்டும் இல்ல, அதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, அந்த மணி பிளான்டோட அந்த லீஃப்ல வந்து ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. அது வந்து நம்ம வீட்டுக்குள்ள வர்ற அந்த டஸ்ட் அந்த தூசி அதெல்லாம் வந்து அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுல ஒரு ஸ்பெஷலே அதுதான், அந்த மணி பிளான்ட்ல உள்ள அந்த லீஃப் வந்து அந்த டஸ்ட் எல்லாம் உள்ளுக்கலாம வீட்டுக்குள்ள வர விடாம அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய வீட்டு ஜன்னல் எல்லாம் அந்த விண்டோல எல்லாம் வந்து அதை படர விட்டுருப்பாங்க, விண்டோல அந்த வாசல்ல அதெல்லாம் படர விட்டுருப்பாங்க. அது ஒரு ஸ்பெஷல் அது இன்னும். பட் அப்புறம் வந்து அதனால வந்து நிறைய லட்சுமியலுடைய வருகைகள்லாம் வீட்டுக்குள்ள இருக்க முடியுமாங்க. நமக்கு இதெல்லாம் ஸ்பெஷல் தானே, ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். அதனால இந்த மாதிரி செடிகளும் வளர்த்த மாதிரி இருக்கும், நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா சுத்தமும் கிடைக்கும்.
1: பாத்தீங்களா, சும்மா வளர்க்குற செடியில வந்து எத்தனை நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குது. சுத்தமான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது, நீங்க சொல்ற மாதிரி லட்சுமி தேவி நம்ம வீட்டுக்குள்ள வராங்க, டஸ்ட் வராம படற வைக்கிறோம். பாப்பா இந்த பிளான்ட் வளர்க்கறதுனால எத்தனை நன்மைகள் இல்லையா?
0: ஆமா கௌசல்யா கீர்த்தினா, இப்ப வந்து நடேசன் அப்படிங்கிறவர் வந்து அவர் ரிட்டையர்டு ஆயிட்டாரு, ஆனா கூட ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வச்சுட்டு அவர் வந்து இந்த மரம் இயற்கை உரம் தயாரிக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காரு. இப்ப நான் வந்து இந்த மாதிரி ஒரு தோட்டம் அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம அவர் வந்து அதை எப்ப அதை வந்து சம்பாதிக்கலாம் கூட அவர் சொன்னாரு. இப்ப அவரு கிட்ட நம்ம பேசலாம்.
2: சரி,
0: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
0: உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
4: என்னோட பேரு நடேசன், எனக்கு 68 வயசாகுது, ஓய்வு பெற்ற இன்ஜினியர். அம்பத்தூர் எஸ்டேட்ல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சிருந்தேன். அது என்னோட பொழுதுபோக்கு கார்டனிங். அதனால என்ன பண்ண, இந்த ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு இடம் வாங்கி அதுல மரங்கள் நடணும்னு ஆசை எனக்கு. அதுல ஒரு 24 ஏக்கர்ல ஒரு 20,000 மரம் நட்டிருக்கேன், முக்கியமா தென்னை மரம், அப்புறம் பலவித மரங்கள், ஒரு 70 வகையான மரங்கள். அதை விட முக்கியம் என்னன்னா, எங்க தோட்டத்துல இந்த மரங்களை நாடி பல வகை பறவைகள் வருது. என்னோட வீடு டி நகர்ல இருக்கு. இந்த பறவைகள் நாகத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காகவே நான் என்ன பண்ணிருக்கேன், இப்ப இந்த என்னோட தோட்டத்துல ஒரு குடிசையில தான் இருக்கேன், ஆனா அவ்வளவு ரம்யமா இருக்கும். இப்ப நீங்க உங்க சிட்டில இருக்கவங்க எல்லாம் வேர்வை வெறுத்து வெயில கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, எனக்கு இங்க இந்த தென்னை மரங்களுக்கு நடுவே எனக்கு ஃபேன் கூட வேண்டாம், ஜிலுஜிலுன்னு காத்தடிக்கும். அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமானது என்னன்னா, எங்க தோட்டத்துல உரமே உபயோகப்படுத்துறது இல்ல, எல்லாமே இந்த இலைகளையே மக்களுக்கு அதையே திருப்பி மறுசுழற்சி பண்றோம். அதனால எனக்கு செலவும் மிச்சம். அதே இதுல எங்க வீட்டுல இது நான் வந்து 10 இங்க செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட டீனர் வீட்டுல 30 அது ஒரு தனி வீடு, முன்னாடி மாமரம், இப்ப தென்னை மரம், பின்னாடி மாமரங்கள் இருக்கு, வேப்ப மரம் எல்லாம் இருக்கு. நாங்களும் அங்க இலைகளை எரிக்கிறதே கிடையாது. அதை என்ன பண்ணுவோம், இலைகளை சேர்த்து வச்சு ஒரு குழி எடுத்து அதுல போட்டு மக்க வச்சிருவோம். அந்த மக்கின இலைகளை திருப்பி வந்து நாங்க எருவா பூச்செடிகளுக்கும் மரங்களுக்கும் உபயோகப்படுத்திடுவோம், மண்ணிலயே புதைச்சிருவோம். ஆனா இப்ப இந்த கார்பரேஷன்ல வந்து குப்பை கலெக்ட் பண்றாங்க இல்லையா?
0: ஆமா சார்,
4: நானும் ஒரு எக்ஸ்ப்ளோரான டைரக்டரா இருக்கேன், அதனால இத பத்தி கொஞ்சம் தெரியும் எனக்கு. நாங்க என்ன பண்றோம், குப்பைய மூணா பிரிச்சிடறோம். இந்த மக்கள குப்பைய நான் வெளியில குடுக்கறதே இல்ல, அது பொன் போன்றது. அத மக்க வச்சு நாங்க செடிக்கும் மரத்துக்கும் ரோஜா பூ போட்டு பாருங்க, அவ்வளவு ஜோரா பூக்கும். அதே சமயத்துல இந்த பிளாஸ்டிக் மெட்டல் இதெல்லாம் தனியா பிரிச்சு அந்த எங்க பழைய சாமான் வாங்குற ஆளு ரெகுலரா தெரியும், நீங்க வந்தா வாங்கலான்னு. அத நான் காசுக்கு வித்துறேன், நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டா நமக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. இதையே தனித்தனியா நீங்க பிரிச்சு குடுத்தீங்கன்னா அந்த பழைய பிளாஸ்டிக் வாங்குறவங்க அழகாக வந்து வாங்கி போயிடுறாங்க. அது மாதிரி மக்கள் சென்னையில எல்லாரும் செஞ்சாங்கன்னா இந்த கார்பரேஷனோட லோடு குறையும், குப்பை அள்ள வேண்டியது இருக்காது, அதோட தெருக்கள்லாம் சுத்தமா இருக்கும். இப்ப அள்ளிட்டு போற குப்பைகளை என்ன பண்றாங்க, எல்லாம் கலந்து இலைகள் சாப்பிட்டு பாதி உணவுகள் மிச்சம், அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் மெட்டல் எல்லாம் ஒன்னா கலந்துருக்கிறதுனால அந்த பெருங்குடி பக்கம் போய் எல்லாத்தையும் கொட்டி எரிக்கிறாங்க. இது அவசியமே இருக்காது. இந்த மக்கள குப்பைய நம்ம பிரிச்சோம்னாலே பாதி வந்து குறைஞ்சிரும், கார்பரேஷன்ல லோடு இதுல ஒர்க்ல பாதி குறைஞ்சிரும். அந்த மீதி இதை வந்து நம்ம காசாவும் ஆக்கிடலாம், அல்லது நம்ம யாரும் வாங்கலைன்னா கார்பரேஷன்ல வந்து இப்ப வண்டி வந்து கலெக்ட் பண்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட தனியா கொடுத்தோம்னா அவங்க எடுத்துட்டு போய் பாவம் அந்த அந்த சைக்கிள் தள்ளிட்டு வர்ற வண்டி தள்ளிட்டு வர்றாரு, அவரு ஒரு 10 சம்பாதிப்பாரு.
0: கண்டிப்பா சார்,
4: இந்த மக்கள் படித்த மக்கள் இதை முக்கியமா செய்யணும். அதை விட்டுட்டு கார்பரேஷன்ல குப்பை வாரல ரோட்ல குப்பை கிடக்குன்னு நம்ம சொல்றது சரியில்லை. அதோட பாருங்க கார்பரேஷன்ல இன்னொரு முயற்சி எடுத்திருக்காங்க, இந்த பயோடிகிரேடபிள் சொல்றாங்க இல்லையா, அதை எரிச்சு அவங்க மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு ஒரு ஒரு இதே போட்டிருக்காங்க, ஒரு ஆலைய போட்டிருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் ஒன்னா கலந்து கொடுக்கறதுனால அதை உபயோகப்படுத்த முடியல. அது நான் கொடுங்கையூர்ல இருக்குன்னு நினைக்கிறேன், அதை வந்து உபயோகப்படுத்த முடியல. ஏன் மக்கள் நம்ம கார்பரேஷன்ல சேர்ந்து ஒத்துழைக்க கூடாது? இது கடைசியில இதுல பாதிப்பு ஏற்படுறது மக்களுக்கு தான், அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தான், அந்த பகுதியில இருக்கவங்களுக்கு தான். எல்லாரும் சேர்ந்து நம்ம கை கொடுத்தோம்னா நிச்சயமா நம்ம கார்பரேஷனும் சுத்தமா இருக்கும், நல்ல சுத்தமான காற்று சுவாசிக்கலாம். நம்ம வீட்டுல தொட்டியில வச்சிருக்க செடிகளுக்கு வேண்டிய இயற்கை எரு கிடைச்சோம். இதை நீங்க வாங்க போனீங்கன்னா காசு கொடுத்து வாங்கணும். இதை நம்மளே தயார் பண்ணி இருக்கிறதுல ஒரு தனி இன்பம். இதை ஏன் நீங்க செஞ்சு பார்க்க கூடாது?
0: ஓகே சார், அந்த அந்த இயற்கையோட அந்த பிட்டு இருக்கு இல்லையா, அந்த குழிகளுடைய அதுக்கு சைஸ் எல்லாம் எப்படி சார் அதை ஜட்ஜ் பண்ணுவீங்க?
4: அது உங்க இடத்துக்கு தகுந்தாமல செய்யலாம். நீங்க வந்து ஒரு 2 அடி அகலம், 2 அடி ஸ்கொயர் ஆழம், ஒரு 2 அடி வச்சு குப்பைய போட்டுட்டு உடனே மூடிடணும்.
0: ஓகே.
4: அல்லது என்ன, அதுக்கப்புறம் ஈ சேர்ந்துரும் அதுல.
0: ஓகே.
4: முக்கியமா இந்த மாம்பழ தோல், பலாப்பழ தோல் இதெல்லாம் போட்டீங்கன்னா பழத்தோல்கள் ஈ நிறைய வரும்.
0: ஓகே.
4: அதனால அது வரைக்கும் நீங்க ஒரு பல இலக போட்டு மூடி வச்சு குப்பை ரொம்ப உடனே என்ன பண்ணணும், மண்ணை போட்டு மூடிடணும்.
0: ஓகே.

0: சின்னதா கூட இருக்கலாம். அந்த நம்ம வந்து இத போட தோட்டத்துல எல்லாம் பிளாட்ல இருக்கவங்களுக்கு முடியாதுன்னா பால்கனிலேயே ஒரு தொட்டி மண் தொட்டிய வச்சு அந்த மண் தொட்டியில கொஞ்சம் மக்கனை எரிக்கீழ போட்டுடணும். என்னன்னா இந்த இலைகள் மக்கிறதுக்கு வேண்டிய நுண்ணுயிர்கள் அந்த மக்கனை எரியில இருந்தே வந்துடும். அந்த இலைகளை போட்டுட்டு நாங்க எங்க தோட்டத்துல என்ன செய்யறோம்னா அது மேல மாட்டு சாணி தண்ணியில கரைச்சு தெளிச்சிருவோம். அது உங்களுக்கு கிடைக்காது. ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்த மக்கனை எரிவ தண்ணியில கரைச்சு தெளிச்சீங்கன்னா அதுதான் இனாகுலம் சொல்றது. அந்த பாக்டீரியா இருக்கும் அது அந்த நீங்க போடுற இலையெல்லாம் மக்கிடும். ஒண்ணுமே இல்லாம வெறும் இதுல வச்சீங்கன்னா ரொம்ப நாள் 2 வருஷம் ஆகும். நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு 3 மாசத்துல மக்கிடும். அது கொஞ்சம் ஈரமா இருந்துட்டே இருக்கணும். நடுவில் நீங்க தொடர்ந்து பார்த்து தொட்டியில செய்யறத சொல்றேன். தொடர்ந்து பார்த்து ஒரே ட்ரையா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சீங்கன்னா அந்த நுண்ணுயிர்கள் உயிர் வாழறதுக்கும் இந்த குப்பையா மக்கள வைக்கிறதுக்கும் அதுக்கு
1: உதவும். எலி பெருச்சாளி இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் அந்த நாயெல்லாம் கூட அந்த மாதிரி ஏதாவது பண்ணுமா சார்?
0: அது கூட நல்ல கேள்விதான். அதுக்கு நீங்க இந்த பழைய போட்டு மூடுறச்சா அதுல ஒரு செங்கல் தூக்கி வச்சிருக்கீங்கன்னா அது பெருச்சாளி இருக்கலாம் ஒண்ணு தள்ளாது.
1: அன்னன்னைக்கு
0: எடுத்துட்டு அது மேல போட்டு மூடிடலாம். இதுல எக்ஸ்ப்ளோரால பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரம்மே ஒண்ணு செய்யறாங்க.
1: ஓ ஓகே.
0: அந்த ட்ரம் வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபா ஆகுது. அதுல என்ன இருக்கும், அந்த மேல மூடிய திறந்துட்டு இந்த குப்பைய போட்டு மூடிடலாம். அது பக்கவாட்டுல சின்ன சின்ன துளைகள் இருக்கும், அது வழியா காத்து போகும். கீழே ஒரு ட்ரே இருக்கும், அந்த மக்கின குப்பையெல்லாம் அந்த சல்லடை வழியா மக்கின படம் தான் வரும். ஏன்னா இலையெல்லாம் பெருசா இருக்கும், அது வராது. மக்கினது என்ன ஆகும், அந்த சல்லடை வழியா உள்ள கீழே வந்துரும். அந்த ட்ரேயர் திறந்தீங்கன்னா உங்களுக்கு மக்கின எரிவே கிடைச்சிடும்.
1: சரி, இப்போ உங்க பண்ணை பத்தி சொல்லுங்க சார். நீங்க இத வச்சு ஒரு பண்ணை மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கீங்க.
0: இது நான் வந்து உங்களுக்கு முதலே சொன்னேன் இல்லையா, நான் இயற்கை ஆர்வலர். என்னோட கருத்து என்னன்னா, நம்ம வந்து நம்ம மட்டும் வாழணும்னு நினைக்க கூடாது. உலகத்துல சகல ஜீவல் ராசிகளும் மரம் செடி கொடி எல்லாரும் வாழ்ந்தாதான் நம்ம வாழ முடியும். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு மனுஷனே இல்லைன்னா மரம் இருக்கும். இன்னைக்கு மரமே இல்லைன்னா மனுஷன் இருக்க முடியுமா?
1: இருக்க முடியாது.
0: நீங்க இருக்கிற வீடு கட்டுறதுக்கு மரம் வேணும், நீங்க பழங்கள் மரம் வேணும். இப்ப ஆடைக்கே வந்து இந்த ரயான் கூழ் தயாரிக்கிறாங்க, விஸ்கோஸ் தயாரிக்கிறாங்க, அதே மாதிரி எல்லாத்துக்கும் மரம் வேணும். அந்த மாதிரி மரங்கள் அவசியம். இந்த சில பேர் சொல்லுவாங்க, இந்த பூச்சி மருந்து அடிச்சு எல்லா பூச்சியும் அடிச்சிடணும். அந்த ஆங்கிலத்துல சொல்றதுன்னா எரடிகேட் ஆல் இன்செக்ட்ஸ் மாங்க, அது தப்பு. எரடிகேட்டுங்கிற வார்த்தையே உபயோகப்படுத்த கூடாது. இன்செக்டோட சேர்ந்துதான் வாழணும். என்னன்னா, நீங்க விவசாயிகளுக்கு முக்கியமா சொல்றேன், எல்லா பூச்சிகளையும் நம்ம வீட்டுல தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கும் எல்லா பூச்சிகளையும் அழிச்சோம்னு வச்சுங்க, தேனியும் அழிஞ்சு போயிடும். இந்த மகரந்த சேர்க்கைக்கு உதவி பண்ற பூச்சிகளும் அழிஞ்சு போயிடும். அப்ப வந்து என்ன ஆகும், 1 வருஷத்துக்கு அப்புறம் புல்லே இருக்காது, எந்த செடியும் விதைய உற்பத்தி ஆகாது. அந்த புல்லே இல்லைன்னா ஆடு மாடுகள் மான்கள் இதெல்லாம் உணவு இல்லாம செத்து போயிடும். அதுக்கு அடுத்தது இந்த செத்து போன ஆடு மாடுகளை சாப்பிட்டுட்டு புலி சிங்கம் எல்லாம் இருக்கும், 1 வருஷம் நரி இதெல்லாம் இருக்கும், 1 வருஷம் அடுத்த 1 வருஷம் அதுவும் செத்து போயிடும். நம்ம மனித மாத்திரம் இல்ல 2 வருஷம் இருப்பான். ஏன்னா இந்த ஃபுட் கார்பரேஷன் உடவுல ஸ்டாக் வச்சிருக்காங்கல்ல, அதுல இருந்து அச்சி கோதுமை எடுத்து சாப்பிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மனித இனமே அழிஞ்சிடும், உலகமே சகல ஜீவன் ராசிகளும் அழிஞ்சிடும். ஆனா இந்த இன்செக்ட் பூச்சிகளை அழிக்க முடியாது. இது ஒரு ஹிப்போதெட்டிக்கல் கேஸ், கற்பனை கதைன்னு வேணா சொல்லலாம். அது தயவு பண்ணி பூச்சிகளை கொல்லணும்னு நினைக்காதீங்க. எல்லா பூச்சிகளினாலும் ஒருவித நன்மை இருக்கதான் இருக்கு.
1: ஓகே ஓகே சார். இப்போ இந்த மாதிரி நீங்க இந்த எரு பண்ணி இந்த மாதிரி வீட்லயே யூஸ் பண்றாங்க இல்லீங்களா, இது வந்து பெரிய அளவுல இல்லாம ஒரு ஒரு சின்ன அளவுல அந்த மினியேச்சர் மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கு யாராவது ஒரு முன் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்களா சார்?
0: அது எக்ஸ்ட்ரால நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.
1: ஓகே.
0: எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் டெலிபோன் டைரக்ட்லயே இருக்கு. ஸ்ரீநகர்ல 22 கிரியபார் உள்ள ஆபீஸ் இருக்கு. இந்த மாடல் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்க பார்த்து அதை போட்டோ எக்ஸிபிஷன் இருக்காங்க, அது மாதிரியே நீங்க பண்ணிக்கலாம். அங்க வந்து பரமானந்தம்னு ஒரு ஒரு இது வாலண்டியர் இருக்காரு.
1: சரி சார்,
0: அவரை கேட்டா கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு.
1: ஓகே சார். அந்த தொலைபேசி எண் உங்களுக்கு தெரியுமா சார்?
0: என்னோட
1: தொலைபேசி எண்ணையும் சொல்லுங்க. நீங்க இப்ப ஒரு முகவரி சொன்னீங்க, முகவரி நேயர்கள் பயனடைவாங்க சார்.
0: இந்த எக்ஸ்னோரா ஆபீஸ் வந்து நம்பர் 22 கிரியப்பா ரோட், சென்னை 17. அந்த பாண்டி பசார் ரோட்ல நேரா வந்து இந்த தேனாமேட்டை சேர்றதுக்கு முன்னாடி லெப்ட்ல வரும்.
1: உங்களுடைய தொலைபேசி எண் கூட சொல்லலாம் சார்.
0: என்னோட பேரு நடேசன். என்னோட தொலைபேசி எண் 2633-0316.
1: நோட் பண்ணிருப்பாங்க சார். நேர்கள் வந்து யாராவது அந்த மாதிரி சந்தேகங்கள் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நிச்சயமா நீங்க அவங்களுக்கு உதவுறது காத்திருக்கீங்க இல்லையா சார்?
0: நிச்சயமா என்னன்னா இதுதான் எனக்கு முக்கியமான இது. எனக்கு தெரிஞ்ச என்னோட அனுபவங்கள், என்னோட படிப்பினால ஏற்பட்ட அனுபவங்கள் இதை எல்லாருக்கும் நான் பகிர்ந்து கொள்றேன். இங்க நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை யாராவது எங்க தோட்டத்தை வந்து பாக்குறதுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப மக்கள் மத்தியில இந்த இயற்கையை பத்தி, மரங்களை பத்தி, செடி கொடிகளை பத்தி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுது. அதனால இந்த பேப்பர்ல பாக்குறாங்க, இந்த ஊடகங்கள்ல ரொம்ப நல்லா சொல்றாங்க, இப்ப ரேடியோல டிவில இதெல்லாம் பாத்துட்டு நிறைய பேர் வராங்க.
1: இயற்கை உரங்கள் கூட தயாரிச்சு நிறைய வீடுகள்ல கூட அது விற்பனை பண்றாங்க இல்லீங்களா? அவங்க வீட்டு தோட்டத்துக்கு இல்லாம அதுல வந்து அவங்க அந்த விற்பனை பண்றது மூலமா கூட அவங்க காசு
0: சம்பாதிக்கிறாங்க. எனக்கு இப்ப சட்டுன்னு இருந்த பேர் ஞாபகம் வரல. மயிலாப்பூர்லயே ஒரு லேடி பண்றாங்க. அவங்க ரொம்ப காசு காசா குடுக்கறாங்க. அவங்க லாபம் எல்லாம் வச்சு செய்யறது இல்ல. நிறைய பேர் பண்றாங்க. அந்த இதுல அடையாறுல ஒருத்தவங்க பண்றாங்க, வேலைச்சேரியில ஒருத்தவங்க பண்றாங்க. இது ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹாபினே சொல்லலாம்.
1: ஓகே சார், ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். பல பயனுள்ள விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ.
2: கௌசல்யா தீர்த்தனா இப்ப நம்மளோட வந்து பிரியா மேடம் வந்திருக்காங்க. நம்ம அவங்களும் நிறைய வந்து டிப்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க வீட்டில் ஒரு பெரிய தோட்டம் வேற வச்சிருக்காங்களாம். ஸோ வந்து நமக்கு நிறைய வந்து டிப்ஸ் கிடைக்கும். ஜேவியர் சார், இப்போ உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த நடேசன் சார் பேசுனதுலேருந்து நீங்க ரொம்ப அப்படி பிரைட் ஆயிட்டீங்க. உங்க ஃபேஸ் ரொம்ப பிரைட் ஆயிடுச்சு. என்ன ஏதாவது ஐடியா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கா உங்க மைண்ட்ல?
3: இது வந்து நடேசன் சார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்டான நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு எல்லாரும் கற்றுக் கொடுத்துருக்காரு. இந்த உரம் தயாரிக்கிறதுனால அந்த செடி வந்து நல்லா வளருது. இன்னொரு விஷயம், பொல்யூஷன் வந்து கட்டுப்படுது அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து நம்ம பின்பற்றலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இந்த உரம் வந்து இப்போ எனக்கே வந்து இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம கூட இந்த இதை ஒரு பிஸ்னஸா பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்குது. அப்போ இதை பிஸ்னஸா பண்ணணும்னா இதுக்கு நான் என்ன வேணும் பண்ணலாம், இதை வந்து எங்க பிஸ்னஸ் எங்க சேல்ஸ் பண்ணலாம்?
2: இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மயிலாப்பூரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க வந்து வீட்டில் வந்து ஆர்கானிக் உரத்தை வச்சு தயாரித்த கத்திரிக்காய், அப்புறம் வந்து இந்த மாதிரி மாவு பொருட்கள் இதெல்லாமும் வந்து விற்கிறாங்க. யார் வேணால் வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஒரு சந்தை மாதிரி அது கூடுது. அங்கே வந்து அவங்க வந்து விற்கிறாங்க. அந்த மாதிரி வந்து உரங்களும் பாக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளும் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து உரம் தயாரித்தோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல வந்து நம்மளும் போய் அங்கே ப்ராடக்ட் விற்க அங்க நல்லா வாங்குறதுக்கு வந்து நல்லா வந்து கூட்டம் கூடுது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயே பாத்தீங்கன்னாக்கா சாதாரணமா வந்து காய்கறிகள், ஆர்கானிக் காய்கறிகள்னு சொல்லிட்டு ரெண்டு இது இருக்கும். அது வந்து விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அது வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாம வீட்டுல தயாரிச்ச அந்த மக்கின குப்பைகளை வச்சு விளைவிச்சதுனால அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. இது வந்து இந்த பூஷணிக்கா அந்த மாதிரி அது புடலங்கா அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இது கிலோ 10 ரூபாய் அதுனா கிலோ 15 ரூபாய் 18 ரூபாய்க்கு கூட சம்டைம்ஸ் அது விற்குது. ஸோ அந்த இது வந்து ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மயிலாப்பூர்ல இருக்கு. அதே மாதிரி வந்து திருவான்மியூர் கிட்ட இருக்கு. நீங்க அதுல வந்து வாரம் 2 தடவை 3 தடவை பாத்தீங்கன்னாக்க நல்ல சந்தை மாதிரி கூடும். நல்ல மக்கள் அதுல நிறைய பேர் வந்து ஆர்வமா வாங்குவாங்க. இன்னும் வந்து இந்த பேக், அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கூட வந்து என்னன்னா இந்த ஆர்கானிக் அது மாதிரி எல்லாம் கொண்டு வராங்க. நான் நேற்று ஹிந்துல கூட பார்த்தேன் வந்து இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி சைக்கிள், நீங்க அந்த ஆர்டிக்கல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஸோ இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லிக்கு வந்து இப்ப ரொம்ப நல்ல டிமாண்ட் இருக்கு. இப்போ கல்யாணத்துல எல்லாம் பந்தியில எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்த தட்டெல்லாம் கூட அந்த மாதிரி போட்டுறாங்க. அப்புறம் பிளாஸ்டிக் கப்ஸ் எதையுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணி மாத்திட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க வந்து அந்த உரம் பிசினஸ் ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகும்.
3: கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துக்குலாம் அந்த மயிலாப்பூர்ல அந்த இடத்துல சேவியர் உரக்கடைன்னு ஒரு அருமையான ஒரு கடையை நீங்க பாப்பீங்க. ஏன்னா நான் கண்டிப்பா இதை வந்து கேட்டதுக்கு அப்புறம் வந்து எனக்கு கண்டிப்பா இதை சேல் பண்ணணும். நமக்கு லாபத்துக்காக இல்லைனாலும் மக்களுக்கு பயன்படுற விதத்துல நல்ல ஒரு கடை ஆரம்பிச்சு சேல் பண்ணுங்கிற ரொம்ப ஆசையா இருக்கேன். கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம்.
4: கண்டிப்பா சார். எனவே வந்து எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக அதுக்கு இப்பவே நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
5: இப்ப இந்த உர பிசினஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். இந்த செங்கல்பட்டு, திருவள்ளூர் இது மாதிரி அவுட்டர் ஏரியால இருக்கிற செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை பத்தி நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டடி பண்ண போது அங்க இருக்கிற செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல பாதிக்கு பாதி பேர் இந்த உர தயாரிப்பை எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீடெல்லாம் பெருசா இருக்கும், பின்பக்கம் தோட்டம் ரொம்ப அதிகமான இடம் இருக்கும். அந்த இடத்துல பெரிய பெரிய தொட்டி மாதிரி கட்டி இது மாதிரி உரத்தை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்ட போது, மேடம் இது மண் இல்லை மேடம், இது பொண்ணு, எங்களுக்கு இதுதான் பிள்ளைங்களுக்கு காசை கொட்டுறது, ஒண்ணுமே இல்லாம வீட்டு வேலை செஞ்சுட்டு உள்ள இருந்தோம் நாங்க. ஆனா இன்னைக்கு எங்களை இந்த உலகத்துக்கே தெரிய வச்சது இதுதான் மேடம், இது மண் இல்ல பொண்ணு அப்படின்னு சொன்ன விஷயத்த நான் இங்க சொல்லி காசப்படுறேன்.
2: இப்ப நடேசன் சார் கூட பாத்தீங்கன்னாக்க முதல்ல வந்து இந்த மங்கின குப்பைய மக்கிற குப்பைய வந்து அது வந்து குப்பை இல்ல பொண்ணு அப்படின்னு தான் சொன்னார். சோ அதோட அருமை தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து அதை வந்து பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப வந்து பவுன் விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது, எட்டா கண்ணியாகுது. ஆனா அட்லீஸ்ட் வந்து நம்ம இந்த பவுனையாவது நல்ல விழிப்புணர்வோட இருந்து சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு வீட்லயும் வந்து கிலோ கணக்குல என்ன அதை விட ஜாஸ்தியாவே நம்ம வந்து டன் டன்னா அது பண்ண முடியும் கண்டிப்பா. ஆமா, நல்ல மழை வந்ததுன்னா விவசாயிகள் நல்லா பயனடைவாங்க, அதனால நமக்கும் அரிசி விலை நிச்சயமா குறைஞ்சிரும்.
4: ஓகே, ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்லும் பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்ப வந்து ஏதாவது ஒரு காய்கறி வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு சப்போஸ் இதோட கொட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சீட்ஸ் எல்லாம் நம்ம தூக்கி போட்டுடுவோம் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னுட்டு. ஆனா அந்த சீட்ஸ் கொட்டைகள் தான் பாத்தீங்கன்னா இன்னொரு செடி வளர்றதுக்கு வந்து ஒரு ஆதாரமா இருக்கும். ஸோ அது திங் வந்து அதை தூக்கி போட்டுறாம இருக்கிற நம்ம சும்மா இருக்கிற தொட்டிகள்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அதை விதைச்சோம்னா ஸோ அது ஒரு நல்ல செடியா வளரும். அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நான் பாத்திரம் தேடணும், இதுக்கு வந்து நான் ஒரு இடம் தேடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது உடஞ்சு போன குடங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம், மோஸ்ட்லி வந்து இந்த பானைகள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த கார் பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேஸ்டான மெட்டீரியல்ஸ் வச்சு நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம செய்யலாம்.
2: கீர்த்தனா, இப்போ உனக்கு வந்து இந்த மாதிரி தோட்டம் போடுறவங்களை பத்தி யாராவது தெரியுமா? அவங்க வந்து எப்படி டிப்ஸ் கொடுக்குறாங்க, எப்படி வந்து செடி வளர்க்குறாங்க, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வந்து மண்ணை மாத்தணும், தொட்டி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாத்தணும், தண்ணி எப்படி இது பண்றது? இப்போ இன்ஃபேக்ட் நான் வந்து மிந்திலாம் வந்து சொட்டு நீர் பாசனம்னு பெரிய பெரிய வயல்ல தான் பார்த்தோம், பட் இப்போ கார்டனிங்கே வந்து அந்த வகையில வந்து தண்ணி ஊத்தினோம்னா தண்ணியும் சிக்கனமா இருக்கும், அப்புறம் ஆனா நல்லா வந்து விளைச்சலும் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்றோம். சோ அந்த மாதிரி வந்து ஏதாவது யாராவது இருக்காங்களா?
6: ஒண்ணு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட வீட்டுல அந்த கழிவறையிலேருந்து போற தண்ணியை கூட நம்ம வந்து ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா கார்டனுக்கு அப்படியே நம்ம அந்த சுவேஜ் வாட்டர் வந்து அப்படியே கார்டன் அண்டர் சாயிலுக்கு ரீடைரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து
4: நம்ம வந்து அது கண்டிப்பா ஒரு அதுக்குன்னு தனியா தண்ணீர் செலவு பண்ணாம நம்ம இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
6: ஆமா, ஸோ அது தவிர வந்து எப்படின்னா,
4: ஓகே நம்ம நிறைய விஷயம் பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம்.
6: ஓகே, இப்போ வந்து ஆக்சுவலா அவங்க கேட்ட மாதிரி டிப்ஸ்ன்னு பார்க்க போனா என்னோட மாமி வந்து
2: பேர் என்ன,
6: அவங்க பேர் வந்து அன்னபூர்ணி ராமகிருஷ்ணன். அவங்க வந்து லைக் இந்த செடி வளர்க்கறது இல்லைன்னா பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அதே மாதிரி அவங்க செடி வளர்த்த ரொம்ப நல்லா வேற வரும். ஸோ அவங்கள கேட்டோம்னா வந்து நம்ம வந்து சில டிப்ஸ் எல்லாம் அவங்க கண்டிப்பா நல்லாவே கொடுப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம பேசுவோம்.
2: ஓகே, ஹலோ.
7: ஹலோ,
2: சொல்லுங்க மேடம். கீர்த்தனா அவங்க உங்களை பத்தி சொன்னாங்க, நீங்க வந்து செடி வளர்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லாவே வரும் அப்படின்னு. இதுல வந்து சமையல்ல தான் வந்து எல்லாரும் கை பக்குவோம் அப்படிம்பாங்க, இது வந்து செடி பக்குவோம்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த பக்குவத்தை எங்களுக்கும் சொன்னீங்கன்னா நாங்களும் இந்த தோட்டக்கலையில கொஞ்சம் வல்லுநர் ஆயிடுவோம்.
7: எஸ் மேடம், நீங்க வந்து அந்த ரைஸ் எல்லாம் தண்ணியில ஊற வைக்கிறோம்ல, அந்த ரைஸ் வாட்டர் யூ கேன் யூஸ் ஃபார் யுவர் பிளான்ட். ஹலோ,
2: சொல்லுங்க சொல்லுங்க.
7: அதுக்கப்புறம் வந்து நீம் லீவ், யூ கேன் டேக் யுவர் நீம் லீவ், அது வந்து தண்ணியில பாயில் பண்ண அந்த தண்ணி யூ கேன் யூஸ் ஃபார் யுவர் பிளான்ட்ஸ். அப்படி இல்லைன்னா அந்த நீம் லீவ்ஸ க்ரஷ் பண்ணி அந்த லீவ்ஸ் ஆல்சோ யூ கேன் புட் இட் அரௌண்ட் யுவர் பிளான்ட்ஸ். இட் இஸ் அ நேச்சுரல் ஹெர்பல் பெஸ்டிசைட். அதுக்கப்புறம் வாட் எல்ஸ் யூ கேன், ஹலோ,
6: ஆ சொல்லுங்க.
7: அதுக்கப்புறம் வந்து வாட் எல்ஸ் யூ கேன் யூஸ் இஸ் டர்மரிக் பவுடர்.
6: ஓகே,
7: டர்மரிக் பவுடர் யூ கேன் யூஸ் அஸ் அ பெஸ்டிசைட்.
6: ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் இல்லையா, அதனால அது அப்படியே சுருண்டு போயிடும்ல, ஆமா, சோ லைக் அந்த சுருண்டு போன அப்புறமும் அந்த பிளான்ட்ஸ் திருப்பி நம்ம வளர்க்க முடியுமா?

0: பண்ணினா நல்லது, பிகாஸ் தி சீட்ஸ் ஸ்டார்ட் ஸ்ப்ரவுட்டிங்.
1: ஓகே.
0: அப்புறம் அந்த செடியில அது நிறைய செடி ஒரே தொட்டில நிறைய செடி ஆயிடுச்சுனா இட் இஸ் நாட் வெரி குட் ஃபார் தி மெயின் பிளான்ட்.
1: ஓகே.
0: அதனால முடியுமத்தில சீட் போடுங்க, அப்படியே நியூ பிளான்ட் வந்தா யூ ஜஸ்ட் பிளக் இட் அவுட் அண்ட் த்ரோ இட்.
1: ஓகே. சோ இப்போ வந்து இந்த நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு செடியிலயும் பை மிஸ்டேக் வந்து நீம் இந்த துளசி இதெல்லாம் வளரும் இல்லையா?
0: என்னென்ன
1: வெஜிடபிள்ஸ் வந்து வீட்லயே வளர்க்க முடியும்? இப்போ ஒரு மொட்டை மாடியில செடியெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா சில செடிகள் மட்டும் தான் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு வந்து வளர்க்க முடியும் இல்லையா?
0: இப்போ
1: வளர்க்க முடியுமா?
0: இதை தவிர வெரி ஈஸிலி வளர்க்கணும்னா நீங்க வந்து சில்லி போடலாம், ரெட் சில்லி இருக்கு, அந்த ரெட் சில்லிய ஜஸ்ட் பிரேக் பண்ணி அது உள்ள இருக்கிற சீட்ஸ் போடலாம். அதே மாதிரி புதினா வந்து பை புதினா அந்த லீவ்ஸ் பிரிக் பண்ணி விட்டு அந்த புதினா ஒரு டெம்பரேச்சர் ரீப்ளான்டட் இன் தி பாட், யூ வில் கெட் நியூ புதினா லீவ்ஸ் விச் யூ கேன் யூஸ் ஃபார் அட் லீஸ்ட் 2-3 டைம்ஸ்.
1: ஓகே. சோ இந்த இது இந்த பிளான்ஸ் வளர்க்கறதுக்கு எந்த மாதிரி வாட்டர் சிஸ்டம் தேவைப்படும்? எப்படி எப்படி தண்ணி ஊத்தணும் ஒரு ஒரு பிளான்ஸ்க்கு?
0: தண்ணி ஈச் பிளான்ட்க்கு டிஃபரெண்ட் காம்போசிஷன் இருக்கு. ஆனா மெயின் திங் ஃபார் க்ரோயிங் தி பிளான்ட் இஸ் அதுக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் இருக்கப்படாது.
1: ஓகே.
0: யூ ஷட் ஹேவ் எ ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம்.
1: ஓகே.
0: ஃபர்ஸ்ட் பாட் பண்றவனே அந்த ஹோல் பாக்கெட்ல யூ கீப் எ பிரிக் ஆர் எ ஸ்டோன்.
1: ஓகே.
0: தென் யூ புட் தி மட்.
1: ஓகே.
0: அந்த மட் ஆல்சோ ஷட் பீ எ மிக்ஸ்சர் ஆஃப் சாண்ட், மட் அண்ட் மேனூர் இன் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்.
1: Okay.
0: அது மூணுமே மிக்ஸ் பண்ணி அப்புறமா யூ பிளான்ட் இட் அண்ட் தென் யூ வாட்டர் இட் டெய்லி.
1: ஓகே.
0: பிளான்ட் லைக் ஹைபிரிட்ஸ் யூ கேன் வாட்டர் ஒன்ஸ்.
1: ஓகே.
0: ஆல்மோஸ்ட் டெய்லி எது ஹார்டி பிளான்ட்ஸ் ஆர் ஷ்ரப்ஸ் எல்லாம் யூ கேன் வாட்டர் ஒன்ஸ், அதுக்கு எதுவும் ஆகாது. பட் சிம்பிள் பிளான்ட்ஸ் லைக் புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வைக்கிறவங்க யூ கேன் வாட்டர் இட் ட்வைஸ் அ டே.
1: ஓகே. சோ தேங்க்யூ சோ மச். எங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ்.
2: மேடம் ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இந்த தோட்டம் அப்படிங்கறதோட இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னாக்க, பிரியா மேடம் ஏதோ சொல்ல வராங்க, அதுக்குள்ள அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
3: தோட்டம் மாதிரியே நிறைய இடங்கள்ல இந்த மீன் வளர்ப்பு, வண்ண மீன்கள் வளர்ப்போம் இப்ப ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு மக்கள் கிட்ட. ஒரு சில ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் வண்ண மீன்களை வளர்த்து எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு அதுல வந்து ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டு வராங்க. அவங்க எல்லாம் ஒரு சின்ன விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. அந்த வண்ண மீன்களுக்கு எல்லாம் அந்த எக்ஸ்கிரேட் ஆஃப் ஹென்னு எடுத்து அதுங்க உணவா அதை உபயோகப்படுத்தும் போது இன்னும் நல்ல செழிப்பா வளர்றது, நல்ல பெருசா வளர்றது, ஆரோக்கியமா வளர்றது அப்படின்னு கண்டுபிடிச்சு பாண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மீன்கள் வளர்க்குற தொட்டி பெரிய தொட்டிக்கு மேல ஒரு அழகான கம்பி வலை அமைச்சு அந்த கம்பி வலைக்கு மேல புறாக்களையும் கோழிகளையும் இது மாதிரி ஒரு கூடு மாதிரி கட்டி அதுல வசிக்க விடுறாங்க. அதுங்க அங்கேயும் நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அதனுடைய எக்ஸ்கிரேட்டாஸ் எல்லாம் அந்த தண்ணியில விழுந்து அவங்கள அதுக்கு தெரியாமலேயே மீன்களுக்கு உணவாகி அந்த வண்ண மீன்களுடைய பிசினஸ் ரொம்ப பிரமாதமா பல கிராமங்கள்ல நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி சொட்டு நீர் பாசனம் மாதிரி இது சொட்டு நீர் உரம் மாதிரி ஆயிடுது.
2: கண்டிப்பா. இப்ப பாருங்க, அந்த மீன்களுடைய குரோத்தே ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கும் போது அதே மெத்தட்ல நம்ம வந்து அந்த கார்டனிங்கும் பண்ணோம்னா அதுல எவ்வளவு நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதுல வந்து மறுக்கவே முடியாது. அனுபவபூர்வமா நிறைய நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க சார்.
4: இல்லை, இப்போ வந்து அது மாதிரி மரத்துலேருந்து நிறைய இலைகள்லாம் கீழே உதிர்ந்து விழுது. இப்போ இந்த இலைகள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே பெருக்கி குப்பையில் அள்ளி போட்டு கொண்டு போய் தூரப்பட்டுறோம். இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுக்கு பின்னால் ஒரு சின்ன குழி ஏதாவது தோண்டி வச்சு அந்த குழிக்குள்ள வந்து இந்த இலைகளெல்லாம் அப்படியே கொண்டு வந்து கொட்டிட்டு கொஞ்சமாக மண்ணை போட்டு மூடி வச்சிடறோம். இப்படியே ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு 6 மந்த் கழித்து அது நமக்கு ஒரு நல்ல உரமாக இருக்கும். நம்ம அதை எடுத்து அது கூட கொஞ்சம் நல்ல மண்ணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள எந்த செடி வச்சிங்கனாலும் ரொம்ப அருமையாக அந்த செடி வந்து வளர்ந்து வரும். இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க வேணாம், நம்ம வீட்டில் இருக்கிற அந்த செடியிலிருந்தே

0: அதையே உரமாக்கி நம்ம வீட்டில் உள்ள செடிகளை நல்லா வளர்க்கலாம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
1: இதுதான் நடேசன் சாரும் தொடக்கத்தில் சொன்னார், அவர் வந்து அவங்க வீட்டில் அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் வந்து தோட்டத்தில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இந்த குளோபல் வார்மிங்க்கு அப்புறம் எல்லாம் நிறைய தனியார் அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே வந்து மரம் வளர்க்குறாங்க, சாப்ளிங்ஸ் இலவசமாக சாப்ளிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் இப்போ பர்த்டே இல்லை இப்போ வந்து ஏதாவது ஒரு வீட்டில் விசேஷம் அப்படின்னா இன்னொருத்தருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதே வந்து இந்த மாதிரி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கோயிலெல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு திட்டம் இப்போ வச்சுருக்காங்க. ஒரு ஒருத்தர் வந்து அவங்க என்ன நட்சத்திரம் பிறந்திருக்காங்களோ அந்த நட்சத்திரத்துல வந்து மரம், அதாவது இது இன்டைரக்டா வந்து மரம் வளர்க்கறத வந்து இது என்கரேஜ் பண்றதுக்காக வந்து அந்த, அதுவும் லாஸ்ட் வீக் நமக்கு வந்து இந்த டாக்டர் வந்திருந்தார். அவர் வந்து எலும்பு முறிவு டாக்டர் தான், பட் அவங்களுக்கு வந்து இந்த மரம் வளர்க்கறதுல இந்த மண்ணை காப்பாத்துறதுல வந்து ரொம்ப ஆர்வம். எஸ்பெஷலி வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து 2000 மரத்துக்கு மேல ஒரு குறிப்பிட்ட ஏரியால வளர்த்திருக்காங்க. அவர் வந்து என்ன சொல்றாருனாக்கா இந்த மரம் வளர்க்கிறப்போ வந்து 4 விதத்துல வந்து பார்க்கணும். அதாவது வந்து அது சுத்தி வந்து அதுக்கு வந்து போதுமான அளவு வந்து இடம் விட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கான்கிரீட்டை போட்டுடணும், தண்ணி ஊற்றணும். அப்புறம் இன்னொன்று வந்து காஞ்ச மரங்களை வந்து நம்ம வந்து வெட்டிடணும், ஏன்னா அது வந்து ரொம்ப வந்து பலம் இழந்து அது நமக்கு ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து மகிழம் மரம், 4 நாக மரம், அப்புறம் வேப்பம் மரம், தென்னை மரம், இது வந்து மூணுமே வந்து ஒன்று வந்து ஆர்னமெண்டல், ஒன்று வந்து பலன் கொடுக்கக்கூடிய மரம், இன்னொன்று வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து அதிக நாள் வந்து இந்த சுற்றுப்புற சூழலுக்கு வந்து உதவுற மரம், பாக்குறதுக்கு பசுமையா இருக்கும், அதே சமயம் சுற்றுப்புற சூழலுக்கும் உதுமையா இருக்கும். இந்த ரோட்ல பாத்தீங்கன்னாக்க எத்தனை இலைகள் முதிருது, எங்க இந்த ஏரியால பாத்தீங்க அப்படின்னாக்க இங்க கிட்டத்தட்ட வந்து 3 கிலோமீட்டர் வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்து தொடர்ந்து மரம் வெட்டாங்க. இப்போ அந்த ஏரியால வந்து ஒரு மதியானம் எங்க வெயில் அடிச்சா கூட அந்த இடத்துல வந்து பயங்கர நிழலா இருக்கும். அது வயசானவங்க எஸ்பெஷலி வந்து இந்த இளநீர் விற்கிறவங்க, மோர் விற்கிறவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா அவங்க வந்து பார்க்குன்னு தேடி போக வேண்டாம், அந்த மரத்துக்கு கீழே வந்து இருந்துருவாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அசெட்டா இருக்கு அந்த அவென்யூ சுத்தி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வீட்லயும் ஒரு ஒரு காலனிலயும் வந்து இந்த மாதிரி மரம் நடுறது வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இப்போ கார்டனிங்கும் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் வந்து ரொம்ப சரியா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. எக்ஸ்னோரா வந்து ஒரு கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் பேக்குக்கு முன்னாடி அந்த திரு நிர்மல் அவர் வந்து ஆரம்பிச்ச அந்த புரட்சி வந்து இன்னைக்கு வந்து சந்துக்கு சந்து அது வந்து அவ்வளோ தூரம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மிகையாகாது.
0: அப்புறமா நம்ம என்ன பண்றோம், வீட்டில் வந்து சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாத்திரங்கள்லாம் அப்படியே மொத்தமாக போட்டிருப்போம். போட்டு நம்ம என்ன பண்றோம், அதை கிளீன் பண்றோம். கிளீன் பண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே வெளியில விட்டுறோம். அதுக்கு பதில் என்ன பண்றோம், வெளியில விடும்போது நம்ம அந்த இந்த தண்ணி வந்து எல்லா செடிக்குமே வந்து ஒத்துக்காது. நம்ம என்ன பண்ணலாம், அதுல வந்து ஒரு நல்ல முருங்கை மரம் அது வச்சோம்னா இந்த தண்ணிக்கு அந்த செடி நீங்க வேற எந்த உரமும் போட வேண்டாம், இதுவே தண்ணியுமாச்சு உரமாச்சு ரொம்ப அழகா வளர்ந்து வரும். அதனால இதுக்கு நல்ல ஒரு முருங்கை மரம் வச்சிங்கன்னா இந்த தண்ணியும் வேஸ்ட் ஆகாது, ஒரு செடியும் நல்லா வளரும்.
1: இப்போ வந்து அந்த சமையல் ரூம்ல வந்து தண்ணி வெளி வருதுன்னு சொன்னவொடனே எனக்கு வந்து ஒரு, நான் கடைக்கு போயிருந்தேன், அப்போ அங்கே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட் இருந்தது. அது என்னன்னா அந்த கிச்சன் சிங்க்குக்கு கீழே வந்து நீங்க ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அங்கே வந்து அந்த தண்ணி எல்லாம் அது வந்து அதுவே பிரிச்சிரும். அதாவது வந்து அதுல வந்து ஏதாவது வந்து மெட்டல்ஸோ அந்த மாதிரி இல்லாம அந்த மிச்சப்படி அந்த காய்கறி அந்த சாதம் எல்லாம் இருக்கும் இல்லையா சிங்க்ல வந்து அதெல்லாம் வந்து அதுவே கிராஷ் பண்ணி மெட்டல்ஸ் தனியா பிளாஸ்டிக்ஸ் தனியா அது தனியா ஒரு பக்கம் வந்துடும். அதுக்கு ஒரு சின்ன டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த சாப்பாட்டு கருவேப்பிலை அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கிராஷ் பண்ணி அது வந்து ஒரு டியூப் மாதிரியாக வெளியில் வந்துடுது. ஸோ அங்கே ஒரு நம்ம ஒரு ஃபிட்டிங்ஸ் வச்சோம் அப்படின்னா அங்கே வந்து அங்கே ஒரு கண்ணு நட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வந்து நம்மளுடைய கிச்சன்ல வர்ற அந்த வேஸ்ட் மெட்டீரியல் சிங்க்ல எஸ்பெஷலி விழருது. ஸோ அதனால நமக்கு வந்து அழுக்கு படியாது, அடிக்கடி வந்து நம்மளுக்கு வந்து அந்த சிங்க் வந்து துர்நாற்றம் வீசாது. அது வந்து மோர் ஓவர் நம்மளுடைய கார்டனுக்கு நேராக போறதோட அதுல ஹெல்த்தி வாட்டரும் வந்து அங்க கிடைக்கும்.
2: ஆனா மேடம் இதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாயிடுமா?
1: இல்ல, காஸ்ட் ரொம்ப சீப்பா தான்
3: இருக்கு. இந்த சிஸ்டம் பேரு கார்போ ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க காலேஜ்ல போடுறதுக்காக நாங்களும் ஒரு வாட்டி பார்த்து பேசியிருந்தோம். இந்த கார்போ ட்ரெயின் பாத்தீங்கன்னா இது இது மாதிரி வேஸ்ட் செக்ரேட் பண்ணி அதுவே நல்லா அதை ஃப்ளஷ் பண்ணிட்டு விடும்போது ட்ரைனேஜ் பிளாக் ஆகிற ப்ராப்ளம் கூட எங்களுக்கு வர்றது கிடையாது. ஸோ ட்ரைனேஜில் வந்து நம்மளுக்கு சுவேஜ் வாட்டரோட சேர்ந்து அப்பப்போ அடப்பு ஏற்பட்டு அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இல்லாமல் ப்ளஸ் நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன தோட்டங்களும் செடிகளும் இதனால நல்ல பலன் பெறும்.
1: காஸ்ட் வந்து ரொம்ப ஆகல, அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இப்போ இது இது ஆக்சுவலாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஜேர்னலிஸ்ட் காலனின்னு இருந்தது, பத்திரிகையாளர் குடியிருப்பு. அங்க வந்து இப்ப வீடு கட்டுற அந்த சமயத்திலேயே வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா எல்லார் வீட்லயும் இந்த சிஸ்டத்தை வந்து பூத்திட்டாங்க. சோ இப்ப இந்த மாதிரி புதுசா இப்ப நிறைய வந்து நம்ம வந்து வீடு கட்டுறப்பே வந்து மாடர்ன் ஃபிளஷ் டோர்ஸ் போடுறாங்க, அப்புறம் வந்து இந்த சிங்க் எல்லாம் போடுறாங்க. சோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து கருவிகள்லயும் போட்டுட்டாங்க அப்படின்னாக்க அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப, ஏன்னா கோடி அது இப்ப எல்லாம் கோடியை தாண்டிடுச்சு கட்டடங்கள். அப்படியே வந்து 20-30 லட்சத்துக்கு குறைஞ்சி நம்மளுக்கு வந்து ஒரு பிளாட்டுங்கிறது வந்து சிட்டில நினைச்சே பார்க்க முடியாது. சோ மேபி அது என்ன 1000ல இருந்து அது அந்த அந்த அது வந்து ரொம்ப வந்து பட் எவ்வளவு பயனுள்ள விஷயங்களா இருக்கு இல்லீங்களா. அப்போ அது அந்த மாதிரி கருவி, இது என்ன பிராண்டா வேணாக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம வந்து யாராவது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் இருந்தாங்க வீட்டுல அப்படின்னா அவங்களே பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப கஷ்டமான கருவியும் கிடையாது.
2: கட்டும்போது பில்டர்ஸே
1: அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கருவியை ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இன்னொன்னு வந்து பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸா இருக்கும் போது அவங்க வந்து அந்த நிறைய வந்து தண்ணி வருது இல்லீங்களா, அந்த தண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆகாம இருக்கிற ஒரு ஒரு ஒரு பிளாட்ல ஒரு 20 பிளாட்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு பேசேஜ்ல இருக்கிற பிளாட்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு டிரைனேஜ் மாதிரி வச்சு அந்த பிளாட்ஸ் சுத்தி இருக்கிற அந்த காம்பவுண்ட சுத்தி இருக்கிற மரங்களுக்கு போற மாதிரி எல்லாம் கூட இப்ப சமீபத்துல வந்து இது பண்ணிருக்காங்க எக்ஸ்டீரியர்ல. சோ அதுக்குன்னு வந்து ஆர்கிடெக்ட் இருக்காங்க, அதுக்குன்னு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. சோ அவங்களே பக்கவ பிளான் போட்டு கொடுத்துடுறாங்க.
0: அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஊர்லலாம் வந்து நெல், இப்போ தூத்துக்குடியெலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நெல் தான் வந்து விளைச்சல் இருக்கும். இந்த நெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலாக அதுக்கு எப்போவுமே தண்ணி நிறைய இருந்துகிட்டு இருக்கணும். தண்ணி அதாவது ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நல்லா நிறைய தண்ணி இருக்கணும். அதில் வந்து அதுக்கு உரத்துக்காக யூஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா இந்த வேப்ப இலை. இது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஒவ்வொரு வீடு வீடாக போய் மரத்தில் வெட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க அது கீழே அதாவது காஞ்சி போகிற மாதிரி இருக்கும்போது அந்த மரத்தில் உள்ள அந்த இலைகளெல்லாம் வெட்டி கொண்டு வந்து அதை ஒரு 2 நாள் அப்படியே மண் தோண்டி புதைச்சி வச்சு 3வது நாள் கொண்டு போய் போடுவாங்க. நெல் வந்து அவ்வளோ ஒரு விளைச்சல் கொடுக்கும், அந்த வேப்பிலைக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா எந்த கிருமியும் வந்து அந்த நெல் கதிர்களை வந்து அண்ட விடாத அளவுக்குள்ள அது வந்து பாதுகாக்குது. அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ குணம் வந்து அந்த வேப்பிலையில இருக்குது.
1: வேப்பிலையை வந்து நீங்கள் வந்து நல்லா தண்ணீரில் போட்டுட்டு கொதிக்கிற தண்ணீரில் போட்டுட்டு அந்த வேப்பிலையை கொஞ்சம் நேரம் போட்டுட்டீங்கட்டு நம்ம குளித்தோம்னா அது வந்து துர்னா நம்ம உடம்புல வந்து அந்த ஓடர் ஸ்மெல்ல அதெல்லாம் வந்து எடு வராது. அது வந்து அந்த மாதிரி ஒரு சக்தி வந்து வேப்பிலைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லா ஒரு ஒரு மரத்துக்குமே வந்து ஒரு ஒரு சிறப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து இந்த அரச மரம் சொல்லுவாங்க, அரச மரத்தில் வந்து லைக் அந்த காற்று பட்டால் பெண்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை கோளாறெல்லாம் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேப்ப மரத்துல நமக்கே தெரியும் அது எல்லாமே வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சித்திரை திருநாள் நம்ம பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த வேப்பம் இலை எடுக்கிறதோட அங்க வந்து இந்த பூ பூத்திருக்கும், வேப்பம் பூ அதை வச்சு நம்ம வந்து ரசம் பண்றது வந்து நம்மளுடைய பண்பாடாவே வச்சிருக்கோம். அப்புறம் வந்து பச்சடி பண்ணுவோம். அப்போ அது வந்து இந்த பழம் அதாவது அப்போ வந்து அந்த அப்பதான் வந்திருக்கும் அந்த மாங்காய் வந்து இப்போதான் வர தொடங்கி இருக்கும். அப்போ அது வந்து மாம் பச்சடியாகவும் அதுக்கப்புறம் பழங்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து ஒரு ஒரு மரத்துக்கும் வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி இப்ப பப்பாயா நம்ம வந்து எல்லாரும் வந்து ஈஸியா வந்து முருங்கைக்கு அப்புறம் வந்து வீட்டுல வந்து பப்பாயா வளர்க்கலாம். பப்பாயால வந்து நம்மளுக்கே தெரியும் எல்லா விதமான விட்டமின்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து பர்டிகுலரா இருக்கு. அப்புறம் வந்து அதுல வந்து நம்ம வந்து ஸ்கின் ரொம்ப வந்து க்ளோ ஆகும் அது சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸும் பப்பையால இருக்கு. ஐ திங்க் சேவியர் சார் இன்னும் அதை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவார்.
0: இல்லை அது மட்டும் இல்லை, அடுத்தது இந்த நீம் இந்த வேப்பிலையில வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அம்மை நோய் அதோடைய கிருமிகள் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கட்டி வச்சிருப்பாங்க. அதில் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஏன்னா எந்த கிருமிகளையுமே வந்து வீட்டுக்குள்ளே வரவிடாது. அதனால கண்டிப்பாக நல்ல ஒரு வீட்டுக்கு முன்னால் ஒரு அருமையான ஒரு வேப்ப மரம் எல்லாருமே வளர்க்கணும். அது மாதிரி பப்பாளி பழம் வந்து அது வந்து ஃபேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். என்ன விஷயம்னா நார்மலாக நம்ம வந்து சாப்பிட்டோம்னா கண்ணுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், ஃபேஸுக்கு யூஸ் பண்ணனா ஒரு நல்ல ஒரு ப்ளீச் பண்ணால் ஒரு அருமையான எஃபெக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது
2: சார். ஆக்சுவலாக நீ இதை இதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று என்ன நினைவு வருதுன்னா இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் ஸ்கூலில் எப்படின்னா குழந்தைங்க வந்து அவங்க பர்த்டேஸ் வரும் இல்லையா அப்போ வந்து சாக்லேட்ஸ் வந்து கொண்டு வர வேண்டாம்னு சொல்லி அதுக்கு பதிலாக ஒரு ஒரு செடி இப்ப அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்காக ஒரு செடி கொண்டு வந்து அதை ஸ்கூல்ல வச்சு அதை அவங்க வளர்க்குற மாதிரி. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கே அப்படி ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆகுது. ஸோ இந்த வயசுலயே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா மரம் வளர்க்கணும் அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா நம்ம சிட்டி இன்னும் பச்சை பசை முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆயிடும்
1: கண்டிப்பா. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இப்ப எல்லாம் வந்து அந்த தோட்டங்களோ போய் பாக்குறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப குறைஞ்சிச்சு. அந்த காலத்துல வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸா இருக்கும், சுத்தி தோட்டங்கள் இருக்கும், அப்புறம் வந்து நிறைய வந்து லீவுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க கிராமத்துக்கெல்லாம் போவாங்க. இப்ப எல்லாம் கூட வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஸ்கூல் லீவ் விட்டதுக்கு அப்புறம் கூட ஏதாவது கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்து விட்டுடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த தோட்டமோ பண்ணைக்கோ போய் பாக்குறதுக்கான சூழ்நிலை இல்ல. இன்ஃபேக்ட் தோட்ட கிராமங்கள் எல்லாம் கூட நீங்க வந்து இப்ப வந்து அவங்க வசதி காரணமாக நிறைய வந்து குறைஞ்சிட்டு வருது. ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்மளுடைய பொக்கிஷங்கள், அதெல்லாம் நம்ம வந்து குறைக்கவே விடக்கூடாது. ஸோ மத்தபடி அவங்க வந்து எல்லா வசதிகளும் இருந்தா கூட இந்த நிலம் அதிகமா இருக்கிறது வந்து இந்த கிராம பகுதி இல்ல, அந்த தண்ணியும் அவங்களுக்கு அதிகமா அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க எப்பயுமே வந்து அந்த சிட்டியை பார்த்து அது வந்து இது பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம தான் வந்து நம்ம தான் இப்போ அவங்களை முடிச்சுக்கிட்டோம், அவங்க வந்து இனிமே அந்த மாதிரி டெஸ்ட்ராய் பண்ணாம நம்ம வந்து பாத்துக்கணும் அப்படின்னு. சார் இப்போ ரோட்ல நம்ம ஒரு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறும்போது இந்த ஒரு ஒரு மரத்துலயும் வந்து ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க.
2: ஆமா,
1: அது எதுக்குன்னு தெரியுமா? ஒரு மஞ்சள்ல வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், டிபார்ட்மெண்டோ இல்லையோ அவங்க. அப்ப அவங்க வந்து இத்தனை செடி வளர்த்திருக்காங்க, இத்தனை யாரும் கட் பண்ணாம இருக்கும், அது ஒரு கணக்குக்காக போட்டிருப்பாங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சின்ன வயசுல அப்படி டிராவல் பண்றப்போ இது என்ன என்னைக்கே இருக்கும் அப்படின்ட்டு, பட் அப்புறம் தான் லேட்டரா ஒரு புக்ல படிச்சேன் இந்த இதுக்காக படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து கௌஷல்யா வந்து நமக்கு வந்து வெர்மிப்பு கல்ச்சர் பத்தி கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க.
4: கண்டிப்பா, இப்ப வந்து இந்த லைவ் ஷோல வந்து பாத்தீங்கன்னா வெர்மி காம்போசிட் அப்படி பேசிட்டு இருக்கோம், என்னென்ன வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு என்ன யூஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த டாபிக் வரும்போது கண்டிப்பா நம்ம வெர்மி கல்ச்சர் கண்டிப்பா விட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். வெர்மி கல்ச்சர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ம்ஸ், அதாவது மண் புழுக்கள் வச்சு ஒரு உரம் தயாரிக்கிறதுக்கு பேர் தான் வெர்மி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்மி கல்ச்சருக்கு வந்து இது வெர்மி கல்ச்சர் மட்டும் இல்லாம வெர்ம் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெர்ம் மெனியூர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெர்ம் ஹியூமஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த வெர்மி கல்ச்சருக்கு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புழுக்கள் வச்சு அப்படி என்னதான் நம்ம வந்து உரம் தயாரிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு புழுக்கள் வந்து எந்தெந்த இடங்கள்லாம் ஈரப்பதம் உள்ள அந்த சாயில்ஸ் அந்த மண் இருக்குங்களோ அங்க எல்லாமே வந்து நம்ம மண் புழுக்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெர்மி கல்ச்சர் வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் 20 லட்சம் அப்படி போட்டு இன்வெஸ்ட் பண்ற இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல வெறும் வந்து இந்த புழுக்கள் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கூட இல்ல. ஒரு ஈர தண்ணி தெளிச்சு வச்சிருக்கிற ஒரு பிளான்ட் வளர இடத்துங்கள்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மண் புழுக்கள் இருக்கும், அந்த புழுக்கள் கொண்டு வந்து நம்ம அழகா வந்து ஒரு நல்ல உரம் தயாரிக்கலாம். இந்த வெர்மி கல்ச்சர்ல இருந்து தயாரிக்கிற உரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. செடிகள் மரங்கள்லாம் ரொம்ப வளர்றதாகவும் அதுக்குன்னு ஒரு தனி எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி ஒரு எக்ஸலன்ஸ் வந்து நம்ம அங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஜென்ரலாக எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தண்ணீர் வந்து மேல தெளிச்சுட்டா சும்மா தெளிச்சு விட்டுடுறாங்க. தெளிச்சு விட்டுட்டு மண் புழுக்கள் ஒண்ணு வந்து அவங்களை என்ன சொல்லலாம் அவங்க விவசாய நிலங்கள்ல இருந்து கொண்டு வராங்க. ஆனா இந்த வெர்மி கல்ச்சருக்கு சில ஸ்பெஷலைஸ்டு என்ன சொல்றது மண் புழுக்கள் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு டீகம்போஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மண் புழுக்கள் போட்டு நம்ம வேஸ்டா இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதை போட்டுட்டு மேல மூடி வச்சிடுறாங்க. மூடி வச்சுட்டு எப்பப்பெல்லாம் அந்த உரங்கள் வந்து காஞ்சி போயிடுது அதுக்கு மேல தண்ணி தெளிக்கும் ஒரு ப்ரொசீஜர் மூலமா ஃபாலோ பண்றாங்க. புழுக்கள் வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வருது, அது அவங்களுக்குள்ள பிசினஸ் அப்படின்னு சொல்றாங்க. இத ப்ரொசீஜரா இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனிப்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து நம்ம வாழ இடம் எப்படி ஹோம் அப்படின்னு சொல்றோமோ இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து ஒரு பிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு குழி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த குழியில ஒவ்வொரு மெத்தடா தண்ணி தெளிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் புழுக்கள் போடுறதுனாலும் சரி, அதை கரெக்டான சமயங்கள்ல கரெக்டான நேரங்கள்ல இவ்வளவு நேரம் அந்த மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கரெக்டா செஞ்சு அந்த பிட்ல இல்லைன்னா பெர்குலேஷன் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணி வந்து இந்த மெனியூரை ரொம்ப அழகாவே தயாரிக்கிறாங்க. இதுக்கு ஒரு ஆன்லைன் வெப்சைட் உண்டு. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த உரங்கள் தேவைப்படுதோ வந்து அதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம்.
3: அந்த வெப்சைட் பேர் தெரியுமா?
4: வெப்சைட் பேர் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு வெப்சைட் இருக்கு, ஒரு கம்பெனிக்கு ஸ்பெஷலைஸ்டு வெப்சைட் வச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு வேணும்ன்றவங்க தாராளமா.
2: சோ மேபி நம்ம வந்து கூகுள் சர்ச்ல போயிட்டு மென்யார் அப்படின்னு போட்டு இது பண்ணாலும் போட்டாலே வந்துரும்.
3: இந்த இவங்க சொன்னாங்க மருதாணி அப்படின்னு ஒரு சொன்னாங்க. மருதாணியில வந்து அந்த காலத்துல வீட்டுல வச்சிருந்தாங்கன்னா அந்த பாம்பு அந்த மாதிரி எல்லாம் கூட வராது, அந்த வாசனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமப்புறத்துல வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. மருதாணி வந்து அதை தலைக்கும் பூசிக்குவாங்க, அப்புறம் கையிலயும் வச்சுக்குவாங்க. நிறைய வீடுகள்ல மருதாணி செடி மரம் மாதிரி இருக்கும். அது இப்ப சிட்டில கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் வந்து அது கூட ஒரு நல்ல பிசினஸ் தான். ஏன்னா மருதாணி பொடி பண்ணி நம்ம வந்து ஃபேஷியல் பவுடர்ஸ் எல்லாம் கூட லேடிஸ் வந்து நம்ம தயாரிக்கலாம், யூஸ் பண்றாங்க. ஹென்னா பவுடர்ஸ் அதிகமா தயாரிக்கிறாங்க. அது செம்பருத்தி நடுவில் வந்து செம்பருத்தி இலைய வந்து காய வச்சு அதை வந்து செம்பருத்தி பவுடர்ஸ் அதையும் செஞ்சோம்னாலும் நல்ல பிசினஸ் கிடைக்கும் நமக்கு. இந்த செம்பருத்தி இலையும் அது ஒரு மிகப்பெரிய அசெட், அதை வச்சு ஹேர் ஆயில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ ஒரு காலத்துல வந்து நம்ம வந்து அசோகர் மரம் நட்டார் மரம் வளர்த்தார் அப்படின்னு பேசிட்டே படிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்போ எல்லாரும் ஒரு ஒரு வீட்லயும் நிச்சயமா செடி வளர்க்கணும். அந்த இலைகளையே அந்த மக்கி போன குப்பைகளையும் வந்து தூர எரியாம, எப்படி ஒரு வீட்டுல வந்து தங்கம் கீழே கடந்தது அப்படின்னா அதை எடுத்து பொக்கிஷமா பீரோக்குள்ள வைப்போமோ அதே மாதிரி மக்கி போன குப்பைகளை வந்து பீரோல வைக்க கூடாது, ஒரு குழி போட்டோ இல்லைன்னா ஒரு தொட்டியில கூட வைக்கலாம் சொன்னாரு நடேசன் சார். அந்த மாதிரி அது தொட்டியில வச்சு பாதுகாத்து எந்த திருடர்களும் வராம அதை வந்து ஈஸியா பண்ணி.
2: இல்ல நம்ம கவர்மெண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம குப்பையை தூக்கி போடும் போதே ரெண்டு ரெண்டா தூக்கி போட்டா பிரிச்சு போட்டா கூட கவர்மெண்ட் அதை நீட்டா டீகம்போஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க.
4: ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், மக்ர குப்பைகள் தான் பொண்கள், அந்த மக்காத குப்பைகள் வந்து வீண் அப்படின்னு சொல்லலாம். தயவு செஞ்சு பிளாஸ்டிக்ஸ பொண்ணா நினைச்சு உங்க வீட்டுல பத்திரமா வச்சுக்காதீங்க,
5: கிராமப்புறங்கள்ல வந்து நிறைய பெண்கள் வந்து இப்ப சுய உதவி குழு அந்த குழுக்கள்ல வந்து நிறைய பேர் வந்து இப்ப உரத்தை ஒரு பிசினஸாவே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த கிராமத்துல உள்ள எல்லாருக்குமே வந்து அதனுடைய மகத்துவம் வந்து நல்லாவே புரிஞ்சிருக்குது. அதனால கண்டிப்பா எல்லாருமே இது ஒரு பிசினஸா மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல நம்ம அதாவது இந்த பொல்யூஷன் ப்ராப்ளம் இல்லாத அளவுக்குல இதை வந்து நல்ல ஒரு உரமா நம்ம வீட்டுல உள்ள குப்பைகளையே மாத்தலாம்.
3: நமக்கு வீட்டுல தோட்டம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது தோட்டம் இருந்ததுன்னா கூட நம்ம வந்து அந்த உரம் தயாரிச்சு அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். நம்ம சொல்ற பிசினஸா இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு சோசியல்
2: ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட
3: பண்ணலாம். பட் இது பிசினஸா பண்ணாலும் அது வந்து ஒரு தப்பு கிடையாது, அது வந்து நல்ல ஒரு தொழில் தான். ஸோ இன்னைக்கு நேர்களை இன்னைக்கு வந்து நான் கீர்த்தனா அப்புறம் வந்து கௌசல்யா அப்புறம் சேவியர் சார் பிரியா மேடம் இவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வீட்டுல வந்து இருக்கிற மக்கின குப்பைகளை வச்சு எரு தயாரிச்சு தோட்டம் அமைக்கிறத பத்தி அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் பத்தி எல்லாம் பேசணும், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஓகே, அகல்யா மீனாட்சி அவங்க மூணு பேரும் வந்து தோட்டத்துக்கு போனாங்க, அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கன்னு நம்மளே கற்பனை பண்ணி இல்ல நம்மளே வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லிட்டோம். ஸோ மேபி அடுத்த வாரம் அவங்க கேட்கலாம் அந்த பண்ணையில அவங்க என்ன போய். ஸோ அடிஷனலா அவங்களும் நமக்கு நிறைய தகவல்கள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க டயத்தை நீங்க அங்க எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். இந்த சமயத்தில் நான் சேவியர் சாருக்கும் பிரியா மேடத்துக்கும் எங்களுடைய தேங்க்ஸை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்கிறோம். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
3: ஓகே,
2: நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம் கீர்த்தனா. உங்களுக்கும் மேடம் பேசினாங்க இல்லையா அன்னபூரணி ராமகிருஷ்ணா, அவங்களுக்கும் வந்து என்னுடைய தேங்க்ஸை சொல்லி
2: ரொம்ப தேங்க்ஸ்.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளாலாம் அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்லை, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட ஒரு லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் ஐந்தாம் படை டைரக்டர் பத்ரி தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP இன் சமுதாய வானொலி 107.8.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.

0: ஹே தர்ஷனா, பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
1: நான் நல்லா இருக்கேன் பத்மா. நீ, வேலையெல்லாம் எப்படி போகுது?
0: ஏதோ போகுதுப்பா, ரொம்ப போர் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. ஏதாச்சும் புது பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: அட பாரா, ஒரு புது அம்பானி வர போறாங்க போல. என்ன பிசினஸ் பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்க?
0: என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஐடியா கூட.
1: நீ ரீசெண்டா வந்த நம்ம ஜோதிகாவோட 36 வயது நிலை படம் பாத்தியா? அதுல கூட கிச்சன் கார்டனிங், பெண்கள் முன்னேற்றம் பத்தி எல்லாம் சூப்பரா சொல்லிருக்காங்களே.
0: அப்படியா? அந்த படம் நான் பார்க்கவே இல்லையே. கிச்சன் கார்டனிங்கா? கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றியா?
1: என்ன நேயர்களே, நம்ம பத்மா மாதிரி உங்களுக்கும் கிச்சன் கார்டனிங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல கிச்சன் கார்டனிங் பத்தி தான் பேச போறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 FM. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குறது MA கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஷலோனி, பத்மா அண்ட் தர்ஷனா. கிச்சன் கார்டனிங் ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம வீட்டு தோட்டத்திலயும் மொட்டை மாடியிலயுமே விதவிதமான செடிகள் வச்சு அழகழகா வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ வளர்க்கறது தான் கிச்சன் கார்டனிங்.
0: என்ன, வீட்லயே தோட்டமா? அது எப்படி முடியும்?
1: ஏன் முடியாது? சைனால மொட்டை மாடியிலே விவசாயம் பண்ணும் போது நம்ம பால்கனில செடிகள் வளர்க்க முடியாதா? இத வீட்டு பெண்கள் ஒரு பிசினஸா கூட எடுத்து செய்யறாங்களே.
0: அட, நல்ல விஷயமா இருக்கே. ஆமா, யாராச்சும் இதெல்லாம் பண்றாங்களா என்ன?
1: ஏன் இல்ல, எனக்கு தெரிஞ்ச கொடும்பாக்கத்தை சேர்ந்த மிஸ் பிரமீலா ரொம்ப வருஷமா கிச்சன் கார்டனிங் தான் செஞ்சுட்டு வராங்க. இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபும் கூட. நிறைய பெண்கள் பொழுது போக்குறதுக்காகவே சில விஷயம் செஞ்சுட்டு வராங்க. ஆனா பிரமீலா அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற டைம ரொம்ப யூஸ்ஃபுல்லா செலவழிச்சுட்டு வராங்க. இந்த கிச்சன் கார்டனிங் பண்றதுல ஹெல்த் வைஸும் சரி, செலவை கம்மி பண்றதுலயும் சரி, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களா இருக்காங்களா? சும்மா தானே சொல்றீங்க. நீங்க இப்படி யோசிக்கிறது எங்க காதுல விழுது. சோ உங்களுக்காக தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்காக நம்ம போய் அவங்களே மீட் பண்ணி இன்னும் நிறைய விஷயம் கிச்சன் கார்டனிங் பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
0: ஹலோ மிஸ் பிரமீலா மேம், எப்படி நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து இந்த கிச்சன் கார்டனிங் ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு?
2: எனக்கு எப்பவுமே ஒரு பேஷன் உண்டு கார்டனிங்க்கு. எங்க இருந்தாலும் எந்த வீட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒரு எனக்கு சுற்றி ஒரு கொஞ்சம் செடி இருக்கும். அதனால அப்ராட் அங்கே பால்கனியில் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நீ கேம் பேக் டு இந்தியா, இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் முதல்ல பூல ஆரம்பித்தேன். அப்புறம் ராதாகிருஷ்ணனோட இதில் நான் அவரோட இன்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் ஒரு இது வந்தது எனக்கு, நம்ம ஆர்கானிக்காக வெஜிடபிள்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு. ஸோ அதுதான் எனக்கு ஒரு பேஷன் இது. அண்ட் அதாவது எனக்குன்னு நானே க்ரோ பண்ண, அதாவது இந்த வீட்டுக்கு அண்ட் மென்டலி ஃபிசிக்கலி எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது. இதில்
0: என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க, எதெல்லாம் வளர்க்கலாம்?
2: ஆரம்பிக்கிறச்ச ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அகலக்கால் எடுத்து வைக்கக்கூடாது. ஏன்னா எவ்வளோதான் ஏபிசி அதை பற்றி தெரிஞ்சிருந்தா, புக்கிஷ் நாலேஜ் இருந்தால் கூட அதை வந்து வளர்க்க வளர்க்க தான் நம்மளுக்கு நிறைய அனுபவம் தான் கற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் படித்து தெரியறது இது கிடையாது இதெல்லாம். ஸோ முதல்ல ஆரம்பிக்கிறச்ச ஓகே, நம்மளுக்கு வழங்குற சின்ன சின்ன இந்த செம்பருத்தி பூ, அந்த பூ, இந்த மாதிரி ரோஜா, மல்லி இதெல்லாம் நம்ம வச்சு அதெல்லாம் ரொம்ப நம்மளை இது பண்ணாது, அதெல்லாம் வச்சு வளர்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறியாக இருந்து இது கீரை வகைகள் ஆரம்பிக்கலாம். கீரை வகைகள், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், இது மாதிரி பச்சை மிளகா, கத்திரிக்காய், இது ஆனால் சொல்கிறமே தவிர இந்த சில கரியான ரொம்ப பூச்சி ப்ராப்ளம் நிறைய இருக்குது. ஸோ அதை டேக்கிள் பண்ண தெரியணும் நம்மளுக்கு. அதை டேக்கிள் பண்ண தெரிஞ்சாதான் நம்மளால் அதை இது பண்ண முடியும், அதை கோப்பம் பண்ண தெரியும், அதை பற்றி என்ன என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அதனால் முதல்ல இது மாதிரி ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொடி வெரைட்டிலாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் கரெக்ட் சீசன் பார்க்கணும். எப்போ வேணாலும் போட்டுற முடியாது. அதுவும் மெட்ராஸ் சென்னையில் இருக்கிற கிளைமேட்டுக்கு நம்ம கண்டபடி போட முடியாது. ஆஹா, பெங்களூரில் வந்து இப்போ ப்ராக்கலி விளைக்கிறாளே, அங்கே இது பண்ணுறாளேங்கிறதான் நம்ம இது பண்ணக்கூடாது. ஓகே, க்ரீன் ஹவுஸ்லாம் வச்சுருந்தா அதெல்லாம் பண்ணலாம், ட்ரிப் இரிகேஷன் அப்படிலாம் ஓகே. ஆனால் சாதாரணமாக ஒரு இதில் நம்ம வந்து ஒரு ரொம்ப செலவு இல்லாமல் நம்ம மொட்டை மாடியில் நம்மளுக்காக விழுங்குற காய் இதெல்லாம் தான் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு எல்லா வித பார்க்கா, பீர்க்கங்கா, புடலங்காங்கிற அந்த மாதிரி எல்லாம் நிறையா கொடி வகைகள், அதுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம இதெல்லாம் பந்தல் கட்டி அதுக்கெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அதெல்லாம் பண்ணி அதை ஆரம்பிக்கலாம். அடுத்தது நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து இதில் அடுத்தது இப்போ 2 வருஷமாக நான் வந்து வின்டர் வெக்கீஸும் நான் இது பண்ணுறேன். காலிஃப்ளவர், அப்புறம் வந்து கேபேஜ், நூல்கோல், பீட்ரூட், அப்புறம் வந்து சில சாலட் லீவ்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு பாருங்கள், இந்த ராக்கெட் அப்படின்ற பேசில் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதை மாதிரி இதெல்லாம் நான் வந்து இது பண்ண ஆரம்பித்தேன். இதில் வந்து 90% நான் இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன் இந்த விண்டர் வெக்கீஸில். நான் ரொம்ப ரிஸ்க்காக அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், லைக் ப்ராக்கலிக்கெலாம் ரொம்ப கேர் வேணும், அது வந்து அவ்வளோ பாடு படைச்சா நம்மளுக்கு அது திருப்பி நம்மளால் அது நம்மளுக்கு இது வருமானு தெரியாது, அதனால் கொஞ்சம் நான் அதை நிறுத்திட்டேன் அந்த மாதிரி விஷயத்துக்கு போகிறது. வாட்ஸ் கேர் நம்மளுக்கு முடிச்சது நம்ம இது பண்ணோம் அவ்வளோதான். அப்புறம் அடுத்தது வந்து இப்போ வந்து போன வருஷம் பழங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டேன், இந்த மட்டும் பாடல இது மாதுளம்பழம், கொய்யாப்பழம், இது ரெண்டு தான் இப்போ ஆரம்பிச்சது நான். ஏன்னா மற்றெல்லாம் எனக்கு இங்கே தரையில் இருக்குது கா இதில் தர இதில் பப்பாளி அதெல்லாம் லெமன் லெமன் இதெல்லாம் மூணும் நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன், நல்லா இது கொடுக்குறது எனக்கு.
0: இந்த தோட்டம் வளர்க்குறது ஒரு ஹாபியாக உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது?
2: நான் இதில் வந்து ரொம்ப வரவு செல கணக்கு இல்லை, நான் ரொம்ப பார்க்கறது இல்லை, ஏன்னா இதை நான் எடுத்துன்றது எனக்கு ஒரு ஹாபி தான் மெயினாக. இது அடுத்தது வந்து எனக்கு மென்டலும் வந்து ரீதியாக எனக்கு வந்து எனக்கு ஒரு சில ப்ரெஷர் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் இருக்கிறது எனக்கு இது கோப்பை பண்ணணும்னு நினைக்க இது வந்து காரணம் எழுந்த உடனே. இல்லைன்னா என்ன பண்ண போகிறோம், காஃபி குடிச்சுட்டு போகும், டிவி பார்த்துட்டு போகும், சும்மா அரட்டை அடிப்போம், ஃபோனை பேசிட்டு போகும், அவ்வளோதான் பண்ண போகிறோம். பட் எனக்கு அப்படி கிடையாது, நான் வந்து 24 hours இருந்தால் கூட எனக்கு அதுக்கு மேலே இருந்தால் கூட எனக்கு ஆசை தான், ஏன்னா இப்போ நான் ஆக்சுவலி உங்களுக்காக பண்ணி சொல்கிறேன். ஸோ காலம்பரம் 5 மணிக்கு எழுந்தேன்னா அந்த ரொட்டீன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு 2 hours எனக்கு ஒன்று மட்டும் அடியில், 2 hours ஒன்று காலம்பரம் சாலிடாக அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அது அப்புறம் நம்மளுக்கு உண்டான மற்ற ரொட்டீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அகெயின் திருப்பி ஈவினிங்கில் என்னோடய பிரேக்குன்னு பார்த்தா பிட்வீன் 4 to 6 தான் எனக்கு கிடைக்கிற லீஷர் டைம், அதில் அது மறுபடியும் கிடைக்காது. ஏன்னா இதில் எனக்கு வந்து அதுக்கு வந்து இப்போ ஒவ்வொன்றையும் நான் சரியாக பார்க்கணும், அதுக்கு எதாவது பூச்சி வந்திருக்கா இல்லை அது வந்து எதையாவது நம்ம செடி போகிற மாதிரி இருக்கா இல்லை வேறு ரீப்ளேஸ் பண்ணணுமா சாயில் மாற்றணுமா, ஸோ இத்தனை இருக்கு அதில். எனக்கு வந்து இதுன்னு பார்த்தேன்னாக்கா எனக்கு செல்ஃப் சஃபிஷியன்சிங்கிறது எனக்கு ஒரு 50% எடுத்தாச்சு. நான் இப்போ நான் வந்து கீரை, கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் வந்து பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் நான் வாங்குறது இல்லை, இதெல்லாம் ஏதாவது ஒன்று எனக்கு ஒரு கை கொடுத்துட்டே இருக்கும். நேத்தி இதை ஆஃப் த ரெக்கார்ட் சொல்கிறேன், இது வந்து நேத்தி திடீர்னு எனக்கு மார்க்கெட் போக டைம் இல்லை, ரொம்ப இதாகிடுச்சுன்னு பார்த்தேன், அரைக்கீரை இருந்தது அதில் ஒரு மசியல், அப்புறம் வெண்டைக்காய் இருந்தது அதில் ஒரு கறி, கத்திரிக்காய் இருந்தது அதில் ஒரு சாம்பார். சரி எதுக்கு சொல்ல வரேன்னா டக்குனு எனக்கு கை கொடுக்கும், எனக்கு மட்டும் இல்லாமல் கீரையிலே நான் நிறைய வெரைட்டி இது பண்ணுறேன், ஆத்திக்கீரை, முருங்கைக்கீரை, அரைக்கீரை, சிகப்பு கீரை, அதுக்கப்புறம் வந்து இந்த தவசிக்கீரைன்னு ஒன்று மல்டி விட்டமின் கீரை அது, அது அப்புறம் வந்து இது பசலைக்கீரை, இந்த மாதிரி ஒரு 6-7 வகை கீரை இருக்குது. சம்டைம்ஸ் எனக்கு அது பறிச்சுன்னு வரத்து கூட நேரம் இருக்காது, நான் என்ன பண்ணுவேன் பறிச்சு இருந்தது அக்கம் பக்கத்தில் கொடுத்துருவேன் முருங்கை, எதுவாக இருந்தாலும் எனக்கு எனக்கு வந்து எனக்கு போக வந்து மற்றவாளுக்கு கொடுத்துருவேன், எனக்கு சுத்தம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, மற்றவாளுக்குலாம் ஆர்கானிக்கால ரொம்ப விரும்புகிறாளே பிடிச்சிருக்கே நல்லா இருக்குது அப்படின்பா அவளுக்கு கொடுத்துருவேன் நான். ஸோ ப்ராஃபிட்னு பார்த்தா இதெல்லாம் பார்க்க முடியாது நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் கமர்ஷியலாக பண்ணிட்டேன் எங்கள் வீட்டுக்கு எனக்கு. அடுத்து மற்ற எல்லாருக்கும் இப்போ யங்கர் ஜென்ரேஷனுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் பண்ணணும் அதில் யங்கர் ஜென்ரேஷனுக்கு. இப்போ நான் அமேஸ்ட் இப்போ பார்த்தா எனக்கு நிறைய பேர் வருவாங்க, வருவாங்க எங்கள் ஜென்ரேஷன் வந்து என்னை கேட்பாங்க எப்படி ஆரம்பிக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் சொல்லி நான் ஆரம்பித்த போது 10 வருஷமாக கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் ஐ பேர்ன் மை ஃபிங்கர்ஸ் மெனி டைம்ஸ், எங்கள் அதில் என் ஹஸ்பண்ட் சில 10 ரூபா காய்க்கு 10,000 சில விஷயம் கிண்டல் பண்ணுவார். என்ன எனக்கு சொல்றேன் அப்போலாம் பிளாட்ஃபார்ம் கிடையாது எனக்கு வந்து எதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்ன என்ன பிளான் எப்படி யாரும் சொன்னாலும் மருந்து அடிப்போம், யாரும் சொன்னாலும் போய் அதுக்கு ஒரு மேனுவல் வாங்கி போட்டுவோம். இப்போ வந்து இந்த சென்னை ஆர்கானிக் டெரஸ் கார்டன்ஸ் இருந்தாங்க இந்த இதெல்லாம் நிறைய எப்படி இதை ஃபோரம் இருக்கிறதுனால நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம், நிறைய எங்களுக்கு தெரிகிறது விஷயங்கள், அந்த இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு இப்போ. ஸோ அதுவும் சின்ன யங்கர் ஜென்ரேஷன் வச்சு அவங்களுக்கும் நாங்கள் கைடன்ஸ் கொடுக்க முடியாது எங்களால் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்னால, அவங்களும் வந்து எங்கள்கிட்ட வந்து பார்த்துட்டும் கேட்பாங்க எப்படி பண்ணோம் எங்கே வாங்கினோம். ஸோ இதெல்லாமும் அதான் நாட் ஓன்லி இது அபவுட் திஸ் இந்த எப்படி நம்ம எங்கே போய் வாங்கலாம், நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு நாமினல் ப்ரைஸில் கிடைக்கிற மாதிரி, ஸோ இதெல்லாமும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம், நம்மளால் ஷேர் பண்ண முடியுது நாலேஜை. இதில் வந்து லைக் மைண்டட் பீப்புளோட நான் எங்களுக்கு இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது.
1: என்ன பத்மா, பிரமிலா சொன்னது கேட்டல்ல எவ்வளோ இன்ஸ்பைரிங்கா பேசுறாங்க. இந்த நல்ல ஹாபிய ஹவுஸ் வைஃப் மட்டும் இல்ல யார் வேணும்னாலும் செய்யலாம். கிச்சன் கார்டனிங் பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 FM.
0: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார்,
1: ஆஹா, என்ன கேக்கணும் உன் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
0: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
1: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
0: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
1: இயற்கை உரமே சிறந்தது.
0: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இயற்கை விவசாயம் பத்தி பேசிட்டு இருக்கோம், வாங்க தொடர்ந்து பேசலாம்.
0: வீட்லயே தோட்டமா? நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா வீட்ல இருக்கிற கொஞ்சம் இடத்துல இதை எப்படி பண்றது?
1: இத நீ கேப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குதான் கைவசம் இன்னொரு தேர்வு வச்சிருக்கேன். வீட்டு பால்கனி, மொட்டை மாடி, லான்ல கூட எப்படி அசத்தலா ஒரு கார்டன் செட் பண்ணலாம்னு ஒரு ஆர்கிடெக்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: வணக்கம் மிஸ் காதம்பரி, வீட்ல இருக்கிற இடத்த எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணி செடி வைக்கிறது?
3: ஒரு வீட்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம லேண்ட்ஸ்கேப் பண்ணலாம்னா எல்லா இடத்துலயுமே பண்ணலாம். ஆக்சுவலா சன்லைட் கிடைக்கிற எல்லா இடத்துலயுமே பண்ணலாம். ஸோ டிரைவ்வே, பார்க்கிங் ஏரியாஸ் அண்ட் வெர்டிக்கல் கார்டன்ஸ் அரவுண்ட் யுவர் காலம்ஸ். பார்க்கிங்ல இருக்கிற காலம் சுத்தி ஒரு வெர்டிக்கல் கார்டன் பண்ணலாம். இன் பிட்வீன் பேவர் பிளாக்ஸ், நம் ஃப்ளோர்ல இருக்கிற பேவ்மெண்ட் பிளாக்ஸ்க்கு நடுவில் யூ கேன் டூ டெக்கரேட்டிவ் கார்டனிங் அண்ட் ட்ரேஸ், ஃபர்னிச்சர்ஸ், பிளான்டர் பாக்ஸஸ், கிளாஸ் பவுல்ஸ், இந்த மாதிரி எதுலேயுமே பண்ணலாம். சீலிங்லேருந்து நம்ம நிறையா பியூட்டிஃபுல் கிளாஸ் பவுல்ஸ் எல்லாம் தொங்க விடலாம். யூனோ ஈவன் த டங்ஸ்டன் பல்ப் தட் வி யூஸ், நம்ம ஃபியூஸ் போன பல்பில் வந்து உள்ளே இருக்கிற அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை வெளில எடுத்துகிட்டு யூ கேன் ஜஸ்ட் புட் வாட்டர் அண்ட் நம்மளோட சாதாரணமான மணி பிளான்ட் அதில் வளர விட்டு சீலிங்லேருந்து ஒரு செயின் போட்டு தொங்க விடுறப்போ தட் கிரியேட்ஸ் அ பியூட்டிஃபுல் சைட் ஃபார் யூ. யூ ஹாவ் அன் ஹாபி altogether when you start doing gardening.
0: இனிமே வீடு கட்ட போறவங்க gardening க்கு provisions இருக்கிற மாதிரி எப்படி எல்லாம் கட்டலாம்?
3: ஃபர்ஸ்ட் டெல் யுவர் ஆர்கிடெக்ட் அண்ட் பில்டர் அபவுட் யுவர் கார்டனிங் இன்ட்ரெஸ்ட். அதான் ரொம்ப முக்கியம், ஏன்னா அப்போ தான் உங்கள் பிளானிங் ஸ்டேஜ்லேயே வந்து உங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் ஐ எம் அஸ்யூமிங் இஃப் யூ ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் இண்டிபெண்ட் ஹவுஸ், தி ஆப்ஷன்ஸ் ஆர் சோ மெனி. நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே, சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே நம்மளால் இவ்வளோ க்ரீனரி கொண்டு வர முடியும்னா இண்டிபெண்ட் ஹவுஸ்க்குள்ளே இன்னும் எவ்வளவோ பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கார்டனிங் லேண்ட்ஸ்கேப்பிங்கையும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட்டாக பார்க்கறது வந்து இட் கிரியேட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ் ஆல்டுகெதர். அண்ட் கிச்சன் கார்டன் இன் அன் இண்டிபெண்ட் ஹவுஸ், யூ கேன் பிளேஸ் யுவர் கார்டன் ஜஸ்ட் அவுட்சைட் யுவர் கிச்சன் ஸோ தட் யுவர் வாட்டர் சர்வீசிங் கேன் பி டன் த்ரூ த ஃபில்டர்ட் வாட்டர் ஃப்ரம் யுவர் வாஷ் பேசன்ஸ். நம்ம வாஷ் பேசன்ஸில் பாத்திரம் கழுவி போகிற தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி இட் ஷுட் கோ வாட்டர் த பிளான்ஸுங்கிற மாதிரி வைக்கிறப்போ தட் சேவ்ஸ் வாட்டர், தட் யூனோ கிவ்ஸ் யூ மோர் ஆப்ஷன் ஃபார் பிளான்டிங் அவுட்சைட் யுவர் கிச்சன் இஸ் அ பெட்டர் வே. புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அப்பார்ட்மெண்ட்ஸில் நம்மளோட விண்டோக்கு வெளியே ஒரு பிளான்டர் பாக்ஸ் ப்ரொவிஷன் மாதிரி நம்ம கொடுத்துட்டா வி கேன் பிளான்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரம் இன்சைட் இட் செல்ஃப். உள்ளேருந்தே நம்ம வெளியே வந்து தண்ணி ஊற்றி செடி வளர்க்க முடியும். நம்ம வீட்டுக்குள்ளே தான் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்க பில்டிங்ஸில் விண்டோ சில்ஸ்க்கு வெளியே பிளான்டர் பாக்ஸஸ் வைக்கிறது இஸ் அன் அதர் ஆப்ஷன்.
0: கிச்சன் கார்டனிங்னால வேற என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு?
3: இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப்புங்கிறது இப்போ வளர்ந்து வர ஒரு ட்ரெண்ட் அண்ட் இட்ஸ் அன் இன்எக்ஸ்பென்சிவ் வே ஆஃப் டெக்கரேட்டிங் யுவர் ஹவுஸ். நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே வரப்போவே ஒரு க்ரீனரியை பார்க்குறப்போ நம்ம மைண்ட் வந்து ரொம்ப காம் ஆகிடும். தெர் இஸ் கலர் தியரி அண்ட் இன்டீரியர் டிசைன் தியரி தட் சேஸ் க்ரீனரி உள்ளே வரப்போ இட் சூதன்ஸ் ஆர் மைண்ட், இட் ரிலாக்ஸஸ் ஆர் மூட்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பிளான்ஸ் தே டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தே கிவ் அவுட் ஆக்சிஜன். ஸோ அகேன் தட் பியூரிஃபைஸ் தி ஏர் அரவுண்ட் யூ அண்ட் தட் கிரியேட்ஸ் அண்ட் மோர் சூதிங் அட்மாஸ்ஃபியர் ஃபார் யூ டு லிவ் இன். அண்ட் பிளான்டிங் ஹர்ப்ஸ், ஹர்ப்ஸ் பிளான்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் அது நம்மளோட அட்மாஸ்.

0: அட்மாஸ்பியர்க்கு இன்னும் ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி நீங்கள் உங்களோட பிளான்ட்டை யூஸ் பண்ணிக்கிறப்போ தட் அகெயின் நம்மளோட லிவிங் என்வாயன்மெண்ட்டையே அது ரொம்ப ஒரு என்ஜாயபிள் பிளேஸ் ஆகும். டெக்கரேட்டிவ் கார்டன்ஸ், டெக்கரேட்டிவ் பிளான்ஸ்க்கு பதிலாக நம்மளுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன இடத்துல நம்ம கீரை வகைகளை பிளான் பண்ண ஆரம்பிச்சு 30-40 நாளில் நம்ம வந்து அதை அறுவடை செஞ்சாகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறமா வேறு ஒரு கீரையை வந்து பிளான்ட் பண்ணுவோம். ஸோ இது பண்ணுறப்போ லைக் ஹவு வி சேஞ்ச் ஆர் கர்டன்ஸ் அண்ட் குஷன்ஸ், இந்த மாதிரி க்ரீனரியும் சேஞ்ச் ஆகிட்ருக்கப்போ நம்ம வீட்டுக்கே வந்து அது ஒரு புது லுக்கை கொடுக்கும்.
1: அடடே, செடி வளர்க்கறதுனால வீட்டோட லுக்கையே மாத்திர முடியுமான்னு ஆச்சரியமா இருக்கு. ஏசியே போட வேணாம் போல இருக்கே, தானாவே கூல் ஆயிடும். ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா ரொம்ப ஓல்ட் டைப்பா இருக்கே. நம்ம பண்ணா கெத்தாவா இருக்கும்.
2: அச்சோ, நீ ஏன் இப்படி நினைக்கிற? ஏன் இத வயசானவங்க மட்டும் தான் பண்றாங்கன்னு நினைக்கிறியா? இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப ஸ்மார்ட். ரோபோட்டிக்ஸ்ல இருந்து கிச்சன் கார்டனிங் வரைக்கும் எல்லாத்துலயும் கலக்குறாங்க.
1: காமெடி பண்ணாத, நான் நம்பவே மாட்டேன். இவங்களுக்கு ஊர் சுத்துறதுக்கும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் ஃபேஸ்புக் பண்றதுக்கும் டைம் சரியா இருக்குமே. இதுல எங்க ஃபார்மிங் எல்லாம்?
2: இரு, அவங்களே பேசினாதான் நீ நம்புவ. நம்ம ஷலோனிக்கு இப்ப 22 வயசு தான் ஆகுது. காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் என்தூசியாஸ்டும் கூட. வீட்டுல கிச்சன் கார்டன் வச்சு நிறைய செடி பழம் காய்கறி எல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. வா, அவங்க கிட்ட போய் இப்ப பேசலாம்.

0: வாங்க சலோனி, எப்படி இருக்கீங்க? ஆமா, நீங்க எப்படி காலேஜ் லைஃப்ல கார்டனிங் பண்ண ஆரம்பிச்சீங்க? யாரு உங்களோட இன்ஸ்பிரேஷன்?
1: எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு தான் எனக்கு உயிர். ஸோ ஒரு நாள் வந்து நான் அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். அங்கே சாப்பாடு சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. என்ன சீக்ரெட்னே தெரியல. அப்புறம் ஆன்ட்டி கிட்ட போய் கேட்டேன், ஆன்ட்டி என்ன சாப்பாடு இப்படி என்ன இவ்வளோ டேஸ்டியாக இருக்குது? அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நான் வீட்டு தோட்டத்துலேயே நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணுறேன், அதுதான் இதோட சீக்ரெட். அப்போ தான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அவங்க கிட்ட பேசும்போது. எப்படி நம்ம வீட்டு பால்கனி டெரஸ் எல்லாமே அங்கே யூஸ் பண்ணிட்டு நம்ம ஆர்கானிக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணலாம், அது சமையலில் கூட யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதான் அவங்க கிட்ட தான் பேசும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு.
0: டெய்லி கார்டனிங்க்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க?
1: நான் இப்போ ஸ்டார்ட் பண்றது 4 பிளான்ஸ் தான், டொமேட்டோ, சில்லி, கொத்தமல்லி, அப்புறம் புதினா. ஸோ இந்த நாளுக்கு நான் ஒரு 15 மினிட்ஸ் டெய்லி கொடுக்குறேன். காலேஜ் போக முன்னாடி ஒரு 10 நிமிஷம், வர அப்புறம் ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான் கொடுக்குறேன். ஆனால் அதப்புறம் நான் கண்டினியூ பண்ணி ஒரு நிறையா பிளான்ஸ் வரக்கும் போது ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மினிமம் வேணும்.
0: இதை எவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறீங்க?
1: ஃபுட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம லைஃப்பில், நம்ம வாழ வரைக்கும் ஃபுட்டு சாப்பிட்டுட்டே இருப்போம். அது மாதிரி நான் ஆர்கானிக் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ வந்து என்கிட்ட 4 பிளான்ஸ் தான் இருக்கு. ஆனால் என் ஃபியூச்சரோட எய்ம் 40 பிளான்ஸ் வரைக்கும் ரீச் ஆகணும், ஒரு கார்டனே ஃபார்ம் பண்ணோம், அதான் என்னோட மோட்டிவ்.
0: உங்கள் பிஸி ஷெட்யூலில் எங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சலோனி.
1: தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜென்ரல் பப்ளிக்கு கூட இந்த அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க, எல்லாரும் இது ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ.
0: சூப்பர்ப்பா, இதை கேக்குறப்போ எல்லாருமே பண்ணலாம் போல இருக்கே.

0: வெல்கம் பேக் நேயர்களே. இப்போ நம்ம கிச்சன் கார்டனிங் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து கேட்கலாம் அதை பத்தியே. சரி, பெசன் நகர்ல ஒரு அசத்தலான தோட்டம் இருக்குன்னு சொன்னியே, அவர்கிட்ட பேசலாமா?
1: ஆமா ஆமா, மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தானே? இத ஒரு பிசினஸா மட்டும் இல்லாம சோஷியல் சர்வீஸா கூட செஞ்சுட்டு வராரு. மொட்டை மாடியில கிட்டத்தட்ட 50 வெரைட்டி செடிகள் வச்சிருக்கார். டெய்லி 2 கிலோ காய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றார். குட் கவர்னன்ஸ் கார்டன் ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சு டெரஸ் கார்டன் ஃபார்ம்ஸ் செட்டப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வராரு. அவர் இந்த ஃபீல்ட்ல ஒரு எக்ஸ்பர்ட். மொட்டை மாடிக்கு ஒரு ஊட்டியே கொண்டு வந்திருக்காருனா பாத்துக்கோயே, எத்தனை விதவிதமான செடிகள் காய் பழம் எல்லாம் வச்சிருக்கார். அவர்கிட்ட போய் பேசினா எவ்வளவு நல்லா இருக்கும். வா, அவர்கிட்ட பேசலாம்.
0: ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? உங்க டெரஸ் கார்டனிங் பத்தி தெரிஞ்சுக்க தான் நாங்க வந்திருக்கோம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் டெரஸ் கார்டனிங் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
2: டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் டெரஸ் கார்டனிங் சம்பந்தமா, ஃபர்ஸ்ட் பில்டிங்கை வித் காஸ்ட்லி ஸ்ட்ரக்சர், அதுக்கு தண்ணி டெய்லி போனால் அது டேமேஜ் வரலாம், சீப்பேஜ் வரலாம். அதனால கார்டன் போடுறதுக்கு முன்னாடி, செடி பிளான் பண்ணதுக்கு முன்னாடி மேட் போடணும், ட்ரைனேஜ் மேட்டுன்னு சொல்லுவோம், அது மார்க்கெட்டில் கிடைக்கும். அதுக்கு மீதே ட்ரஃப் போடணும். தொட்டியெல்லாம் கொஞ்சம் அவுட்புட் கம்மியாக வரும். ட்ரஃப் போட்டோம்னா அது லாங்காக இருக்கும், அதில் நிறைய க்ரோயிங் ஏரியா கிடைக்கும், செடி சீக்கிரமாக வரும். அதுக்குள்ளே சோயில் இல்லாமல் கோகோபித்த வர்மி கம்போஸ்ட் ஆர்கானிக் மனுவர் மிக்ஸ் பண்ணி அவர் மீடியா செட்டப் பண்ணினா அது சாஃப்ட் மீடியா இருக்கும், அது நிறைய தண்ணி அப்சார்ப் பண்ணி வைக்கும். தண்ணி ஜாஸ்தி ஆயினா கீழே வந்தாலும் மாற்றி இருக்கிறதுனால தண்ணி பில்டிங்கில் பிடிச்சு நிற்காது, அது இம்மீடியட்டாக ட்ரை ஆகி போகும். பட் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஃபோர் யூ ஸ்டார்ட் ரூஃப் கார்டனிங். டூஸ் என்னென்னா, ஒரு க்ரீன் கவர் கொடுக்கணும் டெரஸில், ஷேட் நெட். ஷேட் நெட்டுக்கு 50% ஷேட் ஃபெசிலிட்டேட் பண்ணதுக்கு உள்ள வசதி இருக்குது. அதில் எவ்வளோ சன்லைட் செடிக்கு தேவை அது அதுக்குள்ளே கூட வரும், எக்ஸஸ் ஹீட் அது ப்ரிவெண்ட் ஆகும். டெரஸில் கான்க்ரீட் ஹீட்டடாக போகும்போது, இப்போ 11 மணிக்கெல்லாம் மத்தியானம் டெரஸின் மேலே போனோன்னா செப்பல் இல்லாத போக முடியாது. அது என்ன காரணம், நிறைய ஹீட் கான்க்ரீட் அப்சார்ப் பண்ணி அது ஹீட்டும் எமிட் ஆகிட்டு வரும், ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு கீழேருந்தும் செடிக்கு சூடு வரும், மேலேருந்து சூடு வரும், அது தாங்காது. சிட்டிலெலாம் அது எல்லா பில்டிங்கும் இதே மாதிரி இருக்குதுனால சூடு ஜாஸ்தியாக இருக்கும், பக்கத்து வீட்டிலும் இதே தான் வந்துட்டுருக்கும். அதனால் சரௌண்டிங்ஸில் கூலிங்குக்குள்ள வசதி இல்லை, அதனால் க்ரீன் ஷீட் கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ப்ரொடெக்ட் த பில்டிங் பை புட்டிங் மேட். செடிக்கு மேலே ஒரு ஸ்டடி ஹைட்டில் க்ரீன் ஷீட்டை சர்க்குலாக ஸ்ட்ரக்சரில் போடணும், இல்லைன்னா வீடு கட்டின மாதிரி அது தண்ணி எல்லாம் மழையெல்லாம் வந்தோன்னா அது ஸ்லிப்பாகி வெளியே போன மாதிரி ஃப்ளாட்டாக போடக்கூடாது, கோனிக்கலாக போடணும் ரூஃபை. டோன்ட் யூஸ் போட்ஸ், நினச்சா போட்ஸில் இடம் கம்மியாக இருக்கும் செடிக்கு, இந்த நிறைய வேர் ஓடுறதுக்கு இடையில. இப்போ க்ரோ பேக் வச்சாலும் அதே மாதிரி வேர் சுட்டி சுட்டி சுட்டி சுட்டி அதுக்குள்ளே நிற்கும். ட்ரஃப் போட்டோம்னா நீளமாக ஓடும், செடி ஃபாஸ்டாக வரும், நிறைய அவுட்புட்டாக ஏறிடும்.
0: இதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாகும்?
2: கிச்சன் கார்டன் நிறைய கோஸ்ட்லியாக இருக்கும், இன்னொரு இம்ப்ரெஷன் இருக்குது, அது சரியில்லை. 4-5 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்குது. நான் ஒரு ஃபேமிலிக்கு ரெகுலராக ஃபுல் இயரில் காய்கறி கிடைக்கணும்னா ஒரு 500-600 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் ரூஃப் கார்டன் போட்டால் போதும். அதில் ட்ரஃப் மெத்தடில் போட்டிருந்தான். ட்ரஃப் மெத்தடில் அட்வான்டேஜ், இன்பிட்வீன் வேஸ்டேஜ் வராது, ஸ்பேஸ் வேஸ்டேஜ் வராது, ட்ரஃப் நீளமாக வைக்கும்போது. இப்போ 500 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துனா ஒரு 335 ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில் ட்ரஃப் போடலாம். 2/3 ஏரியா, இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் போடலாம். 400 ஸ்கொயர் ஃபீட் இஸ் ஈக்வல் டு ரஃப்லி 40 ஸ்கொயர் மீட்டர். 500 ஸ்கொயர் ஃபீட் எடுத்திருந்தால் அதுக்கு ஒரு 2/3 எடுத்திருந்தால் ஒரு 36 ஸ்கொயர் மீட்டர். 36 ஸ்கொயர் மீட்டரில் எல்லா காய்கறியும் நமக்கு என்னெல்லாம் தேவை, ஒரு ஒரு டசன் ஒரு 1.5 டசன் காய்கறி ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். நார்மலாக உள்ள ஒரு 1.5 டசன் வெஜிடபிள்ஸ், என்னெல்லாம் முக்கியமாக வேணும், வெண்டைக்காய், தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகு, கரமணி, புதினா, கொத்தமல்லி, பாலக்கு, முள்ளங்கி, பாவைக்காய், படுவலங்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக டெய்லி தேவைப்படுது, நமக்கு பிடிக்கணும் என்ன காய்கறி இருக்கும் அது வைக்கலாம். அதுக்கு ஒரு 36 ஸ்கொயர் மீட்டரில் இடம் இருந்தால் போதும். ஒரு 2 ஸ்கொயர் மீட்டரில் ஒரு ஒரு ஒரு டைமில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு வெஜிடபிள், வெண்டைக்காய் இல்லைனா தக்காளி இல்லைனா பச்சை மிளகாய் இல்லைனா கத்திரிக்காய் வச்சாகணும். 1 ஸ்கொயர் மீட்டரில் 9 செடி நல்லா வரும். அப்போ ரெண்டு ஸ்கொயர் மீட்டரில் வைக்கும்போது 18 செடியில் சப்போஸ் வெண்டைக்காய் வச்சிருந்தா டெய்லி 3-4 வெண்டைக்காய் கிடைக்கும். நமக்கு டெய்லி வெண்டைக்காய் தேவையில்லை, என்னாலும் ஆல்டர்னேட் டேஸில் தேவைப்படும். ஒரு சாம்பார் வைக்கணும்னா அந்த 3-4 வெண்டைக்காய் போதும் இல்லையா. பொரியல் வைக்கணுங்க 3-4 நாளைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துருந்தா ஒரு பொரியலுக்கு ஆகும். தக்காளி டெய்லி 1 தக்காளி 2 தக்காளி போதும். அது டெய்லி டெஃபினட்டாக ஒரு 9 செடி அல்லதான் 18 செடி இருந்தால் நிறைய வரும். கிஃப்ட் கொடுக்கறதுக்கா அதில் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் இருக்கும். அதே மாதிரி என்ன காய்கறி பிடிக்கும் அதை போடணும். அது வேற ஒரு வார்த்தைன்னா ஒரு செடி வந்து காய கொடுக்கும்போது நமக்கு தெரியணும் ஒரு 25 டேஸ் 30 டேஸுக்கு அப்புறம் செடி கெட்டு போகும், அதனால புதிய செடி வச்சாகணும். அதில் தான் என்ன ஒரு தக்காளி செடி வந்து காய கொடுத்துட்டு அது கெட்டு போயிருந்தா அது காய்ஞ்சு போயிருந்தா நெக்ஸ்ட்டு தக்காளி செடி காய் கொடுக்கறதுக்கு 45 டேஸ் கேப் வரும். இது அப்ரூவ் பண்ணும்போது இது ரிமூவ் பண்ணும்போது நெக்ஸ்ட் செடியில் பூ வந்தாகணும். இப்போ ஸ்பேசிங் வச்சுட்டு நம்மளுக்கு வேற தக்காளி செடி தான் வேற ஒரு இடத்துல வைக்கணும். இப்போ ஐயன் புட்டிங் என்ன ஒரு 1 டிரஃப் 2 டிரஃபில் தக்காளி இருக்கு, அது காய கொடுத்து ஒரு டோட்டலாக அதுக்கு லைஃப் 100 டேஸ் 40 டேஸில் பூ வரும். அந்த 60 டேஸில் எனக்கு காய் கிடைச்சோண்டே இருக்கும். 70 டேஸ் ஆகும்போது நெக்ஸ்ட் பேட்ச் தக்காளி ரெடி ஆகிக்கொண்டே இருக்கணும். இது ஷிஃப்ட் டியூட்டி மாதிரி ஒரு செட்டு தக்காளி செடி உங்களை சேர் பண்ணிக்கொண்டே இருக்கு, அது போகும்போது நெக்ஸ்ட் தக்காளி செடி ரெடியாக வந்துகிட்டே இருக்கணும். அப்போ அதே மாதிரி எல்லா காய்கறியும் ரெகுலராக வேணும்னா இப்போ விண்டர் செஷனில் காபேஜ் காலிஃப்ளவர் பீன்ஸ் இதெல்லாம் வரும். அதை பிளான் பண்ணி அதுக்கு சோயிங் சீசன் மாதிரி இருக்கு. இப்போ விண்டர் செடி சம்மரில் வராது, சம்மர்லும் தக்காளி வராது, அதெல்லாம் பார்த்து போடணும்னா ஒரு 36-35 ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில் 500 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் கிரீன் ஷீட் போட்டு மேட்டு போட்டுனா யூ கேன் கெட் ஆல் வெஜிடபிள்ஸ் இன் அபண்டன்ஸ். எல்லாம் வரும். 500 ஸ்கொயர் ஃபீட் இஸ் குட் ஐடியல் ஃபார் க்ரோயிங் ஆல் வெஜிடபிள்ஸ் விச் யூ வாண்ட் ரவுண்ட் த இயர் எக்ஸப்ட் அக்கார்டிங் டு சீசன். ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு கிரீன் கவர் போடணும்னா அதுக்கு ஒரு 10,000 ரூபீஸ் செலவாகும். ஜிஐ பைப் வச்சு அதில் இதை கோட்டட் வயர் கட்டி அதில் கிரீன் ஷீட்டு தைச்சு ஃபிட் பண்ணணும். கீழே ட்ரப் போடணும்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 1,850 ரூபீஸ் வரும். மேட்டு ட்ரஃபு அதுக்குள்ள பொருள் அது மெனுவர் மிக்ஸ் அதில் மண் கிடையாதுன்னு ஞாபகம் இருக்கணும். அது இது காஸ்ட்லியாக இருக்கும். ட்ரஃபுக்கு உள்ள விலை அதிலும் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்குள்ள போயிருந்த பொருளுக்கு எல்லாம் ப்ரைஸ் இப்போ அதனாலே ஒரு 1,850 ரூபீஸ் ட்ரஃப் காஸ்ட் இன்க்ளூடிங் மேட் அண்ட் தி ஃபில்லிங் மெட்டீரியல். ட்ரஃபுக்கு லைஃப் 10 இயர்ஸ் இருக்கும். அதுக்குள்ள பொருளில் நம்ம அடிஷ்னலாக மனுவரை எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். நிறைய செடி இப்போ பரங்கிக்காயில் இருந்தால் அது நிறைய ஷாப் இது எடுக்கும், மனுவர் எடுக்கும். அப்போ அது வெர்மி கம்போஸ்டாக இல்லை ஆர்கானிக் மனுவரை அது போட்டுக்கொண்டே இருக்கான். சாணியும் போடலாம். சாணி போடணும்னா பிரச்சனை இருந்துச்சா, சாணியில் விதை இருக்கும் புல்லுண்டையெல்லாம் புல் வரும், அது மூலம் பார்த்து எடுத்து போட்டோம்னா சாணி போடலாம். அது சீப்பாக இருக்கும், நிறைய செடிக்கு அது உதகும். அது இது கவுடங்க கவுஸ் யூரின் போடலாம் டைல்யூட் பண்ணிவிட்டு பயோகேஸ் பிளான்ட் லிக்விடு தட் ஐம் புட்டிங் தட் இஸ் மை மெயின் திங் ஐ வாட் பயோகேஸ் பிளான்ட். அதில் பயோகேஸ் பிளான்டில் டெய்லி ஒரு பிளான்ட் இல்லைன்னா 10 லிட்டர் லிக்விட் மேனுவர் வெளியில் வரும். அது தண்ணி மிக்ஸ் பண்ணி 5 டைம்ஸ் தண்ணி போட்டுன்னு எல்லா கிரீன்ஸும் நல்லா வரும். இப்போ அது மெயின்டெனன்ஸ் இது ஒன்றும் இல்லை. கிச்சன் வேஸ்ட்டு மன்னுவர் ஆகிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு போட்டோம்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கம்மியாகிடும். இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டது போல் டெய்லி 2-3 கிலோ வேஸ்ட்டு நமக்கு கிச்சனில் வரும். காய்கறி கட்டிங்ஸு வாழைப்பழ தோலை பின்ன வேஸ்டாக ஃபுட்டு இதெல்லாம் எடுத்து வெயிட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ டெய்லி வரும். அது காய போட்டு அதில் பானையில் வச்சுட்டு மண் இது எர்த்தன் வேரில் இல்லைன்னா ஹோல்சோலில் டப்பையில் வச்சுட்டு மூடி வச்சுருந்தா ஒரு 2 மாதத்தில் அது பிளாக் ஆகிட்டு டஸ்ட் ஆகும். அது 2 மாதத்துக்கு அப்புறம் அது காய போட்டு கொஞ்சம் ஒரு குச்சி கொண்டு அதை உடச்சிருந்தா இல்லை பவுடர் ஆகும். அது செடிக்கு போட்டு வந்துட்டு தான் போதும். அப்போ டெய்லி உங்களுக்கு ஒரு 300-400 இது காயும் அதில் வெயிட்டு கம்மியாகிடும். ஒரு 3 கிலோ மனுவர் இது கிச்சன் வேஸ்ட்டு இது ட்ரை ஆகும்போது அது 200-300 கிராம் மட்டும் இருக்கும். டெய்லி 200-300 கிராம் போதும் உங்களுக்கு செடிக்கு போகிறதுக்கு. அதனால அடிஷ்னலாக படம் ஸ்பெயின் பண்ணுற அவசியம் இல்லை. வேற ஒரு விஷயம், நம்மளுக்கு சாப்பிடும் போது பிளேட்டில் சோலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நம்ம இதே மாதிரி டீகம்போஸுக்கு போட்டுட்டு பிளேட்டில் அப்பொழுதும் கொஞ்சம் சாம்பார் அது இது ரசம் தயிர் அதுன்றக்க ஸ்டெயின்ஸ் இருக்கும். இப்போ நம்மளை வரலாம் நம்மளுக்கு இப்படி வரல அது பிளேட்லையும் இருக்கும். அப்போ பிளேட்டில் கொஞ்சம் அது வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணணும். யூ சே த வேர்ட் இன் லேபரட்டரி ரின்ஸ் டெஸ்ட் யூஸ் சொல்ல மாதிரி அது ரின்ஸ் பண்ணி ஆ தண்ணி கலெக்ட் பண்ணி வைக்கணும் ஒரு பக்கெட்டில் சின்ன பக்கெட்டில். ஒரு வீட்டில் டெய்லி ஒரு 3-4 லிட்டர் தண்ணி அதே மாதிரி கலெக்ட் பண்ணலாம். அதில் பார்ட்டிகல்ஸ் இருக்காது, சாதம் இல்லைனா இப்போ கூட்டுன்ற பீஸ் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஒன்லி த ஸ்டெயின்ஸ். இப்போ கெட்டு போய மில்கை கெட்டு போய மோர் குழம்பு கெட்டு போய இப்போ இந்த இது இது யூ ப்ரிப்பேர்ட் சம் சாஃப்ட் ட்ரிங்க் அது எடுக்கல அது கொட்ட அது இதெல்லாம் செடிக்கு ஊற்றினா அதுக்காக ரெடி ஃபுட்டு ஃபார் பிளான்ட்ஸ். ஸோ டெய்லி யூ கேட் அபவுட் 3-4 liters அதுவும் கிடைக்கும். சில வீட்டில் 5 liter வரைக்கும் எடுக்கல, 5 liter டெய்லி அல்லது 3 liter இருக்கட்டும். 3 liter இருந்தாலும் ஒரு ஸ்கொயர் மீட்டரில் அது அது எரிவு, அதுக்கு கூட கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றினா தட் இஸ் எ குட் மேனுவர். ஹவுஸ் வேஸ்ட் கன்வெர்டட் இன்டு மேனுவர் பை கீப்பிங் இட் இன் எ கண்டெய்னர். ஒரு 6 months 60 days

0: வீட்டுக்கு நம்ம கிச்சன் கார்டன் மட்டும் இல்லை, ஒரு ஆளுக்கு சரி எனக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் எனக்கு இல்லை, நெக்ஸ்ட் வீட்டில் கேட்டால் அவர் பண்ண சொல்லியிருக்கு, அவர் அங்கே வயசாக ஆள் இருக்கு, ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் தர சொல்லியிருக்கு, எனக்கு பக்கத்து வீட்டில் பண்ணினா எனக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆகிருக்கும், இன்கம் கிடைக்கும். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் அவங்கள ஒரு கிச்சன் கார்டன் போட்டோம்னா டெய்லி ஒரு 500 ரூபீஸ் இன்கம் கிடைக்கும். அது செயலுக்குள்ள பொருள் மட்டும் நான் போடும், நான் எல்லா காய்கறியும் போட மாட்டேன், கீரை மட்டும் போடும். கீரை 25 டேஸில் ரெடி ஆகும். ஒரு கட்ட ஒரு 1/2 கிலோ 250 கிராம்ஸ் கீரைக்கு எனக்கு 25 ரூபீஸ் கிடைக்கும். 10 கிராம் கீரைக்கு 1 ரூபா மார்க்கெட் ஆர்கானிக்கில் விலை இருக்குது. அதனால் ஒரு கட்டு கீரை 25 ரூபீஸ் ஆர்கானிக் கீரை. 1 ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில் 10 கட்டு கீரை 25 டேஸில் கிடைக்கும். ஹார்டிகல்ச்சர் சிட்டிக்குள்ளே நான் அக்ரிகல்ச்சர் டர்ஷன் மேலே பண்ண போகிறேன் சார்னு சொன்னேன்னா இல்லை 13% இன்ட்ரெஸ்ட் வேணும். அதுக்கு நான் RBI எல்லாம் லெட்டர் போட்டிருந்தது, அவர் இல்லை அதுதான் பாலிசின்னு சொல்லிட்டு மூடி வச்சுருக்கேன். அது கவர்மெண்ட் பார்க்கணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். கொஞ்சம் பொருளெல்லாம் சப்சிடியில் கொடுத்துருந்தா அது எப்போ கிடைக்கும், எத்தனை வாட்டி கொடுக்க முடியும், அது இன்னும் அது பற்றாது, தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் என்கரேஜ் பீப்புள் டு கோ. ஸோ கவர்மெண்ட் ரோல் இஸ் டு என்கரேஜ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆர் த சீஃப் மினிஸ்டர் ஷுட் அட்ரஸ் த நேஷன் லைக் தி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு டிட் 9 இயர்ஸ் பேக். அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஷுட் அட்ரஸ் தி பீப்புள், எல்லாரும் சொந்தமாக காய்கறி வச்சாகணும். ஸோ கவர்மெண்ட் ரோல் இஸ் நாட் டு கிவ் திங்ஸ் இன் சப்சிடி, பட் டு கிவ் அ லோன் ஃபெசிலிட்டேட். கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுக்கறதுக்காக கஷ்டப்படுற அவசியம் இல்லை. மெட்டீரியல் கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணணும், அதுக்கு ஒரு ஒரு பெப் டாக் கொடுக்கணும் சீஃப் மினிஸ்டர் இல்லை பிரைம் மினிஸ்டர், அப்புறம் பேங்க் லோன் கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணணும்.
1: இதை எப்படி ஒரு பிஸ்னஸாக செய்கிறது, எவ்வளோ லாபம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்?
0: என்னோடய காய்கறி நான் சொந்தமாக பண்ணும், என்னோடய வேஸ்ட்டு நான் கன்வெர்ட் பண்ணி என் மனுவர் பண்ணி எடுத்துகிட்டு செடி வைக்கும், அது என்னோடய வேஸ்ட்டுன்னு என் பயோகேஸ் பண்ணி எடுக்கும், என் சோலார் போட்டு என்னோடய தான் சோலார் நான் யூஸ் பண்ணும். இதெல்லாம் எல்லா வீட்டிலும் பண்ண முடியும். சோலார் வைக்கணும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு இப்போ ஒரு 50,000-60,000-70,000 ரூபா செலவு பண்ணினா எல்லா ஃபேனும் லைட்டும் கண்டினியூஸாக ஓடின மாதிரி எல்லாம் சோலார் கிடைக்கும். சோலார் கிடச்சுன்னா EB சேவிங் ஆகும். ஒரு 1.5 வருஷத்தில் 2 வருஷத்தில் அது நம்மளை அது கவரப் ஆகும். பேனலுக்கு 30 வருஷம் கேரண்டி இருக்குது. 2 வருஷத்தில் இன்வெஸ்டட் மணி திரிய வரும். தோட்டத்துக்கும் ஒரு 1.5 வருஷத்தில் 75,000 சொன்னேன்னா அது ஒரு 2 யூ கால்குலேட் ஹவு மச் வெஜிடபிள் ஐ பை, ஹவு மச் மெடிசின் ஐ பை. மொட்டமாடி தோட்டத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணது வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை, மெடிசின்க்கும் எனக்கு நோய் வராது. ஐ வில் பி ஃபிட். ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அண்ட் யோகா மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட், கீப்ஸ் த டாக்டர் அவே, நாட் ஒன்லி ஆப்பிள். So I am 67, but I don't get any eye heart problems at all. I have cured through yoga and organic vegetables now. Convert, produce your own food and consume your own food. Don't depend on the system.
1: Health-wise, organic vegetables, evlo mukhyam, sir?
0: Health is the most important. Ellavarkum health da mukhyam. Health venona na nalla saapadu saapidrom. இது பூச்சி மருந்து போட்டது இல்லைன்னா ரசாயனம் போட்டது சாப்பிட்டுருந்தா நம்மளோட பாடியிலும் அதுக்கு இம்பாக்ட் வரும். பாடியில் டாக்ஸிக் கண்டென்ட் இருந்ததுன்னா அது மைண்டுனா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், எனக்கு மூடில்லை, சண்டை கூட்டணும், வைலண்ட் ஆகும். நார்மலாக இருக்குன்னா சுச்சுவேஷன் மைண்டுக்கும் பிரெயினும் கிடையாது. அதனால நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருந்தா பாடி மட்டும் இல்லை மைண்டும் நல்லா கூலாக இருக்க போடும். டாக்ஸிக் கண்டென்ட் போகும்போது இப்போ இது லிக்கர்லாம் சாப்பிட்டுருந்தா எப்படி வைலண்ட் ஆகினேன், ஸ்மோக்கிங்னால வைலண்ட் ஆகினேன். ஈவன் நான்வெஜ் சாப்பிட்றதுனாலும் நம்மளோட நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸுக்கு அது சாப்பிடக்கூடாதுன்னு சயின்ஸ் சொல்லு. என்னச்சா மேன் இஸ் நாட் ப்ரைமர்லி அ நான்வெஜ் மேன். யூ வாண்ட் டு நோ, யூ ஸ்டாப் தி நான்வெஜ் அண்ட் ஈட் வெஜ் அண்ட் தென் சி ஹவு கம்ஃபர்டபுள் யூஸ் ஃபீல். ஐ வாஸ் அ நான்வெஜ் பட் லாஸ்ட் 3 இயர்ஸ் ஐ டோன்ட் டேக் ஐம் பியூர் பியூர் வெஜிடேரியன் தட் ஆர்கானிக். யூ ஃபீல் டோட்டலி டிஃப்ரெண்ட், கம்ஃபர்டபுள், ஏர் கண்டிஷன் ஃபீலிங் கிடைக்கும்.
1: ரொம்ப நன்றி சார் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு. எவ்வளோ சூப்பர் ஐடியா கொடுத்துருக்காருல, நான் இப்போவே போய் கிச்சன் கார்டனிங் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறேன். என்ன நேயர்களே, டெரஸ் கார்டனிங்ல இத்தனை நல்ல விஷயம் இருக்கான்னு கேட்டதும் நம்ம பத்மா மாதிரியே உங்களுக்கும் இதை உடனே பண்ணணும்னு ஆசை வந்திருக்கோம்னு எனக்கு நல்லாவே தெரியும். உடனே போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. கார்டனிங் பத்தி தெரிஞ்சதும் இப்போவே போய் நீங்க இதை உங்க வீட்டில் செய்வீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த நிகழ்ச்சியை கேட்டீங்கல்ல, டெரஸ் கார்டனிங் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஷலோனி, பத்மா அண்ட் தர்ஷனா.

0: சென்னை. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
1: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி ஸ்ரீவித்யா. அழகா இருக்கணும்னு எல்லாருக்குமே தோணுங்க, அது பாய்ஸா இருந்தாலும் சரி கேர்ள்ஸா இருந்தாலும் சரி. ஆனா கேர்ள்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தோணுங்க. அழகா இருக்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும், அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்காக நிறைய பார்லர்லாம் போய் செலவு பண்றதை விட இப்ப இந்த பெண்ணே உனக்காக உங்க ஃபேவரட் ஷோல நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுக்காக நிறைய பியூட்டி டிப்ஸ் சொல்ல போறாங்க. சோ கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம கூட ஃபர்ஸ்ட் டிப்ப ஷேர் பண்ண போறாங்க சங்கீதா.
2: எல்லாரும் முகத்துக்கு அப்புறம் ஹேருக்கு அதுக்கெல்லாம் மட்டும்தான் நிறைய பியூட்டி டிப்ஸ்லாம் கேட்பாங்க. அதை மட்டுமே செஞ்சு அதை அழகாக காட்டுறது நம்ம ஃபேஸும் ஹேரும் மட்டுமாவே இருக்கும். ஆனால் யாருமே நோட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம காலை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த காலுக்கும் நீங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பியூட்டி பார்லருக்கு போய் நிறைய காசு செலவு பண்ணி ஆஃப்டர் ஆல் கால் தானே நினைக்காம அதை நல்லா பத்திரமா பார்த்துக்கிறப்ப நம்மளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலருந்தே செய்ய முடியும். சில குறிப்புகள் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக தான், சிம்பிளானதாக தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வீட்டிலருந்தே ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து கால் வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கும், வெடிப்புலாம் விட்டு இருக்கும், அதனால ரொம்ப ரஃபாக இருக்க மாதிரி இருக்கவங்க ஃபீல் பண்ணுறவங்க குளிக்கிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி பச்சை பால் பாலை காய்ச்சலாம் இது பண்ணாதீங்க. வெறும் பச்சை பால் எடுத்து காலில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து குளிச்சிங்கன்னா, குளிக்கும் போது அது நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கால் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற அளவுக்கு கூட சாஃப்டாக வரும் நீங்கள் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு தோல் இருக்கும் இல்லையா, அதை நல்லா காய வச்சு பவுடர் ஆக்கிட்டிங்கன்னா அதை வந்து கையிலையும் கால்லையும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கை காலில் இருக்க தோல் வந்து கருப்பாக இல்லாமல், அதாவது வெளியே போயிட்டு வரனால கருத்து போயிருக்கும் மற்ற இடத்த விட, அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் ஸ்கின் கலருக்கே கூட மாறும்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆரஞ்சை வந்து ஆரஞ்சு பவுடரை அவங்க அப்ளை பண்ணணும். இப்போ ஆரஞ்சு பவுடர் அப்ளை அப்படியே பண்ண முடியுமா, அது ஸ்கின்ல நிற்குமா, இல்லை ஏதாவது பேஸ்ட் மாதிரி பண்ணி அப்ளை பண்ணணுமா?
2: இல்லை, அதில் கொஞ்சம் இப்போ தண்ணியாக இல்லாமல் மீடியமான பேஸ்ட் அளவுக்கு பச மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் கழுவிக்கோங்க.
1: இப்போ சில பேருக்கு சம்மரில் மட்டும் இல்லை, நார்மல் ஸ்கின் தவிர இப்போ விண்டரில் நிறைய பேருக்கு ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும், அதுக்கே தான் நீங்கள் டிப்ஸ் சொல்ல முடியுமா?
2: நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். விண்டர் சம்மரை விட விண்டர் டைமில் வந்து நிறைய கால் காஞ்சி போன மாதிரி தெரியும் நமக்கு, தேங்காய் நல்லா சிலர் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதை விட பெட்டராக நான் சொல்கிறேன், சர்க்கரையும் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஆட் பண்ணி அதை நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு சுடு தண்ணியில் கால் கழுவுனீங்கன்னா அந்த ரஃப்னஸ் போய் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும் தெரியும் உங்களுக்கு. வீட்டில் இந்த மாதிரி துணிலாம் துவைக்கிறப்ப சோப்பு தண்ணி காலில் பட்டுப்பட்டு அது வந்து சிலருக்கு ஒத்துக்காமல் போகும், கால் வந்து ரொம்ப நார்மலாக இருக்க மாதிரி இருக்காது அந்த சோப்பு தண்ணியால். ஸோ அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, வெங்காயத்தை நல்லா வறுத்து அதை பவுடர் ஆக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து பேஸ்ட் மாதிரி இது பண்ணிட்டு காலில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அதே மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் கால் கழுவிக்கிட்டிங்கன்னா அது சரியாயிடும். நீங்கள் டெய்லி துணி துவைச்சி முடித்த பிறகு இந்த மாதிரி பண்ணால் கால் நார்மலாகவே இருக்கும், எந்த கெமிக்கல்ஸும் உங்களை அட்டாக் பண்ணாது. அதே மாதிரி கடலை மாவையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காலில் போடலாம், ஃபேஸ் அளவுக்கு சாஃப்ட்னஸ் இல்லைனாலும் அதுவும் கொஞ்சம் நல்ல எஃபெக்ட் தான் கொடுக்கும். அடுத்து வந்து இப்போ நம்மளால் பியூட்டி பார்லருக்கெலாம் போய் நிறைய காசு செலவு பண்ணி பெடிக்யூர்லாம் பண்ண முடியாமல் இருக்கவங்க, வீட்டில் நம்ம சமையலுக்கு வாங்குற பொருளெல்லாம் வச்சு நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் கடைசியாக. நீங்கள் இந்த சுடு தண்ணி இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு காலை கொஞ்ச நேரம் அதை சோப்பு தடவிட்டு காலை அது கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது அதில் இருக்க அந்த மஞ்சளில் இருக்க கிருமி நாசினி, நம்ம ஏதாவது புண்ணு இருந்தாவோ இல்லை செஃப்டிக்காக இருந்தாலோ காலில், அதெல்லாம் சரி பண்ணி கால் வந்து பலபலனும் இருக்கும். அதே மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் கால் க்ளீனாக இருக்கும். பெடிக்யூர் பண்ணுற காசு இல்லாதவங்க இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும்.
1: இப்போ நீங்கள் காலுக்கு சொன்னீங்க இல்லையா, கடலை மாவை வந்து பேஸ்ட் பண்ணி தண்ணியில் தடவி காலுக்கு தடவினா வந்து காலில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும் அப்படின்ட்டு, அதுக்கு வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணணுமா இல்லை சுட தண்ணி யூஸ் பண்ணணுமா, எது பெஸ்ட்டாக இருக்கும்?
2: நீங்கள் ஃபேஸ்க்கு போடும்போது நார்மல் வாட்டர்னா ஓகே, பட் காலுக்கு வந்து நார்மல் வாட்டரை விட ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சம் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ ஹாட் வாட்டரை கடலை மாவோட மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்க, நல்லாயிருக்கும்.
1: ரொம்ப அருமையான டிப்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக டிப்ஸ் கொடுத்த சங்கீதாவை தொடர்ந்து நெக்ஸ்ட் நம்ம கூட டிப்ஸ் கொடுக்க இருக்காங்க நிவேதா. நிவேதா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம்.
3: எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக பெண்கள்னாலே அழகுன்றது முகம் மட்டும் இல்லை, அவங்களோட கூந்தலும் தான். 6 அடி கூந்தல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. 6 அடி வரும்ன்று நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஒரு அது 1/2, 3, 2 அடி வரத்துக்கு கொஞ்சம் சொல்கிறேன். இப்போது பொதுவாக நிறைய பேருக்கு ஹேர் முடி வந்து ட்ரையாக இருக்கும், கிராக்ஸ் மாதிரி விட்டு அப்படியே ரொம்ப பார்க்கவே கொடூரமாக இருக்கும். அந்த ட்ரையாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு இல்லை அதை தவிர்க்கிறதுக்கு, ப்ளஸ் மெயினாக ட்ரையாக எப்படி உருவாகுது, ஹேர் எப்படி ட்ரை ஆகுதுன்றது சில டிப்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஹார்ஷ் ஷாம்பு, அதாவது நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற ஷாம்பு நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ட்ரை ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் நான் டெய்லி ஷாம்பு போட்டு தள்ளி குளிக்கிறதுனால என் ஷாம்பு நல்லா இருக்குது, நல்லா வளரும் அப்படிலாம் நிறைய பேர் மூட நம்பிக்கையில் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் ஹேர் ட்ரை ஆக வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த மாதிரி இப்போது பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களுக்கும் சேர்த்து இந்த மாதிரி வேலைக்கு போகிற கட்டாயம், இப்போது கண்டிப்பாக எல்லோரும் வேலைக்கு போயிட்டு அப்படிலாம் வருவாங்க. இப்போது வேலைக்கு போயிட்டு வரவங்க வந்து சொசைட்டியில் என்விரான்மெண்ட்டில் நிறைய பொல்யூஷன் இருக்குது. அவங்க போயிட்டு வரதுனால அவங்க ஹேர் வந்து ரொம்ப பொல்யூட் ஆகுறதுனாலையும் அவங்க ஹேரில் நிறைய ட்ரைனஸ் உண்டாகுது.
1: அப்போ டெய்லி ஷாம்பு போட்டு குளிக்கிறது நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களா இல்லை குளிக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களா?
3: நான் பொதுவாக சொல்கிறது ட்ரை ஹேருக்கு, ட்ரை ஹேர் இல்லாதவங்க குளிக்கலாம் ப்ராப்ளம் இல்லை, ட்ரை ஹேர் உள்ளவங்க டெய்லி ஷாம்பு போட்டு குளிக்கிறது ப்ராப்ளம் சொல்கிறேன்.
1: அப்போ ட்ரை ஹேர் இருக்கிறவங்க சீக்கா அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணலாமா?
3: யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ட்ரை ஹேர் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. அது என்னன்னா இப்போ வந்து பொதுவாக கேர்ள்ஸில் நான் யூ கட் பண்ணுறேன், வி கட் பண்ணுறேன், ஜட் கட் பண்ணுறேன்னு பார்லருக்குலாம் போய் ஹேர் விதவிதமாக கட் பண்ணுவாங்க. அப்போப்போ ஏ அந்த பொண்ணு அந்த மாதிரி வெட்டியிருந்தா நானும் வெட்டுவேன் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இருங்க, மோஸ்ட்லி அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தாலே ஹேர் நல்லாவே இருக்கும். ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறேன், நான் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணால் மூஞ்சி கேவலமாக தெரியும், நான் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன், நான் வெளியே போகிறேன் பரட்ட மாதிரி தலையை விரிச்சு போட்டு போனாலும் டேரெக்டாக சன் ரேஸ் வந்து நம்ம தலையில் படுறதுனாலையும் ட்ரை ஆக ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் தலை குளிக்கும்போது வெது வெதுன்னு தண்ணியை வந்து ஊற்றவே கூடாது, நார்மல் வாட்டரில் தான் ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரை ஹேர் உள்ளவங்க வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண அப்புறமா அவங்க கண்டிஷனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும், ஸோ தட் அவங்க ஹேர் ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் வந்து சாதாரண ஜென்ரல் டிப்ஸ். இப்போ நம்ம வீட்லேயே வந்து ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. இப்போது ஆலிவ் ஆயில் அப்படி இல்லை ஆலிவ் ஆயில் முடியாது அப்படின்னா கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய், இந்த ரெண்டு ஆயில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் வார்ம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதை நம்ம விரலால் நகம் படாமல் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கணும். அந்த சேமே தலையிலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 40 minutes அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்கானிக் ஷாம்பு, இப்போ ஷாம்பு பின்னாடி இன்க்ரீடியன்ஸில் இருக்கும் கெமிக்கல்ஸ், அது வந்து ரொம்ப கம்மியாக கெமிக்கல்ஸ் இருக்கிற மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் தலை குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து எனக்கு டைம் இல்லை அதனால நான் வந்து உடனே இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு உடனே தலை குளிச்சிடுவேன் அப்படின்னா கூட ஓகே, இல்லை எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு இப்போ சாட்டர்டே நைட்ஸ்லாம் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்து ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்ட் கொடுக்கும். பிகாஸ் ஆயில் நிறைய நேரம் உங்கள் தலையில் ஊற ஊற அந்த ட்ரைனஸ் வந்து நல்லா கம்மியாகும். இப்போ வந்து நமக்கு தலையில் கண்டிஷனர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேருக்கு அந்த கண்டிஷனர் சூட் ஆகும், சில பேருக்கு சூட் ஆகாது. ஸோ வீட்டிலே நம்ம கண்டிஷனர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பொருள் இருக்குது. எப்படின்னா இப்போ தலை குளிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வினிகர் எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி ஹேரை வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிஷனர் மாதிரி அது ஒரு ஃபுல் எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ வந்து நான் இவ்வளோ நேரம் ஹேருக்காக சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நான் ஸ்கின்னுக்காக சொல்கிறேன். ஆயிலி ஸ்கின் பொதுவாக நிறைய பேருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும், அந்த ஆயிலி ஸ்கின் வந்து கம்மி பண்ணும், என்னோட ஃபேஸ் ஆயிலியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. எப்படின்னா லெமன் இருக்குல்ல எலுமிச்சை பழத்தோட அந்த பீல், எப்படி சொல்கிறது, அந்த தோலை வந்து எடுத்து காய வச்சுட்டு அதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடர் மாதிரி ஆக்கிக்கோங்க. அந்த பவுடர் ஒரு டீஸ்பூன் ப்ளஸ் ஒரு டீஸ்பூன் பார்லே பவுடர், அப்புறம் அரை டீஸ்பூன் பாலும், அப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்டர், கொஞ்சம் சுடு தண்ணி, இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க, அது நல்லா ஸ்டிக்கியாக ஃபேஸில் ஒட்டிக்கிட்டதுக்கப்புறம் உங்கள் கையால் மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஆயில், அந்த டிஷ்யூக்குள்ளே இருக்கிற ஆயிலாம் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது.
1: இப்போ நீங்கள் வந்து மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணும்போது நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணணுமா இல்லை ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணலாமா?
3: நார்மல் வாட்டரே யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லை இன்னும் சில டிப்ஸ் கூட இருக்குது. நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் ப்ளஸ் க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், கீரை அந்த மாதிரிலாம் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் ஆயிலியாக இருக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக ஷைனிங்காக இருக்கணும், பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு அதுக்கும் சில டிப்ஸ் இருக்குது. என்னென்னா குக்கும்பர், வெள்ளரிக்காயில் வந்து விட்டமின் சி அதிகமாக உள்ள காய் அது. ஸோ வெள்ளரிக்காய் எடுத்து அதில் உள்ள தோலை எடுத்துட்டு அப்புறம் அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ஜூஸ் மாதிரி அதை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அது ஒரு நல்ல க்ளீனான பாட்டிலில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதில் ஒரு 2 teaspoons தேன் ஆட் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டன் காட்டன் யூஸ் பண்ணி காட்டனில் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஃபேஸில் நல்லா ஒத்தி ஒத்தி எடுக்கணும். அதை வந்து ஒரு 3 to 4 minutes அப்படியே அப்ளை பண்ணி ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வச்சுக்கலாம். ஸோ தட் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக அப்படியே ஹன்சிக்க மாதிரி தெரிவிங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டிலை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 week அப்படியே வச்சு கூட நீங்கள் 1 week யூஸ் பண்ணிக்கலாம்.
1: ஸோ நம்ம நிவேதா சொன்ன டிப்ஸை வச்சு எல்லாருமே கூந்தல் அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சொல்லுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஸ்டே டியூன். ஹாய், வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது பெண்ணே உனக்காக. நான் உங்கள் ஆஜி ஸ்ரீவித்யா. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ நம்மளுக்காக அவங்களோட பியூட்டி டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறாங்க காயத்ரி.
4: நான் உங்கள் காயத்ரி. அண்ட் நான் உங்ககிட்ட இப்போ வந்து சொல்ல போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து வெயிலில் போகிறாங்க வராங்க, அப்படி போகும்போது அவங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேன் ஆகும். டேன் ஆகும்னா அவங்க இப்போ ஃபேஸ் பார்த்தோன்னாக்கா வந்து ஒரு சில இடம்லாம் மட்டும் வந்து ஒரு மாதிரி பிளாக்காக தெரியும், ஒரு சில இடம் வந்து ஒயிட்டாக இருக்கும். அதே மாதிரி கையிலையும் வந்து அவங்க ட்ரெஸ் கவர் ஆகிருக்கிற பிளேஸ் வரைக்கும் மட்டும் வந்து அந்த ஸ்கின் டோன் மெயின்டைண்டாக இருக்கும். மற்ற இடம்லாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பிளாக்காக தெரியும். அதுக்கு நிறைய பேர் இந்த லோஷன் அப்ளை பண்ணுவாங்க, சன்ஸ்கிரீன் லோஷன் அது இதுன்னு என்னென்னமோ போடுவாங்க. பட் அதெல்லாம் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு சில டிப்ஸ் தரேன். அதுக்கு வந்து நம்ம வந்து லெமன் ஜூஸ் அண்ட் ஹனி அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கையில் போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம அதை வாஷ் பண்ணோம் அப்படின்னாக்க வந்து நம்ம ஸ்கின் வந்து அந்த டோன் மெயின்டைனாக இருக்கும். நம்ம மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் அந்த மாதிரி இல்லாமல் அப்படி இல்லையா வந்து நம்ம அந்த டொமேட்டோ பல்ப் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் யோகர்ட் அதுக்கப்புறம் அந்த ஓட் மீல் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கையில் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 5-10 minutes அப்புறமா நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க நல்ல ஒரு க்ளோயிங்கான ஒரு ஸ்கின் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ அடுத்தது வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து இந்த லிப்ஸுக்கு மேலே வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து ஹேர்ஸ் இருக்கும். கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு என்னடா இது இப்படி நம்மளுக்கும் வந்து மீசை வளர்ந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப. அதுக்கு வந்துட்டு பியூட்டி பார்லரில் போய் அங்கே த்ரெட்டிங் பண்ணுவாங்க, அதுனா திரும்ப வளர்ந்துட்டே தான் இருக்கும். பட் வீட்டிலலாம் சொல்லுவாங்க அம்மாலாம் மஞ்சள் தேய், மஞ்சள் தேய்ச்சா முடி வளராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேர்ள்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க மண்டையில் முடி வளர மாட்டேங்குது ஆனால் அங்கே மட்டும் வளருதே அப்படின்னு சொல்லிட்டுலாம். பட் அதுக்கு வந்து மஞ்சள் வெறும்னா அப்ளை பண்ணால் வந்து அங்கே அந்த மஞ்சள் கரை தெரியும் அப்படின்றதுனால அவங்க யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க. பட் அதில் வந்து எவ்வளோ நிறைய எஃபெக்டிவ்லாம் இருக்குது அப்படின்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அந்த மஞ்சளில் வந்து நல்ல அது ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் மெடிசன் அது. இப்போ வெறும் மஞ்சள் அப்ளை பண்ணால் தானே நம்மளுக்கு அந்த மாதிரி தோணுது. மஞ்சள் இல்லை வெறும்னு அப்ளை பண்ணாமல் அது கூட வந்து வாட்டர் அண்ட் சாண்டல்வுட் அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க நல்லாயிருக்கும். அண்ட் அங்கே அங்கே லிப்ஸுக்கு மேலே வந்து ஹேர் அவ்வளோ க்ரோத் ஆகுது. ஒரு 10 minutes அப்புறம் நம்ம அதை வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மஞ்சள் கூட வந்து லெமன் ஜூஸ் அண்ட் குக்கும்பர் ஜூஸ் அது ரெண்டுத்தையும் வந்து இது வந்து ஃபேஸுக்கு சொல்கிறேன், ஃபுல் ஃபேஸுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த நோஸ் கிட்டலாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும்.
1: இப்போ ரொம்ப மூச்சு விடாமல் பேசிட்டீங்க, இப்போ கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட் இப்போ நீங்கள் டேனிங் வந்து சொன்னீங்க இல்லையா, அது எத்தனை நாள் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண ரிசல்ட் கிடைக்கும்?
4: வீக்லி ஒன்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இப்போ வெளியே போயிட்டு வந்திருக்கோம், இப்போ மார்னிங் போயிட்டு ஈவினிங்கில் நைட் டைமில் வரோம் அப்படின்னாக்க வீக்லி ஒன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆரல்ஸ் வந்துட்டு நம்ம ஆஃபீஸ் போகிறவங்க வந்து மார்னிங் போயிட்டு ஈவினிங் வருவாங்க, இல்லை ஒரு சில நைட் கூட வருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா கூட வந்து அதை அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை வீக்லியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரல்ஸ் வந்துட்டு டெய்லி இந்த ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். ஒரு 1 month நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆரல்ஸ் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணால் இன்னும் உங்களோட ஸ்கின் நல்லா சாஃப்ட்டாக க்ளோவாக இருக்கும்.
1: இப்போ வந்து யாருமே சொல்லாத ஒரு டிப் வந்து அப்பர் லிப்ஸ்க்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதுக்காக முதல் நன்றிகள் உங்களுக்கு நிறையவே நன்றி. இப்போ வந்து லிப்ஸுக்கும் ஏதாவது நீங்கள் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா?
4: நான் வச்சிருக்கேன், நீங்கள் நினச்ச மாதிரியே நான் வச்சிருக்கேன். அண்ட் வந்து என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து லிப் பாம்லாம் வெளியில் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து அவங்க வெளியில் யூஸ் பண்ணுறது வந்து அவங்களோட லிப்ஸுக்கு வந்து ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு அந்த ஸ்கின் எதுவும் ஒத்துக்காமல் போகலாம். அதனால வந்து நம்ம வீட்டிலே வந்துட்டு நம்ம ஒரு லிப் பாம் பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் குவான்டிட்டி எல்லாமே வந்துட்டு சரிசமமாக எடுத்துக்கணும். டொமேட்டோ அண்ட் வந்துட்டு அந்த ஹெவி க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் லிப் கலர் பிங்க் கலரில் ஒன்று இருக்கும், அது இது மூணுத்தையும் வந்துட்டு நல்லா நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு நம்ம டெய்லியே யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட லிப்ஸ் வந்து ரொம்ப பிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வந்து இந்த க்ரீமு இந்த லிப் பிங்க் கலர் அதெல்லாம் வாங்க முடியாதவங்க வந்துட்டு இன்னும் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த ரெட் ரோஸ் இருக்கு இல்லையா, அதனோட பெட்டல் அதை வந்து கிளிசரின் இதில் அதில் வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஊற வச்சுட்டு அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அவங்க லிப்ஸில் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க வந்துட்டு அது வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கூல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும், ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது.
1: என்னங்க எல்லாம் கிளிசரின் அலறதுக்கு தான் சொல்லுவாங்க, நீங்கள் என்னமோ புதுசாக லிப்ஸுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறீங்க.
4: யூஸ் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு.
1: கண்டிப்பா யூஸ் பண்ணி ரிசல்ட் சொல்லிடுவோம்.
4: இப்ப நான் அடுத்து சொல்ல போற டிப்ஸ் எதுக்கு அப்படின்னாக்கா பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸ், அதுக்காக சொல்ல போறேன். அதாவது வந்து இந்த லோஷன் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்ன அதுல என்னென்னலாம் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா 2 teaspoon வந்துட்டு லெமன் ஜூஸ் அண்ட் 2 teaspoon ஹனி, இது ரெண்டுத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஹேண்ட்ல அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அதை வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்க்கு வந்து அது ரொம்ப மாய்ஸ்சரைசரா இருக்கும் அது. அதுக்கப்புறம் இதை நம்ம வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க வந்து கிளிசரின், லெமன் ஜூஸ், ஆலிவ் ஆயில், இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு, அதாவது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த 2 teaspoon லைம் ஜூஸ் அண்ட் ஹனி அது ரெண்டுத்தையும் போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்ம ஸ்கின் ரொம்ப சாஃப்டாகவும் ஷைனியாகவும் இருக்கும், நம்மளோட ஹேண்ட் வந்து ரொம்ப ஷைனியாக அழகாக இருக்கும்.
1: ரொம்பவே தேங்க்ஸ், யாரும் சொல்லாத நிறைய டிப்ஸ் நீங்க சொல்லிங்க, எல்லாருமே கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே நன்றி. ரொம்பவே அழகா டிப்ஸ் கொடுத்த நம்ம காயத்ரிக்கு அப்புறம் இப்ப டிப்ஸ் கொடுக்க வராங்க ஜோதி.
2: என் பேர் ஜோதி. நான் வந்து உங்க ஸ்கின் எல்லாம் எப்படி வச்சுக்கலாம், உங்க ஃபேஸ் எல்லாம் எப்படி வச்சுக்கலாம் அதை பத்தி சொல்ல போறேன். நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபீல்லாம் பண்ணுவாங்க, கேர்ள்ஸ்லாம் பிளாக்காக இருக்கேன், எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வச்சுருக்கேன். தேங்காய் பால் 2 spoon, கடலைமாவு 2 spoon எடுத்து ரெண்டுத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் மார்க்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து ஃபேஸில் பிளாக் மார்க்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பாசிப்பருப்பு தான் சொல்யூஷன், ஒரே சொல்யூஷன் அதுதான். ஸோ அதை வந்து நீங்கள் மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா வாட்டரோட மிக்ஸ் பண்ணி 15 minutes அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா ஷைனிங் கொடுக்கும், உங்களுக்கு சொல்யூஷன் தெரியும். வீக்லி 2 times பண்ணால் போதும். நான் சொல்ல போகிறது ஃப்ரூட் ஃபேஷியல். இது வந்து நீங்கள் பியூட்டி பார்லர் போனீங்கன்னா இதுக்கு நிறைய சார்ஜ் இருக்கும். இது வந்து சாக்லேட் ஃபேஷியல், ஃப்ரூட் ஃபேஷியல் அது இதுன்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து ஆப்பிள், தக்காளி, அப்புறம் தர்பூசணி இதை மூணுத்தையும் நல்லா ஈக்குவலாக எடுத்துகிட்டு இதை வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா போதும். உங்கள் ஃபேஸ் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு நல்லா குளுமை.
1: இப்போ கூட நம்ம ஜோதி லாஸ்ட்டாக பேசினவங்க வந்து சூப்பராக பேசினாங்க, அதே மாதிரி அருமையான டிப்ஸ் நம்ம கூட பேசின எல்லாருமே கொடுத்தாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நான் வீட்டில் ட்ரை பண்ணுறேன், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணணும் நானும் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு அருமையான ஷோவில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஷோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஃபேவரட் அஜய் ஸ்ரீவித்யா. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஸ்டே டியூன்.

0: இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலை இல்ல, எவ்வளவு தெரியுமா?
1: நான் தான் வீட்ல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவ.
0: ஏய் ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ, ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா, எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்கு.
1: ஏண்டா இதா சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலேனாலும் விட்டுட்டாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாலு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்சு துப்புறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்சு துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம் பிளீஸ். நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளியிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.

0: community our pride.
1: ஹலோ, வணக்கம் மக்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க அஜய் பிரீத்தி. இன்று ஒரு சாதாரண நாள் இல்ல. நம் பாரம்பரியத்தையும் நம் பண்பாட்டையும் நம் நாட்டின் பெருமையும் உலகிற்கு எடுத்து சொல்லும் ஒரு சிறப்பான நாள். அதுதான் தேசிய கைத்தறி திருநாள். நம்ம ஒரு துணி வாங்கும் பொழுது அதன் நிறத்தை பார்க்கிறோம், விலைய பார்க்கிறோம், அதனோட டிசைனை பார்க்கிறோம். ஆனா அந்த துணியின் பின்னாடி இருக்கும் மனிதர்களின் உழைப்ப எத்தனை பேர் நினைச்சிருக்கும்? ஒரு புடவை நெய்ய பல நாட்களாகும். ஒரு வேட்டி தயாரிக்க எண்ணற்ற நூல்கள் ஒன்றாக இணையும். ஒவ்வொரு நூலும் ஒரு கனவை சொல்லும். ஒவ்வொரு முடிச்சும் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கைய பிரதிபலிக்கும். அதனாலதான் கைத்தறின்றது வெறும் துணி மட்டும் இல்ல, அது ஒரு வாழ்க்கை. சரி நேயர்களே, இன்று நீங்க அணிந்திருக்கும் ஆடைய ஒரு நிமிஷம் பாருங்க. அது இயந்திரத்தில் நெய்யப்பட்டதா இல்ல மனிதர்களின் கையால் உருவாக்கப்பட்டதா? இயந்திரம் வேகமாக வேலை செய்யும், ஆனா மனிதனுடைய கைகள் அன்போட வேலை செய்யும். அதனாலதான் கைத்தறியில் உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம் தமிழ்நாடு என்றாலே கைத்தறியின் பெருமை. காஞ்சிபுரம் பட்டுப்புடவை, திருபுவனம் பட்டுப்புடவை, மதுரை சுங்கிடி, சேலம் காட்டன், பவானி ஜமகாலம், செட்டிநாடு காட்டன், இது வெறும் பெயர்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டின் அடையாளங்கள். உலகம் முழுவதும் மேட் இன் இந்தியான்னு பெருமையா சொல்ல வைக்கும் கலைகள். நம்முடைய தாத்தா பாட்டி காலத்துல திருமணம் என்றாலே கைத்தறி, விழா என்றா கைத்தறி, ஏதாச்சும் பண்டிகை என்றாலும் கைத்தறி தான். இன்று ஃபேஷன் மாறலாம், ட்ரெண்ட் மாறலாம், ஆனா கைத்தறியின் அழகு ஒருபோதும் மாறாது. சரி நேயர்களே, வாங்க ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்ப்போம். அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பே ஒரு நெசவாளர் எழுந்து தனது தறியை தொடங்குகிறார். அந்த சத்தம் அவருக்கு இசை. அவருடைய ஒவ்வொரு அசைவும் ஏதோ ஒரு குடும்பத்தின் உடையாகவோ அவருடைய குடும்பத்திற்கு உணவாகவோ மாறுது. நாம ஒரு புடவை வாங்கும் பொழுது அவர் தனது குழந்தைக்கு புத்தகம் வாங்குகிறார். நாம ஒரு வேட்டி வாங்கும் பொழுது அவர் வீட்டில் விளக்கு எரிகிறது. அதுதான் கைத்தறியின் உண்மையான அர்த்தம். இப்போ ஒரு சின்ன கேள்வி, உங்க வீட்டுல இருக்க மிகவும் பழமையான புடவை எது? அது உங்க அம்மாவுடையதா, பாட்டி கொடுத்த பரிசா, இல்லனா திருமண நினைவா? அந்த புடவைய தூக்கி எறிய மனசு வராததற்கு என்ன காரணம்? இந்த மாதிரியான கேள்வியை கேட்கும் பொழுது உங்களுக்கு நினைவுக்கு வர ஒரே விஷயம், அது வெறும் துணி இல்ல, அது ஒரு நினைவு சின்னம். நம்ம நாட்டுல பல லட்ச நெசவாளர்கள் இந்த தொழிலை நம்பி வாழறாங்க. அவர்களோட உழைப்ப மதிப்பது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. நம்ம வெளிநாட்டு ஆடைகளை வாங்குறதுக்கு முன்பு ஒரு முறை நம் ஊரின் கைத்தறி கடைகளுக்கு சென்று பார்ப்போம். அங்கே இருக்கும் ஒவ்வொரு துணியும் ஒரு கதை சொல்லும். இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள், ஹேண்ட்லூம் என்றாலே ஓல்டு ஃபேஷன் நினைக்காதீங்க. இன்று ஹேண்ட்லூமும் ஃபேஷன் தான். செலிபிரிட்டிஸ்களும் கைத்தறி பொருளை அணுகுகிறார்கள். டிசைனர்களும் ஹேண்ட்லூமை உலக மேடையில கொண்டு செல்கிறார்கள். எனவே நாமும் பெருமையுடன் அணியலாம். கைத்தறி என்பது சுற்றுச்சூழலின் நண்பன். ஏன்னா இது எல்லாமே இயற்கைய பாதிக்காம தயாரிக்கப்படும் ஆடைகள். இன்றைக்கு உலகமே சஸ்டைனபிள் ஃபேஷன் பற்றி பேசுது. ஆனா நம்முடைய முன்னோர்கள் அதை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே செய்து காட்டிட்டாங்க. நூல் பின்னுவது கைகள், ஆனால் வரலாறு படைப்பதோ நெசவாளர்கள். என்ன நேயர்களே, இன்று உங்க வீட்டுக்கு போன உடனே உங்க அலமாரிய திறந்து பாருங்க. ஒரு கைத்தறி ஆடை இருந்தா அத பெருமையுடன் அணிஞ்சுக்கோங்க. இல்லனா இந்த மாதத்திலாவது ஒரு கைத்தறி உடைய வாங்குங்க. அது ஒரு புடவையா இருக்கலாம், ஒரு வேட்டியாக இருக்கலாம், ஒரு துண்டா இருக்கலாம், இல்ல ஒரு துப்பட்டாவா கூட இருக்கலாம். விலை முக்கியம் இல்ல, நீங்க அவங்களுக்கு தர ஆதரவு தான் முக்கியம். ஏன்னா ஒரு கைத்தறி ஆடை வாங்கினா நீங்க ஒரு பொருளை மட்டும் வாங்கல, ஒரு குடும்பத்தின் புன்னகைய வாங்குறீங்க. இந்த தேசிய கைத்தறி தினத்துல நம்ம அனைவரும் ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் ஒரு கைத்தறி ஆடையாவது வாங்குவோம். நம் நெசவாளர்களை ஆதரிப்போம், நம் பாரம்பரியத்தையும் காப்போம். இந்த உலகம் எவ்வளவு நவீனமா மாறினாலும் நம்முடைய அடையாளத்தை மறக்க கூடாது. கைத்தறி என்பது நம் கலாச்சாரம், அது நம்முடைய பெருமை, இது நம் தமிழின் அடையாளம். இந்த அழகான நாளில் உழைக்கும் ஒவ்வொரு நெசவாளருக்கும் என் இதயம் கனிந்த நன்றிகள். உங்கள் கைகள் நெய்வது துணிகள் மட்டுமல்ல, இந்தியாவின் பெருமையையும் தமிழகத்தின் பாரம்பரியத்தையும் எதிர்கால தலைமுறைகளுக்கான மரபையும். எனவே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் தேசிய கைத்தறி தின நல்வாழ்த்துக்கள். கைத்தறியை வாங்குவோம், நெசவாளரை வாழ வைப்போம், நம் பாரம்பரியத்தையும் காப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தலைப்போடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆர்ஜே பிரீத்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: our community, our pride.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
2: சமுதாய முன்னேற்றத்திற்காக வானொலி நிகழ்ச்சிகளில் சமுதாய மக்கள் பங்கு பெற வைப்பதே எம்ஓபி வானொலியின் நோக்கம். அந்த வகையில் குழந்தைகளின் திறனை வளர்ப்பதற்கும் நல்ல கருத்துக்களை குழந்தைகள் மூலம் வானொலியில் வழங்க எம்ஓபி சமுதாய வானொலியும் வடக்கு ரோட்டரி மன்றமும் இணைந்து சில முயற்சிகளை எடுத்துள்ளது. அழிந்து வரும் நாடக கலையை புத்துயிர் கொடுக்கும் வகையில் வடக்கு ரோட்டரி மன்றம் சார்பாக நுங்கப்பாக்கம் அசம்ஷன் ஹையர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை நிகழ்ச்சி வடிவமைப்பு தயாரிப்பு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: வணக்கம் நேயர்களே, இது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க பூஞ்சோலை நிகழ்ச்சி, தொகுத்து வழங்குறது நான் உங்க ஆர்ஜே திவ்யா. நாடகம், கவிதை, இந்த மாதிரி கலை எல்லாம் இந்த காலத்துல அழிஞ்சிட்டு வர்றதை நீங்க பாக்குறீங்க. இது ஒரு மிகவும் வருத்தப்பட வேண்டிய நிலை. நாடகம்ங்கிறது கண்ணுக்கும் செவிக்கும் ஒரு விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அசம்ஷன் ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு சில பசங்க அவங்க நாடக கலையை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. அவங்க செய்ய போற நாடகத்துக்கு ஒரு சிறிய முன்னோட்டமா நான் ஒரு உதாரணம் சொல்ல விருப்பப்படுறேங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வேலைக்காக பஸ்ல போயிட்டு இருந்தேங்க. பஸ்ல போகும்போது ரோட்டோரத்துல ஒருத்தர் உயிருக்கு போராடுற நிலையில ஆக்சிடென்ட் செஞ்சு ரோட்டோரத்துல இருந்தாரு. அதே பஸ்ல ஒரு மணி நேரம் கழிச்சு என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அதே பஸ்ல திரும்ப வரும்போது அந்த ஆள் இன்னும் உயிருக்கு போராடிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற மக்கள்லாம் இவரை கூட்டிட்டு போனா எனக்கு பிரச்சனை ஆயிடும், உனக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவரை காப்பாத்தணுங்கிற முன்னோட்டத்துல யாருமே முன் வரல. இந்த இத ஒரு மூல கருத்தா எடுத்து இன்னைக்கு நம்ம அசம்ஷன் ஸ்கூல் பசங்க ஒரு சின்ன நாடகம் போட போறாங்க, கேக்கலாம்.

0: காட்சி ஒன்று. அனாதையாக நடிப்பவர் நிலோஃபர், காரில் செல்பவர் பவானி, சாலையில் நடப்பவர் அருள்மொழி. ஐயோ, இந்த வெயிலே வர வர தாங்க முடியலப்பா.
1: ஐயோ, யாருன்னு தெரியலையே. ஒரு பொண்ணு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாளு. என்ன பண்றது, எனக்கு வேற அவசரமா வேலை இருக்க. என்ன பண்ற,
0: ரெண்டு. சாலையில் நடப்பவர் அருள்மொழி, உதவி செய்பவர் கனிமொழி, கே ஸ்னேகா, நர்ஸ் என் ஸ்னேகா, நோயாளி எஸ் நிலோஃபர். ஐயோ அம்மா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க சீக்கிரமா. ஐயோ
2: ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு, என்னங்க ஆச்சு உங்களுக்கு?
1: ஒரு கார்கார வந்து அவங்களை இடிச்சுட்டு போயிட்டா. நான், எனக்கு அவசரமா வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்.
2: சரிங்க.
1: ஐயோ, அவங்க வேற கிளம்பி போயிட்டாங்க.
2: என்ன பண்ணலாம்? நான் நிறைய புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி அவசர ஒதுக்கின்னு ஒரு இது, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க.
1: நம்பர் தெரியுமா?
2: தோடி இருட்டி வர யோசிக்கிறேன். 108 அந்த நம்பர்.
1: சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு.
2: 108.
3: ஹலோ.
2: ஹலோ,
3: யார் பேசுறீங்க?
2: ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் தானே பேசுறீங்க?
3: ஆமாங்க.
2: இது இங்கே ஒரு ரோட்டோரத்தில் ஒரு பெண்மணி ஆக்சிடென்ட் ஆயிடாங்க, சீக்கிரம் வரீங்களா?
3: அட்ரஸ் சொல்லுங்க.
2: ஜெமினி நுங்கப்பக்கம் அசம்ஷன் ஸ்கூல் ஆப்போசிட்ல ரோட்டோர.
3: சரி, வரங்க, உடனே வரேன்.
0: காட்சி மூன்று. மருத்துவராக தேவயானி, உதவி செய்பவர்கள் கனிமொழி, கே ஸ்னேகா, நர்ஸ் என் ஸ்னேகா, நோயாளியாக எஸ் நிலோஃபர்.

0: வயோடுங்க வயோடுங்க ஆம்புலன்ஸ் வருது, வயோடுங்க வயோடுங்க ஆம்புலன்ஸ் வருது. யாருங்க ஃபோன் பண்ணது? நாங்க தாங்க நர்ஸ், நாங்க தாங்க. சீக்கிரம் வாங்க, இங்கதான் அடிபட்டு இருக்கு.
1: ஐயோ பாத்து தூக்குங்க, என்னால முடியல.

0: ஆச்சு என்ன சீஃப்?
1: டாக்டர், நாங்கள் வந்து நாங்கள் சாலை ஓரமாக வந்திருந்தோம், ரோட்டில் இவங்க எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதான் தூக்கிட்டு வந்திருக்கோம் டாக்டர். அனாதையாக இருந்தாங்க இவங்க.
0: நர்ஸ், சீக்கிரமா ஆபரேஷன் தியேட்டருக்கு இவங்களை கூட்டின்னு போ.
2: ஓகே டாக்டர்.
0: போலாம். இவ மயக்கத்துல இருக்கா, நம்ம அந்த ஆக்சிஜன் இதுவை எடுத்து விட்டு போயிடலாம் வா. வாடா ஓடிடலாம். நம்ம அவளுக்கும் எதுவும் கேட்டதில்லடா. இதுக்கும் சத்தமா இருக்கு. ஐயோ நர்ஸ், நர்ஸ் நீங்க சீக்கிரம் வாங்க.
2: டாக்டர், மூச்சு தானது டாக்டர்.
0: சரி, இதோ வரேன்.
2: இருந்த யாரு உள்ள வந்தா?
1: டாக்டர், ரெண்டு பேரு சொந்தக்காரன்ட்டு வந்தாங்க டாக்டர். தோதா அங்க இருக்கிறாங்க பாருங்க.
3: உங்க ரெண்டு பேரும் தான் ஆக்சிடென்ட் செஞ்சாங்க.
4: நான் ஆக்சிடென்ட் செஞ்சேன், நீ பாத்தியா?
3: நான் பார்த்தேன். நீங்க தான் ஆக்சிடென்ட் செஞ்சீங்க, கார்ல வந்து ஆக்சிடென்ட் பண்ணீங்க.

0: காட்சி நான்கு. மருத்துவராக தேவியானி, நர்ஸ் என் ஸ்னேகா, நோயாளியாக எஸ் நிலோஃபர், உதவுபவர்கள் கனிமொழி, கே ஸ்னேகா, ஆக்சிடென்ட் செய்தவர்கள் அருள்மொழி, பவானி.
1: அவங்க இப்ப எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா?
2: இப்ப பரவாயில்ல. நர்ஸ் வா.
3: சொல்லுங்க டாக்டர்.
2: இவ்வளவு நேரம் இங்க தானே நீ உக்காந்து இருந்த, யாரு உள்ள வந்தா?
3: டாக்டர், ரெண்டு பேரு சொந்தக்காரன்ட்டு வந்தாங்க டாக்டர். தோதா அங்க இருக்கிறாங்க பாருங்க.
1: ஆமா, அவங்களும் நான் அவங்க தான் ஆக்சிடென்ட் செஞ்சவங்க. இரண்டு பேர் தான்
4: எடுத்து விட்டதும் இவங்க தான். நான் ஒரு பத்திரிகையாளர். இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து இந்த பொண்ண ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு வந்து சேர்த்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கேன். பத்திரிகையில இந்த ஒரு விஷயத்த போடலாங்கிறதுக்காக நான் உங்களை தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். சொந்தக்காரங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் உள்ள போய் மாஸ்க் எடுத்ததையும் நான் பார்த்தேன். எங்க நீங்க ஆக்சிடென்ட்டையும் செஞ்சுட்டு அந்த பொண்ணை காப்பாத்தணுங்கிற ஒரு உணர்வும் இல்லாம நீங்க பாட்டுக்கு காரை எடுத்துட்டு போயிட்டீங்க. இப்ப மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்துல வந்து இந்த பொண்ணோட மாஸ்கை எடுக்கிறதுக்கும் பாத்துருக்கீங்க. என்னங்க இது, சரியா? அம்மா, நீங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்கீங்க. உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்க செஞ்ச இந்த விஷயத்த நாளை காலையில பத்திரிகையில நான் கண்டிப்பா போடுவேன். பாருங்க. காட்சி ஐந்து. ஐஜியாக சுபஸ்ரீ, கான்ஸ்டேபிளாக மதுவந்தி, உதவுபவராக கனிமொழி. ஹலோ, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். நீங்க கனிமொழியா?
5: ஆமா மேடம்.
4: இன்னைக்கு காலையில பத்திரிகையில நீங்க செஞ்ச விஷயத்த பத்தி போட்டிருந்தாங்க. அத பாராட்டுற வகையில எங்க ஐஜி உங்களை வர சொல்லிருக்காங்க. ஐஜி ஆபீஸ்க்கு கரெக்டா 3 மணிக்கே வந்துருங்க மேடம்.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உள்ள வரலாமா?
1: ஆ வாங்க.
0: நான் தான் கனிமொழி, வர சொல்லியிருந்தீங்களாமே.
1: ஆமாமா, நாங்கள் தான் கூப்பிட்டுருந்தோம். இன்னைக்கு காலையில பத்திரிக்கையில உங்களோட அந்த நல்ல செயலை பார்த்தோம். உங்களை மாதிரி ஒரு யங்கர் ஜென்ரேஷன்லேருந்து ஒரு பொண்ணு வந்து ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்து உடனே போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்கள காப்பாத்திருக்கீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க ஒரு முன்னோடியா இருந்து எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதை பாராட்டுற வகையில தான் உங்களை இங்க கூப்பிட்டுருந்தேன். மிக்க பாராட்டுகள்.
0: தேங்க்ஸ் மேடம். என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. அசம்ஷன் ஸ்கூல் 7 வகுப்பு மாணவிகள் இந்த நாடகத்துல பங்கேற்றாங்க. அவங்க பேரை அவங்களே சொல்றாங்க, கேக்கலாம்.
2: பி கனிமொழி, இ பவானி,
3: என் ஸ்னேகா,
4: கே ஸ்னேகா,
5: எஸ் நிலோஃபர்,
6: எஸ் அருள்மொழி,
7: கே தேவியானி.
0: இந்த நாடகத்தை ஒருங்கிணைச்சவங்க ரோஹிணி, சுபஸ்ரீ, மான்சி, அஸ்வினி, அண்ணா, உங்க ஆர்ஜே திவ்யா.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி
1: ஆமா அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்க.
1: எதுக்கு நான் அனுக்கினோ? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது, அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்ல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றதை கற்றுக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெலாம் கிஃப்ட்டு எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டிலை வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் சும்மா பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா விற்று போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னார். அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பித்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிஸ்னஸாகவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சு.

சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஈவன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்ட் அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணாம்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணாம்னு நினச்சோம்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அது பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா நம்ம எஃப்எம். இது எம்ஓபி எஃப்எம், இது உங்க எஃப்எம்.

0: Hello listeners, and welcome to Namma Madras, a one-hour package designed especially to entertain the listeners about the glory of Madras culture. In the Kishola, we have loads of exciting features lined up for you. We start the day's program with Madras Geetam, followed by Flavors of Madras, Velli Thirai, Kalvi at Madras, Sutrula, and finally Madras Beats.
1: A small city born in 1639 in the British regime, Madras rightfully called itself as the most manageable and efficient city in India. The area between the estuaries Kuvam and Adyar is a home to diverse cultures and rich heritage. A city that balances between the past and the future, making life wonderful in the present.
0: So we start the day's program with Madras and Geetam, a show that features the dance, music and the rich heritage of Madras. Vanakkam Nergale, and welcome to our panel discussion, Madras and Geetam. In the Kishola, we have three famous personalities to talk on Madras culture. Thiru Nalli Kuppaswamy Chettiyar Avargal, an industrialist and a lover of fine arts. Thiru Crazy Mohan Avargal, a theatre artist. Matrum, Thiru Natarajan Avargal, former director, Doordarshan Madras. Vanakkam sir, welcome to our show. Ippu paathona Chennai culture maari irukkunu ellaru solran. But nammaloda student generation irundhalum sari, normal society la irundhalum sari, many people feel that there is not much of change. What do you think about it?
2: Ippo, can you define culture? Because culture varies. Because you belong to younger generation. நாகரீகம் பண்பாடு இப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்களா, ஆச்சாரம் கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆச்சாரம்னா எனிதிங் வித்தின் கிராமர், ஒரு இலக்கணத்துக்கு உட்பட்டு இருக்கிறது எதுவுமே ஆச்சாரம் தான். கலையும் வந்து ஒரு கலை, வாழ்வு ஒரு கலை தான். அது வந்து ஒரு ஆச்சாரம், ஒரு கிராமருக்கு உட்பட்டு இலக்கணத்துக்கு உட்பட்டு இருந்தால் அதுதான் பண்பாடு. ஏன்னா காட்டுமிராண்டியாக இருந்த மனுஷன் வந்து ஒரு கலாச்சாரத்துக்கு உட்பட்டு இருக்க போது தான் அவன் கல்ச்சுரலி அவன் இஸ் ஆல் ரைட் அப்படின்ட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதை அந்த மாதிரி பார்க்கறச்சே இந்த கல்ச்சர் வந்து வேரி ஆகுது. பட் இப்போ வந்து ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏப்பிங் தி அமெரிக்கன் சொசைட்டி, ஒரு ஜீன்ஸ் போட்டுக்கிறது, பனியன்ஸ் போட்டுக்கிறது, நமக்கு தேவையில்லை. காஞ்சி பரமாச்சாரியால் கூட கதர் கட்ட கதர் போடணும் அப்படின்னு கல்ச்சரலாக நம்ம கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவேன். அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன?
3: நான் பொதுவாக நான் கல்ச்சர்ன்றது பொதுவாக நான் எடுத்துக்கிறேன். ஆரம்பத்தில் நீங்கள் படிப்புன்னு எடுத்துங்க. அதாவது குருகுல வாசந்தான் சாதாரணமாக, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இப்போ நம்ம யூகேஜின்னு சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு வச்சுக்கிறேன். அந்த ஸ்டேஜிலேருந்து குருவோடு இருந்து அவருக்கு சேவை பண்ணிட்டு அப்படியே அவர் சொல்லி கொடுத்து கற்றுக்கிறதுன்னு இருந்தது. நாளடியில் அது பள்ளிக்கூட லெவலில் மறைஞ்சு போய் இந்த சங்கீத உலகத்தில் இருந்தது. சங்கீத உலகத்தில் நீங்கள் இப்போ இருக்கிறவங்க ஒரு 70 வயசு 80 வயசு உள்ளவங்களை கேட்டிங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து குருவோடு இருந்து அவர் கூட இருந்து அவருக்கு வேண்டிய எல்லா சேவைகளும் பண்ணிட்டு அவர் எப்பாவது இப்படி உட்காருன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து அது கற்றுக் கொடுத்துட்டு அப்படி ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து இருக்கிற வேகமான உலகத்தில் அப்படி ஒரு சிஷ்யனால் வந்து இப்படி இருக்க முடியுமா, அத்தனை நாள் வெயிட் பண்ண முடியுமான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு இன்னொரு விதத்தில் பார்த்துக்கலாம். அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்கு. அதாவது தெய்வத்தை கூட குருவுக்கு அப்புறம்தான் வச்சுருக்கு. அந்த மாதிரி ஸ்தானத்தில் வச்சுட்டு நம்மளுடைய பண்பாடு அப்படி தான் வளர்ந்துருக்கு. பெரியவங்க பேச்சு கேட்குறது, அதுக்கப்புறம் குருநாதர், அதுக்கப்புறம் தான் தெய்வம் சொல்லிட்டு அந்த அடிப்படையாக சில குணங்கள் வந்து மாறிட்டு வர்றது வந்து வேகமான உலகத்தில் போக்கான்னு தெரியல. ரெண்டாவது குறிப்பிட்ட மாதிரி இப்போ நீங்கள் வந்து அதை சங்கீதம் இல்லை நாட்டியம் அல்லது இவர் வந்திருக்கார் கிரேஷ் வந்திருக்கார் நாடகம்னு வச்சுங்க, அது பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஆதரவு வந்து குறையிறதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதை பற்றி நடராஜ் சார் அவர்களும் அவங்களும் இன்னும் விரிவாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தரம் வந்து செம்மங்குடி மாமா நான் சொல்ல ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இருக்கோம் பேசும்போது அவர் சொன்னார், அந்த காலத்தில் ஏன்னா தினம் நவுன்னு ஒரு விஷயம் பேசலான்னு நம்ம முதல்ல நினச்சிட்டு இருந்தோம். 4 அல்லது 5 சபாக்கள்னா இருந்தது. 4-5 சபாக்கள் வந்து கூட்டம் ரொம்ப ஒழியும், ஏன்னா வேற எங்கேயும் சாய்ஸ் கிடையாது. ரெண்டாவது இப்போ இந்த மார்கழி சீசன்ன்றது டிசம்பரில் மட்டும் ஒரு 21 ஆரம்பித்து 31 முடிஞ்சிடும். 5 நாள் 7 நாள் பழைய ரெக்கார்ட்ஸ் நான் பார்த்தேன். பார்த்தபோது இந்த ஸ்ருதி மேகசின் ஒரு தினம் போட்டிருந்தாங்க. அப்போ நான் சொல்கிறது 1965-66 கூட 21 ஆரம்பித்து 27 முடிச்சுடுவாங்க அப்படி, அவ்வளோதான் பாடுறவா இருந்தேன். இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, அன்றைக்கி அவர் வேடிக்கையாக சொன்னார், அவர் சொல்ல காலகட்டத்தில் 60 சபா இருந்தது, இன்றைக்கி 105 சபா இருக்குது சென்னையில். அதுக்கு வந்து அந்த 60 சபா இருக்கும்போது சில சில கஷ்டமாக இருக்குது, எதுக்கு போகிறது எதுக்கு போக முடியலன்னு. ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தா பாடுறவன் வந்து அவ்வளோ பேர் இருக்கா, சென்னை சிட்டியில் மட்டும் அதாவது பாடுற அப்புறம் வந்து பக்கவாதியும் ஓ பக்கவாதியும் அப்படின்னு பார்த்தேன். அதனால் 2000 பேர் இருக்கா அவளுக்கு இவ்வளோ மேடம் இருந்ததான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாடகங்கள் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அவர் விரிவாக சொல்ல முடியும். சங்கீதத்தை பற்றி நடராஜ் செல்வா சொல்லுவார்.
0: ஸோ இப்போ டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கா சார்?
4: இப்போ சிட்டியார் அழகாக சொன்னாங்க, அதே மாதிரி மோகன் சார் வந்து கல்ச்சர்னா என்ன, பண்பாடுன்னா என்ன அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. பண்பாடுங்கிறது வந்து இண்டிவிஜுவலாக எடுத்துங்க, தனிப்பட்ட இப்போ நகரத்தை பற்றி, சென்னை நகரத்தை பண்பாடு பற்றி பேச போகிறோம். இண்டிவிஜுவலாகவும் நமக்கு ஒரு பண்பாடு உண்டு, நம்ம ஜீன்ஸ்லேயே நமக்குன்னு ஒரு டிசிப்ளின்டு பண்பாடு இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ் வி க்ரோ வி அக்வேர் சம் கல்ச்சர். இந்த டிசிப்ளின்டு கல்ச்சருங்கிறது சில சமயம் வந்து அக்வேர்ட் கல்ச்சர் வந்து அழிஞ்சு போகிறதுக்கு அல்லது மாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. மாறுதல் வந்து தவிர்க்க முடியாது, மாறுதல்ங்கிற அதை தவிர மற்ற எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தான். இப்போ வந்து ஆஸ்கார் படம் ஒன்று, அவார்டு வாங்கின படம் ஒன்று திரையிடுறாங்கன்னு வச்சுங்க, ஒரே ஒரு ஷோ தான். நான் வந்து 100 படம் ஓடுனா நான் பொறுத்து இருந்து இப்போ 2வது வாரம் 3வது வாரம் 4வது வாரம் 5வது வாரம் பார்க்கலாம். அந்த ஒரு நாள் ஒரு ஷோ தான் அப்படின்னு சொன்னாக்கா அடித்து பிடிச்சி நான் வந்து ஒரு சீட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றோம். அப்போ வந்து நம்ம கல்ச்சர் வந்து சிதைஞ்சு போகுது. சரி, ஒரு பஸ்ஸுக்கு நம்ம கூட்டமாக காத்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்து யாரையும் முண்டி அடித்து ஏற விரும்புறதில்ல. 10:30 பஸ்ஸு நான் போயே ஆகணும், ஒரு 4 தான் இருக்குன்னா 40 இருக்கும்போது அந்த 4 ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு நான் முண்டி அடிச்சிட்டு போகிறேன். இப்போ வந்து கல்ச்சர் வந்து சிதைஞ்சு போகுது. கல்ச்சருங்கிறது வந்து சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியது. சென்னப்பட்டினங்கிறது ஒரு கிராமம் தான் இருந்தது. இந்த கிராமத்தை சுற்றி சுற்றி எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டி அப்படின்னு ஒன்று உருவாகியிருக்குன்னு வச்சுங்க, அந்த சென்னப்பட்டினத்தில் இருந்த கல்ச்சர் இப்போ இருக்கா, மாறி இருக்கா அப்படின்னு அவர் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கார் செட்டியார். நீங்களும் நிறைய நாடகங்கள் போட்டிருக்கீங்க, வர்ற ஆடியன்ஸுடைய ரியாக்ஷன் வச்சு நீங்கள் பார்த்துருக்கலாம். அமெரிக்கா ஆஸ்திரேலியா வந்து நேட்டிவ்ஸ் இல்லாமல் குடியேறுறாங்க பாருங்கள், குடியேறுறவங்க ஒரு கல்ச்சர் அங்கே கொண்டு போய். அதே மாதிரி இங்கே வந்து ஆந்திரா கல்ச்சர், கனடா கல்ச்சர், கேரளா கல்ச்சர், எல்லா கல்ச்சரும் இங்கே வந்திருக்கு. இந்த கல்ச்சரினுடைய ஒட்டு மொத்தமாக இருக்கிற கல்ச்சர்னு ஒன்று இருந்திருக்கும் பாருங்கள், நிறைய தாக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிகுதி. அந்த மாதிரி உருவாகி சிதைஞ்சு போய் ஒன்று ஒரு கல்ச்சர் உருவாகியிருக்கு, அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்கணும். நம்ம வந்து தமிழில் வந்து நம்ம கிளம்பும்போது அவர் கிளம்புறேன் சார் அப்படின்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுதான் நம்ம நம்மளோட கல்ச்சர். ஆனால் இப்போ இருக்க இளைஞர் இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு நான் போயிட்டு வரேன்னா பாய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சார் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள், நம்ம பண்பாடு தான், இதுவும் பண்பாடு தான், வித்தியாசம் இல்லை, சொல்லுகிற வார்த்தை மாறிக்கொண்டு இருக்கிறது. கிளம்பிட்டுமானா கிளம்பிடுங்க போங்கன்னு நம்ம யாரும் சொல்ல போகிறது இல்லை, வாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம பண்பாடு. அதே இளைஞர்கள் வந்து ஸ்ட்ரெயிட் பிஸ்னஸ் லைக் அந்த மாதிரி மாறிப்போச்சு. ஏன்னா இந்த பிஸ்னஸ் லைக் வேர்ல்டில் அப்படி ஆகிப்போச்சு.
3: ஒரு விஷயம், நீங்கள் ஒரு அழகான விஷயம் ஒன்று சொன்னார், நம்ம கல்ச்சர் வந்து நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா புறம் எங்கே நகரங்கள் உருவாச்சுனாலும் நதியை ஒட்டி தான் நகரங்கள் உருவாகும். ஏன்னா இன்றையமையாவது நீர்ன்ற காரணத்தினால நம்ம தேசத்தில் நதியை வந்து நம்ம தெய்வமாக, இப்போ ஒரு பெண் தெய்வமாக வழிபாடு பண்ணுறது இது வேறு அந்த கல்ச்சர் எந்த தேசத்துலையும் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வந்து ஊர் மையமாக கோயில் அதை சுற்றி ஊர் அமையும். நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், இங்கே வந்து மயிலாப்பூரில் ஆகட்டும், திருவள்ளிக்கேணில் ஆகட்டும், அவங்க ஆற்றுலேருந்து மாடிக்கு வந்து முதல்ல பெருமாள் கோவில் அல்லது கபாலசி கோவில் தரிசனம் பண்ணிட்டு தான் அன்றைக்கி வேலையை
2: ஆரம்பிப்பாங்க. சென்னையில் இருக்கிற நதி வந்து கோவம் தான் இருக்கு கல்ச்சர்,
3: அது ஒரு காலத்துல நல்ல ரிவரா இருந்தது.
0: இப்போ அந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் உலகத்தை நம்ம எப்படி சார் ப்ளேம் பண்ண முடியும்? பிகாஸ் காம்படிஷன் வந்தா யூ வுட் ஹேவ் டு
2: எஸ் இப்போ தட் இஸ் சேஞ்சஸ் இருக்கு பாத்தீங்களா, சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. டெஃபினட்டா அது யூ ஹாவ் டு வெல்கம் இட். பட் அந்த எவல்யூஷன் ப்ராசஸ்ல வந்து ஏதான ஒன்று ரெண்டு, இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் இருக்கு இல்லையா. ஸோ புதியன புகுதலும் சொல்லவே பழையன கழிதலும்னு ஒரு வார்த்தையே இருக்கு. ஸோ அந்த கலையை பிடுங்கிட்டு தான் சில கலைகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் கலைஞ்சிட்டு நம்ம அதில் இருக்க எசன்ஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். மெயினாக கல்ச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா ட்ராமா இந்த கல்ச்சர்லாம் கூட, இப்போ சினிமா இல்லாமல் ரஷ்யா கொஞ்ச நாள் இருந்தது, ட்ராமாவை பேன் பண்ணிடலாம் தப்பு இல்லை, கிரிக்கெட் இல்லாமல் நம்ம உயிர் வாழலாம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் ஃபேமிலி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி டைஸு. அந்த கல்ச்சர் வந்து எங்கேருந்து வரும் கல்ச்சர் நமக்கு? இப்போ எனக்கு எங்கள் அப்பாட்டேருந்து வந்தது, உங்களுக்கு உங்கள் அப்பாட்டேருந்து வரும், தாத்தா பாட்டி, ஜாயின்ட் ஃபேமிலி. நான் சொல்கிறது கூட்டு குடும்பம், கூட்டு குடும்பம் தான் கல்ச்சரை வந்து சொல்லி கொடுக்கறது. இப்போ வந்து கூட்டு குடும்பமே இப்போ இல்லாமல் போயிடுது. கூட்டு குடும்பம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப வெரி வெரி ஃபார் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அ விமன் பிஹைண்ட் அப்படிம்பாங்க. பெயிண்டிங் ரொம்ப நல்லா போடுவேன், கவிதை ரொம்ப நல்லா எழுதுவேன் அண்டு ட்ராமா எழுதுறேன். இது எல்லாமே எங்க ஃபேமிலியில யாருமே எழுதுறவங்க கிடையாது. ஈவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் லெட்டர் கூட போட்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சிம்பிள் ஃபேமிலி தான். பட் எங்க தாத்தா மூலியமா, அவர் நல்ல ஒரு சான்ஸ்கிரிட் பண்டிதர், அவர் மூலியமா நிறைய காளிதாசன் அந்த ரகுவம்சம் எல்லாம் படித்தேன். அண்ட் அவர் ஈஸ் ஆல்சோ ட்ராமாவில் நடிச்சிருக்கார் அவர். ஸோ இவங்க சொல்லி சொல்லி என் காதில் விழுந்து விழுந்து அந்த ஜாயின்ட் ஃபேமிலி ஆம்பியன்ஸு இது எல்லாமே சேர்ந்து இதோட டோட்டல் கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் தான் கிரேசி மோகன். ஸோ கல்ச்சர் வந்து இட்ஸ் அக்வைர்ட்னு அவர் சொன்னார் இல்லையா. இப்போ போர்ச்சே கூட நம்ம வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு கல்ச்சர், பை அப்படின்னு சொல்கிறது இன்னொரு கல்ச்சர். நிஜமா அந்த பையை வந்து அவாய்ட் பண்ணணுமா அப்படிங்கிற, இது மாறி வரும் காலத்தில் வந்து இந்த பையை வந்து அவாய்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் சில நல்ல வார்த்தைகளை வந்து அட்லீஸ்ட் நடுவில் பேசுறச்சே வேணா அந்த மாதிரி யூஸ் பண்ணால் கூட போர்ச்சே வரச்சேனா இந்த பைக் பேசுகிற போயிட்டு வாங்க, மம்மி டேடிக்கு போல அப்பா அம்மா அதெல்லாம் சொல்லலாம் இல்லையா.
3: ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார், அது அந்த கூட்டு குடும்பம்ன்ற அந்த கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா. எனக்கு தெரிஞ்சு அது கூட உலகத்தில் வந்து இந்தியா தவிர வேறு எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு மனுஷனை உருவாக்கும் போது ரெண்டு விஷயம், ஒன்று அவனை அறிவுபூர்வமாக உருவாக்குறது, நல்ல கேரக்டர்ஸ் உருவாக்குறது. அந்த கூட்டு குடும்பத்தில் அந்த நல்ல கேரக்டர்ஸ் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்கள் தெரிஞ்ச சின்ன குழந்தையாக இருக்கும்போதே சந்தமாவை காமிச்சு கதை சொல்லி நம்ம புராண கதைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு நீதியோடு முடியாது. அது கடைசியில் ஒரு அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கணும், மகாபாரதம்னா பிரதர்ஸ் எப்படி இருக்கணும், அதே வந்து நீங்கள் ராமாயணம் பார்த்தா ஃபாதர் அண்ட் சன் எப்படி இருக்கணும், கண்ணன் மணி எப்படி இருக்கணுன்றதுலாம் ராமாயணத்தில். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு நீதியோடு தான் அந்த இந்த எபிசோடு முடியும். அந்த மாதிரி சின்ன குழந்தைகள்லேருந்து அவங்க பதிவு வச்சுட்டு வந்துடுறாங்க. பள்ளிக்கூடங்களும் பாருங்கள், நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் என்னை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால், அந்த காலத்தில் படிக்கும்போது மாரல் சயின்ஸ் வந்து கம்பல்சரி எவ்ரி அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு ஒன் ஹவர். இப்போ எனக்கு வந்து மற்ற கிளாஸ் ரூமில் சொல்லி கொடுத்தலாம் மறந்து போச்சு, அது அப்படியே மனசில் படிஞ்சிருக்கு. அதில் ஒவ்வொரு இதுவும் ஒரு நீதியோடு முடியும். அப்போ நம்ம உருவாக்குறது அதுதான் உருவாக்குறது. இப்போது நிறைய இடங்களில் வந்து எல்டர்ஸ் ஹோம் ஆரம்பிக்கிறது அது நல்லதுன்னு மனசுக்கு படலை, நாம வேற வழியில போயிட்டு இருக்கோம்னு காமிக்கிறது. அந்த காலத்துல அவங்க எவ்வளவு வயசானாலும் பாரமா நினைச்சது இல்லை. தாயார் தாப்பினாரோ தாத்தா பாட்டியோ அவங்க நம்மளை கைட் பண்றதுக்கு ஒருத்தர் தான் அப்படி நினைச்சாங்க. இப்போ அவங்க சுமையா நினைக்கிறாங்க.
2: வீட்டில் வந்து ஒரு ஒரு ஒரு பழம், ஒரு ஆப்பிளோ, சாத்துக்குடியோ இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்க நம்ம என்ன பண்றோம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அதே மாதிரி பழங்கள், அதாவது கனிந்த பழங்கள், யாரு பெரியவங்க அந்த நாம கெட்டு போகாம இருக்க அந்த மாதிரி கனிந்த பழங்களை நாம பத்திரமா வச்சுக்கணும். அதை முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுறது வந்து ரெடி. இப்ப முதியோர் இல்லத்துக்கு, இப்ப நான் முதியோர் இல்லத்துக்காக நிறைய டிராமா போடுறேன், நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற ஒரு இது வந்து என்ன ஃபிலந்த்ராஃபி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். பட் அது தப்பு. இது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முதியோர் இல்லம் ஜாஸ்தியா இருந்தோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தமா
1: இருக்கு. சோ இப்ப நீங்க சொல்றீங்களா, இந்த மாதிரி கல்ச்சர் சுத்தமாவே இப்ப இந்த பிரசன்ட் ஜெனரேஷன்ல செதஞ்சு போயிருக்குன்னு,
2: ஒரு பாதி செதஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாம் நம்ம டெஃபினட்டா. பிகாஸ் மாறி வரும் வேகத்துல என்னன்னா, இந்த எஸ்பெஷலி ஃபேமிலி வேல்யூஸ் அண்ட் டைஸ் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கோம். அது வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஒரு மேற்கு நாடுகளை பார்த்து நாம காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் பல விஷயங்கள்ல. அந்த பல விஷயங்கள்னால அதனால நம்ம பாதிக்கப்பட்டு டெஃபினட்டா ஒன் ஆர் டூ ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து இப்ப முதியோர்களை வந்து விலக்கி வைக்கிறது அண்ட் வந்து டைவர்ஸ் கேசஸ் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுத்து, டீனேஜ்ல வந்து வந்து கெட்டு போறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா போயிடுத்து, ட்ரக்ஸ் இதெல்லாம் அந்த காலத்துல இல்லையான்னு கேட்கலாம், இந்த காலத்துல இது இருந்திருக்கு. பட் கல்ச்சருங்கிறது என்ன தெரியுமோ இல்லையோ, இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே அவங்க பெரியவங்க இந்த கல்ச்சர் ஏன் உண்டாக்கினாங்கன்னா, இது ஒரு போலீஸ் மாதிரி. என்ன இந்த போலீஸ் மாதிரி வச்சு நீ பூனை குறுக்க போச்சுன்னா வெளில போகாத அப்படின்னு ஏன் சொன்னாங்க, சும்மா போய் அது பூனை குறுக்க போய் அதை தாண்டி போனால் உனக்கு ஒன்றும் ஆகாது. பட் ஒரு தினம் ஒன்றும் நான் வந்து சமயம் இந்த மாதிரி கதிரேசன் நம்ம வீட்டு வயலில் வந்து இது பண்ணுறோம் வெட்டிடுறான் பாரு கதிரேசன் அப்படின்னு அருவாள் எடுத்து கிளம்பியிருப்பான். இவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து டே இருறா விசாரிச்சின்னு போனான்னு சொல்றது கேட்காம இவன் கிளம்புறச்சே அப்போ பூனை குறுக்க போயிருக்கோம். ஒரு பெரியவர் சொல்லிருப்பா இந்த மாதிரி பூனை குறுக்க போகிறது வெளில போய் இப்போ போகாத பாடுவேன், சரி அப்பா சொல்கிறாரு கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படியே உக்கிடுமா. அப்போ கதிரேசன் வருவான், என்னங்க இங்கே உட்காந்துருக்கேன், ஏன்னா நீ வயலில் இருமோ என்னோட வயலில் தான் இது பண்ண, நான் வயலில் எப்போ தானே எழுந்திரிச்சேன் நான் அப்படிமா. ஸோ அப்போ நீ இல்லையாது நல்ல வேலை நான் போய் தான் வெட்டிருப்பேன்டா, பூனை குறுக்கு போச்சா நான் தப்பிச்சாடுமா, அப்படி வந்து தான் பூனை குறுக்க போனது. பல விஷயங்கள் வந்து பொய்யாவே இருக்கலாம், பல ஸ்லோகங்கள் பல விஷயங்கள் பல இதெல்லாமே கற்பனையா. நம்ம ஊர்ல வந்து நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்லோகமா சொன்னது காரணம் எப்படி என்னன்னா, தப்பா மிஸ்இன்டர்பிரட் பண்ண போறாங்க. படிச்சவங்க மட்டும் தெரிஞ்சுக்கிறது பெட்டர் பல விஷயங்கள்ல, எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு சொல்றோம் தெரியுமா, அது வேண்டாங்கிற ஒரு ஐடியாவில் கூட இருந்திருக்கலாம்.
1: சார் இப்போ நீங்கள் மீடியா ஃபீல்டில் இருந்திருக்கீங்க, இவ்வளோ வருஷமா மீடியா ஃபீல்டே இருக்கீங்க, டோன்ட் யூ திங்க் நீங்கள் மீடியாவை யூஸ் பண்ணி கல்ச்சரை இன்னும் ப்ராபகேட் பண்ணணும்னு மெட்ராஸ் கல்ச்சரை?
4: இப்போ செட்டியார் ஒரு அழகாக ஒரு கருத்தை சொன்னாங்க, இந்த மாரல் சயின்ஸை பற்றி சொன்னாங்க. நானும் நண்பர் திருவேங்கடம்மா வந்து சாதாரண தமிழ் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம், திருச்சி தஞ்சை மாவட்டத்தில். எங்களுக்கு வந்து கரிக்குலத்திலேயே வந்து மாரல் சயின்ஸுக்கு ஒரு பீரியட் உண்டு. அதில் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் திருக்குறள் சொல்லிக் கொடுத்தாங்க.
2: நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன், பட் அங்கே இங்கிலீஷே தமிழில் தான் சொல்லி தருவாங்க.
4: வெரி குட், வெரி குட், வெரி குட். அதே மாதிரி தான் எங்கள் நாங்கள் படித்ததுலேயும் இங்கிலீஷை வந்து தமிழில் தான் சொல்லி தருவாங்க. ஸோ திருக்குறளில் வந்து ஒரு 5 வருஷம் 5வதுலேருந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்ததில் 800 திருக்குறள் வந்து கருத்தோட மனப்பாடமாக எனக்கு இருக்குது. இன்னும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து மாரல் சயின்ஸுங்கிறத சொன்னாங்க. நீங்கள் கூட்டு குடும்பம், இவங்க சொன்னாங்க இந்த மீடியா எக்ஸ்ப்ளோஷன், அதை பற்றிலாம் சொன்னாங்க. இன்றைக்கி மீடியா வந்து லூமிங் லார்ஜ். எப்படின்னா அந்த காலத்தில் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 1963 திருச்சி ரேடியோவிலேருந்து இங்கே வந்தேன். அப்போ தான் எனக்கு திருமணம் ஆச்சு, ஒரு ட்ரைனிங்காக வந்தேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மவுண்ட் ரோட் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் அங்கே வந்து மவுண்ட் ரோட் அண்ட் ஜிபிஓ ரெண்டு இடத்துல வந்து எஸ்டிடி பூத் இருக்கும். இப்போ இருக்க எஸ்டிடிங்கிறது இருந்தது. ஒய்ஃபுக்கிட்ட பேசணுங்கிறதுக்காக ஒரு 10 ரூபாயை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். ஒரு 20 பேர் உட்காந்துருப்பாங்க. பெல் அடித்தோன்னே ஏந்திரிச்சு 20 பேர் ஓடுவோம். சேலமானா இல்லை இல்லை தூத்துக்குடியும்பா, சரி நமக்கு சான்ஸ் இல்லை, திரும்ப வந்து உட்காந்து இன்னும் 2-3 நிமிஷம் கழிச்சு இன்னொரு பெல் அடிக்கும், திரும்பி ஒன்னா தென்காசியும்பா. இப்போ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்திருந்து அப்புறம் ஹலோ ஹலோன்னு நான் சொல்றது எனக்கு தான் கேட்கும், அவள் சொல்றது அவளுக்கு தான் கேட்கும், அல்டிமேட்டாக பேச முடியாமல் போயிடும். இன்றைய நிலைமை அப்படி இல்லை. எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் உட்காந்துட்டு ஒரு 13 பட்டனை தட்டினா எங்கேயோ இருக்கிறவோட சண்டை போடலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், காதலிக்கலாம், டைவர்ஸ் வாங்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், இத்தனையும் வசதி இருக்குது. இது டெக்னாலஜி நமக்கு கொடுத்த இது. இந்த எக்ஸ்ப்ளோஷனில் இருக்கிற சமயத்தில் எக்ஸ்போஷர், டிவியில் நாடகம் போடுறீங்க, ஐயா வந்து பேசுகிறாங்க, மாரல் சயின்ஸை பற்றி பேசுகிறாங்க, நீங்கள் சொன்ன இந்த கூட்டு குடும்பம் இதை பற்றிலாம் சொன்னீங்க. ஒரே ஒரு விஷயம் இந்த நேரத்தில் சொல்கிறேன், மன ஒழுக்கம் அடக்கம் தான் காரணமாக இருக்க முடியும் கூட்டு குடும்பமாக இருந்தாலுங்கிறதுக்கு. சக்கரவர்த்தி திருமகனில் வந்து ராஜாஜி ஒரு ஃபோர்வேர்டு ஒன்று எழுதியிருப்பார். அதில் வந்து காந்தி ஆசிரமத்தில் அவர் இருக்கும்போது நடந்த சம்பவத்தை கதை மாதிரி குறிப்பிட்டிருப்பார். ஒருத்தர் வந்து ஒரு முதியவர் வந்து அழுவார், என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. ஐயா என் பொண்ணை வந்து நான் ரொம்ப அடக்கமாக 5வதுக்கு மேலே நான் படிக்க வைக்கல, வீட்லேயே வச்சுருந்தேன், ஒரு பத்திரிக்கை அவர்கிட்ட கண்ணில் காமிக்கலை, ஒரு இது காமிக்கலை, அப்படி இருந்து பக்கத்தை போயிட்டு பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காந்திஜி கேப்பார், உங்க வீட்டில் ராமாயணம் இருக்கா? ஆமா இருந்தது. அதே ஒரு காதல் கதை தானே அப்படின்னு கேட்டாராம் காந்தி, கேட்டாராம். ஆக வந்து மன கல்ச்சர், எந்த கல்ச்சர் எப்படி எவ்வளவு எக்ஸ்போஷர் இருந்தாலும் இன்ஹரண்ட் கல்ச்சர்னு ஒன்று இருக்க பாருங்க, அந்த கல்ச்சரை வந்து எந்த காலத்திலையும் மீட்கவே முடியாது. ஆனாலும் நம்மளுடைய மனசு இது இருக்க பாருங்க, பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறோமே அந்த இது எந்த காலத்திலையும் நம்ம அடிப்படையான இருக்கவங்களுக்கு வந்து மாறாது. அடிப்படை வேல்யூஸ் ஃபார் லைஃப் மாறுறது இல்லை, மற்றது மாறிக்கிட்டே இருக்கு. மாறுவது இயற்கை. சில மாறுதல் வந்து கட்டாயமாக ஒன் வே டிராஃபிக் ஒரு இடத்துல இருக்கிறத வந்து மாறுதல் தான். அது இந்த இடத்துல நான் முன்ன 2 வழியாக போயிட்டு இருந்தேன்னு சொல்கிற டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஒன் வே டிராஃபிக் மாற்றி தான் ஆனால், அது மாதிரி மாறுதலுக்கு உட்பட்ட விஷயங்களை மாற்றி தான் தெரியணும். அடிப்படையான வேல்யூஸ் வந்து எந்த கல்ச்சரும் இங்கே வந்து எத்தனை கல்ச்சர் வந்தாலும் வி கேன் ப்ரிசர்வ் அவர் கல்ச்சர், ஒன்லி திங் அதுக்கு சரியான வழிகாட்டுதல் வந்து வேணும். வழிகாட்டுறதுக்கு ஆட்கள் இருந்தால் பின்பற்றுறதுக்கு நிச்சயம் இளைஞர்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுக்கறதுக்கு நம்ம நாமே தயார்படுத்திக்கணும். அதுதான் தீர்வுன்னு நான் நினைக்கிறேன்.
3: ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம தேசத்தில் வந்து நம்ம பண்பாட்டை காப்பாற்றுறதுக்கு நீதி நூல்கள்னு இருக்குது. வேறு எந்த தேசத்துலையும் அப்போ நீதி நூல்கள் சமய சம்பந்தமாக இருக்கலாம், நீதி நூல்கள்னு இல்லை, ஆத்திச்சூடி, கொன்றை வந்தன், வாக்குண்டாம், இந்த மாதிரி நம்ம தேசத்தில் மட்டும்தான் இருக்குன்றது என்னுடைய கருத்து, தவறாகவும் இருக்கலாம். அதில் என்னன்னு, இந்த சூழ்நிலையில் வளர்க்கப்பட்ட ஒரு மாணவன் பிற்காலத்தெலாம் வந்து இளைஞனான பிறகு அல்லது தொழிலுக்கோ ஏதாவது ஒரு உத்தியோகத்துக்கோ போகும்போது எந்த ஒரு செயல் செய்யும் போதும் இது பாவம் இது புண்ணியம்னு சொல்லிட்டு அவன் அனலைஸ் பண்ணுறான். இப்போ இந்த மாதிரி அடிப்படை குணங்கள் வந்து மற்றவங்களுக்கு இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த புண்ணியம்ன்றதுக்கு இங்கிலீஷில் வேர்ட் கிடையாது, அது தமிழில் மட்டும்தான் அந்த வார்த்தை உண்டு, இணையான வேர்டு கூட கிடையாது. ஏன்னா அப்படி திங்க் பண்ணுறவங்க நாம் மட்டும்தான் திங்க் பண்ணுறோம். பாவத்துக்கு சின்னு வச்சுருக்கேன், புண்ணியத்துக்கு இன்னும் வார்த்தையை கண்டுபிடிக்கல. ஸோ நம்ம வந்து எதை செய்யும் போதும் இதை நினச்சிருந்தோம், அதனால தான் குற்றத்தினுடைய விகிதாச்சாரம் இந்தியாவில் கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மாரல் சயின்ஸ் மட்டும் பள்ளிக்கூட லெவலில் அங்கே விடாமல் இருந்து, அப்புறம் இவர் கிரேசி சார் சொன்ன மாதிரி கூட்டு குடும்ப அமைப்பு வந்து பல காரணங்களில் ஒரு அரண் மாதிரி காப்பாற்றுறது அவங்கள. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இத்தனை வயசான பிறகு கூட சில முடிவு எடுக்கும்போது எங்கள் அப்பா இருந்தால் நல்லா இருக்குமா ஒரு வார்த்தை கேட்டுட்டு பின்னா இன்றைக்கி நான் நினைக்கிறேன். அது வந்து சில சமயத்தில் தவறாக பண்ணிடுவோம் நம்ம. அங்கே அனுபவம் வந்து நமக்கு துணையாக இருக்குது, நமக்கு வந்து அறிவு மட்டும் இருக்குது. நிறைய படிச்சிருப்போம், அப்பாவோட நம்ம நிறைய படிச்சிருப்போம். பட் நான் படித்தவங்க எடுத்த டிசிஷன்லாம் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. படிக்காதவங்க சொன்னது தப்பாக போச்சுன்னு கிடையாது. அதனால் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை அவர் சொன்னார். அந்த மாதிரி இந்த கூட்டு குடும்பமும் அதே மாதிரி வந்து இந்த நம்மளுடைய நீதி நூல்களுடைய இதை நம்ம மனசில் சின்ன வயசுல பதிகிற மாதிரி பள்ளிக்கூட சொல்லிக் கொடுக்குற சூழ்நிலை வந்ததுன்னா கல்ச்சர் எப்படி என்ன மாறுதல் வந்தாலும்
2: மாறாது. உங்கள் இதுலேயே சொல்லணும் அப்படின்னா குடும்பம் வந்து ஒரு புடவை அப்படின்னா பெரியவங்க தான் இதில் ஜரிகை
4: இல்லையா.
2: அந்த ஜரிகை இல்லாமல் அந்த பட்டு புடவை என்ன பிரயோஜனம்? தாத்தா பாட்டி வந்து எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எப்படின்னா இப்போவும் தாத்தா பாட்டிகள் இருக்காங்க, பட் இப்போ யாருமே என் கண்ணுக்கு தாத்தா பாட்டியே தென்பட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அப்பாக்கள் 60 வயசான இன்னும் டை அடிச்சுன்னு ஜீன்ஸ் போட்டு அப்பாவே இருக்காங்க. தவிர அப்புறம் எங்கே வாக்குண்டாம் நல்லா மனம் உண்டாலாம் சொல்லி தரதுக்கு ஆஸ்தாமி. ஏன்னா இவரே வந்து கியூவில் பாட்டி சினிமா தேட்டர் கியூவில் நின்றுருக்கான். ஸோ அதனால் பெரியவங்க வேணும் நமக்கு, பெரியவங்களை ஆகணும் எல்லாரும். ஏன்னா பெரியவராக இருந்தால் ஒத்துக்கணும், யாருமே பெரியவனாக இருந்தால் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ சின்னவங்களோட போட்டி போட்டு இருக்க ட்ரை பண்ணுறாங்க, அதில் இவங்களும் கஷ்டப்படுறாங்களே சின்னவங்களையும் கஷ்டப்படுத்துறாங்க.
0: இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு போர்ஷன் ஆஃப் த என்டையர் சொசைட்டி சிதைஞ்சு போயிருக்கு, கல்ச்சரலி வந்து ரிச்சா இல்லைன்னு. இப்போ அந்த கல்ச்சரலி ரிச்சா இல்லாத சொசைட்டி அந்த ஹாஃபை எப்படி நம்ம மாற்ற முடியும்?
2: சி, நம்ம பண்பாட்டுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்கு, நீதி நூல்கள் அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. வாழ்க்கையை உலகத்தை வந்து வெளியில் போய் பார்க்கணும், ஜன்னல் வழியாக பார்த்து பிரயோஜனம் கிடையாது. நாம் இப்போ வந்து ஜன்னல் வழியாக பார்த்தா கூட பரவாயில்ல, நம்ம பார்க்கறது இன்னும் மோசமான ஜன்னல், கம்ப்யூட்டர் விண்டோஸ் வழியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பெண்கள் வந்து ஆணுக்கு சமமும் இல்லை, பெண்கள் ஆணை விட பெரியவளும் இல்லை, ஆணை விட இன்ஃபீரியரும் இல்லை. பெண்கள் என்பவள் வேறுபட்டவள், அல் டுகெதர் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸு. நம்ம அதை அனாவசியமாக வந்து ஆணுக்கு பெண் சமம் அப்படின்ட்டு, ஆண் பண்ணுற காரியங்களை பெண் பண்ண முடியாது, பெண் பண்ணுற காரியங்களை ஆண் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாய்மைங்கிறது பெண்ணுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு ஒரு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இது. அதாவது உலகத்திலே மிகப்பெரிய வாய்மை எது அப்படின்னா, மிச்சம் எல்லாமே ஹாஃப் ட்ரூத் தான். த ஒன்லி ஃபுல் ட்ரூத் வாய்மை என்னென்னா தாய்மை மட்டும்தான். இவன் என் பையங்கிறதான்
3: அவர் சொன்னது. நான் ஒரு சின்ன வித்தியாசப்படுறேன். இந்தியா ஒன்று தான் பெண்ணை வந்து தாயா மதிக்கிற தேசம், வேற எந்த தேசமும் இல்லை. நீங்க சமம்னு போராடிருக்கீங்க, நீங்க ஏற்கனவே உயரா இருக்கீங்க, நீங்க உங்களை குறைச்சு கொண்டுறீங்க, தவறுதல்
2: நினைக்கிறேன்.
0: இப்ப நீங்க மீடியா ஃபீல்ட்ல இருக்கீங்க சார், கண்டென்ட் ரெகுலேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களா?
4: இன்றைக்கு வந்திருக்க பத்திரிகைகள் வந்து இன்றைக்கு 2 வார பத்திரிகை 2 படிச்சுட்டு வந்தேன். எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் நடக்கிற செக்ஸ் அபியூஸை வந்து பெருசாக மேக்னிஃபை பண்ணி போஸ்டர் அடித்து நகரம் பூரா ஒட்டியிருக்கு.
2: அண்டு
4: இந்த நகரம் பூரா பார்த்தீங்கன்னா,
2: சாரி சாரி சாரி ஃபார் த இன்டரப்ஷன், என்னென்னா இந்த ஒரு தற்கொலையோ ஒரு கொலையோ இல்லாட்டி ஒரு விபத்தை வந்து ரொம்ப நாள் நடந்துட்டு வந்தது. இப்போ மீடியா ஜாஸ்தியானதால எக்ஸாஜுரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது.
0: ஸோ இப்போ நம்ம ஷோட கடைசிக்கு வந்தாச்சு. இப்போ சென்னை கல்ச்சரை சம்ரைஸ் பண்ணோம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
2: மெட்ராஸோட கல்ச்சர் வந்து பாசிட்டிவ் சைடாக எடுத்தால் அது வந்து டெஃபினெட்லி நிறைய நிறைய சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு. மாடர்னிட்டி, மாடர்னில் வந்து எஸ்பெஷலி நான் முதல்ல தப்பாக சொன்ன அந்த கம்ப்யூட்டரும் சரி, செல்ஃபோனு அண்டு நிறைய கேட்ஜெட்ஸ்னால தட் இஸ் சயின்ஸ், சயின்ஸுனால கல்ச்சுரலி நமக்கு சில கல்ச்சுரல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் வேல்யூஸ் பேஸ்டு அந்த பழங்கால நம்மளுடைய சம்பிரதாயங்களை வச்சு பார்க்குறச்சு சிலதான் நம்ம விட்டுருக்கோமான்னு ஒரு பயமும் இருக்கு.
3: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது அந்த கூட்டு குடும்பம்ன்ற அமைப்பும், பள்ளிக்கூடம் வரும்போது பழைய நீதி நூல்களுடைய துணையும், நாளைக்கு வரப்போகிற சமுதாயம். ஏன்னா கல்ச்சருன்றது இப்போ ஒரு 30 வருஷம் ஆச்சுன்னா வேற இப்போ சின்னவங்களுக்கெல்லாம் பெரியவங்களாக போகிறாங்க, அவங்களால மேலே கொண்டு காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவங்களுக்கு அதுக்கு அந்த சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டாங்கன்னு இந்த கல்ச்சர் அப்படியே நீடித்து சூரிய சந்திர வரைக்கும் அது காப்பாற்றப்படும்னு என்னுடைய எண்ணம்.
4: மகாநதினு சொல்லுவாங்க, அது மாதிரி இது ஒரு மகாநதி. இந்த நதியில் நிறைய நதிகள் வந்து கலக்குது, கலந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கலக்கும். பேசிக் வேல்யூ ஃபார் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து மாறக்கூடாதுங்கிறது நம்ம 3 பேருக்கும் உடன்பாடான ஒரு கருத்து. அடிப்படையான கல்ச்சர் பொதுவாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வேல்யூ ஃபார் முதியோர்கள், வேல்யூ ஃபார் பெண்மை, வேல்யூ ஃபார் சில்ட்ரன், இதெல்லாம் வந்து அடிப்படையான கருத்துக்கள். சில விஷயங்கள் வந்து கல்ச்சர் வந்து அடிப்படையாக இருக்கு, போட்டி பொறாமை இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து தவிர்க்க முடியாத விஷயங்கள். இன்றைக்கி வந்து 5-star ஹோட்டல், எந்த 5-star ஹோட்டலில் போனாலும் 500 ரூபா சாப்பாடுக்கு க்யூ இருக்குது, அதே நேரத்தில் 10 ரூபா சாப்பாடும் கிடைக்குது. சென்னையில். இது ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இங்கே பார்க்க முடியுது. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பார்க்குற நகரம் வேறு எங்கேயும் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல, வேறு நாட்டில். பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம்ஸ் நிறைய இருக்குது. ரெண்டு கல்ச்சர் ஒரே நேரத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இயங்குவதற்கு காரணமே ஒன்று வந்து ஜனத்தொகை. இன்னும் ஒரு நெறிப்படுத்தப்பட்ட ஒரு இது வேணுனாக்க ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன டிராஃபிக் வரும்னு இன்றைக்கி கணக்கு பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி போக்குவரத்தை மாற்றணும், எப்படி ரோடு அமைக்கணும், எப்படி செப்பணும்னு கணக்கு பண்ணி பண்ணுறது. நீங்கள் நிறைய தடவை இப்போ சொன்னீங்க அமெரிக்காலாம் போயிருக்கீங்கன்னு, லாங் ரூட்டில் நீங்கள் வந்து போனீங்கன்னா தெரியும். இப்போவே பல இடங்களில் நம்ம பார்ப்போம், 6 லேன் 8 லேன் ஏற்கனவே நல்லா இருக்கு, இன்னொன்று 9வது லேன் ஒன்று உருவாக்கிட்டு இருப்பான். இது எதுக்குன்னு பைத்தியகாரத்தனம் நமக்கு தோணும். அவன் செய்கிறது இப்போ இல்லை, இனி அவன் கணக்கெடுத்து இத்தனை வெஹிக்கிள் போகுது, இது இன்னும் 1 வருஷம் கழிச்சு எத்தனை வெஹிக்கிள் இங்கே ஓடும் அப்படின்னு பார்த்து செய்ய.
2: நமக்கு நல்ல ஹிஸ்ட்ரி இருக்கு சார், நமக்கு ஹிஸ்ட்ரி இருக்கு, சரித்திரம் இருக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ கல்ச்சர் மெயின்டைன் பண்ணலாம். அங்கே ஃபாரின்ல வந்து நிறைய ஜியாகிரபி இருக்கு, ஸோ அவனுக்கு நிறைய ரோடு போட முடியறது, பட் அவனுக்கு ஹிஸ்ட்ரி கிடையாது. ஸோ நம்ம வந்து அனாவசியமா அவனோட ஹிஸ்டரியை ஃபாலோ பண்ணி நம்ம நம்மளோட ஜியாகிரபியை கெடுத்துருக்கோம்.
4: ஏன்னா எப்பவுமே வந்து நல்லது நடக்குங்கிறது நம்ம இயற்கையாக சார் சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நம்பிக்கை தான், நமக்கு நம்பிக்கையிலே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லதே நடக்கும். நம்ம பண்பாடு வந்து எப்போதும் சிதைஞ்சு போகாது. ஏன்னா வழி வழியாக நமக்கு சொல்லி கொடுத்ததை வந்து நமக்கு பின்னாண்டு இருக்கவங்களுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க யாராவது ஒரு 10 சொன்னால் நீங்கள் ஒரு நாடகத்துக்கு போகிறீங்கன்னு, நீங்கள் 10 கருத்துக்கள் சொன்னீங்கன்னா ஒரு 4 கருத்துக்கள்னாச்சும் வீட்டுக்கு கொண்டு போவாங்க. அது 4 கருத்துக்கள் கொண்டு போனால் 3 கருத்துக்கள் சொல்லுவாங்க, அது 2 ஆகும். ஆக ஒன்றுனாச்சும் கடைசியில் மிஞ்சும். அந்த மாதிரி லெட் அஸ் பிகீத் அவர் கல்ச்சர் டு த பாஸ்டரிட்டி.
3: அறிவை விட வந்து பண்புக்கு முக்கியம்னு நிலையில் நம்ம அந்த குழந்தைகள் வளர்த்தோம்னா நிச்சயமாக வந்து இந்த பண்பாடு இப்போ சரிஞ்சு போல ஒரு அங்கங்கே சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, பழையபடி வந்துடும் நினைக்கிறேன்.
0: இத்தோட நேர்களே நம்ம ஷோவோட முடிவுக்கு வந்தாச்சு. வி வுட் லைக் டு தேங்க் அவர் பேனலிஸ்ட் திரு நல்லிக்குப்புசுவாமி செட்டியார் அவர்கள், திரு கிரேசி மோகன் அவர்கள் மற்றும் திரு நடராஜன் அவர்கள். அவங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் நம்மளுக்காக டைம் ஒதுக்கி இவ்வளோ அழகாக கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்ததுக்கு வி தேங்க் தம் ஒன்ஸ் அகைன்.
4: நன்றி, நன்றி, வணக்கம்.
5: மெட்ராஸ், நம்ம மெட்ராஸ். Welcome back listeners, you are with us in our special 1 hour program Namma Madras. மெட்ராஸின் மனமே தனி தாங்க, அதுவும் அறுசுவை நலபாகம் கேன் பி ஈஸிலி அசோசியேட்டட் வித் மெட்ராஸ் வாசி. ஒவ்வொரு டிஷ்ஷும் தட் இஸ் எ நேட்டிவ் ஆஃப் திஸ் கல்ச்சுரலி ரிச் லேண்ட் ஹேஸ் எ ஸ்பெஷல் ஸ்டோரி டு டெல் அண்ட் எ ஸ்பெஷல் ஃப்ராக்ரன்ஸ் டு கேரி வித் இட். லெட் அஸ் கெட் டு ஹியர் மோர் ஆஃப் திஸ் ஆன் ஃபிளேவர்ஸ் ஆஃப் மெட்ராஸ். வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சென்னை ஃபுட் பத்தி பேச வந்திருக்காங்க மிஸ்ஸஸ் மல்லிகா பத்ரிநாத். நம்ம சென்னையில் வந்து இப்போ நிறையா இன்டர்நேஷ்னல் குசின்ஸ்லாம் இப்போ ஓப்பன் ஆகுது. யூ ஹாவ் லைக் இட்டாலியன், மெக்சிகன், அந்த மாதிரி எவ்ரிடே சம்திங் அதி அதர் இஸ் ஓப்பனிங் அப். அண்ட் இன்ஸ்பைட் ஆஃப் இட் இப்போ லோக்கல் குசின்ஸ்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி சர்வ வாய்ந்தா இருக்கு. ஸோ இப்போ மெட்ராஸ்னு வரும்போது மெட்ராஸோட ஸ்பெஷாலிட்டி ஃபுட் என்ன?
6: அதாவது அந்த காலத்துலேருந்து பார்த்தா மெட்ராஸில் எல்லோரும் லைக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாக்க, அதாவது இட்லியை விட இட்லிக்கு தொட்டுக்கிற சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. பட் ஸ்வீட்ஸு அந்த மாதிரி எல்லாம் வந்து கடைகளில் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறது, அந்த மாதிரி சேவரிஸ் அதெல்லாம் பார்க்குறப்ப அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காரா சேவை வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு போவாங்க கடைகளில் வாங்கி. ஸ்வீட்ஸ்ன்னு பார்க்குறப்ப அப்போல்லாம் வந்து அந்த சூரத் காரின்னு சொல்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். த யூஸ் டு பை அண்ட் டேக் இட் ஹோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது கொஞ்சம் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்ததே வேறு, இப்போ மாற்றங்கள் இருக்கிறதுனால இப்போ இருக்கிறதே வேறு, அது மாறிக்கிட்டே வரும். ஆனா சாம்பாருக்கு மட்டும் மாற்றமே கிடையாது.
5: கரண்ட் ட்ரெண்ட் வாட் எவர் ஃபுட் இப்போ நம்ம சவுத் இந்தியனா இருக்கட்டும் இல்ல மற்ற ரெஸ்டாரண்ட்ல ஓபன் ஆகுது, இப்போ இருக்கிற மெட்ராஸ் ஃபுட் ஹெல்தியா?
6: அதாவது இப்போ இருக்கிற ஃபுட் அப்படின்னு சொல்றதை விட வந்து எப்படி சொல்லனாக்க, அதுலயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு, டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. அதை எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோங்கிறது தானே முக்கியம். இப்போ மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் போகிறவங்க அதுக்கே போயிட்டுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் அவ்வளோ ஹெல்த்தி இதுவாக எனக்கு தோணலை. ஏன்னா முதல்ல விட இப்போ பார்த்தாக்க ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்பர் 1 அதுக்கு வந்து ஓவர் ஈட்டிங்கும் ஒரு ப்ராப்ளம், அப்புறம் நம்ம வந்து எக்ஸசைஸ் ரொம்ப குறைஞ்சிடுச்சு, தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். அண்ட் இது எல்லாமே கம்பைன் ஆகிறது தானே ஹெல்த்துங்கிறது, லேக் ஆஃப் எக்ஸசைஸ், அப்புறம் வந்து ஓவர் ஈட்டிங் அண்ட் சோ மெனி அதர் திங்ஸ். கொஞ்சம் நடக்கிறது கூட இல்லாமல் உடனே வண்டி எடுத்துகிட்டு போயிடும், எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி. மிஷினரி ஹேஸ் ரீப்ளேஸ்ட் லாட் இன் அவர் லைஃப் ஸ்டைல். அதுவும் ஒரு முக்கிய காரணம்.
1: இப்போ நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் நம்மளுக்குன்னு ஒரு ஃபுட் ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னும் வரிசையாக இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சாம்பார் சாதம், அதுக்கு அடுத்தது ரசம், அதுக்கப்புறம் ஓர், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது வந்து ஹெல்த்தியாக இருந்ததா, அது வாஸ் தேர் எனி பர்டிகுலர் ரீசன் இந்த ஆர்டர் தான் வரணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் ஃபுட்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ நியூட்ரிட்டிவாக இருந்தது?
6: இதில் இருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக ஒரு டயட்டை வந்து அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நினச்சி பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மல் மீல்னாக்க ரெண்டு விதமான பொரியல் இருக்கும், அப்புறம் ஒரு சுண்டல் இருக்கும், ஒரு தயிர் பச்சடி, தட் இஸ் ரைத்தா மாதிரி ஒன்று இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எலுமிச்சம்பழம் புழிஞ்சி ஒரு சாலட் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து அப்புறம் ஒரு குழம்பு ரசம் அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டோட ஒரு சேவரியோட ஒரு ஃபார்மல் மீல் இருக்கும். இப்போ நம்ம வந்து கல்குலேட் பண்ணி பார்த்தோம்னாக்கா ஆக்சுவலி இட் பி வெரி மச் பேலன்ஸ்டு. மற்ற இதில் இருக்கிற அந்த அதாவது பொரியல் அந்த சுண்டல் அது எல்லாமே சாலட் எல்லாமே சாப்பிட்டோம்னா ரைஸ் வந்து அதிகம் சாப்பிட முடியாது. ஸோ குறைவான கார்போஹைட்ரேட், அது வந்து பருப்பு போட்டு திக்காக ஒரு சாம்பார் வைப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக எப்படி இருக்குன்னு சொல்லனாக்க ஒரு பொரியலில் வந்து நம்ம வந்து பயத்தம்பருப்பு சேர்த்துருப்பாங்க, சாம்பாரில் வந்து துவரம்பருப்பு இருக்கும், இன்னொரு கூட்டு வந்து கடலைப்பருப்பு போட்டிருப்பாங்க. அண்ட் வென் யூ சி எப்படி பேலன்ஸ்டாக வருதுன்னா இப்போ நம்ம வந்து ப்ரோட்டீன் பார்க்குறப்போ அமினோ ஆசிட் காம்பினேஷன் தானே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மல் மீலில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் தால்ஸ் இருக்கிறப்போ ஒரே மீலில் வந்து யூ கெட் ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இன் தட் இட் செல்ஃப். ஸோ அது எப்படி அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் அதில் வந்து எப்படியும் ஒரு கீரை கம்பல்சரியாக இருக்கும். அவங்க வே ஆஃப் அந்த சர்விங்லேயே பார்த்தீங்கனாலும் நிறைய அதாவது நல்ல விஷயங்கள் இருக்கும்.
1: யூத் இப்போ வந்து இன்னொரு புதுசாக ஒன்று ஓப்பன் ஆனாலும் தேர் ஈஸிலி அட்ராக்டட் டு இட். மெக்சிகன் இட்டாலியன் இல்லை, இப்போ சவுத் இந்தியன் இது புதுசாக ஓப்பன் பண்ணா கூட தேர் ஈஸிலி அட்ராக்டட் டு இட். இந்த மாதிரி ஒரு ரேஸில் நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ஃபுட் எப்படி சர்வைவ் ஆகிறது?
6: கோர்ஸ் நம்மளுடைய ட்ரெடிஷனுக்கு எப்பவுமே அதுக்கான மரியாதை இருக்க தான் செய்யுமா, அது அவ்வளோ சீக்கிரம் போயிடாது. ஏன்னா அதுலேயும் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஃபுட்டுலேயும் வந்து மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப சகஜம். எத்தனை வந்தாலும் சரி ஒரு ஃபியூஷன் குக்கிங் இப்போலாம் வந்து ஆக்சுவலி ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம்தான். அந்த காலகட்டத்தில் இருந்த நிறைய விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உலக அளவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கு. நம்ம வந்து இட்டாலியன் பீஸாவை இங்கே நம்ம லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நம்மளுடைய இட்லி தோசையை வந்து வேற கண்ட்ரீஸில் விரும்பி சாப்பிட்றாங்க. பிகாஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கிறதுனால இப்போ எல்லா நாட்டினுடைய குவிசினும் நம்மளை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து இது வரவேற்கத்தற்ற விஷயம்தான். இப்போ எல்லாமே பழகிக்கிறதுனால எந்த கண்ட்ரிக்கு நம்ம போனாலும் நம்ம சர்வே ஆயிடலாம்.
1: இந்த மாதிரி ஒர்க் வந்து நம்மளுக்கு குறைஞ்சது ஒர்க் அவுட்டே பண்றது இல்லை, பட் ஃபுட் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுக்கு வந்து சுத்தமா நேரம் கிடையாது. மார்னிங் வந்து ஏதோ கல்ப் டவுன் பண்ணிட்டு உடனே இதை சிட் இந்த சேர் த்ரூ அவுட் த டே, அப்புறம் திருப்பி நைட் வந்து ஏதோ சாப்பிடுறது. இவங்க ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கும். ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல ரொம்ப பல்கே ஆயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் டயட்னா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
6: கம்ப்யூட்டர் முன்னாலேயும் டிவி முன்னாலேயும் நம்ம இருக்கிறப்ப என்ன தெரியுமா ஆகும், வி டென் டு ஈட் மோர். நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம ஒர்க் லோடும் இதுவும் அதிகமாக இருக்கிறப்ப கம்ப்யூட்டர் முன்னால பார்த்தா பக்கத்தில் ஏதாவது வச்சிருந்தா சாப்பிட்டுட்டே இருப்போம், நம்மளுக்கு வந்து அதனுடைய இது தெரியாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டயத்துக்கு சாப்பிடுவோம். இப்போ 8:00 பிரேக்ஃபாஸ்ட்னா மத்தியானம் 1:00 லஞ்சுன்னு அப்படிதான். இப்போ அந்த டைம்ங்கிறத இல்லாமல் போயிடுச்சு. மோர் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் ரிச் டயட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டயத்துக்கு மீல்ஸ் இல்லாமல் போகுது. அவங்கள வந்து அவங்களே தான் திருத்திக்கணும். பிகாஸ் இப்போ ஓகே கம்ப்யூட்டர் முன்னால இருக்கிறது தான் அவங்க வேலை, ஆனா 1 hour ஒன்ஸ் எழுந்து அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு நடந்துட்டு வரலாம். அவங்க தே கேன் டேக் ஸ்டேர்கேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் எ லிஃப்ட். அந்த மாதிரி நம்மளை நம்மளே வந்து எக்ஸசைஸ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளை ஸ்பாயில் பண்ணிக்கிறதுல ஒன்றுமே பிரயோஜனமே கிடையாது. அதே நேரம் பார்த்தாக்க அவங்க ஏசிலேயே இருக்காங்க, தண்ணி குடிக்கிறது ரொம்ப குறைவாயிடுது. தட் இஸ் ஆல்சோ வெரி ராங். ஏன்னா நம்ம பாடியில் ஆசிட் ஆல்கலி பேலன்ஸ்னு பார்க்குறப்போ இந்த தண்ணி குடித்தாதான் அவங்களுக்கு எக்ஸஸ் ஆசிட்ஸ் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே நிறைய நேரம் முடிச்சிருக்கிறதுனால காஃபி டீ கோக் அந்த மாதிரி கஃபீன் இருக்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு முடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாமே நம்ம பாடியில் இம்பாக்ட் இருக்கும். அவங்க லைஃப் ஸ்டைலில் மாற்றுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னா அவங்க எப்போவுமே ஏசியிலேயே இருக்கிறாங்க, அந்த கம்ப்யூட்டர் முன்னாலேயே இருக்காங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிட்டாலே போதுமானதாக இருக்கும். தி கேன் ஹாவ் சம் ஃப்ரெஷ் ஜூஸ், வேற என்னென்னமோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது வரைக்கும் தே கேன் டேக் சம் சாலட்ஸ். அதாவது அங்கேயே அவங்க வந்து கேன்டீன் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அதுலேயே கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது.
1: இப்போ நம்ம வந்து சவுத் இந்தியன் ஃபுட்ல இப்போ நிறைய சேஞ்சஸ் பண்ணுறோம். சவுத் இந்தியன் ஃபுடே சோ கால் சவுத் இந்தியன் ஃபுட் இதுலேயே வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் செட்டிநாடு ஃபுட் வந்து இன்னும் இந்த சவுத்தில் அவ்வளோ ஃபேமஸ். இப்போ ஆனால் வி கால் இட் செட்டிநாடு பீட்ஸா. இப்போ செட்டிநாடு ஹோட்டல்லே வந்து நிறைய இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இட்லி வந்து இட்லியே வந்து வேற மாதிரி இன்னும் மசாலா வகைரா எல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த சேஞ்சிங் வேர்ல்ட்ல இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கணும் அவசியம் நினைக்கிறீங்களா நீங்க? இது எல்லாமே நம்ம ட்ரெடிஷனல் சவுத் இண்டியன் ஃபுட் கொடுத்தாலும் இட் வில் ஸ்டில் பி, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபீலிங் உங்களுக்கு?
6: இல்ல, சேஞ்சஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும். ஏன்னா இப்ப உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து ஓகே ஒரு பீட்சா செட்டிநாட் பீட்சானா எப்படி இருக்கு சாப்பிட்டு பாக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. வெறும் தோசைங்கிறதுனால மேபி அவங்க தோசைக்கே மேல வந்து சீஸ் இதெல்லாம் போட்டு டாப்பிங் எல்லாம் போட்டு பீட்சாங்கிற பேர்ல கொடுக்கலாம். ஓகே, டு அட்ராக்ட் தம். ஏன்னா மெயின் அவங்களுடைய பிசினஸ் வந்து எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கறதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீட்சாலேயே இப்ப வந்து சவுத் இந்தியன் அண்ட் நார்த் இந்தியன் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பனீரை போட்டு எல்லாத்தையும் போட்டு தேர், அது என்ன, அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து நல்லா அடிக்ட் ஆயிடும். அந்த பர்டிகுலர் டேஸ்ட் மூலமாக அவங்க இன்னொன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இட்ஸ் ஈஸியர் டு அக்செப்ட். சம்திங் ரொம்ப நியூவாக போகிறப்ப வந்து அவங்களால போக முடியாது.
1: Thank you so much, ma'am. It is a pleasure having you here.
6: Thank you.
1: Madras, namma Madras. I'm sure that would have left our listeners mouth-watering. என்னதான் வெஸ்டர்ன் டிஷ்ஷஸ் வந்தாலும் மெட்ராஸோடைய மனமே தனிதாங்க.

0: குடிபோதை எனக்கு இஷ்டம், அதுல உனக்கு என்னவா கஷ்டம்?
1: ஐயோ, குடிச்சு குடல் வந்து சாவணுமா இல்ல குடும்பம் ரோட்டுல நிக்கணுமா, ரோட்டுல விழுந்து புரளணுமா இல்ல மப்பிரமான

0: புரியுது புரியுது சொல்லுறது, அப்ப திருந்த என்னதான் செய்யறது?
1: வந்தீங்க வந்தீங்க, எங்க வழிக்கு வழி காட்டுற நாங்க உங்களுக்கு.
2: குடிக்காத சரையோ குடிக்காத, குடிக்காத சரையோ குடிக்காத,
1: குடியிலிருந்து மீள மறுவாழ்வு மையங்களை நாடுங்கள்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: என்னங்க சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்குங்க. எப்பெல்லாம் தான் இப்படி சமைக்கிறீங்க?
0: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
1: அப்ப வீட்டுல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: ஒன்னும் இல்லைங்க, பிள்ளைங்களை பார்த்துப்ப, சமைப்ப, அவ்வளவுதான். ஆனா நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனா என்ன பண்றதுன்னே தெரியாது.
1: நீங்க வீட்ல இருந்தே ஏதாவது பிசினஸ் பண்ணலாமே.
0: நான் ஒண்ணுமே படிக்கலங்க, நான் என்ன பிசினஸ் பண்ண முடியும்?
1: படிச்சாதான் பிசினஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்களே.
0: சமைக்கிறது ஒரு பிசினஸா? என்னங்க சொல்றீங்க?
1: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்ல இருந்து இங்க வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்கதான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
0: அடடே, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்காரர் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எடுக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்னை போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடு.

0: செய்கிறது.
1: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி இளையனா போகணும்னா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் பிழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி எனம் குடிக்காதே, ராசா சிகரெட்டை குடிக்காதே.
0: குடிக்கலையா இனிமே குடிக்கலையா, நிலைக்கணுமையா உயிர் நிலைக்கணுமையா, பொழைக்கணுமையா குடும்பம் பொழைக்கணுமையா.
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ராஜினியா, ஏ மைக்கனே, பையன் காலங்காலத்துல எங்க போயிருக்கா?
1: குயிக்க போயிருக்கா. ரசனே, ஓ ரசனே, ஓ ரசனே,
2: தூரமா
1: சீக்கிரம் வா. இம்புட்டு நேரம் தலை கூச்சினுங்கிறிய, காசல் வந்தா என்ன பண்றது? தலை தோட்டின்னு அவங்க அப்பா கூப்பிடறான்.
3: கூப்பிடுறேன்
1: சாமியா.
3: நாளைக்கு மகளும் மருமகனும் ஊர்ல இருந்து வராங்க. மருமகனுக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும். காடை இருக்குமாப்பா? ஆமாண்டா, அவங்க நாளைக்கே ஊருக்கு போயிடுவாங்க, தங்க மாட்டாங்க. அதனால 10 காடையும் 5 கவுதாரையும் உடனே கொண்டு வந்து கொடுத்துரு.
0: போங்க சாமி, கொண்டாந்துரு.
3: மறந்துடாதடா சக்கரை,
0: துட்டு குடுத்துருக்கீங்களே, மறந்துருவனே. காலிம்மா பாடி ஆண்டுட்டம்மா, காலையில
1: சீக்கிரம்
0: பணம் குத்திக்கிறாரு, கவுதாரி பிடிக்கல, காட்டுக்கு போகணும். ஜெயலட்சுமி பழகிறா, காட்டுக்கு போவோம்.
2: ஸ்கூல் டைம் நான் போகணும்.
0: காடு கவுதாரி பிடிக்கிறதுக்கு காட்டுக்கு போனோம். பேசுறேன் ஐயா, பணம் குத்துக்கிறாரு, ஸ்கூலுக்கு போக வேணாம், இன்னைக்கு லீவு போடு.
2: இன்னைக்கு பட்ஜெட் இருக்குது, நான் போகணும்.
0: சரி போல, நான் தனியா போய் எப்படிதான் பிடிக்கிறது?
2: போப்பா, நான் காட்டுக்கு வரல.
0: என்ன சாப்பாடு
1: போய்ச்சானே என் புள்ள போச்சே.

0: இது ஆபரேஷன் தியேட்டர்மா, இங்கெல்லாம் கோச்சல் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பெரிய டாக்டர் யாருனா ஒருத்தர் வர சொன்னாரு, யாருனா ஒருத்தர் என் கூட வர.
1: நீங்க

0: ഓപ്പറേഷൻ പണിയാച്ചു. ഇപ്പോ ഒന്ന് സ്വലംസാമി
1: കടവൾമാരി നമ്പർ
0: நான்தான்
1: சாமி எங்க நரிக்குறவங்க சங்கத்து தலைவர்.
0: சரி எல்லாரும் என் ரூம்க்கு வாங்க, அங்க போய் பேசலாம். வாங்க உட்காருங்க, நீங்களும்
2: உட்காருங்க.
0: அதிர்ச்சியா இருக்கும். தலையில பலமா அடிபட்டதுனால மூளை செயலந்து போச்சு.
1: போய் பார்த்து வந்து
0: வார்டு கொண்டு வந்திருப்பாங்க. சரி நீங்க போங்க, நானும் வரேன்.

0: Casa. Amore.
1: உலகத்துல இதுவரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கண்டுபிடிக்கப்படல. நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறீங்களா?
2: சொல்லுங்க ஷாபி.
1: நீங்க நினைச்சா இப்பவும் உங்க மகனை வாழ வைக்க முடியும்.
0: நீங்க சொல்றத கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு சாமி. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: இதயம் தேவைப்படுற ஒருத்தருக்கு உங்க மகனோட இதயத்தை கொடுக்கலாம், கிட்னி தேவைப்படுறவருக்கு கிட்னியை கொடுக்கலாம். அதன் மூலமா உங்க மகன் வாழலாம் இல்லையா? ஏதோ என் மனசுல பட்டுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இப்பவே முடிவை சொல்லணும் இல்ல, உங்களுக்குள்ள நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நீங்களும் இவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா சக்கரை கேப்பாரு.
3: சக்கரைக்கு தெரிஞ்சதெல்லாம் காடையும் கவுதாரியும் தான். பேசி பாக்குற சாமி.
4: செல்லமுத்து, நெஞ்சு வலி மூச்சு கஷ்டமும் இப்ப எப்படி இருக்கு?
2: நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர்.

0: உங்களுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் இதயம் தருவாங்க சரிங்களா?
1: இந்த உலகத்துல இதயத்தை கொடுக்க யார் டாக்டர் முன்னு வருவாங்க?
0: கவலைப்படாதீங்க தெலுமுத்து, இந்த உலகத்துல மனிதனை இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அம்மா ராத்திரி பத்திரமா பாத்துக்கோங்கம்மா, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டர்கிட்ட இம்மிடியா சொல்லுங்க. சிஸ்டர் லாசிக்ஸ் இன்னும் ஒரு டோஸ் 40 mg கொடுங்க, ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க சரியா?
2: ஏண்டா சக்கர இம்புட்டி யோசனா, எனக்குன்னு டாக்டர் சாமி சொல்றது சரியா தான் படுது.
3: சாமி கிட்ட வேண்டி நிற்கிற என் பிள்ளைய சாமி காப்பாத்தும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு.
2: இந்த பிள்ள டாக்டர் உண்மையா தான் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்றாருல, ஆனா ரெண்டு பேர் புழைச்சா அது காரணம் ஓம் புள்ளதான மைக்கண்ணி. கேக்குறதுக்கே கஷ்டமா தான் புள்ள இருக்கும், ஆனா செத்த பிறகும் புள்ள வாடுறது உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளையோட இதயம் ஒரு அப்பனையே காப்பாத்த போது, உன் பிள்ளையோட கிட்னி ரெண்டு புட்ட பிள்ளைங்களை பெத்த ஒரு அம்மாவையே காப்பாத்த போது. சின்ன வயசுல நம்ம கும்பல்ல கூட 3 பேர் செத்து போட்டானுங்க, புதைச்சோம் மண்ணு திணிச்சும் மறந்து போயிட்டோம். ஊசுரோட இருந்தா மனுஷன் சொல்றோம், செத்து போனா போனோம் தானே சொல்றோம். ஆனா ஓம் புள்ள செத்து உயிர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சக்கர. பெத்ததாய் மைக்கண்ணி, நீ என்ன புள்ள சொல்ற, நல்ல முடிவா சொல்லு.
4: என்ன முடிவு பண்ணிருக்கீங்க?
3: என் புள்ள கிட்ட என்ன வேணாலும் எடுத்துங்க சாமி.
4: நல்ல
0: முடிவு,
4: பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி.
2: வெட்டபுறமும் வாழமரம் எப்படி மனுஷனுக்கு உபயோகமா இருக்கா, அதே மாதிரி மனுஷன் செத்தபுறமும் உலகத்துக்கு உபயோகமா இருக்கு சாமி.
0: செல்லமுத்து காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: எது சாப்பிட்டாலும் உள்ள போக மாட்டேங்க டாக்டர், நான் எப்படி பொழைப்பேன்னு எனக்கு ஒன்னு புரியல.
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, உங்க நெஞ்சு வலிக்கும் மூச்சு கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு.
1: எப்படிங்க டாக்டர்?
0: உங்களுக்கு இருதய மாற்ற அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக, இதயத்தை தானமா கொடுக்கறதுக்காக ஒருத்தர் முன் வந்திருக்காரு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம் தானம்மா?
3: சந்தோஷம்.
0: சிஸ்டர் இன்னும் அரை மணி நேரத்துல பேஷண்ட தியேட்டருக்கு அனுப்பி ரெடி பண்ணுங்க. ஒரு மணி நேரத்துல ஆபரேஷன் இருக்கும்.
3: ஓகே டாக்டர்,
0: பாக்கலாம் தியேட்டர்ல பாப்போம்.
4: என்ன சக்கர நீனும் போல?
2: இல்ல சாமி, இந்தாங்க சாமி.
4: என்னது?
2: நீங்க சாப்பிட கொடுத்த துட்டு. இந்த துட்டு நாங்க வாங்கிட்டோம்னா என் பொருளை செய்த தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாத போயிடும் சாமி. வரும் சாமி.
3: என்ன சொல்றது? ஒருத்தருக்கு கண்ண குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு கிட்னிய குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு லீவரை குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு இதயத்தை குடுத்துருக்கான். என் பையன் 4 பேரை வாழ போறான், அவன் சாவே இல்ல குப்பி, அவன் சாவே இல்ல. நீ வாமச்சம் போலாம்.
5: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள், நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
6: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இன்னைக்கு நான் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுக்காக நான் கௌசல்யா வந்திருக்கேன், என்னோட
7: ரஜிதா.
6: ஓகே நேர்களே, உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி வச்சிருக்கோம் அப்படின்றத நான் உறுதியா சொல்ல முடியும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவோம், டிராவல் அண்ட் டூரிசம், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், இதெல்லாம் நிறைய சொல்லுவோம். ஆனா வந்து இப்ப கேட்க போற நீங்க நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமானதுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல சேவை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு என்ஜிஓ பத்தின நிகழ்ச்சி தான் இப்ப நீங்க கேட்க போறீங்க. இவங்க யாரு, என்ன என்ஜிஓ அப்படிங்கறத அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால வணக்கம் மேடம்.
8: வணக்கம்மா.
6: வணக்கம் சார்.
9: வணக்கம்.
6: உங்களோட பேரை நீங்களே அறிமுகப்படுத்திக்கோங்க.
8: என் பேரு அன்புக்கரசிமா, நான் வந்து வள்ளுவன் வாசகி உமன்ஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலமா உங்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கேன்.
6: ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட ஸ்டுடியோவுக்கு வந்தது, முதல்ல உங்களை எங்களோட ஸ்டுடியோக்கு வரவே இருக்கிறோம். அண்ட் பிளஸ் வந்து உங்களோட டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ண வந்ததுக்கு முதல்ல நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்.
8: ஓகே,
6: உங்களோட பேர் சொல்லுங்க சார்.
1: என்னோட நேம் கலைமணி, நான் இந்த ட்ரஸ்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
6: ஓகே சார், ஸோ உங்களையும் வந்து எங்களோட ஸ்டுடியோக்கு வெல்கம் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எங்களோட ஸ்டுடியோக்கு வந்தது. ஓகே பிரஜிதா, நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா?
8: போலாம்.
6: ஓகே சொல்லுங்க மேம், உங்களோட என்ஜிஓ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எப்போ ஆரம்பிச்சீங்க?
8: நாங்கள் இந்த அறக்கட்டளை ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது. இதன் மூலயமா நான் வந்து மக்களுக்கு சில நல்ல பணிகள், என்னால் முடிந்த பணிகளை நான் செய்து கொண்டு வருகிறேன். அதில் வந்து சிறந்த பணியாக நான் கருதுவது பொது மருத்துவம். அவர்களுக்கு வந்து அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கே போயிட்டு இது இதெல்லாம் செஞ்சுருக்கோம். கண் சிகிச்சை முகாம் பண்ணியிருக்கோம். அது நிறைய ஒரு 100-150 பேருக்கு இலவச கண் கண்ணாடி வழங்கியிருக்கின்றோம். அறுவை சிகிச்சை மூலம் நிறைய பேர் பயன்பெற்றிருக்கின்றார்கள்.
6: ஸோ நம்ம வந்து அந்த நீங்க செய்யற ஆக்டிவிட்டீஸ் பத்திலாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னால நீங்க அங்க என்னவா இருக்கீங்க மேம், என்ன பொசிஷன்ல இருக்கீங்க?
8: பிரசிடென்டா இருக்கேன்.
6: ஓகே மேம், ஸோ நீங்க பிரசிடென்டா இருக்கீங்க, ரொம்ப பெரிய என்ன சொல்லலாம், ஒரு தலைமையை வகிக்கக்கூடிய பதவியில இருக்கீங்க. உங்க கூட எத்தனை மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க மேம்?
8: என்னோட சேர்ந்து 5 மகளிர் இதுல இணைந்து வேலை செய்கிறார்கள்.
6: இப்ப வந்து மோஸ்ட்லி வந்து இப்ப ஒவ்வொரு என்ஜிஓக்கும் பாத்தீங்கன்னா, சில என்ஜிஓஸ் வந்து நாங்க மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களை வந்து அவங்களதான் மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்காக தான் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களோட என்ஜிஓ எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ற விஷயம் என்ன மேம்?
8: நாங்க செய்யறது என்னன்னா, குழந்தைகளுக்கு கல்வி, தரமான கல்வியை அவர்களுக்கு வழங்கணும். அவங்கள வந்து கல்வியில வந்து முன்னேற்ற பாதைக்கு அழைச்சி சொல்லணும். பாமர பெண்கள் எல்லாம் வந்து படிக்காம, தானும் படிக்காம தன்னுடைய பிள்ளைகளையும் படிக்க வைக்காம இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்க கொடுக்கற அவேர்னஸ் என்னன்னா, நீங்க படிக்கவில்லை என்றாலும் உங்கள் குழந்தைகளையாவது படிக்க வைக்கணும், முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு நாங்க வலியுறுத்துறோம். அதன் மூலயமா அவர்களை பள்ளிக்கு அழைத்து கொண்டு நிறைய பிள்ளைகளை வந்து எங்களால் முடிந்த அளவுக்கு பள்ளிகளில் சேர்த்து அவர்களை படிக்க வைக்க முயற்சிக்கின்றோம்.
6: மேம், இப்போ நீங்க இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது என்ன?
8: மதர் தெரேசாவை தான் நான் சொல்வேன். ஏன்னா அவங்க வந்து தன்னையே அர்ப்பணித்து இன்னைக்கு வந்து மக்கள் மனதில் மட்டும் இல்லாமல் எல்லாரும் அவங்கள தெய்வமாவே போட்டுறாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச சேவைகள், அப்படி மக்கள் இடத்துல வந்து அவர்கள் செஞ்ச சேவைகளை வந்து யாராலையுமே மறக்க முடியாது. அவர்களை வந்து நான் எடுத்துக்காட்டா எடுத்துக்கொண்டு இதை வந்து இந்த முயற்சியில நான் இறங்கியிருக்கேன். என்னால முடிந்த அளவுக்கு மக்களுக்கு நான் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
6: நிஜமா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். மதர் தெரேசா அவங்க பாத்தீங்கன்னா, யுகோஸ்லேவியா நாட்டில் பிறந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பா இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நீங்க சொல்லுங்க சார், உங்களோட இப்ப வந்து இந்த என்ஜிஓக்கு உங்களோட பார்ட் என்ன, நீங்க என்னென்ன சேவைகள்லாம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க? அவங்களுக்கு
1: பாத்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் கேம்ப் பெண்களுக்கு உண்டான அந்த வழிகாட்டி முறைகள்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். எந்த மூலியமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ ஸோ அந்த விஷயங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருப்போம். இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து படிப்பை பத்தி தெரியாம இருக்கும். சில ஃபேமிலிக்கு அவங்களால படிக்க வைக்க முடியாது, அடுத்த ஃபியூச்சர்ல அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்க என்ன பண்ண, குழுக்களை அமைச்சு அந்த குழுக்கள் மூலியமா ஒருத்தரை நியமித்து அவங்க மூலியமா என்னென்ன குறைகள் இருக்கோ அவங்க, ஏன்னா நாங்க செகண்டரியா தேர்ட் பர்சனா நாங்க போனோம்னா அவங்களுக்கு உள்ள குறைகள்லாம் எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமா அவங்களுக்கு உண்டான அந்த வசதிகள் வாய்ப்பெல்லாம் வந்து செஞ்சு தந்துடுறோம்.
6: இப்போ வந்து மேம் பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் அப்படிலாம் நடத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி வந்து இந்த மக்களுக்கு இந்த குறைகள் இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க?
8: ஏன்னா அந்த மக்களோட நாங்களும் வசிப்பதால்.
6: அப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? அதையும்
8: ஸ்லம் ஏரியாவில்தான் இருக்கும்.
6: ஓகே, எந்த இடம் மேம்? சென்னையில
8: அம்ஜிகரை.
6: அம்ஜிகரை
8: பொன்வெல் பிள்ளை தோட்டம் என்ற ஒரு இடத்துல இருக்கும்.
6: ஓகே, ஸோ அப்ப வந்து நீங்க இருக்கிற இடங்கள்ல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தெரியுது, மக்களுக்கான பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியுது. ஓகே, இப்போ ஒரு சில்ட்ரன்ஸ் சொன்னா, உங்களை எது வரைக்கும் படிக்க ஹலோ பண்றீங்க, எது வரைக்கும் படிக்க ஹெல்ப் பண்றீங்க மேம்?
8: எனக்கு எந்த அளவுக்கு உதவிகள், நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் இடத்துல போயிட்டு இந்த குழந்தைகளை வந்து படிக்க வைக்க முடியாத சூழல் இருக்கு மேடம், இதுக்கு வந்து இந்த உதவியை நீங்க செய்யுங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டு காலேஜ் வரைக்கும் நாங்க படிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்காங்க. அவங்க எனக்கு அந்த உதவியை செஞ்சாங்க. அதன் மூலயமா ஒரு 5 குழந்தைகளை வந்து அவங்க படிக்க வைக்கிறதுக்கு, அவங்க பெற்றோர் இடத்திலேயே அந்த குழந்தைகள் இருந்து படிக்க வைக்கிறதுக்கான முழு செலவையும் அவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க.
6: ஓகே,
8: இந்த மாதிரி என்னால முடிஞ்சது யாராவது இந்த மாதிரி உதவிகளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இடத்துல எடுத்துட்டு போயிட்டு அந்த குழந்தைகளை ஒப்படைச்சு இந்த குழந்தைக்கு உண்டான படிப்பு செலவை நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி செய்யறாங்க, செஞ்சு கொடுக்கறாங்க. செஞ்சு கொடுத்த அவங்களுக்கு நன்றி.
6: நீங்க அவங்களுக்கு தைரியமா நன்றி சொல்லுங்க. அவங்களோட பேர் சொல்லுங்க, அவங்க எங்க இருக்காங்க, தாராளமா சொல்லலாமே.
8: அவங்க வந்து எழில் கரோலின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுத்துருக்காங்க.
6: ஓகே, சோ ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஒரு இது சொல்லுவாங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கறத விட அந்த விவசாயம் எப்படி செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கறத கத்து கொடுக்கறது முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க, மத்த ஆக்டிவிட்டிஸ் பத்தி சொல்லுங்க மேம், வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றீங்க? இப்போ வந்து மனிதன் அப்படின்னு சொன்னாலே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும், நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அல்ல மோஸ்ட்லி நீங்க சொல்லும் பொழுது கண் பிரச்சனை அப்புறம் அறுவை சிகிச்சை அப்படிலாம் செய்யறதா சொல்றீங்க, அது வந்து எப்படி பண்றீங்க அப்படிங்கறத டீடைல்ஸ் தர முடியுமா?
8: அது மூலமா நாங்க அந்த மெடிக்கல் டாக்டர்ஸ்களை அணுகி அவர்களை அணுகி அவர்கள் இடத்துல உதவிகள் கேட்போம். அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு சங்கர நேத்திரலய மருத்துவமனை பெரிய உதவிகளை செஞ்சிருக்காங்க. உமா கண் மருத்துவமனையிலயும் அந்த முகாம் செய்யறதுக்கான உதவிகளை எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. மற்றவர்களும் இதுக்கான உதவிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன்.
6: இப்ப சொல்லுங்க மேம், இப்ப வந்து நீங்க பர்டிகுலரா வந்து ஒரு மக்களுக்கு வந்து இந்த பிரச்சனை அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து உடனே சொல்றீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நாங்க டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் அணுகி அப்படின்னுட்டு எப்படி மேம் நீங்க அட்வர்டைஸ் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ இருக்கு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா தாராளமா நீங்க வந்து எங்களை அணுகலாம் அப்படின்றதுக்கு நீங்க எப்படி வந்து உங்களை நீங்களே வந்து வெளியில அறிமுகப்படுத்திக்கிறீங்க?
8: நாங்க வந்து விளம்பர போர்டு மட்டும் ஒன்னு வச்சிருக்கோம். அதன் மூலமா இல்ல மக்களுக்கு தெரிஞ்சு நாங்க 15 வருஷமா இந்த சேவைகளை செஞ்சிட்டு இருக்கோம். இருந்தாலும் கூட இப்போ 1 இயரா தான் இது வந்து முயற்சி எடுத்து நாங்க செஞ்சிட்டு வரோம்.
7: மேம், நீங்க இந்த மாதிரி ட்ரஸ்ட் டெவலப் பண்ணி இத்தனை பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ற, அப்போ உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இப்படி பண்றதுக்கு, அந்த சம்பவத்தை எங்களுக்கு சொல்ல முடியுமா?
8: அந்த மாதிரி சம்பவங்கள்னா நான் தினமும் சந்திக்கிற சம்பவங்கள் தான் அது எல்லாமே. அப்படி இருக்கும்பொழுது இந்த மக்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னா கல்வியில் இவர்களை மேம்படுத்த வேண்டும், கல்வியில் மேம்படுத்த வேண்டும், கல்வி என்பதை இவர்களுக்கு தர வேண்டும். அது மட்டுமே என்னுடைய குறிக்கோளாக இருக்கிறது. எவ்வளோ பிள்ளைங்க வந்து இன்னைக்கு படிப்பறிவு இல்லாம வெளியில போனா எதுவுமே என்னன்னு தெரியாம இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் படிக்க வைக்கணும், ஏதாவது தெரிஞ்சுக்கிற வகையிலாவது அவங்க படிக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு சின்ன போதுல இருந்தே இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அந்த கல்வியை வந்து வலியுறுத்தி நான் சொல்றேன்.
7: மேம், நீங்க இப்படி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சப்போ உங்க ஃபேமிலியில சப்போர்ட் எப்படி இருந்தது?
8: எனக்கு எல்லாருமே வரவேற்பு தான் கொடுத்தாங்க. யாரும் எந்த இடையூறும் இல்லாமல் அவங்க என்ன வந்து என்கரேஜ் தான் பண்ணிருக்காங்க.
6: இப்ப வந்து நீங்க சொன்னீங்க அறுவை சிகிச்சையா இருந்தாலும் சரி எது இருந்தாலும் டாக்டர்ஸ் கிட்ட தான் போகணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சைங்கிறது வந்து சாதாரண ஒரு 10 ரூபாய் இல்ல
8: 5000 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான ஃப்ரீயாவே அந்த சங்கர நேத்திரலய மருத்துவமனை எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க.
6: இப்ப வந்து 45000 ரூபாய் நிஜமா மேம் சங்கர நேத்திரலய வந்து இப்ப ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் ஃப்ரீயாவே சொல்லி கொடுக்க,
8: ஃப்ரீயாவே அவங்க செஞ்சு கொடுக்கறாங்க இந்த உதவியை.
6: இது வரைக்கும் எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செஞ்சிருப்பீங்க?
8: நாங்க ஒரு 30 பேர்
9: இப்ப
6: வந்து ஜெனரல் செக்அப்னாலும் நீங்க எல்லாருக்குமே போய் சொல்லுவீங்க இந்த மாதிரி ஜெனரல் செக்அப் நடக்க போகுது
8: எல்லாருக்கிட்டயும்? நாங்க சொல்ல வேணாம், நாங்க ஹேண்ட் பீட் போட்டு கொடுத்துருவோம், எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிடுவோம். அது குழுக்கள்ல இருக்கிற மகளிர்கள் அழைச்சி எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு தெருக்களுக்கும் கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாம ஆட்டோ மூலியமா அந்த மைக் செட் வச்சு ஒவ்வொரு தெருக்களுக்கும் போயிட்டு சொல்லிட்டு வருவோம். அதன் பலனாக நிறைய மக்கள் வந்து 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இந்த மருத்துவ முகாம் மூலியமா.
7: இந்த மருத்துவ முகாம நீங்க எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஏரியால பண்ணீங்க?
8: பிபி கார்டன்ல பண்ணிருக்கோம், டிபி சத்திரத்துல பண்ணிருக்கோம், MMDA காலனில பண்ணிருக்கோம், அம்ஜகரையில பண்ணிருக்கோம்.
6: மோஸ்ட்லி வந்து உங்களோட மெயின் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா அம்ஜகரை தான், அங்கதான் வாக்கிங் பிளேஸ் எல்லாமே இல்லைங்களா? ஓகே, இப்ப வந்து நீங்க நம்ம மெடிக்கல் செக்அப் அதெல்லாம் சொன்னீங்க, இது தவிர்த்து வந்து வேற என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றீங்க?
8: அரசாங்க திட்டங்களை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்வோம். இன்றைய காலத்துல வந்து அரசாங்கத்துல பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாமலும் இருக்கு. நிறைய விளம்பரப்படுத்தினாலும் சில பேருக்கு வந்து அதை செவிசாச்சு கேக்குறவங்க இல்லை. இப்போ இன்றைய சூழல்ல எல்லாரும் வேலைக்கு ஓடுறதும் அதுவும் இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கிறதே தெரியாம இருக்கு. அந்த திட்டங்களை நாங்க மக்களுக்கு எடுத்து சொல்றோம். ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பெண்களுக்கு கல்யாணம்னு சொன்னாக்கா அவங்க என்ன பண்றாங்க, அந்த கல்யாணத்துக்கு எங்க போய் கடன் வாங்கலாம் இப்படி எல்லாம் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அரசாங்கத்துல மணியம்மையார் பெண்கள் இலவச திருமண திட்டம் இருக்கு, 20,000 ரூபாய் வந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க, முதல்வர் அறிவிச்சிருக்காரு. அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் நாங்க எடுத்து சொல்லி அந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்து இதை இப்படி எல்லாம் ஃபில் அப் பண்ணி நீங்க எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நாங்க சொல்லுவோம். அதன்படி பயனடைந்திருக்கார்கள் நிறைய பெண்கள்.
6: அப்ப வந்து உங்களுடைய சேவைகள் உங்களுடைய பணிகள் தவிர்த்து வந்து நீங்க கவர்மெண்டோட எல்லா ரூல்ஸையும் எல்லா என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்களோ அதையும் நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறீங்க. ஓகே, இப்ப பெண்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு மேம்? உங்ககிட்ட வந்து நல்லா ஃப்ரீயா பேசுறாங்க,
8: நல்லா ஃப்ரீயா பேசுறாங்க.
6: ஓகே, அவங்களோட பிரச்சனைகள், பிகாஸ் பெண்களுக்கு வந்து ஒரு என்ன விஷயம்னா ஒரு பொண்ணு கிட்ட இன்னொருத்தவங்க கிட்ட தன்னோட பிரச்சனைகள் வந்து உடனே சட்டுன்னு வந்து பேசிட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சில ரொம்ப கூச்ச சுபாவம் எல்லாம் உண்டு. அது எப்படி நீங்க என்ன சொல்றது தகர் தெரியுறீங்க அப்படின்னு சொல்லலாம்
8: இல்லையா? அவங்களுக்கு உண்டான அவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து சொல்லுவோம். இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, அதற்கான தீர்வையும் பெண்கள் நம்ம கிட்ட வந்து சரிப்படுத்திட்டு போயிருக்காங்க.
1: இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நாங்க குழுக்கள் அமைச்சு அங்க ஒருத்தர் நியமிச்சிருக்கோம். சோ அவங்க மூலமா அவங்க வந்து என்ன ப்ராப்ளம்னு அவங்க கிட்ட சொல்றாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டு சட்ட ஆலோசனை, அதுக்கப்புறம் வந்து சுற்றுச்சூழல் அவேர்னஸ் அந்த மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள பிரச்சனையை வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கறோம். சோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா அந்த குழுக்கள் அமைச்சு அவங்களுக்கு ஃப்ரீயா அவங்க பேசிடுவாங்க. அவங்க பேசிட்டு அவங்க வந்து நாங்க ஒரு குழுக்கள் அமைச்சு எங்க கிட்ட சொல்லுவாங்க. சோ நாங்க எல்லாமே கலந்து பேசி அவங்களுக்கு உண்டான அந்த ப்ராப்ளத்தை நாங்க சால்வ் பண்ணுவோம்.
6: இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது பாக்கும்போது என்விரான்மெண்ட் அதாவது சுற்றுப்புற சூழலுக்கு ஏத்த நல்ல விஷயங்கள்லாம் செய்யறதா சொன்னீங்க. இன்னைக்கு பர்டிகுலரா நம்மளோட என்விரான்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே மோசமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். குளோபல் வார்மிங், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், எக்கச்சக்கமான ஒரு சுற்றுச்சூழல் கேடு வந்து நம்ம அதுக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க, என்னென்ன பிரச்சனைகள் சால்வ் பண்றீங்க?
1: ஃபேமிலியில எடுத்துக்கணும்னா அந்த அவங்களுக்கு என்ன நாங்க அவேர்னஸ் கொடுக்கறோம்னா அவங்க யூஸ் பண்றது யூஸ் அண்ட் த்ரோ அந்த மாதிரி குப்பைகள் எல்லாம் வந்து வெளியில சிந்தாம அங்க ஒரு தொட்டி அமைச்சு அதுல வந்து அந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கறோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா கழிவு நீர் வந்து அந்த வழியில விடாம அதுக்குன்னு ஒரு தனிய ஒரு கால்வாய் போட்டு அந்த மாதிரி போறதுக்கு நாங்க அவேர்னஸ் கொடுக்கறோம். சோ இதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஏரியால இப்ப பாத்தீங்கன்னா ஸ்லம் ஏரியா உங்களுக்கே தெரியும், சோ ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நாங்க அவேர்னஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு படிக்கலனாலும் அவேர்னஸ் தெரியுது, பிராக்டிக்கலா அவங்க ஒர்க் பண்றதுனால ஒரு சுத்தம் தெரியுது. அவங்க ஒரு ஃபேமிலி அந்த ஒரு வீட்டை அவங்க கிளீன் பண்ணாங்கன்னா இப்ப சப்போஸ் அந்த தெருல ஒரு 10 ஃபேமிலி கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த தெரு வந்து ஃபுல்லாவே
8: தெருக்கள்ல குப்பைகள் அது மாதிரி எல்லாம் அகற்றப்படாமல் இருந்தா அந்த மாமன்ற உறுப்பினர்களை அணுகி அவர்களிடத்துல முறைப்படி கடிதம் கொடுத்து அதை சரி செஞ்சிருக்கோம்.
6: மேம் இப்ப நீங்க இதுக்கெல்லாம் சில இதுக்கு கவர்மெண்ட் போய் ஹெல்ப் கேக்குறீங்க இல்லையா, அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? இமீடியட்டா பண்ணி தருவாங்களா இல்லாட்டி உங்களுக்கு அவங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கு?
8: அவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ சமீப காலத்துல வந்து என்னுடைய குழுக்கள் சுய உதவி குழுக்களுக்கு ஒரு சுழல் நிதி என்ற ஒரு ஃபண்டு கிடைக்காம இருந்தது. அதுக்கு மேயரை அணுகி நான் இந்த குறைகளை சொல்லும்பொழுது அவர் அதற்கான வழிவகையை செய்து கொடுத்து அந்த குழுக்களுக்கு வந்து அந்த உதவித்தொகை கிடைக்கிறதுக்கான பெரிய உதவி செஞ்ச மேயர் அவர்களுக்கு இந்த நேரத்துல நன்றியை சொல்லிக்கிறேங்க.
6: இப்போ நீங்க சொல்லும் பொழுது இப்போ நாங்களுக்கு எங்களுக்குன்னு ஸ்ட்ரைட்டா மூவ் பண்ணாத சமயத்துல ஒரு அந்த உறுப்பினர் அந்த ஊர்ல இருக்கிற உறுப்பினர் கிட்ட வந்து நாங்க போயிட்டு அவங்க மூலமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்ப அவங்களுக்கும் உங்களுக்கும் எப்படி மேம் ரிலேஷன்ஷிப், நீங்க எப்படி அவங்க கிட்ட மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட பகிர்ந்துப்பீங்க? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு சுய உதவி குழுனா அவங்க வந்து உங்ககிட்ட பிரச்சனைகள் சொல்லுவாங்க, நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன்னு சொன்னீங்க. இப்ப உங்களுக்கும் இப்ப மாமன்ற உறுப்பினர் இல்லைங்களா, அவங்களுக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சு செய்யக்கூடிய சேவைகள் என்ன?
8: இணைந்து செய்யக்கூடிய சேவைகள் அங்க கொசு மருந்து எல்லாம் சரியா அடிக்கலாங்க, இதெல்லாம் சரி பண்ணிடுங்க கொஞ்சம் அப்படின்னு சொன்னா அவங்க சரிங்க மேடம் சொல்லிட்டு உடனே வந்து ஆட்கள் அனுப்பி செஞ்சு கொடுக்கறாங்க. அதனால இந்த அரசாங்கம் ரொம்ப நல்லா செயல்படுறாங்க, அதுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்றேன்.
9: ஓகே, இப்ப வந்து நீங்க சுற்றுப்புற சூழல் அப்படின்னு சொல்லும் போது குப்பைகள்லாம் சரியான தொட்டிகள்ல போடுறதுக்கான அறிவுரைகள் எல்லாமே சொல்லிருக்கீங்க. பிளாஸ்டிக் கவர்ஸ் பத்தி ஏதாவது விழிப்புணர்வு நீங்க ஏற்படுத்திருக்கீங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து பொல்யூஷன்ல கொஞ்சம் பேர் நிறைய பேர் பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா, இன்னும் வருங்காலத்துல நிறைய பிரச்சனைகள் நம்மளே சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து மகிழ்ந்து கிட்டத்தட்ட பல லட்சம் வருஷங்கள் ஆறுதா சொல்றாங்க. அதுக்கு நீங்க ஏதாவது அவேர்னஸ் கிரியேட்?
8: அது முழுமையாக தடை செய்ய போவதாக அறிவிச்சிருக்காங்க. அது எந்த நேரத்தில இருந்து நடைமுறைக்கு வருவது என்பது தெரியவில்லை. இருந்தாலும் அது முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் என்று என்னுடைய கருத்தாக சொல்லுகிறேன்.
9: ஓகே மேம், சோ இப்ப நிறைய மருத்துவமனை நீங்க மெடிக்கல் கேம்ப்ஸ் அப்படி எல்லாம் பேசிட்டோம். உங்களோட ரெண்டு பேர் பேசும்பொழுதே வந்து நான் நிறைய நேரங்கள் கவனிச்சேன், சுய உதவி குழு குழு குழு பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஒரு ஃபீல்ட், ஒரு பர்டிகுலர் வந்து ஒரு விமன் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ற விஷயம் வந்து சுய உதவி குழுக்கள் தான். இன்னைக்கு ஒரு பெண்கள் ரொம்ப தைரியமா ஒரு வெளியில போய் சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் இல்லாம ஒரு பொறுப்பா செய்யற வேலைகள் வந்து இந்த வேலைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப சொல்லுங்க, சுய உதவி குழுக்கள் எப்படி ஆரம்பிச்சீங்க, எத்தனை பேர் இருக்காங்க?
8: என்னிடத்துல வந்து 25 குழுக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் அவங்களுடைய மாதம் மாதம் அவர்கள் ஒரு சேமிப்பை வங்கியில் செலுத்தி அதன் மூலமா கடன் உதவிகளை பெற்று அவங்க வந்து அவங்களுடைய இல்ல தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது.
9: இப்ப எத்தனை குழுக்கள் இது வரைக்கும் ஃபார்ம் பண்ணிருக்காங்க மேம்?
8: 25 குழுக்கள் இருக்காங்க.
9: ஒவ்வொரு குழுலயும் எத்தனை பேர் இருக்காங்க?
8: 15 மெம்பர்ஸ்.
9: இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்ன தொழில் எல்லாம் செய்யறாங்க மேம் வரக்கூடிய பணத்துல இருந்து?
8: அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிசினஸ், இட்லி வியாபாரம், பூ வியாபாரம், அப்புறம் அரிசி வியாபாரம், தையல் இயந்திரம் வாங்கி அதன் மூலமா அவங்க வந்து வீடு வீடா துணிகள் எல்லாம் தச்சு கொடுத்து பணம் ஈட்டிக் கொள்கிறார்.
9: இப்ப வந்து பூ விக்கிறாங்கன்னு சொல்றீங்க, நிறைய ட்ரில்லிங் மிஷின்ஸ் அதெல்லாம் கூட சொல்லுங்க. இப்ப அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய பணத்துல சரியா திருப்பி கட்டிடுறாங்களா?
8: கட்டுறாங்க, கரெக்டா கட்டிடுறாங்க, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல.
9: ஓகே, இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபண்ட் வந்து பேங்க்ல இருந்து தானா இல்ல வெளியில இருந்து யாராவது?
8: பேங்க், தனியார் நிறுவனங்களும் தருகிறார்கள். அதையும் தேவைப்பட்டால் வாங்கி கொண்டு அதையும் திருப்பி செலுத்துகிறார்கள்.
9: ஓகே மேம், இப்ப இந்த சுய உதவி குழுக்கள் வந்து நாங்க ஒரு ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க ஏதாவது ஆரம்பிக்கிறீங்களா, ஏதாவது ஜாயினிங் ஃபெசிலிட்டிஸ் மாதிரி இருக்கா? இப்ப சுய உதவி குழுக்கள் வந்து நானும் வந்து அந்த குழுல சேர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் மேம் செய்யணும்?
8: அதுக்கு நாங்க ஒரு ஃபார்ம் தயார் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஃபார்ம்ல வந்து அவங்க பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும், அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய பேர் எல்லாம், மெம்பர்ஷிப் ஃபார்ம். அந்த ஃபார்ம் அவங்க கொடுத்த உடனே 15 பேருக்கு உண்டான ஃபார்ம் கொடுத்துருவோம். நாங்க ஒரு குழுக்கு 15 ஃபார்ம் கொடுத்தா அந்த 15 ஃபார்மும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வங்கியில் கணக்கை துவங்கி நாங்க வங்கி சேமிக்கிறதுக்கான வழிவகையை செய்து கொடுக்கிறோம்.
9: இப்ப ஒவ்வொரு மாசமும் வந்து அவங்க பணம் வந்து சரியா கட்டிட்டு இருக்காங்களா?
8: சரியா கட்டிட்டு இருக்காங்க.
9: இதுக்கு 25 குழுக்கள் அது சேர்ந்திருக்காங்க. ஓகே, இன்னும் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்க பண்ண ஆசைப்படுறீங்க மேம்? நாங்க இதெல்லாம் பண்ணணும் கண்டிப்பா, நிறைய விஷயங்கள் நாங்கெல்லாம் செய்ய ஆசைப்படுறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அது என்னென்ன விஷயங்கள் மேம்?
8: கிராமங்களுக்கு சென்று அங்கு அடிப்படை கல்வியை கொடுக்க வேண்டும், அங்கு மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும், கிராமப்புறங்களில் இலவசமாக நடத்த வேண்டும், அடிப்படை கல்வி மையம் அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய திட்டம்.
9: ஒரு அடிப்படை கல்வி அப்படிங்கறது வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்?
10: இப்ப பாத்தீங்கன்னா அடிப்படை கல்வினா இப்போ ஒரு ஃபேமிலியில எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அடிப்படை கல்வியே இல்லாம இருக்கும். சோ அவங்களுக்கு என்னன்னா அவங்க அந்த அவங்க பசங்களை அடிப்படை கல்வி கொடுக்கறதுக்காக இப்ப கிராமத்துல வந்து எந்த ஸ்பெசிலிட்டியும் இருக்காது. சோ அந்த இடத்துல போயிட்டு நாங்க பேசும்போது அவங்களுக்கு உண்டான கல்வி வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம்.
9: நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு வந்து நம்மளோட ஸ்டுடியோக்கு ஒரு NGO வந்திருக்காங்க, அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனம் வந்திருக்காங்க. பர்டிகுலரா சொல்லணும்னா அவங்களோட NGOட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா வள்ளுவன் வாசகி விமென்ஸ் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட்ல இருந்து நம்மளோட மிஸ்ஸஸ் அன்புக்கரசி வந்திருக்காங்க. இவங்க தான் NGOட பிரசிடென்ட். அண்ட் அலாங் வித் கலைமணி, அவங்களும் மிஸ்டர் கலைமணி வந்திருக்காங்க. ஓகே, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம்
7: மேம். இப்போ நீங்க வந்து யாராவது ஒரு ஸ்டூடெண்டா எஜுகேஷனுக்கோ இல்லாட்டி இந்த மாதிரி எதுக்காவது நீங்க அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஃபேமிலில இருந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்களா இல்லாட்டி சில டைம் தடங்கள் சொல்லுவாங்க?
8: இல்ல, ரொம்ப வரவேற்பு இருக்கு, சந்தோஷப்படுறாங்க. இது மாதிரி ஒரு உதவி செய்யறதுக்காக அவங்க வந்து நீங்க எங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சீங்க, என் குழந்தை இது மாதிரி 5 குழந்தைகளுக்கு உதவி செய்ய நாங்க கண்டிப்பா முனைப்போட இருக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க நீங்க எங்க குழந்தைக்கு செஞ்ச உதவியை நாங்கள் 5 குழந்தைக்கு செய்ய நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து அவங்க வந்து சந்தோஷத்தை தான் தெரிவிச்சிருக்காங்க. எந்த இடையூறுகளும் தெரிவிச்சதில்லை.
7: இப்போ நீங்க அவங்கள ஒருத்தருக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க, உங்களுக்கு பண்ண பிறகு அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க?
8: நான் செஞ்ச உதவியை அவர்கள் 5 பேருக்கு செய்யறேன்னு சொல்லும் போது இதை விட உதவி எனக்கு வேற ஒன்றும் இல்லை.
9: சொல்லுங்க மேம், இப்ப புதுசா வந்து இப்ப நீங்க வருங்கால திட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் அது பத்தி எல்லாம் சொன்னீங்க. மேலும் வந்து இப்போ நான் கொஞ்சம் உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா இன்னும் வந்து சில விஷயங்கள் என்னோட சேர்ந்து இருந்தா இன்னும் நல்லா நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க?
8: இப்ப வந்து நாங்க உங்களுடைய வந்து ஒரு பள்ளி கட்டணும்,
10: அடிப்படை
8: கல்வி மையம் அமைக்கணும். அதுல வந்து நிறைய குழந்தைகளை அதுல அந்த திட்டத்துல சேர வச்சு அவங்களுக்கு நல்ல தரமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய திட்டமாக இருக்கு.
10: அது மட்டும் இல்லாம எல்லா கிராமத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன அடிப்படை வசதி தேவை, சோ அவங்களுக்கு என்ன மெடிக்கல் ஸ்பெசிலிட்டி வேணும், இந்த மாதிரி டீட்டெயில நாங்க கலெக்ட் பண்ணிட்டு எங்க குழுக்கள்ல பாத்தீங்களா அந்த மாதிரி கலந்து ஆலோசிப்போம். இப்போ ஏதாவது கிராமங்களுக்கு எந்த அடிப்படையும் போய் சேராம இருக்கு, கவர்மெண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு எந்த கான்டாக்டும் இல்ல, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க கொஞ்சம் என்ன பண்றதுன்னு தவிப்பாங்க. சோ அவங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா எங்க குழுக்கள் மூலமா போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவையோ அதை வந்து கவர்மெண்ட் பார்வைக்கு எடுத்துட்டு போயிட்டு கவர்மெண்ட் மூலமா என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சிருக்காரோ சோ அதே வந்து எங்க வழிகாட்டி மூலமா, எங்க வள்ளுவன் வாசகி எஜுகேஷன் டிரஸ்ட் வழிகாட்டி மூலமா அவங்களுக்கு சென்டர்டைய நாங்க வழிவகை செய்வோம்.
7: உங்ககிட்ட உதவிக்காக வர்றவங்க வந்து ஏதோ ரொம்ப ஏழையா இருக்கிறவங்கல இருந்து வருவாங்க, வேற எந்தெந்த பிரச்சனைனால உங்களுக்கு உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க?
10: சில குடும்பங்கள் பாத்தீங்கன்னா கணவர் அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள்லாம் இருக்கும். சோ அவங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா சட்ட ஆலோசனைகள் எல்லாம் வந்து கொடுப்போம் எங்க குழுக்கள் மூலமா, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டு அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நாங்க சால்வ் பண்ணுவோம். சோ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுக்கள்ல அவங்க நியமிச்சிருக்க அந்த குழு மெம்பர் வந்து அவங்க ஹெட்னு ஒருத்தர் நியமிச்சிருக்கோம். சோ அவங்க மூலமா என்ன ப்ராப்ளம், சட்டம் என்னென்னலாம் அவங்களுக்கு தெரியணும், எந்த இடத்துல அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறோம்.
9: இப்ப நீங்க சொல்லும் பொழுது நாங்க மெடிக்கல் கேம்ப் அதுக்கப்புறம் வந்து சுயதவி குழுக்கள் தவிர நிறைய குடும்ப பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கதா சொன்னீங்க, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஒரு சமம் எங்க கூட பகிர்ந்துக்க முடியுமா? ஏதாவது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது நாங்க போய் ஹெல்ப் பண்ணுவோம் ரொம்ப அவங்க சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சொல்லலாம். ஒரு சம்பவம் சொல்ல போனா ஒருத்தவங்க சமீபத்துல தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில இருந்து பிரச்சனைகள், அவரு கணவர் வந்து எப்பொழுதுமே அதிகமாக குடிக்கக்கூடியவர், அவருடைய வருமானத்தை குடும்பத்திற்கு தரமாட்டார். இந்த பிரச்சனையிலிருந்து அந்த அம்மா வந்து எங்ககிட்ட முறையிட்ட பொழுது அவர்களை அழைத்து பேசி அந்த குடும்பத்தில் வந்து இன்றைக்கு அவர் வந்து இப்போ நல்ல, அதாவது நாங்க எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லி சொன்னதுனால அவர் வந்து கேட்டு இன்னைக்கு வந்து அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கிறது. இப்போ நீங்க சொல்லும் பொழுது உங்களோட மெயின் கான்சன்ட்ரேஷன் 5 கரை அந்த இடங்கள் மட்டும்தான் சொன்னீங்க, இது தவிர்த்து வந்து வேற என்னென்ன இடங்களுக்கு எல்லாம் போய் வந்து நீங்க இந்த சேவைகள் பணிகள் எல்லாம் செஞ்சிருக்கீங்க?
8: எங்கெல்லாம் எங்களுக்கு வந்து தகவல் தராங்களோ இந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் இருக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் சென்று எங்களுடைய பணிகளை தொடர்கிறோம்.
7: இப்ப வந்து யாருக்காவது பிரச்சனை இருந்தா அவங்களா வந்து உங்ககிட்ட சொல்வாங்களா, இல்லாட்டி நீங்க தேடி போவீங்களா எங்கயாவது உங்களுக்கு இப்படி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு
10: பாத்தீங்க? அதனாலதான் நாங்க வந்து குழுக்கள் அமைச்சிருக்கோம், 25 குழுக்கள் அமைச்சு என்ன எல்லா ஏரியால வந்து குழுக்கள் அமைச்சு அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஏரியால என்னென்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு அவங்களுக்கு வரும். அவங்களுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களால முடியும்னா அவங்க தீர்த்து வைப்பாங்க. சோ அவங்களால முடியாத பட்சத்துல எங்க குழுக்கள் ஹெட் அன்பு கரசி வந்து சந்திப்பாங்க. அவங்க சந்திச்சதுன்னா அவங்களுக்கு சில ஆலோசனைகள்லாம் சொல்லுவாங்க, அந்த ஆலோசனை மூலமா அவங்களுக்கு நிவர்த்தி செய்வாங்க.
9: வந்து யாருக்காவது ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க சொன்னீங்க, யார் வேணா போன் பண்ணி சப்போஸ் ஏதாவது எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா சால்வ் பண்ணுவோம். உங்ககிட்ட எப்படி மேம் அணுகிறது? இப்ப எனக்கே சப்போஸ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட நாங்க வந்து எப்படி அந்த பிரச்சனைகள் சொல்றது?
10: இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து டைம் வச்சிருப்போம். இப்போ இந்த ஏரியாவுக்கு வந்து ஈவினிங்ல 5 o'clock நாங்க மீட்டிங் வச்சிருப்போம், எல்லா குழுக்கள் கூப்பிட்டு அவங்க குழுக்கள் மெம்பரையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு மீட்டிங் போல அரேஞ்ச் பண்ணி, சோ அந்த மீட்டிங்ல என்னென்ன அவேர்னஸ் வேணும், அவங்க கிட்ட என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேதர் பண்ணிட்டு, சோ அதுக்கு உண்டான சில பாயிண்ட்ஸ் சில அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம். சில விஷயங்கள் வந்து புதுசா மெம்பர் ஜாயின் பண்ணணும்னா அன்னைக்கு வந்து அவங்க எங்களை கன்சல்ட் பண்ணுவாங்க, அவங்களோட ப்ராப்ளம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன இருக்கோ அதை வந்து எங்ககிட்ட பகிர்ந்துப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அந்தந்த ஏரியாவுக்கு நாங்கள் போயிட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு நாள் போயிட்டு அந்த மாதிரி கேதர் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு வந்தோம்.
8: இதை நாங்கள் வந்து விளம்பரமாக கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, அதனால வந்து இதை விளம்பரப்படுத்தாம அங்கேயே ஆபீஸ் போட்டு அங்கேயே அந்த போர்டெல்லாம் வச்சிருக்கோம், அதை பார்த்து வரவங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க இப்போ.
9: சோ இது வரைக்கும் இத்தனை ஒரு இத்தனை பேரோட பிரச்சனைகள் நாங்கள் தீர்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் சொல்லுவீங்க மேம்?
8: நாங்கள் ரொம்ப வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கிறதுனால இவ்வளவு பேருன்ற கணக்கெல்லாம்
9: இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க?
8: ஆமா, நாங்க கணக்கெல்லாம் வச்சுக்கிறதும் இல்ல.
9: மெயினா வந்து என்ன மாதிரி பிரச்சனைகளுக்காக உங்களை அணுகி வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க?
8: குழந்தைகள் படிக்க வைக்கணும், அதுக்கான பிரச்சனைகள், எங்களால இந்த வசதி வாய்ப்புகள் இல்லை, அப்புறம் பள்ளியில் சேர்க்க வேண்டும், இவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் இல்லை, அதற்கான லெட்டர் நாங்க வந்து எங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுத்து அதை வாங்கி கொடுத்துருக்கோம், ஜாதி சான்றிதழ் பெற்று தந்திருக்கோம், குடும்ப அட்டைதாரர்களுக்கு அது இல்லாதவங்களுக்கு அது வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சுகிட்டு இருக்கோம்.
9: இப்ப நீங்க சொல்லும் பொழுது என்ன சொன்னீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் எங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு நிறைய பேருக்கு சேவை செய்யறதுக்கு எங்களுக்கு தேவையான பண வசதிகள் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அரசாங்க உதவிகள் எப்படி இருக்கு மேம்? அரசாங்கமும் வந்து உங்களுக்கு உதவி செய்யறாங்களா?
8: அரசாங்கம் எங்களுக்கு எந்த உதவியும் நாங்கள் கேட்டு போனதில்லை இதுவரையில். இருந்தாலும் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், அந்த திட்டங்களை மக்களிடத்தில நாங்கள் எடுத்து சொல்லி அதை வந்து செய்ய வைக்கிறோம்.
9: இப்ப வந்து நிறைய வந்து நாங்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோட பேசும்பொழுது அரசாங்கம் வந்து அவங்களுக்கு பல உதவிகள் செய்யறதா நாங்க கேள்விப்பட்டிருந்தோம்.
8: நாங்கள் இன்னும் அணுகி அதை பார்க்கவில்லை, இதுவரையில் எந்த உதவியும் அரசாங்கத்தில் நாங்கள் கேட்டதில்லை.
9: என்னன்னா அரசாங்கம் வந்து நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க, ஆனா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்களால பார்க்க முடியல நினைக்கிறேன். சோ மேபி நான் வந்து நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்துக்கும்போது அவங்களோட உதவிகளும் இருந்தா நம்ம நிறைய சாதனைகள்
8: செய்யலாம், செய்ய உதவியாக இருக்கும்.
7: மேம் இப்ப ஜஸ்ட் சொல்லுங்க, உங்க ட்ரஸ்டுக்கு பேர் வள்ளுவன் வாசகி அப்படின்னு வச்சிருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன?
8: அதற்கான காரணம் ஒரு கணவன் மனைவிக்கு உதாரணமாக வள்ளுவன் வாசகி அவர்கள் சொல்வார்கள், உலகத்திலேயே பைபிளுக்கு அடுத்தபடியாக மொழிபெயர்ப்பு செய்தது திருக்குறள் தான். அவர்களை சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் நிறைய சொல்லலாம், அதற்கெல்லாம் உதாரணமாக இருப்பது தமிழர் என்பதால் அந்த பெயரை நான் வைத்திருக்கின்றேன்.
10: முதல்ல பாத்தீங்கன்னா இந்த வள்ளுவன் வாசகி எதுக்காக நாங்க வச்சிருக்கோம்னா, இப்ப வள்ளுவன் வாசகி வந்து அவங்க நல்ல தம்பதியர், உலகத்திலே வந்து நல்ல
8: எடுத்துக்காட்டாக,
10: சோ இனிமேல் வரப்போற சந்ததியர் வந்து அந்த மாதிரி இருக்கணும்.
9: ஓகே, சோ நல்ல டைட்டில் தான். அப்ப வந்து நீங்க குழந்தைகளுக்கு சரி, அதுக்கப்புறம் பெண்களும் ஒரு என்ன சொல்ற அவங்களோட கணவர்களும் வந்து ஒரு ரொம்ப நல்லபடியா வாழணும் அப்படின்னு நிறைய சேவைகள் செஞ்சுட்டு வரீங்க. ஓகே, இப்ப வந்து பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு படிப்பிலும் சரி, அவங்க ஒர்க் பண்ணாத இடமே கிடையாது, ஒர்க் பண்ணாத ஃபீல்டும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வந்து பெண்கள் கிட்ட இந்த ஒரு விஷயம் தான் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது இன்னும் வந்து அவங்க அதிகப்படுத்திட்டாங்கன்னா எந்த என்ன சொல்றது வானத்தையும் தாண்டி போகலாம் அப்படின்னு சொன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க மேம்? பிகாஸ் நீங்க ஒரு பெண்ணா இருந்து பல சேவைகள் செஞ்சுட்டு வரீங்க, உங்களோட ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அஸ் வெல் அஸ் பொது சேவைகளும் செஞ்சுட்டு வரீங்க, உங்களுக்கு தெரியும் நிறைய பெண்களை நீங்க பாத்திருப்பீங்க. சோ என்ன விஷயம் வந்து அவங்க இன்னும் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க
8: மேம்? நிறைய பெண்களுக்கு பொறுமை மிக அவசியம், அந்த பொறுமையை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். பெண்களை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பெண்கள் வந்து இன்றைக்கு வேலைக்கு செல்லும் பொழுது அவர்கள் நிறைய வந்து கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள், அதிலெல்லாம் பொறுமை காக்கின்ற பெண்களாக தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக அன்னை தெரேசா அவர்களை
10: நான் அவங்களோட பொறுமை பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தது, அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல போயிட்டு அவங்க தொண்டு நிறுவனத்துக்கு டொனேஷன் கேட்க போயிருந்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த கடைக்காரர் வந்து இவங்க டொனேஷன் கேட்கும்போது துப்பிட்டார், எச்சில் துப்பிட்டார். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா மதர் தெரேசா என்ன பண்ணாங்க, அந்த எச்சில வந்து தொடச்சிட்டு இந்த எச்சில நான் எடுத்துக்கிறேன், எனக்கு என் மக்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பொறுமையா வந்து அவ கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பொறுமை வந்து வேணும்.
9: இந்த சம்பவம் கேட்கும்பொழுது எனக்கு என்ன பேசுறது அப்படிங்கறதே தெரியல, அவ்வளவு பெரிய அவங்க வந்து அந்த எச்சிலும் தாங்கிக்கிட்டு ஏன் மக்களுக்காக கூடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த இமயமலை பொறுமையோட இந்த சின்ன எறும்பு பொறுமை வந்து நம்ம அந்த லெவல்ல தான் நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப வந்து நிறைய பெண்கள்லாம் உங்ககிட்ட நிறைய பிரச்சனைகளுக்காக வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க மேம். அப்போ நீங்க தெரிஞ்சிருக்கோம் சொன்னீங்க உங்ககிட்ட பொறுமை தான் ரொம்ப கம்மியா இருக்கா, பொறுமைகள் இல்லாதனால தான் பிரச்சனைகள் அதிகமா வருதா?
8: அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது.
9: ஓகே, அவங்களோட படிப்பு நிலையெல்லாம் எப்படி இருக்கு மேம்? பிகாஸ் நீங்க அம்ஜிக்கரை அந்த ஏரியால இருக்கீங்க, அவரோட படிப்பு வசதிகள்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் படிச்சவங்களா?
8: படித்தவர்களே இல்லை என்பதால் தான் இந்த யோசனையே எனக்கு வந்தது, படிப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னு. நிறைய படிக்காத பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் ஒருவர் படித்து விட்டால் அந்த குடும்பம் நல்ல செழிப்பான வளமான குடும்பமாக அமையும். அது வந்து ரொம்ப முக்கியமாக நாங்க மக்களிடத்துல எடுத்து சொல்றது, கல்வியை தான் முதன்மைப்படுத்துகிறோம்.
7: மேம், இப்ப நீங்க பண்ற ஹெல்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பெண்களை சுற்றியே இருக்கின்றது. இப்போ ஆண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது பண்றீங்களா?
8: ஆண்களுக்கு எங்களால முடிந்த அளவிற்கு அவர்களுக்கும் அவேர்னஸ் கொடுக்கறோம். என்னன்னா, அவங்க வந்து இன்னைக்கு வந்து படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசாங்கம் வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தந்து கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் வந்து தீய பழக்கத்திற்கு ஆளாக மாட்டார்கள். ஆகையால் அந்த படித்த இளைஞர்களை மனதில் கொண்டு இந்த அரசாங்கம் அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் அதிகரித்து அவர்களை வந்து எந்த தீய பழக்கங்களுக்கும் செல்லாமல் நல்ல வேலை வாய்ப்பில் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் நல்லது.
7: மேம், இந்த ட்ரஸ்ட நீங்க அமைக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது கஷ்டப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி என்ன கஷ்டம் அப்படி பட்டீங்க?
9: அதாவது அவங்க என்ன கேட்க வராங்கன்னா, இப்ப எல்லாருக்குமே வந்து இப்ப நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு சம்திங் ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த பொது சேவையை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? ஏதாவது ஒரு சம்பவம் வந்து உங்களோட குடும்பங்கள்லயோ இல்ல சுற்றுப்புற இடங்கள்ல நீங்க எங்கேயாவது பார்த்து வந்து இந்த ஒரு எண்ணம் உங்க மனசுக்குள்ள அப்படியே ஸ்பார்க் மாதிரி தோணுச்சா அப்படின்னு கேக்குறாங்க.
8: அது பொதுவாகவே வந்து இது பொது சேவையெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து படிக்கிறது மாதிரி இல்ல, அது வந்து தனக்குள்ளேயே இருக்கும், இத சேவையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இயற்கையாகவே அமைந்ததுதான் இது.
9: ஓகே, அப்ப நீங்க படிக்கும் பொழுதே முடிவு பண்ணிட்டீங்க, நான் வந்து எந்த வேலைக்கும் போகிறதை விட நான் பொது சேவைக்கு தான் போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க?
8: அப்படி இல்ல, நான் ரொம்ப கம்மியாக தான் படித்திருக்கிறேன். படிப்பு என்பது அவ்வளவாக இல்லை. ஏழை குடும்பத்திலிருந்து வந்ததுனால் எனக்கு படிப்போடைய கஷ்டம் என்ன என்பதை தெரியும். மக்களுக்கு வந்து கல்வி என்பது எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்திருப்பதனால் இந்த கல்வியை பற்றியும் மகளிரை பற்றியுமே எனக்கு வந்து முழுமையான விஷயங்கள் தோன்றுகிறது.
9: உங்களோட குடும்பங்கள், உங்களோட குடும்பத்தை பத்தி சொல்லுங்க மேம். உங்களோட குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க?
8: என் குடும்பத்தில் வந்து நான் தான் முதல் பெண். எனக்கு அடுத்தது என் தம்பி, அடுத்தது என் தங்கை.
9: மூன்று பேர் தான். குழந்தைகள் யாராவது?
8: எனக்கு இரண்டு பெண்கள் இருக்கின்றார்கள். ஒருத்தர் வந்து 12ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். ஒரு மகள் வந்து சின்னவங்க 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க.
9: இப்ப வந்து அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எப்படி மேம் இருக்கு? இப்ப வந்து ஒரு அம்மாவன் பாக்கும்போது அவங்க வந்து பொது சேவை செஞ்சுட்டு இருக்காங்க, உங்களோட மகள் அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்களுக்குள்ள அந்த ஸ்பார்க் இருக்கா, நானும் வந்து பொது சேவை செய்யணும்ன்ற?
8: அவங்களுக்கும் அதனாலதான் அவங்க ஒருத்தவங்க டாக்டராகவும் ஒருத்தவங்க ஐஏஎஸ்ஸாவும் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே நல்ல மார்க் எடுத்து நல்லா படிக்கிறாங்க.
9: ஓ, வெரி குட், வெரி குட், ரியலி. சோ கண்டிப்பா வந்து அவங்கள இப்ப நீங்க வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, அவங்களும் கூட்டிட்டு வாங்க. ஒரு வாழ்நாள் யங் டேலண்ட்ஸ், அவங்களும் கண்டிப்பா இன்டர்வியூ எடுக்க நாங்க ஆசைப்படுறோம்.
8: ஓகே,
9: இப்ப நீங்க சொன்னீங்க நீங்க வந்து ஜென்ரலா உங்களுக்கு வந்து படிப்பு அதோட அருமை தெரிஞ்சது, கம்மியா படிச்சதுனால பொது சேவையை செஞ்சுட்டதா சொன்னீங்க. ஆனா உங்க குழந்தைகள் வந்து படிப்பும் வேணும் அஸ் வெல் அஸ் பொது சேவையும் செய்யறதுனால சரியான தொழில் வந்து இந்த டாக்டர் அண்ட் ஐஏஎஸ் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து அவங்க எடுத்துட்டு இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேக்குறதுக்கு. கண்டிப்பா அவங்களோட ஏரியால ஒரு ஸ்பெஷல் டாக்டர் வந்து வர இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்ஜிக்கரை ஹோல் சென்னைக்கு அப்படி சொல்லலாம் நினைக்கிறேன். ஓகே, உங்களோட குடும்பத்தை பத்தி சொல்லுங்க சார்.
10: எனக்கு ரெண்டு அண்ணா ஒரு தங்கச்சி.
7: மேம், நீங்க வீட்டுல ஒரு இல்லத்தரசியா இருக்கணும், ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவாவும் இருக்கணும், அதே டயத்துல இப்படி ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு இவ்வளவு சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்க டைமை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்குவீங்க அப்போ?
8: எங்க கணவருடைய ஒத்துழைப்பால தான், அவர் வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்துறதுனால தான் என்னால் இதில் வந்து தொடர்ச்சியா ஈடுபட்டு செய்ய முடிகிறது. என்னுடைய வேலைகளையும் பார்த்துக்கிட்டு பொது சேவைகளையும் செஞ்சுக்கிட்டு வர்றதுக்கான உதவி என் கணவரிடத்திலிருந்து தான் பெறுகிறேன்.
9: நேர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இன்னைக்கு நம்மளோட ஸ்டுடியோல ஒரு என்ஜிஓ வந்திருக்காங்க, தன்னார்வ தொண்டு நிறுவனம். இவங்களோட பேர் வந்து வள்ளுவன் வாசி எஜுகேஷனல் விமென்ஸ் ட்ரஸ்ட். அவங்க அந்த என்ஜிஓல இருந்து மிஸ்ஸஸ் அன்புக்கரசி வந்திருக்காங்க, பிரசிடென்ட், அண்ட் ஆல்சோ மிஸ்டர் கலைமணி வந்திருக்காங்க, பார்ட் ஆஃப் த என்ஜிஓ.
7: நீங்க சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
8: பெண்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் படித்தால் அந்த குடும்பத்திற்கு நல்ல வருவாய் கிடைக்கும், ஆனால் ஒரு பெண் படித்தால் அந்த நாட்டுக்கே நன்மை என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
10: வள்ளுவன் வாசகி உமன்ஸ் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் எங்களோட வந்து செல் நம்பர் 9444-58-28-78, ரெசிடென்ட் நம்பர் 2620-55-48,
8: எங்களுடைய தொலைபேசி எண் 9444-58-78-78.
9: ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் அண்ட் அஸ் வெல் அஸ் தேங்க்யூ சார், பிகாஸ் ஒரு நல்ல விஷயம் வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக எங்களான உதவிகளை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். மேலும் இந்த ஸ்டுடியோக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து எங்கள் அம்ஜிக்கரையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து எங்க கூட பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி சார்.
10: நன்றி.
9: தேங்க்யூ. நேர்களே, இவ்வளோ நேரம் நம்ம கேட்டுட்டு இருந்த நிகழ்ச்சி தன்னார்வ தொண்டு நிறுவனம் சம்பந்தப்பட்டமான நிகழ்ச்சி. அண்ட் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறத எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு வந்து வள்ளுவன் வாசிகை எஜுகேஷனல் விமன்ஸ் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட்ல இருந்து மிஸ்ஸஸ் அன்புக்கரசி வந்திருந்தாங்க, பிரசிடென்ட் ஆஃப் என்ஜிஓ, அண்ட் அலாங் வித் மிஸ்டர் கலைமணி அவங்களும் வந்திருந்தாங்க. நல்ல நல்ல விஷயங்களோட நம்மளை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். அண்டர் தன் டேக் கேர் பபாய் ஃப்ரம் அஜய் கௌசல்யா
7: அண்ட் பிரஜிதா.
11: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.

கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டை போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.7.
1: ஏ லதா, இந்த சேலைய பாரு, ரொம்ப அழகா இருக்குல்ல?
2: அட ஆமா சீதா, டிசைன் கூட ரொம்ப அழகா இருக்கு. அம்மா, இந்த சேலை எவ்வளவு?
1: 2000 ரூபாய்.
2: அடேங்கப்பா, இவ்வளவு காசா? இதே மாதிரி ஒரு சேலைய ஆன்லைன்ல பாதி ரேட்டுக்கு கிடைக்குமே, இது ஏன் இவ்வளவு காசு கொடுத்து வாங்குற?
1: ஒரு நிமிஷம், இதே மாதிரின்னு சொல்றியே, ஆனா அது இது மாதிரி இல்ல.
2: அப்படியா? அப்படி என்ன வித்தியாசம்?
1: இந்த சேலையில ஒரு இயந்திரம் மட்டும் வேலை செய்யல, ஒரு மனிதரோட கையும் திறமையும் நேரமும் வேலை செஞ்சிருக்கு.
2: அப்படியா?
1: ஆமா, ஒரு நெசவாளர் இந்த துணியை உருவாக்க எவ்வளவு நேரம் செலவழிச்சிருப்பாருன்னு நம்ம யோசிச்சு பாத்திருக்கோமா? ஒரு நூலோட இன்னொரு நூலை இணைத்து ஒரு வடிவத்தை கொண்டு வந்து அந்த வடிவத்தை அழகான துணியா மாத்துவாங்க. இது வெறும் துணி இல்ல, பல ஜெனரேஷனா கடந்து வந்த ஒரு கலை.
2: ஓ, அதனாலதான் கைத்தறிக்கு இவ்வளவு முக்கியத்துவமா?
1: ஆமா லதா, நம்ம ஒரு கைத்தறி உடைய வாங்கும் பொழுது ஒரு பொருளை மட்டும் வாங்குறது இல்ல, ஒரு நெசவாளரின் உழைப்ப மதிக்கிறோம், ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை ஆதரிக்கிறோம், ஒரு பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போறோம்.
2: நீ சொல்றதுலாம் சரிதான் சீதா, ஆனா இப்போ எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபேஷன் நோக்கி தானே ஓடுறாங்க.
1: அதுதான் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். நமக்கு பிடித்த டிசைனை வாங்கலாம், மாடர்ன் ட்ரெஸ்ஸையும் வாங்கலாம், ஆனா நம்முடைய பாரம்பரியத்தை மறக்க கூடாது. நம்ம அடிக்கடி கைத்தறி உடைய வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, அந்த கைத்தறி பொருளை தேர்வு செய்யும் அந்த ஒரு முடிவு கூட ஒரு மாற்றத்தை உருவாக்கும்.
2: அப்போ இந்த சேலையை வாங்கலாமா?
1: கண்டிப்பா வாங்கலாம் லதா, ஆனா வாங்கும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் பாரு, இது உண்மையான கைத்தறியான்றத கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஹேண்ட்லூம் மார்க் அல்லது இந்தியன் ஹேண்ட்லூம் போன்ற அங்கீகாரங்களை பற்றியும் தெரிஞ்சுகிட்டு வாங்கணும். ஹேண்ட்லூம் மார்க் உண்மையான ஹேண்ட் ஓவன் பொருளை அடையாள காண உதவும் ஒரு ஆத்தென்டிசிட்டி இனிஷியேட்டிவ் ஆகும்.
2: நீ சொல்றதும் சரிதா சீதா, இனிமே ஒரு பொருள் எவ்வளவு சீப்னு மட்டும் பார்க்காம இதன் பின்னாடி யாரோட உழைப்பு இருக்குன்னு யோசிப்பேன்.
1: கைத்தறியை ஆதரிப்போம், நெசவாளர்களின் வாழ்க்கையை உயர்த்துவோம், நம் பாரம்பரியத்தை தலைமுறையினர்களுக்கு கொண்டு செல்வோம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருது சந்திப்போமா.

0: வணக்கம் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம எம்ஓபி ஸ்டார்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம கூட இருக்கிறது ஒரு ஃபேமஸ் பாக்ஸர், நம்ம எம்ஓபியோட ஸ்டார். சோ நேர்களே, நீங்க எல்லாரும் ரீசெண்டா ரிலீஸ் ஆன இறுதி சுற்று படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட ஹீரோயின் நம்ம ரித்திகா சிங் நடிச்ச அந்த மதி கேரக்டர், அவங்கள இப்ப நேராவே நாம இப்போ நம்ம ஸ்டுடியோல கொண்டு வந்திருக்கோம். அவங்க தான் நம்ம எம்ஓபி ஸ்டார் பாக்ஸர். அவங்க பேரு மிஸ் மோனிஷா. வணக்கம் மோனிஷா.
1: வணக்கம்.
0: சோ நேயர்களுக்காக நீங்க உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க முடியுமா?
1: என்னோட நேம் மோனிஷா, என்னோட நேட்டிவ் நாமக்கல். என்னோட ஸ்கூல் ஸ்டடிஸ் எல்லாமே நான் நாமக்கல்ல தான் முடிச்சேன். இப்போ காலேஜுக்காக சென்னையில எம்ஓபி வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். நான் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய நேஷனல் லெவல் மீட்லாம் போயிருக்கேன். நேஷனல் கோல்ட் மெடல் பண்ணியிருக்கேன் பைகா நேஷனல்ஸ்ல. நிறைய சப் ஜூனியர் ஜூனியர் நேஷனல்ஸ் போயிருக்கேன். எஸ்ஜிஎஃப்ஐ நேஷனல்ஸ்ல கூட சில்வர் மெடல் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக எம்ஓபி வந்ததுக்கப்புறம் நான் எம்ஓபி மூலியமா ஸ்ரீலங்காவில் நடந்த இந்தியா பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போய் அட்டன் பண்ணி அதில் கோல்ட் மெடல் வின் பண்ணிட்டு வந்தேன்.
0: கங்க்ராச்சுலேஷன்ஸ் மோனிஷா. ஸோ நம்ம எம்ஓபி இது ஜாயின் பண்ணப்புறம் நீங்கள் சொன்னீங்க நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் விளையாட்டையும் படிப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஸோ ஹவு டஸ் எம்ஓபி ஹெல்ப் யூ இன் கெயின் ஸ்ட்ரைக்கிங் தட் பேலன்ஸ்?
1: எங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் அப்போ மேட்சஸ் இருந்தாலும் எங்களுக்கு அலோவ் பண்றாங்க. அவங்க அலோவ் பண்ணிட்டு ஆஃப்டர் எங்களுக்கு இன்டர்னல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. மேம்ஸ் வந்து எங்களுக்கு நான் கிளாஸஸ் அட்டன்ட் பண்ணலைனாலும் எங்களுக்கு அதுக்கப்புறம் அதுக்கான நோட்ஸும் அதுக்கான கைடன்ஸும் எடுத்து கொடுக்குறாங்க. எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. மேம்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க.
0: சோ நீங்க பாக்ஸிங் அண்ட் இன்ஃபேக்ட் கபடி கூட விளையாடுறீங்க இல்லையா? சோ ரெண்டுமே ரொம்ப கடினமான ட்ரிக்கியான ஸ்போர்ட் இல்லையா? நிறைய டைம் ஒதுக்க வேண்டியிருக்கும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நீங்க?
1: எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நான் 2 செஷன் பிராக்டிஸ் போயிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. இப்போ பாக்ஸிங் மேட்ச் வந்ததுன்னா நான் 2 செஷன்ஸ் வந்து பாக்ஸிங் கன்வெர்ட் பண்ணிப்பேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு செஷன் வந்து கபடி பண்ணிப்பேன். அப்போ வந்து எனக்கு 3 செஷன்ஸ் போட்டுருவேன். இல்லை அப்படின்னா 2 செஷன்ஸ் வந்து பாக்ஸிங் ஒரு செஷன், கபடி ஒரு செஷன் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சோ நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்போர்ட்ஸ் உமனா இருக்கிறதுக்கு உங்களுக்கு போத் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் வந்து தேவைப்படும் இல்லையா? சோ நீங்க அந்த அந்த ஹெல்த் விஷயத்துல அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கிறீங்க?
1: எங்களுக்கு வந்து எம்ஓபியில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அவங்க எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாரும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நாங்கள் எதனா மேட்சஸ் போனால் கூட நாங்கள் எங்கள் மணி எடுத்து செலவு பண்ணாமல் அவங்க டிஏ பைசாலாம் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் எங்கன்னா வெளியே போனால் கூட ஈஸியாக எங்களோட டயட்டை வந்து நாங்கள் எடுத்துட்டு போக முடியுது.
0: சோ கோச்சிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதாவது நம்ம காலேஜ் வந்து எந்த அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்றாங்க? சோ ஹவ் அந்த கோச்சிங் வந்து என்ன லெவல்ல இருக்கு?
1: எங்களுக்கு வந்து நல்ல பெஸ்ட் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நாங்கள் எம்ஓபிக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் எங்களுக்கு கரெக்டாக எக்ஸாம்ஸ் இருந்ததுன்னா அவங்க அலோவ் பண்ணுறாங்க, இல்லை எங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஷெட்யூல் மாற்றி போடுறாங்க. அதனால தான் எங்களால் இந்த அளவுக்கு பண்ண முடியுது. இல்லைன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு நாங்கள் ஃப்ரீயாக பண்ண முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி நாங்கள் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் இருக்கிறதுக்கு எங்கள் கோச்சஸ் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லா செஷன்ஸும் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப எங்களுக்கு எப்போ மேட்ச் டைம்ல என்ன கரெக்டா கொடுக்கணும், இல்ல மற்ற டைம்ல எவ்வளவு ஹெவியா கொடுக்கணும்ன்றத கரெக்டா மேனேஜ் பண்ணி கொடுக்குறாங்க.
0: ஓகே. சோ அந்த பாக்ஸிங்ற அந்த ஸ்போர்ட் வந்து ரொம்ப மாஸ்குலைன் ஸ்போர்ட் இல்லையா? நிறைய ஆண்கள் தான் அதை தேர்ந்தெடுத்து ஒரு கெரியரா எடுத்துக்க முன் வராங்க. சோ அப்படி இருக்கிறப்போ ஒரு பொண்ணா நீங்க வந்து என்னென்ன ஹர்டல்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க?
1: எங்களுக்கு வந்து இந்த சின்ன வயசுல இருந்தே பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ அப்போ எனக்கு அந்த அளவுக்கு பெருசா பசங்களோட டிஃபிகல்டிஸ் எதுவும் இல்ல. நான் நிறைய ட்ரைனிங் பண்றதே பாய்ஸோட தான் ட்ரைனிங் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் பெரிய டிஃபிகல்டிஸ் எதுவும் இல்ல. அதெல்லாம் பாய்ஸ் பண்றது எல்லாமே கேர்ள்ஸால பெட்டராவே பண்ண முடியும். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணி இப்ப பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் பாக்ஸிங் பாய்ஸ் மட்டும் தான் இருந்தது, இப்போ கேர்ள்ஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பாய்ஸ்க்கு ஈக்குவலாக கேர்ள்ஸும் எல்லாமே பண்ண முடியும், நாங்களும் பண்ணி காட்டுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்போர்ட் நான் எடுத்து
0: பண்ணிட்டு. குட் ஸ்பிரிட் மோனிஷா. ஸோ இப்போ இருக்கிற நிலையில பெண்கள் வந்து எவ்வளோ தூரம் பாக்ஸிங்கை கான்ஃபிடென்ட்டாக ஒரு கெரியராக எடுத்துக்க முன் வராங்க? இப்போ நீங்கள் பாக்ஸிங்கில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கீங்க, அதே மாதிரி இந்த காலகட்டத்துல வந்து பெண்கள் அந்த மாதிரி நிஜமாவே முன் வராங்களா?
1: ஆனா இது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நம்ம வந்து முக்கியமா நம்ம கரெக்டா இருந்தா கூட நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதுவும் இந்த ஃபீல்டுல நிறையவே இருக்கு. எல்லாரும் நினைச்சா பண்ணலாம், ஆனா அவங்களுக்குள்ள அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும். நம்ம வந்து இந்த சமுதாயத்துல நம்மளும் ஒரு பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு ரைட்ஸ் வாங்கி கொடுக்கணும், பாய்ஸ்க்கு ஈக்குவலா நம்மளும் கட்ஸா பண்ணி காட்டணும் அப்படின்றது வந்து நமக்கு செல்ஃபா இருந்தாதான் கண்டிப்பா இதை அச்சீவ் பண்ண முடியும். அப்படி இருக்கவங்க மட்டும்தான் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க.
0: ஓகே, சோ நீங்க கத்துக்கிற உங்க பேட்ச்ல பெண்கள் தான் நிறையவா இல்ல பாய்ஸ் தான்?
1: இல்ல பாய்ஸ் தான் அதிகம். நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து எங்க ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு 20-25 பாய்ஸ் இருக்காங்க அப்படின்னா நாங்க ஒரு 2-3 கேர்ள்ஸ் தான் இருந்தோம். இது வரைக்குமே அப்படிதான். இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கூட பாய்ஸ் வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, யூனிவர்சிட்டி போயிட்டு இருக்காங்க, பட் கேர்ள்ஸ்க்கு இன்னும் கொண்டு வரல. இருந்தாலும் கேர்ள்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்க டெய்லி. அவங்க ஒரு 4-5 மெம்பர்ஸா இருந்தாலும் அவங்க ரெகுலரா பண்றாங்க. எல்லாருமே தி பெஸ்ட் பிளேயர்ஸ் தான். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும்.
0: ஓகே, சொசைட்டி கவர்மெண்ட் எல்லா தரப்புல இருந்தும் சப்போர்ட் வேணும்.
1: ஏன்னா பாய்ஸ்க்கு ஈக்குவலா கேர்ள்ஸ் பண்ணுவாங்க, அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்காம பாய்ஸ்க்கு வந்து குடுக்கற பிரெஃபரன்ஸ் கேர்ள்ஸ்க்கு குடுக்க மாட்டேங்க.
0: அதாவது சொசைட்டில அந்த ஒரு சேஞ்ச் வேணும், அந்த சேஞ்ச். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு அதாவது ஸ்போர்ட்ஸ்ங்கிறது ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட், அதாவது ஒரு மனிதனோட ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட்க்கு, அதாவது ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், பிசிக்கல், மென்டல் எல்லா விதத்திலயும் எப்படி ஹெல்ப் பண்ணும் ஸ்போர்ட்ஸ்?
1: நீங்க ஆக்சுவலா நார்மல் பர்சனை விட ஸ்போர்ட்ஸ் பர்சன் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஈஸியா அடாப்ட் ஆயிப்பாங்க. எந்த சிச்சுவேஷனுக்குமே அவங்களால இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டா இருக்கட்டும், ஒரு பிளேஸ்ல நீங்க போய் தங்குறதா இருக்கட்டும், இல்ல ஜேர்னி டைம்ல எங்கன்னா மூவ் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவங்க ஈஸியா மூவ் பண்ணி போயிடுவாங்க. அது இல்லாம நம்ம பிசிக்கல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எல்லா இடத்துலயும் ஈஸியா உங்களால அப்ரோச் பண்ணி போக முடியும். நார்மலா படிக்கிறவங்களை விட ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஈஸியா கொஞ்ச நேரத்திலேயே அதை அப்சர்வ் பண்ணி படிப்பாங்க. அந்த அப்சர்விங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். ஏன்னா பிகாஸ் அவங்க மென்டல் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, அவங்க ஹாப்பியா இருக்காங்க, நல்லா விளையாடுறாங்க, நல்லா பிசிக்கோட இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்போ ஈஸியா அவங்களால எது வேணா அடாப்ட் பண்ணிக்க முடியும்.
0: ஓகே, கரெக்ட் கரெக்ட். ஸோ இப்போ இந்த ஃபீல்ட், இந்த ஸ்போர்ட்டை வந்து நீங்க கொஞ்சம் வருஷமாவே விளையாடி தான் இருக்கீங்க. அதாவது இந்த ஜேர்னியில வந்து உங்களால மறக்கவே முடியாத ஒரு தருணம், ஒரு மேட்ச், ஒரு காம்ப்ளிமெண்ட், அதாவது மூணும் சொல்ல முடியுமா, எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா?
1: கண்டிப்பா. எனக்கு வந்துட்டு பைகான் நேஷனல் 2011 நேரு ஸ்டேடியம் சென்னையில தான் நடந்தது. அப்போ நான் ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ் அப்போ யாரும் இல்லை, இங்கே அப்படியே மேட்சஸ் மட்டும் நடந்துட்டு இருந்தது அவங்கவுங்க. தென் குவார்டர் ஃபைனல்ஸ் நான் மூவ் பண்ணி போனேன். செமிஃபைனல்ஸ்ல வரும்போது கேர்ள்ஸ் யாரும் இல்லை, நான் மட்டும் தான் கேர்ள்ஸ்ல இருந்தேன். பாய்ஸ்ல வந்து ஒரு 2-3 மெம்பர்ஸ் மட்டும் ஃப்ரம் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்றவங்க. அப்போ செமிஃபைனல்ஸ் வரும்போது தட் வாஸ் அ ஈவினிங், நிறைய க்ரௌட் வந்திருந்தாங்க, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலா எனக்கு வந்து ஃபைனல்ஸை விட அதுதான் கொஞ்சம் டஃப்பான காம்படிஷன். அந்த பொண்ணு வந்து சிக்கிம், அவங்க நேம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அவங்க வந்து சிக்கிம். அது வந்து ரொம்ப டஃப்பா இருந்தது. ஃபைனல்ஸ் கம்பேர் பண்ணும்போது கூட எனக்கு செமிஃபைனல்ஸ் தான் ரொம்ப டஃப்பா இருந்தது. பட் இருந்தாலும் எனக்கு அதை வின் பண்ணிட்டேன் நான். எப்படின்னா நிறைய பீப்புள்ஸ் அங்கே இருந்தாங்க, நல்ல சப்போர்ட் இருந்தது, அவங்களோட என்கரேஜ்மெண்ட் எனக்கு இன்னும் நினைச்சா கூட அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் கண்டிப்பா அது வின் பண்ணதுக்கு வந்து அவங்க தான் காரணம். ஏன்னா அவங்களோட சப்போர்ட், அவங்களோட ஸ்பீச், அவங்களோட என்கரேஜ், அதெல்லாம் தான் நான் வின்
0: பண்ணேன். கைத்தட்டல்
1: கண்டிப்பா அதுதான் என்ன மோட்டிவ் பண்ணுச்சு ரொம்ப.
0: ஓகே, ஸோ உங்களை மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆஸ்பைர் பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ்ல வந்து நல்லா வரணும் அப்படின்ட்டு, அவங்களுக்காக சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா ஒரு இன்ஸ்பிரேஷனலா?
1: ஸ்போர்ட்ஸ் பண்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. சும்மா ஏதோ ஏனோ தானோ நானும் பண்றேன், இல்ல நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னு சொல்லிக்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக நிறைய விஷயம் நம்ம டெடிகேட் பண்ணி ஆகணும். இப்போ நாங்க வந்து என்ஜாய்மெண்ட், காலேஜ் போகணும், எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நாங்க நிறைய மேட்சஸ் போக முடியாது, ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதுக்காக நீங்க உங்களை நிறைய வர்த்திக்க வேண்டியது இருக்கும், நிறைய டெடிகேட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்பா அம்மா, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஹாப்பினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கணும். இன்க்ளூடிங் நீங்க உங்களுக்கு சேடா இருந்தா கூட அதை நீங்க எடுத்துக்க கூடாது. உங்க பிராக்டிஸ் வரும்போது, மேட்ச் வரும்போது உங்களுக்கு அதுல மட்டும் தான் உங்களோட மென்டல் இருக்கணும். நீங்க ரொம்ப டெடிக்கேட்டடா இருக்கணும். கண்டிப்பா டெடிக்கேட்டடா இருந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கோச்சஸோட கைடன்ஸை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வின் பண்ணலாம். அனுப்புனாரு. அப்போ வீட்டுல எல்லாம் அதுவும் எங்க எங்க சைடுல நாமக்கல்ல வந்து நாங்க பவித்ரம்னு ஒரு இடத்துல இருந்தோம். அது ரொம்ப இன்டீரியர் பிளேஸ், ரொம்ப வில்லேஜ். அது அங்க வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. அது அப்போ அப்போ கூட நான் ஒரு செவன்த் படிக்கும் போது கூட ஓகே சின்ன பொண்ணு பண்றா அப்படின்ற மாதிரி இருந்து, ஸ்டேஜஸ் ஆக ஆக நான் ஒரு லெவன்த் டுவெல்த் போகும்போது யாரும் சப்போர்ட் பண்ணல. அப்போ என் அப்பா இறந்துட்டாரு, இல்லை என் அம்மா தான் ரொம்ப எனக்கு கைடன்ஸா இருந்து சப்போர்ட் பண்ணி பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்ற எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி என் அம்மா தான் இப்போ வரைக்கும் எனக்கு பேக் போனா இருந்து பண்ணிட்டு இருக்காங்க.
0: கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அந்த சொசைட்டில ஒரு பொண்ண வந்து பாக்ஸிங் இதுல செலுத்தினா அவங்க அம்மா, ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர்.
1: தேங்க் யூ
0: மோனிஷா. லைக் எம்ஓபி இஸ் ரியலி ப்ரவுட் டு ஹாவ் யூ. அண்ட் நீங்க வந்து உங்க அம்மாவோட ட்ரீமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க இன்னும் நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவலில் இன்னும் மேல மேல போயிட்டே இருக்கணும். அண்ட் எங்க நம்ம காலேஜ்க்கு, நம்ம நேஷனுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து இன்னும் நிறையா பேரு பேரும் புகழும் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நாங்கள் உங்களை வாழ்த்திக்கிறோம்.
1: தேங்க்யூ.
0: நேர்களே, நீங்க இன்னைக்கு கேட்டுட்டு இருந்தது எம்ஓபி ஸ்டார்ஸ் வித் மீ ஆர்ஜே ஜனனி அட் 107.8 எம்ஓபி எஃப்எம். இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம கூட பேசினது இன்டர்நேஷனல் பாக்ஸிங் சாம்பியன் நம்ம எம்ஓபி ஸ்டார் மிஸ் மோனிஷா. தேங்க்யூ வெரி மச் மோனிஷா ஃபார் பீயிங் வித் அஸ் ஆன் திஸ் ஷோ. இட் வாஸ் அன் ஆனர் இன்டீட்.
1: தேங்க்யூ.

0: Be sure to make vision care and eye checkups a part of your child's routine medical care. This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எனக்கு ஆயுஸ் கட்டின்னு சொல்லுவாங்க, ஒண்ணு மட்டும் இல்ல 9 ஆயுஸ். ஆமா, என்னால 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஏன்னா நான் என் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரையீரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோவா ஆகலாம். உங்களாலே 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.

0: சிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே உமா, என்னோட ஆர்ஜே வைஷ்ணவி உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
1: ஹாய் உமா.
0: ஹாய். நம்ம நேயர்களுக்கு என்ன ஹாய் இல்லையா?
1: ஹாய் நேயர்களே.
0: என்ன வைஷ்ணவி, இன்னத்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான டாபிக்ல பேஸ் பண்ணிருக்க இல்லையா?
1: ஆமா ஆமா, கண்டிப்பா. இத வந்து எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ப்ரோக்ராமா இருக்கும்னு நான் நம்புறேன். நீ என்ன சொல்றமா?
0: வெல், ஆமா, ஐ திங்க் சோ. சரி, நான் உங்களுக்கு இந்த டாபிக் பத்தி சொல்றேன். எல்லா மனிதனுக்கும் இது தேவை, சரியா? இது மனிதனுக்கு இல்லைன்னா எல்லாரும் அவனை ஒரு ரொம்ப கெட்ட மனிதனா அவங்க பார்ப்பாங்க. சோ
1: அதாவது ஒரு மனிதனோட பர்சனாலிட்டி டெவலப் பண்றது இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை பேசிக் திங் இல்லையா?
0: எக்ஸாக்ட்லி. சோ நீங்க கெஸ் பண்ணிட்டீங்களா? வெல், கெஸ் பண்ணலனா பரவாயில்ல, நாங்க சொல்றோம். அதுக்கு பேரு தான் டிசிப்ளின். என்ன வைஷ்ணவி, உனக்கு டிசிப்ளின் இருக்கா?
1: ஓ, இருக்கே.
0: ஓ ரியலி? சரி, அப்போ எந்த ஆஸ்பெக்ட்ல உனக்கு டிசிப்ளின் இருக்குன்னு நீ நினைக்கிற?
1: டிசிப்ளின் நான் போய் சொல்ல மாட்டேன்.
0: ஓ ஓகே. அப்புறம்
1: காலேஜுக்கு எல்லாம் கரெக்டா வந்துருவேன், என்னோட ஹோம்வொர்க் ஒழுங்கா பண்ணுவேன். அப்புறம் நான் வந்து பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். இதெல்லாம் ஒரு சில டிசிப்ளினான குவாலிட்டிஸ் என்கிட்ட இருக்கு. சரி, உன்னை பத்தி என்னவுமா, உன்கிட்ட என்ன இருக்கு?
0: நான் டைமுக்கு போய் சேரணும்னு நினைப்பேன். ஆக்சுவலி அஸ் இன் 8 மணி காலேஜ் தான், ஒரு 7:55 அட்லீஸ்ட் 8 o'clock அங்கே இருக்கிற மாதிரி போவேன். அதே மாதிரி ஏதாவது மீட்டிங் ஏதாவது பார்ட்டி இருந்ததுன்னா அதே மாதிரி டைம் பார்த்து போவேன். அண்ட் ஒன் மோர் திங், யூனோ, கிளீன் க்ளோத்ஸ் வேர் பண்ணுறது, அண்ட் நம்ம வீட்டெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது, அண்ட் யூனோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ல டிசிப்ளின் இருக்கு. ஓகேயா? சரி, முதல் ப்ரோக்ராம் போலாமே. முதல் ப்ரோக்ராம் என்ன வைஷ்ணவி, நீங்க சொல்றீங்களா?
1: ஆமா ஆமா, நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமா நம்மளே பேசிட்டு இருக்கோம், சரி நம்ம டைரக்டா ப்ரோக்ராம்கே போயிடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னன்னா டிசிப்ளின்னா என்ன, அது எப்படி கத்துக்கணும், அத பத்தி பேசுறாங்க.
0: பிரேக்ஷா அண்ட் பவுலியா?
1: கரெக்ட்.
0: ஓகே, சோ பிரேக்ஷா அண்ட் பவுலி அவங்க ரெண்டு பேரும் வராங்க. சரி, அவங்க இங்க உட்காந்துருக்கிற வரைக்கும் வீல் கோ அவுட் சைட் அண்ட் ஸ்டே.
1: சரி, நேர்களே கொஞ்சம்.
0: சரி, சோ நேர்களே நீங்க இத கேட்டு வாங்க. நாம இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே திரும்பி வரோம். ஓகே.

0: ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது இல்லம்மா.
1: Yeah, I totally agree. In fact, உழக்கம்னா என்ன and
0: அதோட நடைமுறைகள் பண்புகள் என்னென்ன என்றது அது எல்லாமே நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: இப்போ இன்னொரு டாபிக் போலாமே, அதாவது let's see about நேர்மை and
0: இரக்கம்.
1: இரக்கம், yes, honesty and
0: yeah, exactly, honesty and
1: kindness.
0: இப்போ இந்த ரெண்டு டாபிக்லயும் நம்ம நல்லா நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுமே டிசிப்ளின் கீழே வர ஒரு குவாலிட்டிஸ்.
1: ஆமா, ஆக்சுவலி இன்ஃபேக்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா, கைண்ட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வயசானவங்க இல்லை யூனோ கண் பார்வை அற்றவங்கள், அவங்க யாராவது ரோட் கிராஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யூனோ நம்மளே போய் வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அந்த பக்கம் அப்படின்னு சொல்றது கைண்ட்னஸ்.
0: இருக்கும்.
1: அண்ட் அதே மாதிரி கீழே யாராவது விழுந்துட்டாங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொடுக்கறது, ஆல் தட் கம்ஸ் அண்டர் கைண்ட்னஸ். ஆனஸ்டினா ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு நீங்க யூனோ ஏதாவது தப்பு பண்ணா எஸ் மேம் ஐ ஒன்லி டிட் இட் அப்படின்னு சொல்றதுக்கு யூனோ யூ நீட் த கரேஜ், யூ நீட் டு பி ஓபன், தட் கம்ஸ் அண்டர் ஆனஸ்டி.
0: ஸோ
1: வெல் யா, ஐ ஃபீல் போத் ஆஃப் தெம் ஆர் ரியலி இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ போய் பார்த்துடலாம் என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னு.
0: சரி, அதெல்லாம் சரி. இப்போ நம்ம இந்த நேர்மை இரக்கம் அந்த ரெண்டு பத்தி இன்னும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹவு அபவுட் வி லிசனிங் டு எ ஸ்மால் ஜிங்கிள்.
1: ஐ திங்க் தட் பி அ ஃபன் வே டு லிசன் டு இட். ஓகே லிசனர்ஸ், நீங்க போய் ஒரு சின்ன ஜிங்கிள் கேட்டு வாங்க, அதுக்குள்ள நம்ம அப்படியே போய் போயிட்டு வந்துடும்.

0: So wow, and that jingle was really, really nice. That's what I felt. I mean, you know, kindness is not blindness, it's oneness, awareness. The words were beautiful, weren't they?
1: Amazing.
0: Yeah. Well, kindness is the act or the state of, you know, being kind to people, marked by charitable behavior, by mild disposition, pleasantness, tenderness, and concern for the others. It's a recognized value in many cultures and religions as well. Did you know that? It's a beautiful thing, Killa Vaishnavi.
1: ஆமா, I completely agree with you, Uma. என்ன குழந்தைங்களே, இப்போ இந்த ஜிங்கில கேட்டு நீங்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
0: Yeah, I'm sure. எனக்கே நானே நிறைய என்ஜாய் பண்ணேனா, அவங்களும் டெஃபினட்டா என்ஜாய் பண்ணிருப்பாங்க.
1: அடுத்தது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை கேட்கலாம். ஆனா அது கதையை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சாங் கேட்கலாம்.
0: ஓ, இதுவும் சாங்னு சொல்லும் போது இது பண்றது, அந்த ஜிங்கிள் வந்து ஸ்ரீரஞ்சினி அண்ட் காமாட்சி தான் பாடினாங்க, தெரியுமா? நம்ம கிளாஸ்ல இருக்காங்களே.
1: ஹே, ஆமா ஆமா,
0: தேர்ட் எலக்ட்ரானிக் மீடியா.
1: இப்போ ஒரு பாட்டு கேட்கலாமே.
0: யா, கைண்ட்னஸ் பத்தி அதுவும்.

0: வாவ், அந்த ஜிங்கிள் ரொம்ப அழகா இருந்ததுல, கதையும் ரொம்ப அழகா இருந்தது. என்னன்னா, வி டோன்ட் ஹாவ் டு பி ஹாப்பி, நம்ம சந்தோஷமா இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம கரெக்டா இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம பியூட்டிஃபுல்லா இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா இரக்கம் வந்து எல்லாருக்கும் வேணும் அப்படின்றாங்க. இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். அகேன் ஸ்ரீரஞ்சினி அண்ட் காமாட்சி தான் பாடியிருக்காங்க. எனிவே, ஸோ ஆமா, நிறைய பேர் வந்திருக்காங்களே இங்க. ஓ, அடுத்த குரூப் டிஸ்கஷன் ஆக போதா?
1: ஏ ஆமா, இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பரான கதையை கேட்டோம், ஜிங்கிளை கேட்டோம், பாட்டை கேட்டோம், எல்லாமே வரிசையா முடிஞ்சது. இப்போ வந்து நான் நினைக்கிறேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து பேசினோம்னா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கும் நமக்கு.
0: ஓகே, ஆனா டாபிக் என்ன பத்தி பேசலாம்?
1: அது ஒன்றும் இல்லை, இது இந்த ப்ரோக்ராமே நம்ம குழந்தைங்களுக்காக தான். அவங்க வந்து நம்ம பெரியவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க
0: தாத்தா பாட்டி,
1: தாத்தா பாட்டி நம்மளை விட வயசானவங்க, அதாவது எல்டர்ஸ், நம்மளோட எல்டர்ஸ் கிட்ட நம்ம எவ்வளோ கைண்டா இருக்கணும், எவ்வளோ பொலைட்டா இருக்கணும், அதை பத்திலாம் நம்ம
0: அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மதிப்பு கொடுக்குறோமா இல்லையான்ற.
1: எக்ஸாக்ட்லி, அதெல்லாம் பத்தி இப்போ நம்ம பேசலாம்.
0: ஓகே, ஐ திங்க் தட்ஸ் அ வெரி குட் டாபிக். சரி, நம்ம போய் பேசலாம் வாங்க. நம்ம எந்த தலைப்புல பேச போறோம்னா, இந்த காலத்துல 11, 12, 13 வயது சிறுவர்கள் வந்து ஒழுக்கத்தோடு தங்களுடைய வாழ்க்கையில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வெல், வைதேகி, நீங்க என்ன சொல்றீங்க?
2: 10, 11, 12, 13 இந்த வயசுல வந்து, இப்போ இங்கிலீஷ்ல நம்ம கேட்டோம்னா 13ங்கிறது வந்து டீனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஆமா,
2: டீனேஜோட 13 முதல் டீனேஜோட உங்களோட முதல் வருஷம். அண்ட் பொதுவாகவே நம்ம வந்து வளர்ற வயசு அப்படிம்போம். வளர்ச்சி வந்து வெறும் உடல் நிலையில இல்லை, மனநிலையிலையும் உண்டு. மனநிலையில வளர்ச்சி ஏற்படும் போது அந்த குழந்தைக்கு நம்ம வந்து, அப்ப அந்த குழந்தை வந்து ஒரு பெரியவன், பெரியவரா ஆகிறதுக்கு அந்த வளர்ச்சி நடக்கும்போது எந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், தன்னை எந்த மாதிரி தகுதியில வச்சுக்கணும்னு நிறைய குழப்பம் வரும். அந்த குழப்பம் வந்து 18, 19 வயசுல தான் தீரும். அதனாலயே அந்த 12-18 வயசுக்குள்ளேயே குழந்தை இருக்கிறவங்க கிட்ட, அந்த பெற்றோர்கள் கிட்ட அவங்க எப்பயுமே சொல்லுவாங்க, நீங்க வந்து கொஞ்சம் இன்னும் பேஷண்டா இருக்கணும், இன்னும் பொறுமையா இருக்கணும்னு. நம்ம ஏன் இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தோம்னா, என்ன மாதிரி எப்படி பொறுமையா இருக்கணும்னா, அவங்களை எதிர்த்து பேசலாம், இல்ல சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. நீங்க சொன்னதுக்கு ஒரு ஒரு காரணம்னு இல்லை, ஒரு நல்ல காரணம்னு இல்லை, காரணம் இல்லாமலே அதை எதிர்ப்பாங்க. ஏன் எதிர்ப்பாங்கன்னா, இவங்க ஒன்று சொல்லிட்டாங்க அதுக்காக எதிர்க்கணும்னு எதிர்ப்பாங்க. அவங்களுக்கே தெரியும், ஒருவேளை இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு பாப்புலர் படத்துல வந்துச்சு, அந்த அப்பா கிட்ட போய் அந்த பொண்ணு கேட்பாங்க, நான் எந்த ட்ரெஸ் போட்டுட்டு போட்டோன்னு. அவங்க அப்பா வந்து ஒரு ட்ரெஸ் சொல்லுவார், உடனே ஷீல் பி லைக், இல்லை எனக்கு இது வேணாம், அந்த இன்னொரு ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு. ஸோ அந்த எதுக்கணும் அப்படின்னு, லைக் நான் வந்து அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நான் ஏன் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய எதிர்ப்பு வரும். இதே இதை வந்து சில பேர் அதே வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஆனால் என்னோட கண்ணோட்டத்தில் என்னன்னா, வளர்ற வயசில் இப்போ சின்ன ஒரு 5 குழந்தை வந்து எட்டி உதைச்சா நம்ம வந்து மரியாதை தரல அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு எட்டி உதைக்கிறது தப்புன்னு தெரியாது. என்னோட அபிப்பிராயப்படி இந்த வயசுலையும் குழந்தைங்க வந்து எதிர்த்து பேசினாங்கன்னா, அதை நான் தப்பா மனசளவுல தப்பா எடுத்துக்க மாட்டேன். அந்த அந்த நேரத்துல கோபம் வரலாம், மனசளவுல தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அதுவும் வந்து அவங்களோட இமோஷனல் சேஞ்ச், டெவலப்மெண்டல் ஏஜ் தான் அப்படின்னு. அதான் அதுதான் என்னோட வியூ. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா சில குழந்தைங்க இருக்காங்க அதிக பிரசங்கித்தனமா நடந்துப்பாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த பை ஆவரேஜ் வந்து மரியாதை கொடுத்துட்டு தான் வராங்க. வீட்டுல எப்படி சூழ்நிலையோ அந்த மாதிரிதான் அவங்களும் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டாங்கன்னா நீங்க குழந்தைங்களை வந்து நல்ல வார்த்தை சொல்லணும்னு எதிர்பார்க்க முடியாது.
0: யா, ஓகே, சோ வெரி வேலிட் பாயிண்ட்ஸ் வைதேகி. வைஷ்ணவி, நீங்க என்ன சொல்றீங்க?
1: இப்போ வைதேகி சொன்னாங்க இல்லையா, லைக் 8 பேபி அடிச்சுப்போ நமக்கு அது ஒன்றும் தப்பா தெரியாது. ஆனா அது ஒரு பெரிய பையன் அடிச்சப்போ லைக் வி வில் ஃபீல் தட் இட்ஸ் நாட் குட். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு 1 year, 1.5 years அப்படி வந்த உடனே பேரண்ட்ஸ் ஷுட் டீச் தெம், அப்பத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அது கூட சின்ன ஏஜ் தான், 1 year ரொம்ப பெரிய பசங்க இல்லை, சின்ன குழந்தைங்கிற தான். நம்ம வந்து அவங்க காலிலேருந்து எட்டி உதைக்கிறப்போ நமக்கு அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு சந்தோஷமாக ஒரு ப்ரௌடாக இருக்கும். பட் ஆனால் இப்போ தப்புன்னு தோணாது, நம்ம பார்த்து ரசிப்போம் நம்ம
2: குழந்தை
1: அப்படின்னு. பட் ஆனா அதேதான் பெருசானாலும் அதே இதுதான் வரும். அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, நம்ம அம்மா அப்பா எல்லாம் ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எட்டி ஒதுக்கிறது தப்பு இல்லன்னு.
2: நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து அது கம்பாரிசனா சொன்னேன். இப்ப வந்து 5 மாச குழந்தை வந்து உதைக்கிறது ஒண்ணு, அந்த மாதிரி 10 வயசு குழந்தை வந்து எதிர்த்து பேசுறதுன்னு எட்டி உதைக்கிறது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா தான். பட் சுவாதி ஏதோ சொல்ல விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன்.
3: ஒரு பாயிண்ட் நான் உங்ககிட்ட இருந்து எடுக்க விரும்புறேன். நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க வீட்டில் வந்து சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பசங்கள்லாம் வளருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப ஒரு நல்ல சூழ்நிலை, ஒரு நலமான சூழ்நிலையா
2: இருக்கணும்.
3: ஆமா, இருந்தாதான் வந்து அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல குழந்தையா, ஒரு மரியாதை தெரிஞ்ச குழந்தையா இருக்க முடியும். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பொறுப்பே இல்லாம அவங்க எதுவுமே அவங்களே எதுவுமே ஃபாலோ பண்ணாம டிசிப்ளின் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த குழந்தைகிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கறது தப்பான ஒரு விஷயம். இப்போ இது மாதிரிதான் ஒரு இது என்னாச்சுன்னா, கொஞ்சம் மாசமா நான் வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அங்கே வர குழந்தைங்கன்னா எப்படி இருக்கும்னா மிக்சடாக தான் இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப மரியாதை தெரிஞ்ச குழந்தைங்களா இருப்பாங்க, சில பேர் வந்து அவ்வளவா எதுவும் தெரியாது, அவங்க அதை வேணும்ட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனால் வெளியில் பேசும்போது சில மரியாதை இல்லாத வார்த்தைகள் பிஹேவியர் எல்லாமே இருக்கும். அதில் வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப நல்ல பையன், ரொம்ப டேலண்டடான பையன், ஆனால் மரியாதைங்கிறது ஒரு பொட்டளவு கூட என்னன்றது தெரியாமல் இருந்தது. பிஹேவியர் வைஸ் பார்த்தா என்ன சொல்கிறது, மரியாதை கொடுக்காம பெரியவங்களுக்கு வர டியூஷனில் வந்து பெரியவங்க படிக்கிறவங்களும் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இப்போ சின்ன பசங்கள்லாம் வந்து நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா, நம்மளை அவங்கள விட வயதில் மூத்தவங்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து அண்ணா அக்கா அப்படின்லாம் கூப்பிடணும்னு சொல்லிட்டு, அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து வாடி பொடின்னு கூப்பிடுறத பார்த்து அந்த பையனும் அதே மாதிரி கூப்பிட ஆரம்பித்தான். ஸோ அப்போ நான் கண்டித்தேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது போகும்போது எதிர்த்து பேசினான். எதிர்த்து பேசும்போது இல்லை இல்லை கண்ணா, நான் இதை மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கும்போது, எங்கள் அப்பா அம்மா இதை பற்றிலாம் எதுவுமே சொன்னது இல்லையே, நான் எங்கள் அக்காவெல்லாம் கூட அப்படி தான் கூப்பிடுவேன், வீட்டில் இருக்கிறவன் எங்கள் அக்காவும் சரி அண்ணாவும் சரி நான் உங்களெல்லாம் வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன், நீங்கள் அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ராங் ஒப்பீனியன் அவங்க அந்த பையனோட மனசுல இவ்வளவு நாள் இருந்தது.
0: ஸோ இதை பார்த்தாலே நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்சிடும் தட் அப்பா அம்மா சொன்னாதான் அவங்க யூனோ த சைல்ட் த சன் ஆர் த டாட்டர் கேன் லேர்ன் சம்திங். இதே மாதிரி நானும்
3: ஆமாம், வீட்டு சூழ்நிலை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்கூலில் தான் வந்து எவ்வளோ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் வீட்டில் வந்து இருக்கும்போது தான் ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்குது. அந்த ஸ்கூலில் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் வந்து வீட்டில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ பேரண்ட்ஸ் கூட இருந்து இதெல்லாம் தப்பு இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு திருத்தினா தான் அந்த குழந்தை வந்து
2: வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் கண்டிக்கணும் இல்லவுமா?
0: யா, இன்ஃபேக்ட் த ஃபர்ஸ்ட் 3 to 4 years வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது நம்ம வீட்டில் கூட இருக்கிறது வந்து அம்மா அப்பா. அதனால யூனோ ஃப்ரம் த பிகினிங் அம்மா அப்பா நம்ம கூட இருக்கிறதுனாலயே நம்ம அம்மா அப்பா சொன்னதான் கரெக்ட் அப்படி நினைச்சுட்டு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருக்கோம். அண்ட் அதே மாதிரி அவங்க அவ்வளோ ஏர்லி ஏஜ்ல அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம கேட்குறோம். இன்ஃபேக்ட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னோட கசின் ஒருத்தர் இருக்கான், அண்ட் அவன் டிசிப்ளின்னு நான் சொல்லவே முடியாது. ஏன்னா யூஸ்வலி அவங்க அப்பா அம்மா வந்து ரெண்டு பேருமே ஒர்க்கிங் பேரண்ட்ஸ். ஸோ இவனை வந்து அவங்களுடைய அம்மாவோடைய தம்பி அதாவது அவங்களுடைய மாமாவோடைய வீட்டில் விட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க மாமாவுக்கு ஹி டசன்ட் நோ எனி திங் அபவுட் பேரண்டிங், யூனோ சைல்டு எப்படி வளர்த்தது அதெல்லாம். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஜோவியலாக அவங்க நடந்துப்பாங்க, அது லைக் போடா வாடா அண்ட் ஆல் தட், ஏ நீ இப்படி சொல்லு அப்படி சொல்லு அவங்க சொல்லியே கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமா வந்து ஏ வாடா ரவி அப்படின்வான். ஸோ மாமா வந்து அம்மாவோடைய தம்பி ஒரு அம்மாவோடைய அப்பா அம்மாவோடைய அண்ணா
3: அந்த வயசுக்கு மரியாதை.
0: யா, ஸோ அவங்க மாமா வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடாம ஏ வாடா ரவி அப்படின்றான். Okay, so when I listened to that, Vada Raviya, you know, that was my reaction. You know, I know that I have to eat my food, I address them. Okay, so that's one point. Another point is, same thing, அவனோட அம்மா அப்பாவோட அவன் உதைப்பான் அடிப்பான், பொடி அப்படின்வான், ஓகே அடங்குறியா அப்படின்லாம். இன்னும் அவ வந்து இம்பாக்ட் இம்பாக்ட் அதாவது டிவி நிறைய பாப்பாவன், சோ அந்த டிவியோட இம்பாக்ட்னால என்ன அடங்குறியா படத்துல பார்த்து நிறைய ஆக்டர்ஸ்லாம் அப்படியே ஒரு ஸ்டைலா என்ன அடங்குறியா அப்படின்வாங்க. சோ சேம் திங் ஹி இஸ் ட்ரைங் டு காப்பி. ஆனா எங்கிட்ட அவன் வரும்போது ஹி டசன்ட் பிஹேவ் லைக் தட். ஏன்னா அவன் சின்னதா இருக்கும்போதே நான் சொல்ல ஏ இதெல்லாம் பண்ணா அடிச்சிருவேன். ஓகே சோ தட்ஸ் த கைண்ட் ஆஃப் திங், தட்ஸ் த கைண்ட் ஆஃப், நான் வந்து அவன் அவனை கண்டிச்சதுனால அவன் என்னோட அவன் அப்படி அடங்குறீனான்லாம் பேசுறது இல்லை. பட் சேம் திங் ஹி கிவ்ஸ் மீ மோர் ரெஸ்பெக்ட் தேன் ஹி கிவ்ஸ் டு ஹிஸ் பேரண்ட்ஸ். இட்ஸ் அ வெரி ஐ டோன்ட் நோ அது எப்படின்னு தெரியல, பட் தட் ஹஸ் வொர்க்ட்.
2: சோ வைஷ்ணவி உங்களோட அபிப்பிராயம் இதுல என்ன?
3: அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது கண்டிக்கிறதுனால அந்த குழந்தை வந்து
0: ஆமா கண்டிக்கணும், ஆனா ரொம்ப ரொம்ப யூனோ கடுமையா கண்டிக்க கூடாது. இட் ஷுட் பி யூனோ வெரி அந்த டோன் வந்து கொஞ்சம் லோவா இருக்கணும். ஏய் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்பா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னா இட் இட்
3: ஆசையா எடுத்து சொல்லணும்.
0: ஆமா எடுத்து சொல்லணும்.
1: உமா சொன்னாங்க இல்லையா இந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்றதுனால அவங்க இன்னொருத்தங்க வீட்டில் விட்டுட்டு போக வேண்டியது இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி இப்போ ப்ரெசென்ட் ஜென்ரேஷன்ல வந்து எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங், ஸோ தே ஹாவ் டு லீவ் த சில்ட்ரன்ஸ் இன் சம்வன்ஸ் ஹெல்ப்ஸ் ஹவுஸ் ஆர் எல்ஸ் அந்த மாதிரி இடத்துல நம்ம வி ஹாவ் டு ஜாயின் தெம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஸ்கூல் டு மேக் ஷுர் தட் எல்லாம் இந்த குழந்தைங்கள்லாம் கத்துக்கிறது ஒழுங்கா நல்ல டிசிப்ளின் மேனர்ஸ் அதெல்லாம் பேசிக் வந்து ஸ்கூல்ல வந்து கத்துக் கொடுக்கறது தான் கரெக்ட்.
0: அண்ட் இன்ஃபேக்ட் இப்போ நீங்க ஒரு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் டூ ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா தே ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹவ் வி ஆர் இன் லெவன்த் அண்ட் டுவெல்த். லெவன்த் அண்ட் டுவெல்த்ல நம்ம கொஞ்சம் மெச்சுவரா இருக்கும், நம்ம வி ஆர் ஏபிள் டு டேக் அவர் ஓன் we are able to take our own decision madri ana 8th 7th 6th la pathinga na I don't know avanga vandu distract aidranga probably because of the adolescence age and you know
2: adha ipo nam changing ama changing biologically or change irukku adhe nerathula societal level or change irukku so and the change nale kolamuranga and adhe mari and the classes handle pandra ipo teachers most teachers ku vandu சட்டன் இம்பேஷன்ட் ஆயிடுவாங்க. அவங்க கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் அது ஒரு விதத்தில் கரெக்ட். ஒரு 40-50 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மாதிரி ரகல பண்ணிட்டு எல்லாருமே அதிக பிரசங்கையாக இருந்தால் அந்த டீச்சருக்கும் ஒரு பேஷன்ஸ் லிமிட்னு இருக்கும்.
0: ஆமாம்.
2: அண்ட் இந்த மாதிரி இயர் ஆஃப்டர் இயர் அதே மாதிரி ஏஜ் ஹேண்டில் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் இந்த வருஷம் இந்த அளவு ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வருஷம் இத்தனை அளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் வந்துடுமே தவிர ஒவ்வொரு இண்டிவிஜுவலை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணாது. ஏன்னா ஓகே சிலபஸ் முடிச்சோமா அப்படின்னு அவங்க போயிட்டே இருப்பாங்க.
0: வைதேஹி ஐ ஹாவ் ஒரு ஒரு

0: ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பை த டைம் தேர் டீனேஜர்ஸ் 16-17 ஸ்கூல்லேருந்து பாஸ் அவுட் ஆகும்போது தே ஆர் யூஸ்வலி யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.
1: எக்ஸாக்ட்லி உமா, நானும் அதை தான் சொல்ல வந்தேன். ஏன்னா ஸ்கூலில் வந்து தே ஷுட் பி ஸ்ட்ரிக்ட் இன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் எல்லாம் லைக் தே ஹாவ் டு பி ஸ்ட்ரிக்ட். டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கூல் எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் சொல்கிறான், நாங்கள் வந்து ரெண்டு கேங்காக பிரிவோம், பிரேக் டைமில் இன்டர்வல் டைம்லலாம் வந்து இங்கேருந்து ராக்கெட் விடுவோம், அந்த சைட்லேருந்து இன்னொரு ராக்கெட் விடுவோம், அப்படியே ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். என்னது இதெல்லாம் இதெல்லாம் எதுவும் படத்தில் காட்டுற மாதிரி இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா ஸ்கூல்லேயே இதெல்லாம் நடக்குது. ஆமாம், அப்போ டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஸோ தேர் நாட் ஸ்ட்ரிக்ட், they have to keep watching what these children are doing. In the time la irnalum in a school campus kulla irukku varaikkum it's their duty to watch what the children are doing.
0: And adu mattum illa school campus la one more thing is that in fact enoda school la pathinga na periyavangalukku respect tharudhu from lkg itself they are starting. Ipo idhukku munadiye sollirken that you know avanga டீச்சர்ஸ் வந்து அவங்க குழந்தைங்கள்கிட்ட சொல்லுவாங்க தட் யூனோ வென் அ டீச்சர் ஆர் ஒரு ஆயா வந்தாங்கன்னா நீங்கள் ஏண்டு நமஸ்தே மேம் அப்படி சொல்லணும். இதெல்லாம் யூனோ எல்கேஜிலேருந்தே அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால இன்ஃபேக்ட் நான் வந்து காலேஜுக்கு வந்து நான் வேற யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நோபடி எல்ஸ் விஷ்ட் மேம். சரியா, நான் இப்போ ஒரு டீச்சர்ஸ் பார்க்க டீச்சர் வெதர் ஐ லைக் த டீச்சர் ஆர் நாட் அவங்கள பார்த்த உடனே எனக்கு கை அப்படியே போயிடுது, நமஸ்தே அந்த நமஸ்தே மேம் சொல்றதுக்கு மை மைண்ட் இஸ் திங்கிங். ஆனால் வேற யாருமே சொல்ல மாட்டேங்க, வேற யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு ஐம் திங்கிங். சரி, நான் சொல்லவா வேணாமா, தப்பா கரெக்டான்னு ஐம் திங்கிங். கொஞ்சம் டஃப்பா இருக்கு எனக்கு அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வர்றதுக்கு.
1: ஸோ உமா, நம்ம இதுல என்ன பொண்ணு தெரிஞ்சுக்க முடியறதில்ல, இப்போ உங்க சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ஒரு பழக்கத்தை உண்டாக்கி அந்த பழக்கமே நல்ல பழக்க வழக்கமா உங்களுக்கு ஆயிருக்கு.
0: ஆமா,
1: ஸோ ஹேபிட்சுவலா நம்ம ஒன்று பண்ண வச்சோம்னா அந்த ஹேபிட்ஸ் டர்ன் இன்டு டிசிப்ளின் வென் வி க்ரோ இன்டு அடல்ட்ஸ். ஸோ ஐ திங்க் நவ் வி ஷுட் சி இப்போ அந்த குட் ஹேபிட்ஸ் எப்படி எடுத்துட்டு வருதுன்னு. ஏன்னா ஹேபிட்ஸ் வந்து இன்கிரெயின் பண்ணிக்கிறதும் கஷ்டம், அண்ட் கெட்ட ஹேபிட்டை விளக்குறதும் ரொம்ப கஷ்டம்.
0: யா, இன்ஃபேக்ட் தமிழ்ல ஒரு சேயிங் கூட இருக்கு, ஐந்தில் விளையாதது 50-ல் விளையுமான்னு. ஸோ இதுலயே வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் குழந்தை
1: பருவத்திலே
0: இன்கல்கேட் பண்ணும்.
1: இப்ப ஐ திங்க் நம்மளோட கல்ச்சர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ரேயர் காலையில எழுந்தோடனே சுவாமி கும்பிடணும்னு சொல்றது சுவாமிக்காக இல்ல, நமக்கு காலையில எழுந்தோடனே ஒரு ஒரு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இட்ஸ் லைக் ப்ரையாரிட்டைசிங் டு டூ லிஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் போடுவாங்க. வாட் இஸ் அ ஒர்க் தட் வி ஹவ் டு அக்கம்ப்ளிஷ் பை த எண்ட் ஆஃப் த டே, நாள் முடியறதுக்குள்ள என்னென்ன விஷயம் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கணும்னு. அந்த காலத்துல நம்ம ரிஷிகள் வந்து அப்பவே யோசிச்சு வச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் வேணும். இந்த சின்ன வயசுல அவங்களுக்கு தெரியாது பாசிட்டிவ் ஃப்ரேம்னா என்ன, நெகட்டிவ் ஃப்ரேம்னா அது எப்படி நம்மளை இம்பாக்ட் பண்ணணும். ஆனா ஒரு ஒரு 20 வயசு வாக்குல வரும்போதே நமக்கு தெரியும் நம்மள சுத்தி யாரா கொஞ்சம் நெகட்டிவாவே யோசிச்சுட்டு இருந்தா அது நம்மளை எப்படி பாதிக்கும். நம்ம அதனால ஏன் பாசிட்டிவாவே யோசிக்கணும், அண்ட் நம்ம எப்படி பாசிட்டிவா யோசிச்சா மட்டுமே நம்மளோட நம்ம என்ன காரியம் யோசிச்சிருக்கோமோ அது வந்து பூர்த்தி அடையும் அப்படின்னு.
0: இன்ஃபேக்ட் நானே ஒன்னு ஐ ஹவ் யூனோ அப்சர்வ் என்னோட கசன்ல ஹீஸ் அ ஸ்மால் பாய், நானே அப்சர்வ் பண்ணியிருக்கேன் இது பண்ணாதடா அப்படின்னு சொன்னா ஏன் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹில் டூ இட். ஓகேயா,
2: அதான் டெண்டன்சி.
0: ஆமா, ஆனா இதுவே ஏ இது பண்ணா உனக்கு இப்படி ஆகும், உனக்கு தெரியுமா அது, உனக்கு ஆனா பரவாயில்லையா, இல்லக்கா எனக்கு வேண்டாம், எனக்கு இது ஐ டோன்ட் வாண்ட் இட் டு ஹேப்பன் அப்படி சொல்லிட்டு ஹி வோன்ட் டூ இட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பண்ணாதேன்னு சொல்லி இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் இட் டு ஹிம் நம்ம வந்து இது பண்ணா உனக்கு இப்படி ஆகும், உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டா த சைல்ட் திங்ஸ் அ பிட் மோர். அதான் நான் ஐ ஹவ் அப்சர்வ் நான் என்னோட இது பாத்தீங்கன்னா.
1: அது மட்டும் இல்ல, அந்த சைல்டோட ஆட்டிடியூடும் சேஞ்ச் பண்ணணும். பண்ணாத சொல்றப்போ பண்ணணும்னு ஏன் தோணுது, லைக் தே ஷுடன் பி சோ
0: impulsive.
1: Yeah, exactly. So, அதனால சோ அங்க ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா நம்ம சொல்ற விதத்திலயும் அவங்க ஏத்துப்பாங்க.
3: இப்போ இம்பல்சிவ் நேச்சரை வந்து எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம், இப்போ நமக்குள்ளே வந்து ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யாராவது திடீர்னு மூஞ்சி பக்கத்தில் கை எடுத்துட்டு வந்தாங்க வச்சுக்கோங்களேன், நம்ம நாந்துப்போம் இல்லை கண்ணை முடிப்போம், அது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அன் இம்பல்சிவ் ரியாக்ஷன். அந்த சின்ன வயசில் பண்ணக்கூடாதுன்னா முதல்ல அந்த குழந்தைக்கு மனசில் தோன்றது ஏன் பண்ணக்கூடாது, அதுக்கு விடை நம்ம சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அதுவாக தெரிஞ்சுக்கணும். அதுவா எப்படி தெரிய முடியும், அதை பண்ணினா it will know the outcome.
0: ஆமா,
3: அதனால தெரிஞ்சிருக்கும். சோ ஐ திங்க் ஆமா பட்டாதான் தெரியுங்கிறது நம்ம வந்து பேரண்ட்ஸா இருக்கும்போது நம்ம கஷ்டமா தான் இருக்கும். இப்போ ஒரு எலக்ட்ரிக் சாக்கெட் உள்ள பென்சில் நிறைய குழந்தைகள் கூடுறதுக்கு பழக்கம் உண்டு, இல்ல வேறல விடுவாங்க அந்த

0: ஷாக் அடிக்கும் ஷாக் அடிக்கும்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களா ஒரு தடவை உள்ள விட்டு ஷாக் அடிச்ச அப்புறம் தான் தெரியும். இது என்னோட தம்பிக்கே நடந்திருக்கு. நிறைய தடவை சொன்னா அவங்க ஒண்ணு நினைப்பாங்க, லைக் என்ன சொன்னாலும் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா, அதனால சொல்றாங்கன்னு நினைப்பாங்க. நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அதை கேட்க மாட்டாங்க. நிறைய தடவை இருக்கு, பெரிய நல்லா ஷார்பன் பண்ண பென்சில உள்ள விடுவான், நல்லா பின்னாடி வந்து அடிச்சு விழுந்தானே, ஓ அவங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு எல்லாத்தையும் தொடச்சிட்டு எழுந்துட்டு போக வேண்டியது. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்விட்ச் ஆன் பண்றதுக்கு கூட போசலுங்க பக்கத்துலயே போக மாட்டாங்க. அதனால சில விஷயம் ஐ திங்க் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றத விட அவங்க பட்டு தெரிஞ்சுக்கிட்டா அவங்களோட வாழ்க்கையில அவங்க இன்னும் நிறைய ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு. இன்ஸ்டெட் ஆஃப் ஒன் ஆஃப் அஸ் டெல்லிங் தம்.
1: இப்போ நீங்க இது சொல்லிருந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி ஹேபிட்ஸ் வந்து ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டாகவும் அது வந்து ஒரு ப்ரொலாங் டைம்க்கு இருக்கிற மாதிரியும் பிஹேவியரில் வந்துடும்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு சமயத்துக்கு மேலே உங்களால் மற்றவங்கள பார்த்து யூ காட் கன்ஃபியூஸ்ட். காலேஜ்ல வந்து ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் நமஸ்தே சொல்லி சொல்லி காலேஜ் வந்ததுக்கு அப்புறம்
2: இல்ல இல்ல இட்ஸ் நாட் கன்ஃபியூஷன், நான் கன்ஃபியூஷன் இல்ல, சரி நான் மட்டும் பண்ற ஒரு ஒரு எம்பாரசிங்கா இருக்குமே அப்படின்ற ஒரு. ஆமா
1: அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது அந்த மைண்ட் சொல்றேன் நான், யுவர் எனக்கு கன்ஃபியூஸ்ட் மைண்ட், ஏன் இந்த மாதிரி பண்ணல. கன்ஃபியூஸ்னா நீங்க பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறத பத்தி நான் சொல்லலை. மற்றவங்களாம் பண்ண மாட்டேங்கிறாங்களே, நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருப்பாங்களே, ஏன் மற்றவங்களாம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு க்வெஸ்சன் உங்க மனசுல இருந்தது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு காலேஜ் லெவலில் வரும்போது, ஸ்கூலில் இருக்கும்போது அவ்வளோ மோல்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க, இது மாதிரி வந்து இப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் தான் நல்ல பிஹேவியர், இதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன வயசுலேருந்து அவ்வளோ சொல்லி வளர்க்கும் போது காலேஜ் லெவலில் வரும்போது நம்ம ஏன் மாறணும், அந்த சேஞ்சுக்கு என்ன காரணம்?
2: இது வந்து அதான் நான் ஆஸ் ஐ செட், நான் காலேஜுக்கு வந்தப்போ எனக்கு நமஸ்தே சொல்றதுக்கு கொஞ்சம் ஐ வாஸ் ஹெசிடேட்டிங். ஆனால் அந்த இன்ஸ்டெட் ஆஃப் நமஸ்தே எனக்கு நமஸ்தே சொல்றது ஒரு மாதிரி இருந்தது, பிகாஸ் அது வந்து ஃபுல் சான்ஸ்கிருத்லேயே இருக்கு, அண்ட் நம்ம ஸ்கூல் வந்து ஒரு ஹிந்து மத ஸ்கூல், அண்ட் யா ஸோ அங்கே நம்ம நமஸ்தே சொன்னோம், இங்கே வந்து நமஸ்தே வாஸ் சார்ட் ஆஃப் யூனோ ஆட். அதனால இன்ஸ்டெட் ஆஃப் நமஸ்தே நான் குட் மார்னிங் சொல்கிறேன், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் மேம் அது சொல்கிறேன். பட் எனிவே ஐ எம் கிவிங் மை ரெஸ்பெக்ட்ஸ் டு மை டீச்சர் குரு வந்து இட்ஸ் சமன் டு
0: தேவன். ஐ திங்க் உமா இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ அவங்க அந்த சம்ஸ்கிருதத்துல சொன்னாங்கன்னா மத்தவங்க சொல்றதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்ப மத்தவங்க குட் மார்னிங் சொல்றாங்க வச்சுக்கோங்க, நம்ம போய் நமஸ்தேன்னு சொன்னா முதல் விஷயம் பசங்க புரியாத போது கிண்டல் அடிப்பாங்க. அண்ட் நம்ம வந்து மைனாரிட்டி குரூப்னு யூஸ் பண்ண முடியாது, லைக் ஒத்தே அந்த மாதிரி ஒரு கிண்டல் லைக் வாங்கி லைக் இஸ் தே கீப் ஹியரிங் சச் ஜோக்ஸ், அவங்களுக்கே ஒரு டவுட் வரும் நம்ம சொல்றது கரெக்டா இல்லையான்னு, அப்படியே வந்து ஒரு ஹாபிட் விட்டு போயிடும்.
2: அது மட்டும் இல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க, ஷீ இஸ் ட்ரைங் டு ஃபிளாட் அவுட் தி டீச்சர் ஆர் சம்திங் லைக் தட் தே'ல் திங்க்.
3: நான் என்ன நினைக்கிறேன்னா, சுவாதி சொன்னாங்க இல்லையா, இப்போ காலேஜ்க்கு போனதுக்கு அப்புறம் நம்ம கூட ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது, நம்ம எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோம், ஸ்கூலுக்கு சொல்லி கொடுத்ததா இல்ல புதுசா இப்போ காலேஜ்ல நடந்துக்கிறதா அப்படின்னு. பட் வாட் ஐ ஃபீல் இஸ் தட் அது கன்ஃபியூஷன் இல்ல, அது வந்து சேஞ்ச் ஆஃப் ட்ரெண்ட்னால. ஸ்கூல்ல வந்து ஒரு இதுல ஒரு சர்க்கிள்ல டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நம்ம இருந்திருப்போம், காலேஜ்ல வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ ட்ரெண்ட் ஆல்சோ வேரிஸ். அண்ட் ஒன் மோர் திங்,
1: இப்போ இல்ல ஒரு நிமிஷம், ட்ரெண்ட்னு சொல்லிட்டு நீங்க எதை மீன் பண்றீங்க? எனக்கு நீங்க ட்ரெண்ட்னு சொன்னது புரியல.
3: இப்போ ஸ்கூல்ல வந்து யூ ஹவ் டோல்ட் நமஸ்தே அதெல்லாம், பட் ஆனா காலேஜ்ல வந்து எல்லாரும் குட் மார்னிங் சொல்றப்போ நம்ம மட்டும் தனியா நமஸ்தே சொன்னா we feel odd.
2: இல்ல இல்ல it's not about saying good morning or good evening, the thing is நிறைய பேர் விஷே பண்றது இல்ல, அவையார் இந்த டீச்சர் ஐ டோன்ட் லைக் ஹர் அட் ஆல் அப்படினு அப்படியே they are just walking and going off. அது இல்ல இல்லையா, வாட் எவர் வெதர் ஐ லைக் த டீச்சர் ஆர் நாட், அவங்க வந்து என்னோட குரு, சோ நான் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறேன், குட் மார்னிங் குட் ஈவினிங் ஏதாவது சொல்லிட்டு ஹலோ அட்லீஸ்ட் ஒரு ஹலோ ஹலோ மேம் ஐ அக்னாலஜ் யூ யூ ஆர் ஹியர் மேம் ஐ கிவ் யூ ரெஸ்பெக்ட் அது அட்லீஸ்ட் சொல்லணும். ஆனா இங்க வந்து யாருமே பண்றதே இல்லை. ஸோ அதுதான் பார்த்து ஓகே நான் அங்க ஸ்கூல்ல வந்து அவங்க விஷ் பண்ணலன்னா ஏன் விஷ் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க, ஆனா இங்க யாருமே கேட்கறது இல்லையே. So that's what I was feeling.
1: சரி நீங்க சொன்ன மாதிரி வந்து சம்ஸ்கிருத் வேர்ட் யூஸ் பண்றது வேணா ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கலாம், ஆனா திருப்பி நீங்க சொல்ற மாதிரி எதுக்கு ஒரு அக்னாலேஜ் கூட பண்ணாம போற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, நம்ம நமக்குன்னு வந்து இருக்கிற குருஸ்க்கெல்லாம் வந்து மரியாதை கொடுக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அவங்க ஏன் அதை கொடுக்கறது இல்லை? என்னதான் வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு வந்தாலும் ஒரு ஹிந்து ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை ஒரு வந்திருக்கிற காலேஜ் வந்து வேற ரிலீஜன் ஃபாலோ பண்ணுற ஒரு மிஷனாக இருக்கலாம், ஆனால் மேனர்ஸ், வென் இட் கம்ஸ் டு மேனர்ஸ் அண்ட் டிசிப்ளின், அதெல்லாம் வந்து குட் மார்னிங் குட் ஈவினிங்லாம் வந்து இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். அதையே நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை.
0: என்ன நான் வந்து ஒன்று கவனித்த விஷயம் இதில் என்னென்னா, கொஞ்ச நேரம் முன்னாடி உமா வந்து சாணக்கிய நீதியில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு ஒரு குழந்தையோட பருவத்தில் எந்தெந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு. அதில் எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு. இப்போது ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணலாமே தவிர ஃப்ரெண்ட்ஸாக மாறிடக்கூடாது.
2: ஆமாம் ஆமாம், தட்ஸ் அ வெரி,
0: ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு இருக்கிற அத்தாரிட்டி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் யாருக்குமே டிசிப்ளினும் வராது, அதே நேரத்தில் ஒன்று கரெக்டாக தப்பான்னு எடுத்து சொல்கிற அந்த விஷயமும் வராது.
1: அத்தாரிட்டி மட்டும் இல்ல, அந்த லெவல் மரியாதை,
0: இந்த ஒரு விஷயனால தான் இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நம்மளோட கிளாஸ்லயே வந்து ஒரு டீச்சர் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ஏஜ் அவங்க டைத்துல எப்படி அவங்க எக்ஸ்கியூஸ் மீ எப்படி அவங்க பயப்பட்டாங்க அவங்க டீச்சர் கிட்ட போய் பேசவே, ஸ்டாஃப் ரூமுக்கு போய் மூஞ்சி காமிக்கவே எப்படி பயப்பட்டாங்கன்னு. பட் இப்ப அது கிடையாது, நம்ம வந்து டைரக்டா உள்ள போவோம், ஹலோ மேம் அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு வருவோம். அந்த கேப் வந்து குறைஞ்சிருக்கு. அதே இப்போ நம்ம நிறைய பேர் பெருமையாக சொல்கிறோம், பட் ஸ்டூடெண்ட் ரிலே டீச்சர் ரிலேஷன் வந்து அவ்வளோ ஓஹோன்னு போகுது, யூ கேன் அப்ரோச் மீ ஆன் எனி திங்னு. ஐ திங்க் தட்ஸ் த சேம் ரீசன், பிகாஸ் நம்ம அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டோம் தட் வி ஃபீல் ஒரு பப்ளிக்கில் நம்ம வந்து அப்படி அக்னாலேஜ் பண்ணலைனாலும் உள்ளூர வி ஹாவ் தட் ரெஸ்பெக்ட், வை டு அக்னாலேஜ் இட் வென் யூ ஃபீல் இட் அப்படின்னு. பட் வெளியிலன்னு ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு. என்னதான் நம்ம வீட்டில் வந்து அம்மா அப்பா நம்மளோட இவ்வளோ ஜோவியலாக இருந்தாலும் வெளியில் வரும்போது அவங்கவுங்களுக்கு தர வேண்டிய ரெஸ்பெக்ட் நம்ம தரும், அதே மாதிரி தான் டீச்சரோட. பட் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியலையோன்னு என்னோட அபிப்பிராயம்.
3: இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ட்ரெண்டு அதனால மாறுதுன்னு, ட்ரெண்ட் அண்ட் கல்ச்சர்னால இது மாறுது. அதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறேன்.
0: சொல்லுங்க வைஷ்ணவி.
3: அப்ராட்ல வந்து ஒரு காலேஜில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க படிக்கிறாங்க, அங்கே வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே ஒரே கிளாஸ்மேட்ஸாக இருக்காங்க. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா, டீச்சர் லெக்சரர் பாட்டுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, இங்கே வேற தேசம் ஒருத்தங்க வந்து காலை நீட்டிட்டு அப்படியே காலை ஆட்டிட்டு இருக்காங்களாம், பபுள் கம் சூ பண்ணினு இருக்காங்களாம். ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம், பிகாஸ் நம்ம வளர்ந்த விதம் வேற. ஸோ அந்த ட்ரெண்ட் அண்ட் கல்ச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு வருது. ஸோ அதனால இது வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வருதுன்னு நான் நினைக்கிறேன். சோ பேசிக்கலி ட்ரெண்ட் அண்ட் கல்ச்சர் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் இட். அதனால கூட இப்போ ஒரு சில பேர் வந்து டிசிப்ளினா இல்லாததுக்கு அது கூட ஒரு காரணமா இருக்குன்னு சொல்றேன்.
2: இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இது கல்ச்சுரல் இல்லையா, கல்ச்சுரல் கல்ச்சர் பத்தி நீங்க பேசுறீங்கன்னா, வை இந்தியன்ஸ் வந்து இந்தியன் கல்ச்சர் ஃபாலோ பண்ணாம வை ஆர் வி moving to the western culture, idu var idu vandu totally different topic.
0: I think but we can easily blame it like others blame it on media.
2: ஆமா
1: yeah, அது என்ன சொல்றது,
0: ஏதாவது புரியலனா மீடியா தான்.
3: சோ அங்க இருக்குறவங்க எல்லாம் இவங்களுக்கு சொல்லி கொடுத்து இவங்களை மூட்டி விட்டு இவங்க அதை திருப்பியும் அதை ஏத்து அவங்களும் மாறுறது, இதெல்லாம் நடக்கிறதே இல்ல. பட் ஐ மீன் இதெல்லாம் பொதுவா நடந்து நிற்கு. சோ இத நடக்க விடாம நம்ம பார்க்கணும்.
0: இன்டர்னலி ஒருத்தருக்கு டிசிப்ளின் இருந்தா எந்த நேரத்திலையும் யார் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும்
1: மாற முடியாது.
0: ஸோ எக்ஸ்டர்னல் டிசிப்ளின், அதாவது வெளியில நம்ம ஒரு டீச்சர் எதிர்பார்க்கறதுக்குள்ள விட நமக்குள்ள ஒரு ஒரு டீச்சர் நம்ம உருவாக்கிக்கணும், இதுதான் ரைட்டு இதுதான் தப்பு. ஒவ்வொரு கேள்வி கேட்கும் போது லைக் நம்மளோட ஒரு ஒரு செயலையும் வந்து ஒருத்தர் அனலைஸ் பண்ற மாதிரி நமக்குள்ள, அதான் மனசாட்சின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. உனக்கு உன்னோட மனசாட்சி விரோதமா அப்படின்னு நீ ஏன் அந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்றாங்கன்னா, அந்த மனசாட்சி தான் நமக்குள்ள இருக்கிற ஜட்ஜ் அண்ட் you know person who keeps telling you what you have done is right or wrong. And the discipline na the present generation should know, ena previous generation ku and the discipline na ivlo naal avangala kaapathittu vandirukku, nama tradition and culture yum kaapathittu vandirukku.
2: And one more thing is a person finds it difficult, definitely kashtama irukum to leave a habit that has been inculcated from
0: true for a long time. Yes,
2: yama. From a very, you know, young like age. I said, எனக்கு காலேஜ் வந்தப்போ ஐ ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட்.
3: அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் கூட கொஞ்சம் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க சொன்ன உடனே லைக் தப்பான விஷயத்தோட மட்டும் டக்குன்னு ஏத்துக்கிறோம், ஆனா நல்ல விஷயம் சொன்னேன்னா இட்ஸ் டேக்கிங் டைம் ஃபார் அஸ். ஸோ ஐ திங்க் செல்ஃப் கண்ட்ரோல் ஷுட் பி யூஸ் இட் ரைட் பிளேசஸ். அண்ட் நல்ல விஷயம் சொல்றப்ப எடுத்துக்கலாம், பட் ஆனா பேட் ஹேபிட்ஸ்னு ஒன்று வரப்போ அது டக்குன்னு இன்வால்வ் ஆயிடுறாங்க இந்த குழந்தைங்க.
2: அண்ட் இப்போ 11, 12, 13 நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வயசுல மெனி திங்ஸ் ஆர் தேர் டு டிஸ்ட்ராக்ட் சில்ட்ரன் இன் தீஸ் சில்ட்ரன் யூனோ
0: பாதம் போகிறதுக்கு
2: அவங்க வந்து ஒரு ஒரு அட்வைஸ் கேட்டாங்கன்னா, அப்பா நான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குப்பா, இப்போ நான் இது பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்கன்னா ஐ திங்க் தே வுட் பி மோர் கம்ஃபர்டபுள்.
1: அந்த கேட்கறதுக்கு உண்டான ஃப்ரீனஸையும் பண்ணி கொடுக்க வேண்டியது
2: பேரண்ட்ஸோட கடமை.
0: ஸோ ஐ திங்க் இந்த குரூப் டிஸ்கஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், லைக் 11, 12, 13 வயசான குழந்தைங்களுக்கு டிசிப்ளின் இருக்கா, அவங்க டிசிப்ளின்டா இருக்காங்களா, மத்தவங்களுக்கு மரியாதை காமிக்காங்களா.
2: அண்ட் இந்த டிசிப்ளினால அவங்க யூனோ அவுட் சைட் டீனேஜ் போகும்போது என்ன மாதிரி
0: விளைவுகள் வருது. ஆமா, அடல்ட் ஆகின அப்புறம் அவங்க அதை வந்து கடைபிடிக்கிறாங்களா என்ன நம்ம பார்த்தோம். ஐ திங்க் அதுல நம்ம 4-5 இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் சொன்னதுல. இப்ப உமாவோட பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணோம்னா டிசிப்ளின்டா இருக்கணும்னு. ஏன்னா அவங்களோட கசினோட எக்ஸாம்பிள் எடுத்தாங்க, வேற பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போறனால, ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்னால ரிலேட்டிவ் வீட்டில் விடும் போது அந்த ரிலேட்டிவ் வந்து ஜோவியலா பழகிறனால அந்த குழந்தையோட வளர்ச்சியில வந்து அது பாதிச்சுது. ஏன்னா ஹி வாஸ் நாட் டிசிப்ளின்ட் அந்த ரைட் ஏஜ்ல.
2: அந்த சேம் இது நான் பண்ணும்போது when I disciplined
0: you saw the results.
2: அவன் என்னோட வந்து he is more disciplined than he is to his own parents.
0: ஸோ ஒர்க்கிங் பேரண்ட்ஸா இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல கூட வி கேன் சி தட் அது வந்து யூ கான்ட் யூஸ் இட் அஸ் அன் எக்ஸ்கியூஸ். இஃப் யூ இன்சிஸ்ட் அப்பான் இட், உங்களோட குழந்தை நிச்சயமா டிசிப்ளின்டா இருக்கும் அப்படின்னு. வைஷ்ணவி சொன்ன பாயிண்ட் வந்து இப்ப சேஞ்ச் இன் ட்ரெண்ட் இன் வே ஆஃப் திங்கிங், தாட் ப்ராசஸ் மாறுறனாலேயே நிறைய பேரோட பழக்க வழக்கம், இப்ப சம்திங் தட் வாஸ் ரைட் அப்படின்னு, இதுதான் வந்து கரெக்டான ஒரு நடைமுறை அப்படின்னு போன ஜென்ரேஷனுக்கு இருந்ததுக்கும் அதே வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து க்வெஸ்சன் பண்ணும், ஏன் அப்படித்தான், ஏன் இப்படி இருக்கக்கூடாதா அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் அண்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் பண்றனாலே குழந்தைங்க வந்து இந்த கன்ஃபியூஷன்ல இருக்காங்க, யூனோ விச் இஸ் ரைட் விச் இஸ் ராங். அதனாலே நமக்கு வந்து அவங்க பண்ற விஷயம் வந்து இன்டிசிப்ளின்டா இருக்கு அப்படின்னு இருக்கு இல்ல வைஷ்ணவி?
2: எக்ஸாக்ட்லி.
0: அண்ட் சுவாதி அவங்க வந்து கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து அவங்க வீட்டில் டியூஷன் எடுக்கும்போது ஒரு மிக்ஸ் பேக் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாங்க, டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்லேருந்து, டிஃப்ரெண்ட் வீட்டு சூழ்நிலையிலேருந்து வரவங்க. அவங்க எதுவும் இப்போ உமா சொன்ன மாதிரியே தான், வீட்டில் வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணாதனால அந்த குழந்தைக்கு வந்து எது ரைட் எது ராங் அப்படின்னு தெரியல.
2: அண்ட் அது வந்து அவங்க கேட்டிருக்காங்க, என்னோட அம்மா அப்பா ஒன்றும் சொல்லலையே, நீங்க எப்படி கண்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
0: ஸோ நம்ம இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு கரெக்டான டிசிப்ளின் வேணும்னா ஸ்கூல்லையும் இருக்கணும், அதே நேரத்தில் வீட்லேயும் இருக்கணும். வீட்டில் அதாவது யார் இருக்காங்களோ, தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, மாமா மாமியாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தையோட யார் அதிக நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த குழந்தைக்கு இந்த இந்த வயசில் இந்த கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து கிளியராக இருக்கணும். அவங்களே வந்து நிறைய பேர் செல்ல குழந்தை அப்படிம்பாங்க. செல்ல குழந்தைனால அவங்க வந்து நல்ல குழந்தையா இருக்கணுமா இல்லையாங்கிறத நம்ம மறந்துடுறோம்.
1: அதே மாதிரி டிசிப்ளினுக்கும் ஃப்ரீனஸ்க்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. டிசிப்ளினா இருக்கிறதுனால ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டிசிப்ளினா இருக்க வைக்கிறதுக்காக அதை வந்து சொல்றதுக்கு நிறைய விதங்கள் இருக்கு. ஆசையா சொல்லலாம், அன்பா சொல்லலாம், பொறுமையா சொல்லி அந்த டிசிப்ளினை ஏத்தலாம். அதே சமயத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கிறது ஒருத்தரோட என்ன சொல்றது பிஹேவியர் சொல்லலாம், அவங்களோட மெத்தட் ஆஃப் டீச்சிங்ன்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாம உங்க குழந்தைங்களுக்கு வந்து நல்ல
0: பழக்க வழக்கத்தை வந்து நம்ம எடுத்துட்டு வர முயற்சி
2: பண்ணணும். இன்ஃபேக்ட் ஒரு லாஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்வேன்னா, குழந்தைங்களுக்கு மோர் தென் யூனோ ரொம்ப ரொம்ப கடுமையா கண்டிக்கிறதை விட ஐ ஃபீல் அன்பு யூனோ அன்பு பாசமா சொன்னீங்கன்னா குழந்தைகள் டெஃபினட்டா தே வில் பி மோர் ரியாக்டிவ் டு இட். அதான் நான் சொல்றேன். சோ
3: இப்போ நம்ம 4 பேர் பேசினதுல ஒரு டிஃப்ரெண்டான கருத்துக்கள், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம குட்டி நேயர்களுக்கு எல்லாம் கேட்டிருப்பாங்க.
2: யா, சோ ஐ திங்க் பேரண்ட்ஸ் கூட நிறைய கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அண்ட்
0: இந்த குரூப் டிஸ்கஷனுக்கு எங்களோட
3: நான் உங்க வைஷ்ணவி,
2: நான் உங்க உமா,
1: சுவாதி
0: மற்றும் வைதேகி.
2: இந்த குரூப் டிஸ்கஷன்ல நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம
3: தெரிஞ்சுக்கிட்டோம்
2: இல்லையா? அதாவது இல்ல, நான் ஆக்சுவலி வெல் டு சம்மரைஸ் இட், நான் என்ன நினைக்கிறேன்னா, மெஜாரிட்டி அவங்க மதிப்பு குடுக்கறாங்க நிறைய பேர்.
3: ஆனா என்ன முன்ன விட இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு, அத பத்தி தான் நம்ம கன்க்ளூட் பண்ணிருக்கோம்.
2: ஆமா. சோ எனிவே, இங்க நம்ம ஸ்டுடியோல மிஸ் சப்னா வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்க என்ன பண்றாங்க, என்ன என்னத பத்தி பேச போறாங்க வைஷ்ணவி?
3: அவங்க வந்து ஒரு சில டிப்ஸ் கொடுக்க போறாங்க பேரண்ட்ஸ்க்கு.
2: அதாவது குழந்தைங்களை நம்ம ஒழுக்கப்படுத்துறது எப்படி, அண்ட் வாட் கைண்ட் ஆஃப்
3: டிசிப்ளின் குவாலிட்டிஸ் விட நம்ம எப்படி அவங்கள வளர்க்கணும், அந்த பத்தியும் ஒரு சில டிப்ஸ் இவங்க சொல்ல போறாங்க.
2: ஆல்ரைட், சோ வெல்கம் மிஸ் சப்னா.

0: வாவ், ஆனஸ்டி, அதை பத்தி சூப்பரா பாட்டுலாம் பாடியிருக்காங்க. ஆனஸ்டி அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு ஒரு ஸ்வீட்டா கியூட்டா ஒரு நாள் சொல்ல பாக்கலாம்.
1: Honesty, well, what do you mean by honesty? In common usage, honesty refers to a facet of moral character and denotes positive, virtuous attributes such as integrity, truthfulness, straightforwardness. Well, along with the absence of, you know, telling lies and cheating and, well, yeah, such negative attitudes. That's it.
0: வாவ், ஒரு ஆனஸ்டின்ற வார்த்தையில நீ இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க, அமேசிங். சரி, இப்போ நம்ம பாட்டு கேட்டோம் ஆனஸ்டி பத்தி, எனக்கு கதை கேட்கணும் போல இருக்குமா?
1: சரி, ஓகே. ஆமா, லாயல்ட்டி, ஆனஸ்டி, ஆமா, ஆனஸ்டி, லாயல்ட்டி, போத் ஆர் யூனோ கோயிங் ஹேண்ட் டு ஹேண்ட். எனக்கு டாமன் அண்ட் பைத்தியாசோட கதை தெரியும், அதவே நான் கேட்கலாமா?
0: ஓகே,

0: we are going to hear a story on honesty, as honesty is the best policy. Now, let's hear the story. Damin and Paithias.
1: Once upon a time, in Greece, there lived two friends, Damin and Paithias. Paithias criticized the king of Greece for something. Hearing this, the angry king arrested Paithias. Since Paithias was sure he was right, refused to deny his words, the king ordered Paithias' death.
0: Damin rushed to see his friend and offered to help him in any way he could. Paithias was brave and ready to die, but he wanted to see his old mother one last time. Damin went to the king and begged him to send Paithias home to see his mother. He told the king, "I will take his place and die if he doesn't return." The king agreed, and Paithias went home, leaving Damin in prison. The day of the execution came, and there was no sign of Paithias. The king sent for Damin and him, "Your friend has not yet come. He is no fool to come back to die. Now you die for foolishly trusting him." Damin knew his friend. He said Paithias would have got a urgent work and hence he is not here in time. He must be in some trouble somewhere. I'm ready to die for him. The soldiers got ready for the execution. Just then, Paithias rushed and hugged him. Damin saying, "I had problem reaching here. Thank God I have come in time. Now I'm ready to die. How can I ever thank you enough, my friend?" Seeing this, even the king was moved. He said, "You came back to die just to keep your words? I'm proud of you to have a man in my kingdom who loves truth more than his own life. I forgive you. Go, you're a free man." Damin and Paithias walked out, hearts light and heads high. Truth always wins.
2: ஆஹா, இவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு கதையை கேட்டோம்ல. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பொதுவாகவே சொல்லுவாங்க, ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசின்னு பொதுவாக சொல்றாங்க இல்லையா. இதை நான் உங்களுக்கு சொல்லி புரிஞ்சுக்கிறதை விட இப்போ ஒரு குட்டி பிஎஸ்ஐ மூலமா நம்ம இன்னும் அதை பத்தி கேட்டுக்கலாம்.
3: அதாவது பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் தானே?
2: அதே தான்.
3: சரி, போய் கேட்டு வரலாம்.
4: Nisha, where's my breakfast? Or did you see my wallet? I can't see my briefcase also.
5: Why do you have to shout at me every single day? It's your things. You are supposed to keep them in place.
4: Now don't give me a lecture. I'm getting late for office.
5: Like I'm all free. I have to make all the breakfast, make the kids ready for school and all.
4: Oh, please. Don't start all over again. I just asked about my things.
6: Don't start all over again. I just asked you about my things.
7: You see your mirror image in your child. So don't start it all over again.
2: இப்போ நீங்க கேட்ட இந்த பிஎஸ்ஐ நமக்காக தொகுத்து வழங்கியோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
8: ஆமா, இப்போ
2: சென்னையில மக்கள் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. நீ என்ன சொல்ற?
8: I totally agree. Traffic signal நின்னாவே இவ்ளோ நிறைய வெஹிக்கிள்ஸ், விதவிதமா வேற வெஹிக்கிள்ஸ் பாக்குறோமே.
2: வெஹிக்கிள்ஸ் எல்லாம் விடு, எத்தனை விதமான மக்கள் வராங்க போறாங்க.
8: யா, in fact, according to religion, in according to language,
2: அவங்க இதுல மட்டும் வேற வேற இல்லவுமா, அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட கருத்துக்கள் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒருத்தங்களை விட இன்னொருத்தங்களை கம்பேர் பண்றப்போ.
8: ஆமா ஆமா.
2: சோ அவங்க எல்லாத்தையும் நம்ம போய் கேட்கலாம். அவங்க வந்து இந்த ஹானஸ்டி பத்தி என்ன நினைக்கிறாங்க,
8: அவங்க கிட்ட வேணா போய் கேட்கலாம். ஆக்சுவலி அவங்களுடைய தன்னுடைய குழந்தைய வந்து ஒழுக்கமா வளர்த்துறாங்களா, ஒழுக்கமா வளர்க்கறதுக்கு இஸ் இட் நெசசரி, அதெல்லாம் போய் கேட்கலாம் இந்த விஷயங்கள்
2: கண்டிப்பா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களோட கருத்துக்கள் கேட்கறப்போ ஒவ்வொரு டிஃப்ரெண்டான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வரும். கண்டிப்பா இந்த வாக்ஸ் பாப் வந்து இது கேக்குற நம்ம குட்டி குட்டி லிசனர்ஸ்க்கு எல்லாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். கம்ப்ளீட்லி
8: கம்ப்ளீட்லி. சோ நம்ம போய் கேட்டு வந்துடலாம். ஓகே, அப்போ ஜனங்க கிட்ட.
9: டிசிப்ளின் நீட்ஸ் பியர் சில்ட்ரன் பிகாஸ் நம்ம ஒழுக்கமாக எல்லா விஷயத்துலையுமே இருக்கணும். அப்போ தான் நம்மளை எல்லாருமே மதிப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். பெரியவங்களை மதிக்கணும். எல்லா இடத்துலையுமே டிசிப்ளின்றது ஒரு முக்கியமான தேவை, அதுவும் இந்த ஜென்ரேஷனுக்கு. நம்ம எல்லாரையுமே மதிக்கணும்.
10: ஹாய், என் பேர் ஸ்ருதி. நான் ஏன் குழந்தைங்க ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒழுக்கமாக இருந்தால் தான் அவங்க பெரியவங்க ஆகும்போது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின், அவங்க என்ன பண்ணாலும் ஒரு டிசிப்ளினோட பண்ணுவாங்க எல்லாம். அப்போ தான் அவங்களுக்கு வந்து யூனோ வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அண்ட் மற்றவங்களோட எப்படி இருக்கிறது, எப்படி பேசுறது அப்படிலாம் அவங்களுக்கு தெரியும். அண்ட் ஒழுக்கம் இருந்தால் தான் எப்போவும் வெற்றி அவங்கள தேடி வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒழுக்கமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் எப்பவும் முன்னேற முடியும். அண்ட் மற்றவங்களையும் பெரியவங்களையும் மதிக்க கற்றுப்பாங்க. ஸோ அதனால தி வில் ஹாவ் குட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் நல்ல பேர் கிடைக்கும் அதனால. தேங்க்யூ.
11: ஐ ஆம் ஜைனா. I'm doing my second year BSc ISM. Why a child should be disciplined is the basics of life is discipline. A child grows in an environment. He goes to a school. The teacher teaches him discipline because he has to grow up in future and he has to represent India. A child goes to a school to learn discipline, manners and various other activities where he learns discipline also. He grows up in a disciplined manner so that the children of today become a better and independent citizens of tomorrow. And discipline also does not always mean mannerized and very strict kind of behavior. He must be disciplined in every aspect whatever he does, as in he reaches on time to his work or school. That is a part of discipline. Discipline also means in various other activities, towards his parents, elders, etc., to his relations. Discipline in a manner that he completes his food. It is a discipline. If he doesn't complete his food and just goes off in the middle, it is not a part of discipline. So a disciplined child, whoever he may be as a youngster or a kid, when he grows up, he learns more, he grasps from the environment and he turns out to be a very colorful bird or a butterfly in the future. Thank you.
12: Hello, I'm Shruti and my friend here is Akshaya.
13: Yeah, hi.
12: So today we thought we will talk about why children should be disciplined. I feel that there is a proverb, a famous proverb saying, spare the rod and spoil the child. It might be a proverb, but I really don't believe that it actually makes any sense.
13: A proverb is made for a reason. I mean, people wouldn't have, made if it's not right. I mean, children should be disciplined. They are going to be the future citizens and everything. So, definitely they should be disciplined.
12: See, though they have said that in the proverb, it does not mean you should not have the child disciplined. Here, what they mean is that, for example, let's take a child who is throwing a tantrum in a shop where you've taken him. Then you don't beat the child immediately when the child throws a tantrum. That's what they mean by the proverb. Yeah. So what they're trying to say is, like, when the child does something like that, you should be able to tell the child, don't do that. Don't do that what you're doing. Don't throw a tantrum in front of so many people. When I say as a parent that you won't be getting this, you should know. A child should learn such things like, he cannot get everything in life. That is the most important thing he has to learn as a child.
13: So if you're not going to mend the child's ways now, then it's going to be difficult for you as well as the society in the future, because it's always going to be, the child's mind frame when it's young, cropped then, or else it's going to be really difficult for you and the child and the society. So it should be disciplined. It doesn't mean you have to just beat up the child. You can discipline it in a
12: very
13: effective and good way.
12: You can scold them. I mean, more than verbal abuse. Verbal abuse is something different from scolding a child. So you should know the limit. Once you start beating up positive and negatives for everything, you can say, when you beat a child, the child becomes, he can tend to become a juvenile if you do.
13: Definitely, yeah.
12: And you can say that too, but you know, when a child isn't disciplined, then too he can become a juvenile. See, it's like once, even now in the present scenario, the parents of nowadays, they pamper their children a lot. They really do. I mean, if a child says I want, since it's like, you know, satisfying their guilt of not being around their children because both the parents are working. So what eventually happens is that when they want to satisfy or, you know, appease their guilt, what they do, they take the child to the shop, and whatever the child might ask, whatever it might be, he gets it. And so the child does not understand that some things are not available or some things he cannot get in life. You think is everything easily on a golden platter. So a child should be made, if a child should be made to know such things, so that he himself does not have any problems or does not get into any kind of depression or sadness in the future, I think a child should be disciplined. Thank you.
14: My name is Riya Dhanda. I'm from 2nd WISCOM. I don't think a child should be disciplined much. I believe that there should be some form of discipline in every child's life, yes, but not overly disciplined so that the child has a reason to break out and rebel against the parents. The child should be, you know, taught that what is right and what is wrong, so that they know that what they're doing is wrong and they don't believe, think that, you know, whatever they do or whatever thing has to be done. So the parents have to form that kind of a relationship with their child first before doing anything. If they overly discipline their child, the child is just going to, you know, go crazy and be a big rebel, and then it's going to be a bigger problem for the parents. So I just believe that, you know, discipline has to be obviously, you know, instructed, but in like small doses, nothing big. Thank you.
15: My name is Rajshri, and I feel that according to me, a child should be disciplined because in order to achieve success in life and to be a good citizen of the country and to plan anything and everything properly, a child requires discipline, which is an extremely essential part of any individual's life. And if a child has to become a success or a true rock star in whatever field he has chosen, he has to emulate discipline in his life. Only then he would be a success. Thank you.
16: Hi, I'm Jyotsna, and I think a child should be disciplined because only with discipline can we lead a better life, because without discipline, then there will be a lot of chaos in society. And basically, for the welfare of people as well as for society, we require disciplined individuals, because everybody cannot get whatever they want, and without discipline, such a thing will not be possible. So that's why I think a child should be disciplined necessarily. And also, kids have a tendency to become very brattish, so I think discipline is necessary for all children. And they do say, you know, you should not hit a child or anything. I'm not talking about that kind of discipline, but a child should know what to do, when, how to behave in certain situations. A child should be given certain boundaries, and they should know what behavior is acceptable where. So that's why I think every child should be disciplined. Thank you.
17: MPS Sriranjani. Actually, discipline illena onnume panna mudiyadhu, yosikave vena. Actually, discipline vandu romba mukkiyam, especially kuzhandhaigalukku romba mukkiyam. Ena nama enna aagurongaradhu nama kuzhandhaigala enna pandrom abingiradha porthu dhaan irukku. So kuzhandhaiya irumbode, adhaadhu oru 5th standard padikkiradhu, 4th standard padikkira andha kuzhandhai kuda oru level of discipline irukkanum. Time eppadi allot pannikkanum, evlo velaiyalam, evlo padikkanum, eppo edha pannanum, indha maadhirila adhu avangalukku vandhu oru டிசிப்ளின் இருந்தாதான் வேற ஏதாவது பண்ணும் போதே அவங்களுக்கு எப்படி அதை மேனேஜ் பண்ணும் அப்படின்னு தோணும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் யூனோ வாழ்க்கையிலேயே வந்து one most important thing that you cannot succeed without is discipline. Thank you.
18: Hi, my name is Pooja. I think discipline is very important because it's foundation for life. Discipline is a foundation for life. A lot of people might, you know, not want to bring their child up with little discipline. They want the child to learn by himself or herself, but that doesn't always happen. The fact is that to be by the child ever since the child is small, and he's just forming his habits so that, you know, discipline is formed. Discipline that's cultivated, that cannot just be, you know, thrown into a person. It's something that has cultivated. So like we always know, parents should lead by example. They should be disciplined themselves, and then therefore they can expect their children to be disciplined. But saying my child will learn eventually is never going to happen. A parent has to be by the child, has to stand along with the child and teach the child how to move forward, you know, with the line of discipline, because otherwise nothing in life is possible. See, after coming to college, we realize how important it is to be disciplined, because we feel we would have missed out on so many other things if not for that little bit of discipline. discipline that we had in life. So in my opinion, discipline is very important. It's better to cultivate it at young age than to regret it later, and it's easier also to cultivate it at a young age. So parents should buck up, they should stand by their kids and teach them how to be disciplined by being disciplinarians themselves.
19: Hi, I'm Shesha Chaudhary. According to me, a child learns his disciplines right the day he's born. A child grows up as parents are. So right from childhood, if you don't explain him the importance of discipline and if you don't make him disciplined, then the child becomes a very ruly child after he grows up or during his course of growing up in his life. Discipline is something that can help him, achieve great goals in life, which can also be like waking up early in the morning, preparing all his books, reading on time, playing on time, not doing something else when he's supposed to be doing. So for example, if he's supposed to be studying from 6 to 8, he should be disciplined enough to not go play football outside but sit and study 6 to 8. When his playing hours is 4 to 6, he should play only in those hours, and on his own he should come back at 6 o'clock and sit and study. These rules and these values have to be imbibed in the child right from the day he's born, and I think the main role in this comes to the parents. Parents play a very important role, and a child is like a mirror image of his parents as he grows up.
20: Hi, I'm Preeksha, and I think a child should be disciplined because discipline is a basic manners a child should have. Discipline is kind of respect to the elders. Discipline has lots of ways. If a child is disciplined, it seems to be that the child has a well future. Example, in my caste, it's like we have to get blessings from the elders by falling onto their legs. It's a kind of discipline which we give to the elders. And there are lots of things in many other castes also. So being disciplined is one of the smallest matter in a child's thing, but it does matters a lot when it seems the public. So it's a must that a child should be disciplined. Thank you.
21: குழந்தைங்களுக்கு டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஒன்றும் ஒரு ரூல் இல்லை. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கு பழகினாதான் அவங்க வளரும்போது அவங்களுக்கு எல்லா விதத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வளர்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு அழிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா சொல்கிறத பேச கேட்க மாட்டாங்க. அவங்க காலேஜ்லையும் யாருக்கும் மதிப்பு கொடுக்கறதில்ல. அவங்களே இதே மாதிரி அவங்க ஒர்க் பிளேஸ்க்கு போனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வந்து தே கே நாட் கெட் அட்ஜஸ்டட் ஸோ ஈஸிலி. அதனால சின்ன வயசுலேயே அவங்க எல்லாரும் டிசிப்ளின் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாதான் அவங்க ஃபியூச்சரில் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
22: இப்போ நீங்க கேட்ட கேள்வி, இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து டிசிப்ளின் இருக்கணுமா இல்லையா அப்படின்னாலே வந்து குழந்தைங்களா இருந்தாங்கன்னா இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பெற்றோர்களா இருந்தாங்க இல்ல டீச்சரா இருந்தாங்க ஆசிரியர்களா இருந்தாங்கன்னா இல்ல குழந்தைக்கு நிச்சயமா டிசிப்ளின் வேணும் அப்படிமாங்க. இப்ப நாங்க வந்து குழந்தையா இருந்து இப்ப காலேஜ் வந்த ஒரு பருவத்துல இருக்கோம். அதனால இது எங்களால ரெண்டு சைட்ல இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்க்க முடியுது. அதுபடி என்னன்னா சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு டிசிப்ளின் ஏன் இருக்கணும்னா பெருசானப்புறம் அவங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஒழுக்கம் வேணும். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து டிசிப்ளின் வேணுமா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒரு குழந்தைக்கு வந்து நிச்சயமா டிசிப்ளின் வேணும். ஆனா ஒரு குழந்தைகிட்ட நீங்க அதை கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த டிசிப்ளின் அப்படிங்கறத அந்த பழக்க வழக்கத்துல வந்து உள்ள எடுத்துட்டு வரணுங்கிறதுனால ரொம்ப ரிஸ்ட்ரிக்டிவா இருக்கும். அந்த குழந்தைக்கு ரொம்ப ஃப்ரீடம் தராத மாதிரி இருக்கும். ஆனா பெருசா அப்புறம் தான் தெரியும் அது வந்து ஒரு ஹேபிட். நல்ல பழக்க வழக்கத்துக்காக அந்த ஒழுக்கத்தை தரத்துக்காக தான் இதை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நம்ம வந்து சில சமயம் ஒரு தாயில தந்தை ஸ்தானத்துக்கே வந்துருவோம். அப்பதான் தெரியும் ஓஹோ அதனாலதான் நம்ம அம்மா அப்பா அது சொன்னாங்க, அதனாலதான் நம்ம டீச்சர் அப்படி சொன்னாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிசிப்ளினே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம், இல்ல ஒரு கடைக்கு போறோம், நிறைய பேர் இருக்காங்கன்னா கியூல நிக்கணும். ஆனா யாருக்கும் அந்த பழக்கம் கிடையாது. எல்லாருமே வந்து அந்த அந்த இடத்த சுத்தி வந்துருவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன வயதுல டிசிப்ளின். அதனால நமக்கு கிளாஸ்ல இருந்து வெளில போகும்போது ஸ்கூல்ல சொல்லுவாங்க வாக் இன் அ லைன், டோன்ட் பிரேக் த லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன இந்த கிளாஸ் ரூம்ல அந்த கிளாஸ் ரூம் போறதுக்கு எதுக்கு இப்படிதான் போகணுமா அப்படின்னு நினைப்போம். பட் அது இந்த மாதிரி பெருசானப்புறம் நம்ம வாழ்க்கை முறையில வரதுக்காக சொல்லித்தர விஷயம். இந்த மாதிரி நம்ம உதாரணங்கள் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் வந்து வாழ்க்கையில டிசிப்ளின் எவ்வளவு முக்கியம்னு. ஆனா நானும் ஒரு ஸ்டூடெண்ட்னால டிசிப்ளின்னா இருப்பேங்கிறது சொல்ல முடியாது. ஆனா டிசிப்ளின் வாழ்க்கையில வேணுங்கிறது நான் உணர்ந்துட்டேன். இதே மாதிரி மற்றவங்களும் உணர்ந்து அவங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதை வந்து கவனமா கேட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை நல்லதுக்காக தான் எல்லாருமே சொல்றாங்க. அவங்களை வந்து தடுக்கிறாங்களோ இல்ல உரிமையை பறிக்கிறாங்களோ நீங்க நினைக்க வேண்டாம். கசப்பாதான் இருக்கும். பல்ல கடிச்சிட்டு நம்ம வந்து கஷாயம் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியம். அதனால கேட்டுட்டு இருக்க நம்ம உங்க எல்லாருக்குமே ஒரு விண்ணப்பம்.
0: அளவுக்கு இருக்க முடியுமோ இருக்கலாம், ஒரு டிசிப்ளின் லைஃபை வந்து நம்ம லீட் பண்ணலாம். தேங்க் யூ.
1: டிசிப்ளின் ஃபார் சில்ட்ரன் எந்த அளவுக்கு முக்கியம்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போதைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற பசங்களுக்கு வந்து டிசிப்ளின் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முந்தைய ஜென்ரேஷன் பசங்க இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து ரொம்ப ஒழுக்கமாக இருந்தாங்க. அதுக்காக இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஒழுக்கம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஒழுக்கம் இந்த சென்ஸ் எப்படின்னா வந்து பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறது, எல்டர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கறது, டீச்சர்ஸ்க்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறது, நம்மளை விட பெரியவங்களுக்கு நம்ம மதிக்கணும், அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப அந்த பயமும் பக்தியும் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தோம்னா யாரும் வந்து இந்த அந்த கல்ச்சருக்கு வந்து இந்த ஃபேக் கல்ச்சருக்கு ரொம்ப அடாப்ட் ஆகி அவங்களுக்கு எதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், நம்மளை விட ஸ்டேட்டஸ்லேயும் பண வசதியாகவும் மற்ற விஷயத்துல எல்லாம் தான் உயர்வாக இருக்கிறவங்கள அவங்களெல்லாம் தான் பார்த்து நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும், ஆனால் நம்மளை விட வயசில் பெரியவங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம டீச்சர்ஸே எடுத்துக்கணும், சின்ன பசங்க வந்து இந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்க எல்லாமே வந்து இப்போ சின்ன கிளாஸ்ல இருக்கும்போதே வந்து பேசிக் ப்ராக்டிசஸ்லாம் சொல்லி கொடுத்து தான் இது பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் கிளாஸ் உள்ள வந்தாங்கன்னா எழுந்து நின்று குட் மார்னிங் சொல்லணும், போனதுக்கு அப்புறம் தேங்க்யூ சொல்லணும், இந்த மாதிரி ஒரு நல்ல பிஹேவியர்லாம் இருக்கு. ஆனால் நாளடைவில் இது எல்லாமே வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா பேரண்ட்ஸ் வந்து இதை ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து நினைக்கலாம் சரி இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, சரி சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு அதை அவங்கள ரசிக்க அந்த பண்ணுறதெல்லாம் வந்து ரசிக்கலாம். ஆனால் நாளைக்கு அவங்களும் வளர்ந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்க வந்து அவங்களே இதை மாதிரி அக்யூஸ் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்டையும் இது மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்றத அவங்க மறந்துடுறாங்க. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து பண்ணும்போது அந்த பிஹேவியர்லாம் சொல்லி கொடுக்கும்போது இதெல்லாம் தான் பண்ணணும், இதெல்லாம் தான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும், அந்த சைல்டை வந்து ஒரு நல்லா மோல்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தேங்க்யூ.
3: What is honesty? No one knows. What's dishonesty? Everyone knows. The time of honesty is gone. Dishonesty is the zone. The time of honesty is gone. Dishonesty is the zone. Hail peace, hail peace. Hail honesty. Hail peace, hail peace. No more dishonesty. Hail peace, hail peace. More honesty. Say no, no, no to dishonesty.
2: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா யூஸ்ஃபுல்லா நிறைய டிப்ஸ் கிடைச்சிருக்கோம் நம்புறேன். நீ என்ன சொல்றோமா?
23: வெல், எனக்கு வந்து இந்த ஜிங்கிள்ஸ் அண்ட் சாங்ஸ் தான் ரொம்ப பிடிச்சது. இன்ஃபேக்ட் எல்லாமே யூனோ ஆல் தி ஜிங்கிள்ஸ் இட் கேவ் சம் மெசேஜ். நம்ம கைண்டா இருக்கணும், நம்ம ஆனஸ்டா இருக்கணும், நம்ம டிசிப்ளின்டா இருக்கணும். ஒரு ஒரு to lead a good life நமக்கு வந்து நம்ம லைஃப்ல டிசிப்ளின நம்ம இன்கல்கேட் பண்ணிக்கணும். வெல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது.
2: அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பெற்றோர்களுக்கும் ஒரு சில டிப்ஸ் கிடைச்சிருக்கோம். அவங்க குழந்தைங்களை வந்து எவ்வளவு ஒழுக்கமா வளர்க்கணும், நற்குணங்களோட அவங்கள வளர்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம ஒரு டாக் ஷோவும் இருந்தது, டிஃப்ரெண்ட் பீப்புளான வாய்ஸஸும் இருந்தது வாக்ஸ் வாக் மூலமா.
23: Yeah, so, well, இன்னைக்கு டெஃபினட்டா வெரைட்டின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நிறைய இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ கிளம்புற நேரம் வந்தாச்சு. ஆனா என்ன வயசுன்னு என்ன சொல்றீங்க?
2: கண்டிப்பா நம்ம இன்னொரு தடவை இன்னொரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியில நம்ம உங்களை மீண்டும் சந்திக்கலாம்.
23: அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்க ஆர்ஜே உமா அண்ட்
2: வைஷ்ணவி.
23: பாய்.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணுன்ட்டு வீணாக வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசா பண்ணி லைஃப்ல கண்டிப்பா சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்டே.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டேன், என்ன மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்க.

0: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

0: You're listening to MOP 107.8.
1: Hi, hello, வணக்கம் and welcome மக்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி போட்டோகிராஃபி கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அப்பத்துல இருந்து எனக்கு நிறைய கியூரியஸான டவுட்ஸ் வந்துச்சு. லைக், போட்டோகிராஃபினா எக்ஸாக்ட்லி என்ன, யார் இன்வென்ட் பண்ணாங்க, எதுக்கு கிரியேட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் போட்டோ எதுக்கு எடுத்தாங்க, எப்படி கேமராஸ்லாம் இவ்வளோ அட்வான்ஸ் ஆச்சு. ஸோ நிஷா, இன்னைக்கு என்னோட எல்லா டவுட்ஸும் நீ கிளியர் பண்ண போற.
2: கண்டிப்பா மீரா, போட்டோகிராஃபி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் இன்வென்ஷன் இன் த வேர்ல்ட்.
1: ஓகே நிஷா, நான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனை ஸ்ட்ரெயிட்டாவே ஆரம்பிக்கிறேன். போட்டோகிராஃபினா என்ன?
2: Photography

0: நான் லைட் யூஸ் பண்ணி இமேஜஸை கேப்சர் பண்ணுற ஒரு ஆர்ட், சயின்ஸ் அண்ட் ப்ராசஸ். ஃபோட்டோகிராஃபின்ற ஒரு வார்த்தை ரெண்டு கிரீக் வேர்ட்லேருந்து வந்துச்சு மீரா. ஃபோட்டோனா லைட், கிராஃபினா ட்ராயிங் இல்லை ரைட்டிங். ஸோ ஃபோட்டோகிராஃபி இஸ் கால் ட்ராயிங் வித் லைட்.
1: வாவ், செம்ம ஆர்டிஸ்டிக்காக இருக்கு நிஷா. பட் பீப்புள் எப்படி இமேஜஸை கேப்சர் பண்ணுற ஐடியாவை திங்க் பண்ணாங்க?
0: லாங் பேக் பீப்புள் கேமரா அப்ஸ்கரான்ற ஒரு கான்செப்டை அப்சர்வ் பண்ணாங்க மீரா. அது ஒரு டார்க் ரூமில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் ஒரு சின்ன ஹோல். அந்த ஹோல் வழியாக லைட் உள்ளே வந்து அவுட் சைடு வேர்ல்டோட அப்சைட் டவுன் இமேஜ் வாலில் ப்ரொஜெக்ட் ஆகும். இந்த சிம்பிள் ஐடியா தான் லேட்டர் மாடர்ன் கேமராஸ்க்கு பேஸ் ஆச்சு.
1: வெயிட், அப்போ கேமராஸ்லாம் ஒரு டார்க் ரூம்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல வரியா நிஷா?
0: எக்ஸாக்ட்லி மீரா. 1826ல ஜோசப் நிஃபோரன்ற ஒரு ஃப்ரெஞ்ச் இன்வென்டர் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் பெர்மனன்ட் ஃபோட்டோகிராஃபை கிரியேட் பண்ணார். அவர் ஃப்ரான்ஸில் இருந்து அவர் வீட்டு விண்டோவில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தார். அந்த ஃபோட்டோவோட பேர் வியூ ஃப்ரம் த விண்டோ அட் லீக்ராஸ். அண்ட் கெஸ் வாட், அந்த சிங்கிள் ஃபோட்டோ கேப்சர் பண்ண 8 மணி நேரம் ஆச்சு மீரா.
1: 8 hours அனிஷா. இப்போலாம் செல்ஃபி எடுக்க 3 seconds லேட் ஆனாலே எல்லாரும் கோவப்படுறாங்க. அப்போலாம் 8 hours எப்படி பீப்புள் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க?
0: கரெக்ட் மீரா. அந்த டைம்ல போட்டோகிராஃபி ரொம்ப ஸ்லோவா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் லூயிஸ் டகர்ன்ற ஒரு இன்வென்டர் ப்ராசஸ் பண்ணி டகோர் டைப்ன்ற ஒரு மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு.
1: எப்போ?
0: 1839ல. இந்த போட்டோகிராஃப்ஸ் ரொம்ப கிளியரா ஃபாஸ்டா நம்மளால எடுக்க முடிஞ்சது. அந்த இயர் போட்டோகிராஃப் ஹிஸ்டரியில ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நாள்.
1: சோ அப்போதான் போட்டோகிராஃபி பாப்புலர் ஆக ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல வரியா நிஷா?
0: ஆமா மீரா. ஸ்லோலி போட்டோகிராஃப் வேர்ல்ட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸ்டார்டிங்ல ரிச் பீப்புள் மட்டும்தான் கேமராஸ அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. ஆனா போக போக எல்லாரையுமே அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச மாதிரி மாத்தினாங்க.
1: ஓகே நிஷா, பட் போட்டோகிராஃபி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எதுக்கு இன்வென்ட் பண்ணாங்க?
0: பீப்புள் ரியாலிட்டி அண்ட் மெமரிஸை பர்மனண்டாக ப்ரிசர்வ் பண்ண ஒரு வே வேணும்னு நினச்சாங்க. ஃபோட்டோகிராஃபிக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட் ஹேண்டில் போர்ட்ரேட்ஸ் பெயிண்ட் பண்ணுவாங்க. அது கம்ப்ளீட் பண்ண நிறைய நாட்கள் இல்லை நிறைய மாதம் கூட ஆகும். ஃபோட்டோகிராஃபி வந்ததுக்கப்புறம் மெமரிஸ், ஹிஸ்ட்ரி, இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ், பிளேஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக சேவ் பண்ண முடிஞ்சுது.
1: ஸோ நிஷா, ஃபோட்டோஸ்னால் பேசிக்கலி ஒரு டைம் மிஷின் மாதிரி தானே?
0: எக்ஸாக்ட்லி மீரா. ஒரு போட்டோ ஒரு மூமெண்ட்டை ஃபார் எவராக ஃப்ரீஸ் பண்ணிடும். அது ஏன், நம்ம ஒரு ஓல்ட் ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்தா கூட நமக்கு அது எமோஷ்னலாக ஃபீல் ஆகும் தானே மீரா?
1: ஸோ ட்ரூ. ஸோ டெல் மீ திஸ், ஃபோட்டோகிராஃபில் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இருக்கும்ல, என்னென்ன இருக்கு?
0: நிறைய டைப்ஸ் இருக்கு மீரா. போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி, நேச்சர் ஃபோட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, ஃபேஷன், ஃபுட், ஃபோட்டோ ஜேர்னலிசம், சினிமேட்டிக் ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி, ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி கூட இருக்கு.
1: ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபினா?
0: ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபினா ஸ்டார்ஸ், மூன்ஸ், கேலக்சிஸ் அதெல்லாம் ஸ்பெஷல் கேமராஸ் அண்ட் டெலிஸ்கோப்ஸை வச்சு கேப்சர் பண்ணுவாங்க.
1: வெயிட் வெயிட் வெயிட், அப்போ பீப்புள் ஸ்பேஸை கூட ஃபோட்டோ எடுப்பாங்களா?
0: கண்டிப்பா மீரா, ஏன் பண்ணாம? அதுக்கு தான் ஸ்பெஷல் கேமராஸ் அண்ட் டெலிஸ்கோப்ஸ்லாம் இருக்கு. ஃபோட்டோகிராஃபி இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகுது. சினிமா, ஜேர்னலிசம், அட்வர்டைசிங், சயின்ஸ், மீடியா ஃபீல்ட், சோஷியல் மீடியா, ஸ்போர்ட்ஸ், வைல்ட் லைஃப் ரிசர்ச், ஏன் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கூட ஃபோட்டோகிராஃபி எவிடன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க.
1: ஓகே, இப்போ நான் ஹானஸ்டா ஒரு க்வெஸ்சன் கேட்கிறேன் நிஷா. எக்ஸ்பென்சிவ் கேமராஸ் இருந்தாலே ஒருத்தவங்களால ஒரு குட் போட்டோகிராஃபர் ஆகிட முடியுமா?
0: கண்டிப்பா கிடையாது. ஒரு நல்ல போட்டோகிராஃபருக்கு தேவையான ஒரு விஷயம் கிரியேட்டிவிட்டி, பேஷன்ஸ், ப்ராப்பர் டைமிங், லைட் அண்டர்ஸ்டாண்டிங், குட் ஆங்கிள்ஸ், எமோஷன் அண்ட் மெயினா ஸ்டோரி டெல்லிங். மொபைல் போன்ல கூட நல்ல போட்டோஸ் நம்ம எடுக்க முடியும். ஆனா இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம்.
1: ஸோ ஃபோட்டோகிராஃபினா கேமராவை விடவும் பிஹைண்ட் த கேமராவில் இருக்க பர்சன் தான் இம்பார்ட்டன்ட் சொல்ல வரீங்க, கரெக்ட் தானே நிஷா?
0: கண்டிப்பா மீரா. ஃபோட்டோகிராஃபினா வெறும் போட்டோஸை கிளிக் பண்றது மட்டும் கிடையாது. இட்ஸ் அபவுட் கேப்சரிங் எமோஷன்ஸ். சம்டைம்ஸ் ஒரு சிங்கிள் போட்டோ 1000 words விட அதிகமா பேசும் மீரா.
1: செம்ம பவர்ஃபுல் நிஷா. ஓகே, ஓல்ட் கேமராஸ்க்கும் இப்ப இருக்க அட்வான்ஸ்ட் கேமராஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க நினைக்கிறீங்க?
0: ஓல்டு கேமராஸில் ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம் ரோல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதனால கேர்ஃபுல்லாக தான் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணுவாங்க. ஃபிலிம் டெவலப் பண்ண டார்க் ரூமில் தான் யூஸ் பண்ணுவாங்க, மேனுவலாக தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் கேமராஸ் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும் போது நம்ம இன்ஸ்டண்ட்டாக எடிட் பண்ண முடியும், ஆன்லைனில் ஈஸியாக நம்மளால் ஷேர் பண்ண முடியும், அண்ட் எனி டைம் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். டெக்னாலஜி ஃபோட்டோகிராஃப் ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஆக்கிடுச்சு மீரா.
1: நோ வண்டர் நிஷா, இப்போலாம் எல்லாருமே ஃபோட்டோகிராஃபராக தான் இருக்காங்க.
0: கண்டிப்பாக, ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபிக்கு ஸ்டில் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் தான் ரொம்ப முக்கியம்.
1: ஓகே நிஷா, இப்போ ஃபோட்டோகிராஃபியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: லைட். லைட் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபி எக்ஸிஸ்டே ஆக முடியாது மீரா. அந்த ஃபோட்டோகிராஃபர் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது நேச்சுரல் லைட், ஆர்டிஃபிஷியல் லைட், கோல்டன் ஹார் லைட்டிங், நைட் லைட்டிங். லைட்டு தான் ஒரு ஃபோட்டோவோட பியூட்டியே கம்ப்ளீட்டாக மாற்றுது.
1: இன்ட்ரெஸ்டிங் நிஷா. இப்போ ஃபைனல் க்வெஸ்சன், நீங்கள் ஏன் ஃபோட்டோகிராஃபி ப்ரொஃபஷனை இவ்வளோ விரும்பி தேர்ந்தெடுத்தீங்க?
0: பிகாஸ் ஃபோட்டோகிராஃப் மெமரிஸ் ஆர் அலைவாக வச்சுக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கும் போது அது நமக்கே அறியாத ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு ஞாபகம் கொண்டு வரும். ஃபோட்டோகிராஃபி ஹெல்ப்ஸ் அஸ் டு ஹோல்ட் ஆன் டு டைம் ஃபார் எவர் மீரா.
1: நீங்க சொல்றத கேட்கும் போது ரொம்ப அழகா இருக்கு நிஷா. இன்னைக்கு நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். போட்டோகிராஃபினா ஜஸ்ட் டெக்னாலஜி இல்ல, அது ஒரு எமோஷன், கிரியேட்டிவிட்டி, ஹிஸ்டரி, ஸ்டோரி டெல்லிங் அண்ட் மெமரிஸோட காம்பினேஷன்.
0: எக்ஸாக்ட்லி மீரா. கேமரா கேப்சர்ஸ் வாட் த ஐ சீஸ், பட் அ போட்டோகிராஃபர் கேப்சர்ஸ் வாட் த ஹார்ட் ஃபீல்ஸ்.
1: தேங்க்யூ லிசனர்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே.
0: கீப் ஸ்மைலிங், கீப் கிரியேட்டிங் மெமரிஸ் அண்ட் கீப் கிளிக்கிங் பிக்சர்ஸ்.
1: திஸ் இஸ் ஆர் ஜே ஜாய்.
0: திஸ் இஸ் ஆர் ஜே பிரார்த்தனா
1: சைனிங் ஆஃப். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
2: You're listening to MOP 107.8.
3: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: நமது சமுதாயம்,
6: நமது வானொலி,
7: நமது பெருமை.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி,
9: நமது சமுதாயம், நமது பெருமை. ஹாய் குட்டீஸ், இப்போ உங்கள் எல்லாருக்குமே நான் எங்கள் கதை சொல்ல வந்திருக்கேன். என் பேர் ஷாலினி, நான் எம்ஓபியில் படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ சொல்ல போகிற கதை வந்து ஒரு எலியும் தவளையும் பற்றிய கதை. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஒரு ஊரில் ஒரு அணிலும் தவளையும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க அந்த ஊரில் இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட சந்தோஷமாக வாழ்ந்துருந்தாங்க. அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்கன்னா, அவங்க ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ளே யாரையும் வரவிடாமல் ரொம்ப ஜாலியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மரத்துக்கிட்ட வந்து அந்த அணிலும் மரத்துக்கிட்ட இருக்கிற ஒரு குளத்தில் வந்து தவளையும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு சமயத்தில் என்ன ஆச்சு, வெயில் காலம் அந்த இடத்துல வந்துச்சு. அப்போ அங்கே இருக்கிற குளம்லாம் வத்தி போயிடுச்சு. குளம் வத்தி போயிடுச்சுன்னா தவளையால் வாழ முடியாது. அதனால் அது ரொம்ப சோகமாக இருந்துச்சான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப துக்கத்தில் இருந்துச்சான். அப்போது வந்து அந்த தவளை இவ்வளோ சோகமாக இருக்கே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்படி ரொம்ப கஷ்டப்படுதே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த அணில் வந்து அதே ஊரில் வேறு ஏதாச்சும் குளம் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி போக பிளான் பண்ணிச்சான். அந்த மாதிரி தேடி போகும்போது ஒரு ரெண்டு தெரு தள்ளி அங்கே ஒரு பெரிய குளம் நிறைய தண்ணியோடு இருந்துச்சான். அதை பார்த்த உடனே தன்னோட நண்பனுக்காக இவ்வளோ பெரிய குளத்தை நம்ம தேடி தரப்போகிறோமே அப்படின்ட்டு அந்த அணிலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். உடனே அது துள்ளி குதித்து ஓடி வந்து தவளைக்கிட்ட சொல்லணும்னு நினச்சிச்சான். தவளை வந்து ரொம்ப சோகமாக இருந்துச்சான். அதை பார்த்த உடனே, நண்பா, நான் உனக்காக ஒரு பெரிய குளத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அது பக்கத்துலேயே ஒரு பெரிய மரமும் இருக்குது, நம்ம ரெண்டு பேருமே அங்க இது இப்ப இருந்த மாதிரியே பழையபடி ரொம்ப ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். தவளைக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சான். அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு ஒரே டைம்ல போக முடியாது அப்படின்றதுனால அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. அந்த குளத்துக்கிட்ட எப்படி போனோம், ஆனா அணிலுக்கு மட்டும்தான் அந்த குளம் இருக்கிற இடம் தெரியும், தவளைக்கு தெரியாது. அதனால அணில் என்ன பண்ணிச்சான், ஒரு பெரிய கயிறு எடுத்துச்சான். அந்த பெரிய கயிறோட ஒரு முனையை எடுத்து தவளையோட கால்லையும் இன்னொரு முனையை எடுத்து அணிலோட கழுத்துலையும் கட்டிட்டான். அணில் தான் ஃபர்ஸ்ட் போச்சான், கடகடன்னு போயிட்டு அந்த இடத்துக்கு ரெண்டு பிடிச்சி எப்படியாச்சும் தவளைக்கு வந்து அந்த இடத்த காட்டிடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சான். அவங்க ரெண்டு பேருமே அந்த குளத்தை தேடி போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரம் கழிச்சு அந்த தவளைக்கு வந்து அந்த குளம் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சான். குளத்தை பார்த்தோன்னே தவளை என்ன பண்ணோம், ரொம்ப ஜாலியா ரொம்ப துள்ளி குதிச்சு அணிலோட கழுத்துல அந்த கயிறு இருக்கிறதையே மறந்து டக்குன்னு போய் உள்ள குதிச்சுச்சான். அந்த குளத்துல இருக்கிற ஆழத்தை பாக்குறதுக்காக அந்த தவளை என்ன பண்ணிச்சான், ரொம்ப உள்ள போயிடுச்சான். அப்போ பின்னாடி இருக்கிற அந்த அணில் வந்து எப்படி அணிலும் அது கழுத்துல இருக்கிற தயிர் வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சு, அது ரொம்ப இழுத்துட்டு போனதுனால அப்போ என்னாச்சு, அதுவும் தண்ணியில விழுந்துருச்சு. தண்ணியில விழுந்து அதனால மூச்சு விட முடியாம ரொம்ப திணறி அதுவும் குளத்துக்குள்ள போயிடுச்சு. தண்ணி ரொம்ப குடிச்சு அது செத்தே போயிடுச்சு. தவளை வந்து அந்த அணிலை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அது ரொம்ப சந்தோஷமா அந்த தண்ணி குடிச்சிட்டு அந்த குளத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். இதே மாதிரி ரொம்ப நாள் போச்சு, அப்ப கூட அதுக்கு அந்த அணிலோட ஞாபகம் வரவே இல்லை. தவளை வந்து அந்த குளத்துல ரொம்ப சந்தோஷமா கீழே உள்ள அந்த குளத்தின் ஆழத்துல இருக்கிற உணவுப் பொருள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்துச்சான். இந்த அணில் செத்து போனதுனால தண்ணிக்கு குளத்துக்கு மேல வந்து மிதக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் வந்து இதே மாதிரி மிதந்துட்டே இருந்துச்சு. கீழே அந்த கீழே இருந்த தவளை மேல வந்து அந்த அணில பார்க்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு மேல பறந்துட்டு இருக்கிற அந்த பருந்துக்கு வந்து குளத்துல இருக்கிற அணில பார்த்துச்சு. அந்த குளத்துல இருக்கிற அணில அதை எப்படியாச்சும் சாப்பிடணும்ன்றதுக்காக மேல இருந்து வந்து அந்த அணில கொத்தி எடுத்துட்டு போச்சான். அந்த அணில் அந்த அணிலோட கழுத்துல இருக்கிற அந்த கயிறை வந்து இன்னொரு முனை எடுத்து தவளைக்கு இருக்கிறதும் அந்த தவளையில இருக்கிறதுனால அந்த தவளையும் அந்த அணிலோட சேர்த்து மேலே போயிடுச்சு. மேலே போனதுக்கு அப்புறம் தான் அந்த பருந்து பார்த்துச்சான், அணிலோட சேர்த்து நம்மளுக்கு தவளையும் வந்துச்சே, நம்ம அணில சாப்பிட்டதோட சேர்த்து தவளையும் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டுச்சான். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, தவளைக்கு வந்து அணில பத்தி ஞாபகமே வரல. தன்னோட ஃப்ரெண்டு வந்து எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து உணவு கிடைச்சிச்சா நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சு அது சுயநலத்தோட உள்ள குதிச்சு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இந்த அணில் தான் அந்த குளத்தையே தேடி கண்டுபிடிச்சு இந்த தவளைக்கு கொடுத்துச்சு. ஆனா அந்த அணில் வந்து தவளையோட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால அது செத்தே போச்சு. அணிலுக்கு வந்து செய்நன்றி மறந்து போனதுனால அந்த தவளை வந்து பருந்துகிட்ட பலி ஆயிடுச்சு. அதனால யாருமே வந்து நம்மளுக்கு யாராச்சும் ஒருத்தர் நன்றி செஞ்சாங்கன்னா அதை நம்ம எப்பவுமே மறக்க கூடாது. நம்ம வந்து அதை திருப்பி எப்படியாச்சும் அவங்களுக்கு செய்ய முடியலன்னா கூட அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நன்றியோட இருக்கணும். என்ன குட்டீஸ், உங்க எல்லாருக்குமே இந்த கதை புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நாள் நான் இன்னொரு கதையோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
4: கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: நமது சமுதாயம்,
6: நமது வானொலி,
7: நமது பெருமை.
10: தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட்டக்கு தரக்கட

வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும்போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இன்னும் இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட் பை பட்டன் பிரஸ் பண்ணிருங்க, டிவி ஆஃப் பண்ணிருங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணுவோம், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல. லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளவு பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியுடன் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.

ஸ்டே டியூன்ட், ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.

0: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். இரத்த தானம் செய்ய பணம் வேண்டாம், மனம் இருந்தால் போதும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: டாக்டர் அம்பிகா காமேஸ்வர். நாம் சாப்பிடும் உணவு வகைகளை பொறுத்தே நமது ஆரோக்கியம் அமைகிறது. பெண்கள் உடல் அளவிலும் மன அளவிலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், கண்டிப்பாக. அதற்கு சமவீத உணவு மிக்க அவசியம். விலை குறைவான உணவு வகைகள் கூட நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும். உதாரணத்திற்கு கீரை வகைகள், நெல்லிக்காய், நிலக்கடலை, ராகி போன்றவைகளை நமது அன்றாட சமையலில் சேர்த்துக் கொண்டால் நாமும் நமது குடும்பமும் ஆரோக்கியமாக வாழ முடியும்.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.

Sa ni sa ga di di sa ni sa ga di ga sa ni sa ga.

முதுமை என்பது தவிர்க்க முடியாத ஒரு பருவம். மற்ற பருவங்களை விட முதுமையில் தான் வயதானவர்கள் இளமையாகிறார்கள். இளமை என்பது குழந்தை போன்றது. ஆகவே அவர்களின் மனப்பக்குவம் ஒரு குழந்தையை போல் ஆகுகின்றது. ஆகவே இப்பருவத்தில் தான் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்த்தவர்களுக்கு நாம் தான் அர்த்தத்தோடு செயல்பட வேண்டும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரி நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீட்டுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் எனக்கு சப்மிஷன் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பாக்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி, பாத்தீங்களா, இதுக்கு தான் அவ பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் அழைச்சிட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ, என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரதுண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்காக யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கவிகள் வழங்கும் மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள் மதுரகானங்கள் இந்த மதுரகான

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.